0: எங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறபடியினால சகோதரன் ஜான் மோகன பிரகாஷாங்க எனக்கும் பிரேமலதா ஜான் அவர்களுக்கும் ஜபிக்கும்படியாக நான் கேட்குறேன் ஃபவுண்டர்ஸ்க்காக. ஏன்னா உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு மிக அவசியம். இந்த இன்பம் எஃப்எம் மட்டுமல்லாது மற்ற ஊழியங்களும் இருக்கிறபடியினால இது ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால லகுவாக முடிகிறது. இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஜக்லிங் ஆக்ட் மாதிரி தான் இது. ஆனால் தேவ கிருபையை சார்ந்து இருக்கிறபடினால லகுவாய் முடிகிறது. கர்த்தருடைய பாதுகாவலுக்காக, கர்த்தருடைய அபிஷேகத்திற்காக கர்த்தர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்த, அதோடு மட்டுமல்லாது இன்பம் எஃப்எம்மில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்ஜேஸ்க்காகவும் நம்ம ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிப்போம்.
1: தேங்க்யூ ஜீசஸ், நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கால வேலையில் கூட ஆண்டவரே உம்மை துதிக்க முடியாத நேரங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் இந்த ஊழியத்தை ஒரு விசை உம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே பல்வேறு வகையான ஊழியங்களை ஆண்டவரே பல தேவ மனிதர்கள் செய்து கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம், இந்த நாளிலே இந்த இன்பம் எஃப்எம் மூலமாய் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஆண்டவரே செல்லப்படாத இடங்களிலே ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கருவிகள் மூலமாய் ஆண்டவரே உடைய நற்செய்தியை பறைசாற்ற ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் நீர் தெரிந்து கொண்ட உடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். அருமையான அண்ணனுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே நீர் கனம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நீர் கனம் பண்ணி வைத்திருக்கிறபடியால் இப்படிப்பட்ட இந்த ஊழியத்தை துவங்குவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல தரிசனங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக அருமையான தாசரை உம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய ஊழியத்தில் நீர் இன்னும் வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இந்த இன்பம் எஃப்எம் ஊழியத்தை ஆரம்பிக்க உதவி செய்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்குரிய சகல கிருபை வரங்களால் உம்முடைய மகனை நீர் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சரீரத்துக்கு தேவையான நல்ல ஜீவன் பலன் சுகத்தை காட்டிலிடுங்க ஆண்டவரே. முக் ஸ்தோத்திர ஆண்டவரே, கடைசி நாட்களில் ஆண்டவரே ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையை எடுத்து பயன்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரத்துக்கு தேவையான நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் காட்டிலிடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் ஆண்டவரை மாறி போகட்டும் ஆண்டவருடைய மகனுக்கு விரோதமாய், சரீர ஆண்டவர் சுகத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவித சத்துருவின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருகிறவர் ஆண்டவரே. அருமையான தாசருக்கு நீர் நல்ல பலத்தை சுகத்தை நீர் கட்டளையிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இன்பம் எஃப்எம் ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே நீர் இந்த ஊழியத்தை தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்தை நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அருமையான அக்காவும் நம்முடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுப்பா ஊழியத்தில் நீர் வல்லமை எடுத்து பயன்படுத்தி வருகிறீர், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்களுக்கும் சகல ஆண்டவரே வேண்டியதான சகல கிருபை வரங்களால் நம்முடைய பிள்ளைகளை நீர் அலங்கரிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுவும் நமக்கு சித்தம் இல்லாமல் நடைபெறாது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை அவருடைய காலத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே, அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை இவர்கள் இருவர் மூலமாக நிறைவேற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த எஃப்எம்ஐ ஆண்டவரை கேட்டு ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் இந்த புரோகிராமை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஒருங்கிணைத்து நடத்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் நீர் ஆசீர்வதியும் அவர்களின் ஞானத்தால் நீர் நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியங்களானது எந்த விதத்திலும் தடைபட்டு விடாதபடிக்கு ஆண்டவர் உடைய வருகை வரும் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஊழியமானது உடைய நட்சத்திரத்தை அறிவிக்கிற ஒரு ஆண்டவரை கருவியாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்தித்தரல முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒரு விசை கூட இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாவித சத்துருவின் வல்லமைகளை, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன தேவன் உடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் எழுப்பதற்குரிய ஆண்டவர் எழுப்பது அடைவதற்குரிய கருவியாக ஆண்டவர் இந்த ஊழியத்தை எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. முக் ஸ்தோத்திரம். எது நிமித்தமாய் ஆண்டவரே இருளில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே பெரிய வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் சந்தோஷமாய், ஆண்டவரே சமாதானம் இல்லாமல், ஆண்டவரே சந்தோஷம் இல்லாமல் ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியாய் ஜீவிக்கிற ஆண்டவரே ஒரு குடும்பமாய் மாறுவதற்கு இந்த ஊழியத்தை எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் நம்முடன் நியூசிலாண்டிலிருந்து சகோதரி ஜீலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் பிரைஸ் தி
2: லார்ட். பிரதர்,
0: ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இணைந்திருக்கிறது. ஸோ இப்போ நம்ம ஜெப வேளையில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ம இன்பம் எஃப்எம்காக லிசனர்ஸ்க்காக நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்தால் சந்தோஷமாக இருக்கும்.
2: ஆண்டவர் இந்த நாள்லயும் கூட நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். கேட்கிறதோடு மாத்திரம் இல்ல, அதுக்கு பதிலையும் தர்றவராய் இருக்கிறார். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற தேவன் யார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். நம்ம வானத்தை உண்டாக்கி பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இடத்துல நின்று நம்ம அவர் நோக்கி நம்ம முறையிடும் போது, குக்கரில் இடும் போது அவர் நம்மளுடைய ஜெபத்தை நிச்சயமா இந்த நாள்ல கேட்பார். நம்மளுடைய ஜெபத்தை அற்பமாய் தள்ளிவிடாதபடிக்கு ஆண்டவர் தன்னுடைய செவியை சாய்த்து இந்த நாள்ல நம்ம என்ன காரியத்துக்காக ஆண்டவருடைய பாவத்துல நம்ம இருக்கிறோமோ அதை நிச்சயமா கேட்பாரு. ஒரு சின்ன வார்த்தை வசனம் ஐசாயா 65:8 பாத்தீங்கன்னா, as when Jews is still found in a cluster of graves and people say don't destroy it, there is still a blessing in it, so will I do in behalf of my servants, I will not destroy them all. அதாவது இந்த வசனத்துல பாக்குறோம், ஒரு சின்ன கொஞ்சம் Jews அந்த கிரேவ்ஸ்ல இருக்கும்போது கூட மக்கள் சொல்றாங்க அதை டிஸ்ட்ராய் பண்ணி அதுங்க ஸ்டில் அதுல ஏதோ ஒரு காரியம் இருக்கு, ஒரு சின்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லும் போது அப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது, ஆண்டவரே ஒருவேளை நான் பெரிய பரிசுத்தவான் அப்படி இல்ல ராஜா, நான் பாவிதான், ஆனாலும் கூட ஒரு சின்ன ஒரு கடுகளவு விசுவாசம் என்கிட்ட இருக்குது, உங்களை நோக்கி கூப்பிடும் போது நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்கும் போது அவர் நிச்சயமா அற்பமா எண்ணாதபடிக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. So will I do in behalf of my servants, I will not destroy them all. இப்படிதான் ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுற அந்த வேலையில நம்ம கிட்ட ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்கலாம். அந்த கிரேப்ஸ்ல எப்படி கொஞ்சம் ஒரு ஜூஸ் இருக்குது அது நிமித்தம் அது அழிக்கப்படாம இருக்குதோ, அதே மாதிரி ஒரு கடுகளவு நம்பிக்கை இருக்கலாம் ஆண்டவர் நமக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த கனப்படுத்துவார். ஏன்னா அவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறார். ரெண்டு வேளையிலயும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம். ஒரு மனதோடு ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்க சொல்லியிருப்பீங்களே ஆண்டவரே. அப்பா உங்க பிரசன்னம் ஆண்டவரே, அப்பா இந்த இன்பமேல ஆண்டவரே இதுல கனெக்ட் ஆயிருக்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அப்பா அறையிலே ஆண்டவரே கசன் அந்த வேலையில இறங்கும்படியா நாங்க செபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆவியானவர் ஐயா நிறைங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்று நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில ராஜா ஆண்டவரே அப்பா நாங்க நினைப்பதற்கு மெடிக்கல் உறவுக்கு அதிகமாய் கர்த்தர் நீர் அல்லவா ராஜா. அப்பா நாங்க ஜெபிக்கிற ஆகவே ராஜா ஆண்டவரே இதயத்துல உள்ள ஆண்டவரே எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரே ராஜா. இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஜப நேரத்துல கனெக்ட் ஆயிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களே ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்தை நாங்க வைக்கிறோம் தாப்னே ராஜா. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே அப்பா யார் கடந்து வந்திருந்தாலும் தாப்னே ராஜா ஆண்டவரே திக்கட்டு பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிற தேவனையா எங்க ஜபத்தை இந்த நாள்ல நீர் அங்கீகரிக்கும்படியா இந்த சமூகத்துல நாங்க செஞ்சுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா இதோ மாம்சமான யார் உம்மிடத்துல ஓட்டி வருவார்கள் என்று வசனத்தில் படி ஐயா ராஜா இந்த வேளையில உங்க சமூகத்தை நோக்கி நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் தாப்னே ராஜா. ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்க செபிக்கிறோம் தாப்னே ராஜா. ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா தாப்னே ராஜா. ஆண்டவரே அதே போல தாப்னே ராஜா விசேஷமாய் ஆண்டவரே அப்பா இந்த நாள்ல இன்பமே ஊழியங்களுக்காக இந்த சமூகத்துல நாங்க செபிக்கிறோம் தாப்னே ராஜா. ஹல்லேலூயா ராஜா. ஆண்டவரே அப்பா சோதரம் தாப்னே ராஜா. கர்த்தர் ஆண்டவரே அப்பா சோதரம் ராஜா உண்டைய ஆசீர்வாதத்தின் கரம் தாப்னே ராஜா. அழைத்தவர் ஆண்டவரே உண்மை உள்ளவர் என்று சொல்ல வசனத்தின் படி தாப்னே ராஜா. அப்பா லார்ட் வாஸ் சோ ஃபேத்ஃபுல் ஆஃப் ஃபாதர் காட் தேங்க் யூ ஜீசஸ் லார்ட் அப்பா ஹல்லேலூயா. இந்த நாள்லயும் கூட தாப்பே ராஜா ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா செல்ல வேண்டிய பாதையை நீர் காட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தாப்பே ராஜா. தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் எஸ்அப்பா ஆண்டவரே. என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ராஜா ஆண்டவரே. அந்த வழி நடத்துல என் தேவன் அபரிவிதமா நீர் கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தாப்பே ராஜா ஆண்டவரே அப்பா. இன்னும் ஆண்டவரே பல பேருக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரே

0: ஊழியத்தார்ந்து ஒரு ஆசீர்வாதமா நீ மாற்றி தருகிறபடி நாள சோதரிக்கிறோம் தகுப்பினர். ராஜா கர்த்தனை பெரிய உள்ள பெரியவர் ஐயா ஆண்டவரே அப்பா விதைத்திருக்கிற ஆண்டவரை விதைகளை கர்த்தர் நாள் அங்கீகரிக்கும்படியா அந்த சமூகத்துல கெஞ்சுகிறோம் தகுப்பினர். ராஜா தேங்க்யூ ஃபார் த காட் அப்பா சோதரம் தகுப்பினர். ராஜா ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே இதுல இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகுப்பினே ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்களும் தகுப்பினர். ராஜா அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க செபிக்கிறோம். ராஜா எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்க செபிக்கிறோம். ராஜா ஆண்டவரே ஹல்லேலூயா தகுப்பினர். ராஜா தடைகளை கர்த்தர் உடை தெரிகிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் தகுப்பினர். ராஜா ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கும் ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு மனத்தோடு கூட நாங்க எதிர்த்து நிற்கிறோம் தகுப்பினர். ராஜா ஊழியத்தின் வாசல்களை கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல நீர் விரிவுபடுத்தி தரும்படியா நாங்க செபிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா நாட் ஒன்லி ஃபாதர் காட் தி ரேடியோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாதர் காட் ஆர் தி லைவ் எஃப்எம் ஆஃப் ஃபாதர் காட் ஆல்சோ ஃபாதர் காட் வி ப்ரே ஃபாதர் காட் தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் அப்பா சோதர தகுப்பினர் ஆண்டவரே எல்லா விதமான மினிஸ்ட்ரி லார்ட் டுடே வி bless oh father god and we speak oh father god enlargement of father god hallelujah thank you lord amen pandura appa suvishesha uliyam arukkattu raja hallelujah raja women's ministry arukkattu raja prayer ministry arukkattu esappa deliverance ministry arukkattu raja youth ministry arukkattu thappane endha edathila andre karthar andre annane akkam inda naalla neer vakkan sutthama irukkira raja andha edangalle andre appa hallelujah raja andre appa or சாதாரண விதமாய் அல்ல தகுப்பினே ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு சாதாரண விதமாய் அல்ல தகுப்பினே ராஜா ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனௌன்சிங் தகுப்பினே ராஜா இருந்த பிள்ளைகளை பயன்படுத்த முடியும் இந்த சமூகத்துல நாங்க தெரிஞ்சு நிற்கிறோம் தகுப்பினே ராஜா ஹல்லேலூயா ராஜா நினைப்பது அதிகமான ஆண்டவர் அப்பா ஹல்லேலூயா பயன்படுத்தல இந்த நாள்ல இந்த பிள்ளைகள் காணகத்தில் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் ராஜா கர்த்தருடைய பிரசன்னம் தகுப்பினே ராஜா கர்த்தருடைய ஆண்டவரே ஹல்லேலூயா வழிநடத்தல் இதை செய்கிறதுக்காக நன்றி தகுப்பினே ராஜா ஆண்டவரே உடைய சட்டைகளின் மறைகளை நீர் மறைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ராஜா சோதரன் தகுப்பினே ராஜா ஹல்லேலூயா எங்களிடத்துல ஆண்டவரே அப்பா எது இருக்கிறது ஆண்டவரே என்று நீர் அறிந்திருக்கிற தகுப்பினே ராஜா அந்த தாழ்ந்துகள் இந்த நாள்ல ராஜா 30, 60, 100 மடங்குமா இந்த பிள்ளைகளிடத்துல பயன்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகுப்பினே ராஜா தேங்க்யூ ஃபாதர் காட் தேங்க்யூ ஜீசஸ் லார்ட் ஹல்லேலூயா சோதர ராஜா சோதர சோதர தகுப்பினே கர்த்தர் நீ செய்யறதுக்காக நன்றி தகுப்பினே வர நாட்கள்ல தகுப்பினே ராஜா ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே அப்பா எதிர்பார்க்கிறதுக்கு அதிகமான ஆண்டவரே ஹல்லேலூயா ஆத்துமாக்களை நீங்க கொள்ளை பொருளா இந்த பிள்ளைகளுக்கு தருகிறதுக்காக நன்றியோடுமே சோதரிக்கிறோம் தகுப்பினே. உங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா துதிகண மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலத்தில் நல்ல பிதாவே ஆமென்.
1: ஆமென் ஆமென். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அஸ்.
0: தேங்க் யூ.
1: God bless you. Amen. Hallelujah. நம்ம தொடர்ந்து செபிக்கலாம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம இன்பம் எஃப்எம்காக நீங்கள் அனுப்புகிற விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற ஒரு வேளை இது. தயவுசெய்து இப்பொழுதும் உங்களுக்கு ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். இன்பம் எஃப்எம் @gmail.com நீங்கள் அனுப்பலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி.

0: இப்பொழுதும் சவுதி அரேபியாவிலிருந்து நம்முடன் சிஸ்டர் கேத்ரின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்பம் எஃப்எம் வந்து பல இடங்கள் இப்படி சவுதி அரேபியா தனிமையில் இருக்கிற ஜனங்கள் அதிகமான ஊழியங்கள் இல்லாத இடம் ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், அயர்லாண்ட் இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவிக்குரிய ஐக்கியங்களே இல்லாத இடங்கள். ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் இன்பம் எஃப்எம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்குது. பஹ்ரைன்லேருந்து ஒரு தம்பி அவர் கால் பண்ணி சொன்னார், இன்பம் எஃப்எம் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு அப்படின்னாரு. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு நான் போனேன்னா நான் இன்பம் எஃப்எம் தான், நான் திரும்பி ரூம்லேருந்து வெளியில் வர வரைக்கும் இன்பம் எஃப்எம் தான் ஓடும், இன்பம் எஃப்எம் இஸ் மை ரூம்மேட் அப்படின்னாரு. சவுதியில் இன்னொரு பாஸ்டர் வந்து நேரில் வந்து என்னை சந்தித்தாருங்க இந்தியா வரும்பொழுது. அவர் சொன்னார், அவங்க சர்வீஸ் நடத்துறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போய் சர்வீஸ் நடத்துவாங்களாம், அப்போ அங்கே கிளம்பும் பொழுது இன்பம் எஃப்எம் போட்டு விட்டுட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருப்போம், எங்களுடைய ஆவியை அப்படியே அனல் மூட்டி எழுப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் இந்த இன்பம் எஃப்எம்ஐ கர்த்தர் வந்து ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தி வருகிறார். அதனால் நம்ம இன்பம் எஃப்எம்காக தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கும் சிஸ்டர் கேத்ரின் அவர்கள் நம்முடன் நினைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் நீங்க இணைந்திருக்கிறது.
1: Thank you, brother.
0: சொல்லுங்க சிஸ்டர், உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கிறதா நீங்க சொன்னீங்க.
1: ஆமா, என்னுடைய ஒரு சாட்சி ப்ரேயர் குரூப்ல பகிர்ந்துக்கிறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா கடந்த மாதம் எனக்கு ரொம்ப பேக் பெயின், கழுத்து வலியா ரொம்ப பாரத்தோடு நான் காணப்பட்டேன். ஆனா நான் அதை வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் யாருக்கிட்டையும் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு நான் அதிகமா சொல்லல. எனக்குள்ளாலேயே நான் ரெண்டு சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் நிச்சயமா எனக்கு விடுதலை தருவாருன்ற விசுவாசத்தோட ஜபத்துல இருந்தேன். கடந்த மாதத்துல ஒரு நாள் ஜப வேலை ப்ரோக்ராம்ல ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போது பிரதர் ஜான் ஜெபிக்கிற வேலையில பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசின ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை தொட்டது. காரணம், ரொம்ப வேதனையோட எழும்ப முடியாம நான் பெட்ல படுத்து தான் இருந்து அந்த ஜெப வேலை ப்ரோக்ராம நான் கேட்டுட்டே இருந்தேன். எழுந்து என்னால உட்கார முடியல, ரொம்ப பேக் பெயினா இருந்துச்சு. கீழே உட்காரும் போது என்னால உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையில படுத்து கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள்ளால ஒரு உற்சாகம் எழுந்து உட்காரும்படியாக பிரதர் நல்ல ஆவியில ஜெபித்துட்டு இருக்கும்போது, ஆராதனை வேலையில ஜெபித்துட்டு இருக்கும் போது சொன்னாரு, பலவீனத்தோட ரொம்ப வேதனையோட காணப்படுகிறதானோ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இப்பொழுது விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜெபத்துல நீங்க தீர்க்க தரிசனமா சொன்னீங்க. அந்த வேலையில எனக்குள்ளால ஒரு பலனை கர்த்தர் கொடுத்ததை நான் உணர்ந்தேன். ஆவியானவர் என்ன பலப்படுத்தின உணர்ந்தேன். உடனே நான் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஜெப வேலை ப்ரோக்ராம்ல இணைந்து நானும் ஜெபித்தேன். அந்த நேரத்துல நான் என்னுடைய கழுத்துல வந்து நான் காலர் வச்சிருந்தேன், அந்த காலர் எல்லாம் எடுத்து போட்டேன். எடுத்து போட்டுட்டு தேவன் சமூகத்துல இருந்து தேவனை ஆராதிச்ச அந்த வேலையில எனக்கு எந்த பெயினும் தெரியல. தேவன் சமூகம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, அதிசயமா இருந்துச்சு. ஆண்டவரே, இவ்வளவு வேதனையோட நான் இருந்தேன், நீர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக அந்த வேதனைய உணர்த்தி தீர்க்க தரிசனமாக பேசி ஜெபிக்கும்படியா வைத்தீரன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கர்த்தர் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தின் வேதனைகளை அறிகிறதான தேவன், அவருடைய பலவீனங்களை அறிகிறதான தேவன். ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருந்தாலும் கூட ஆவியானவர் அதை பார்க்கிறபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமா அதை வெளிப்படுத்தி அதற்காக ஜெபிக்கும்படியாய் வைத்ததை நான் நினைத்து பார்த்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதற்காக நான் நன்றி சொன்னேன் தேவனுக்கு. ஆண்டவரே, இந்த இன்பம் எப்பவும் ஊழிய எங்கெல்லாம் துணிக்கிறதோ, என்னை போல எத்தனையோ பேர் வேதனையோட காணப்படலாம், துக்கத்தோட காணப்படலாம். தேவன் அவர்களுக்கு ஒரு விடுதலை இதன் மூலமாக கொடுத்து உம்முடைய நாம மகிமைப்படவும் அந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் பெருகவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் தேவனுடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணினேன். நீங்க எனக்காக ஜெபித்தீங்க. ஒருவேளை என்னுடைய என்னை பற்றி ஒருவேளை அந்த நேரத்துல இந்த வேதனை நீங்கள் அறியாம இருந்தாலும் பிரதர் மூலமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்தி நீங்க ஜெபித்தீங்க. உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துறேன். தேவனுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருகப்படுவாராக. அதே போல கடந்த ஜப வேலை ப்ரோக்ராமுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல நான் இதே போல நான் ஜபத்துல உட்கார்ந்திருந்தேன். 35 வருடமாக என்னுடைய ஒரு கசின் கத்தார்ல இருக்கிறாங்க. 35 வருடமா அவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு காண்டாக்டும் இல்லை. ரொம்ப நாட்களாகவே அந்த என்னுடைய ஸ்கூல் படிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் என்னால அவங்கள சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இப்ப ரீசெண்டா அந்த கசினை சந்திக்கும்படியான ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்தார். 35 வருடத்திற்கு பிறகு, ஆனா அவங்கள நான் சந்திச்ச பிறகு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன மிகவும் வேதனைப்படுத்தினது. காரணம் ஒரு அலர்ஜி, அதாவது ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளத்தினால ஏதோ மெடிசின் எடுத்திருக்கிறாங்க. அந்த மெடிசின் எடுத்து அவங்களுக்கு அது அலர்ஜி ஆகி உடம்பு ஃபுல்லா பிளிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் அது ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிருக்கனால ஹார்ட் அட்டாக் ஆகி ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையில கடந்து போயிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, இனி ஒண்ணுமே பண்ண முடியாது, நோ ஹோப் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நல்ல பாரத்தோட அவங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்காங்க. ஜெபத்தின் மூலமா கர்த்தர் அந்த சகோதரனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆனாலும் ஐசிடிங்கிறதான ஒரு மிஷின் அந்த ஹார்ட்டுக்குள்ளால வச்சு அந்த மெஷின் மூலமாக தான் இப்பொழுது அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த சகோதரன் என்னிடத்துல அவங்க வாழ்க்கை பத்தி ஷேர் பண்ணும் போது இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்தது சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. 35 வருடத்துக்கு பிற்பாடு நான் சந்தித்ததான என்னுடைய கசினுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாரத்தோடு நான் ஜெபம் பண்ணேன். போன ஜெப வேலைக்கு முந்தின ஜெப வேலை நான் ஜெபத்துல உட்கார்ந்து ஆராதனை வேலையில சகோதரன் ஜான் ஜெபித்துட்டு இருக்கும் போது நானும் அந்த கசினுக்காக ஜெபித்துட்டு ஆண்டவரே ஒரு புதிய இருதயத்தை அந்த மகனுக்கு நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்துட்டு இருந்தேன். அப்படி ஜெபித்துட்டு இருக்கும் போது சகோதரன் பிரதர் ஜான் வந்து புதிய இருதயத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி பிரேயர்ல சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆவியில நான் அனலாக அபிஷேகத்தினால நிரம்பி தேவனுக்கு நன்றி சொன்ன, ஆண்டவரே எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே நீ உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலை நீர் எவ்வளவு விசேஷமாக அதை எடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி ஜெபிக்கும்படியா வைக்கிறேன் என்று சொல்லி நான் அப்பொழுது விசுவாசித்தேன். நிச்சயமாக என்னுடைய கசினுக்கு கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார் என்று. அதே போல கத்தார்ல இருக்கிற அந்த கசினுக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், நீங்க கட்டாயம் இந்த இன்பம் எஃப்எம் ரேடியோ மினிஸ்ட்ரி நீங்க தொடர்ந்து கேட்கணும். அன்னைக்கு அந்த பிரேயர்ல இருக்கும்போது கூட ஜெப வேலை ப்ரோக்ராம்ல நான் போன் பண்ணி சொன்னேன், நீங்க அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்க, நீங்க கேளுங்க, ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ப்ரோக்ராம் ஜெப வேலை ப்ரோக்ராம் என்று சொன்னேன். அந்த சகோதரனும் அந்த வேலையில அந்த ப்ரோக்ராம்ல கேட்டுட்டு இருந்தாங்க. பிரதர் ஜான் வந்து சொன்ன வார்த்தை புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்ன அந்த வார்த்தை அந்த சகோதரனும் கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் நிச்சயமாகவே அந்த மகனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சகோதரத்தை அதுதான் நான் சொன்னேன், நீங்களும் விசுவாசிங்க, நிச்சயமா கர்த்தர் அந்த எந்த மிஷின் உலக மருத்துவர்களால அது பொருத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய கரம் தொடும்போது எந்த மிஷின் அவசியம் இல்லை. கர்த்தர் புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஃபங்க்ஷனை கட்டாயம் செய்கிறார் என்று நான் அந்த மகனுக்கு நான் சொன்னேன். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதான தேவன். இந்த இன்பம் எஃப்எம் ரேடியோ மினிஸ்ட்ரி மூலமாக எத்தனையோ ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், விடுதலை பெறுகிறார்கள் என்று கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமா அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பாரு. ஊழியத்தை செய்கிறதான சகோதரியையும் சகோதரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். அதற்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அநேகரும் அதற்காக நான் என்னுடைய பிரேயர் ஃபெல்லோஷிப்பிலே நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அநேக குறைவுகளை நாங்கள் காண்கிறபடினால கர்த்தர் நிச்சயமா எல்லா குறைவுகளையும் இந்த ஸ்டேஷன்ல நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். பிரதர், தேங்க்யூ சோ மச். கர்த்தர் இந்த சாட்சிய உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருபை செய்ததற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்.
0: தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் நேரத்தை எடுத்து கால் பண்ணி இந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டதற்காக நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ.
0: நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. பாருங்கள், இது மட்டும் இல்லை, இப்பொழுதும் இதே போல் அநேகர் வந்து படுக்கையில் ஹாஸ்பிட்டலேருந்து கேட்டு சுகம் பெற்று சாட்சி அனுப்பியிருக்கிறவர்கள் உண்டு. இது சமீபத்தில் போன ஜெப வேளையில் சிஸ்டர் வந்து சுகம் பெற்றிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம தீல இருக்கிற சகோதரர்கள், நம்ம இப்பொழுது குறிப்பாக இதே போல் படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் முடியாத சூழ்நிலையில் இருந்து நம்மை சுகவீனத்தின் மத்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சுகத்தை அளிக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். சுகவீனத்தின் மத்தியில் இல்லது வேறு யாருக்காவது சுகவீனத்தோடு இருந்து அவர்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சுகத்தை அருளும்படியாக நம்ம ஜெபிப்போம்.
2: அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த மத்திய வேலைக்காக நன்றி சுவாமி. நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே, வியாதியஸ்துக்காக விசுவாசத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, அப்பா தீத்து 1:14 தம்மை தாம் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி ஆண்டவரே, என் தழும்புகளால் நீங்கள் சுகமாவீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் வார்த்தையின் நிமித்த நான் விசுவாசத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஆண்டவரே மத்தேயு 9 சொன்னபடி படுத்த படுக்கை ஆண்டவரே கொண்டு வந்து மனிதர்கள் ஆண்டவரே, அந்த மனிதனோட பாவத்தையும் நீ மன்னித்த தேவன் ஆண்டவரே, அந்த மகனோட ஆண்டவர் சரீர பலவீனத்தை சுகமாக்கின அதே தேவன் ஆண்டவரே, இந்த வேலை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சாட்சியின் போது ஆண்டவரே ஒரு வல்லமை ஆண்டவரே, தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே. எந்த இடத்துல வியாதியஸ்தல் ஆண்டவரே, டாக்டர்ஸ் என்னென்ன பேர் வச்சிருக்கிறாங்களோ அந்த வியாதிக்கு, இப்போ அந்த ஒரு வியாதியும் நசுரன இயேசுவின் நாமத்தை சுகமாவதாகன்னு கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல உட்காந்து அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் இப்போ புதுசாக எல்லாத்தையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு ஒரு ஆர்கன்ஸையும் நீங்கள் மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே, ஒரு ஒரு உறுப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சமீபமாக கேள்விப்படுறது அதிகமாக ஆண்டவரே, குழந்தைங்க மதியில் ஆண்டவரே பலவீன ஆண்டவரே, அதிகம் அலர்ஜிஸ் எல்லாம் கேள்விப்படுகிற ஆண்டவரா, இப்போ இயேசுவின் நாமத்தில் அதை எல்லாம் மாறுவதாக ஜெபிக்கிறோம். உங்கள் ரத்தத்தினால் உங்கள் தழும்புகளாக உங்கள் நாமத்தினால் பேசுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, அது ஒரே ஒரு தேவன் இயேசுவின் நாள் கூடும் என் விசுவாசம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ சுகம் கட்டாயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஏதோ ஜஸ்ட் நாங்கள் ரேடியோவில் ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் புறப்படுகிறது ஆண்டவரே, அன்னைக்கு விசுவாசித்தார் ஆண்டவரே. ஒரு நோபல் மேன் வேதம் சொல்லுது ஆண்டவரே, ஆண்டவரே யோவான் 4 அந்த மனிதன் சொன்னார், ஐயா நீ ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே, என்னோட மகன் பிழைப்பான்னு சொல்லி அப்பா வேதம் சொல்லி 7 தேவன் பேசினார். அதே 7 சுகம் நடைபெற்றது என்று அதை விசுவாச 100 அதிபதி வீட்லயும் நடந்தது போல ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு ஐயா நீங்க வரதவளேசப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்னு சொல்லி கேட்கிறாங்களோ இப்பவே சுகம் பெற்றுக்கொண்டாங்க. அது நசுரன் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் சொன்னீங்க பின்னாளிகளுக்கு ஜெபம் பண்ணும்போது விசுவாச ஜெபத்தில் ஏறிடுங்கன்னு சொல்லி. ஏதோ சும்மா இல்லை ஆண்டவரே, விசுவாசித்தம் ஜெப வேலை ஆண்டவரே. கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நேரம், தேவன் எங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவர். நாங்கள் இந்த ஸ்டுடியோவில் இருக்கிறோம் ஆண்டவர், அவங்க ஏதோ ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆண்டவர, நாங்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்தில் உட்காந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். அந்த மகிமை இப்பொழுது ஒரு இடத்துல இறங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர், கர்த்தர் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். இருக்கிற இடத்துல அந்த மகிமை இப்போ பயங்கரமாக இறங்கி கொண்டிருக்கிற ஆண்டவர், இதோ ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறதா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ எழுப்பி கொண்டிருக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஓ எலும்புகள் உயிர் பெற்றது ஆண்டவர், வேதத்தில் சொல்லுகிறபடி ஆண்டவர், அப்போஸ்தலர் 3:6 ஆண்டவர், நரம்புகள் எலும்புகள் கடுக்கால்கள் பலப்பட்டது, the ankles nerves and bones got strengthened சொன்னபடி, in the name of Jesus எழும்பி கொண்டிருக்காங்க ஆண்டவரே, எழும்பி கொண்டிருக்காங்க ஆண்டவரே. எஸ் நாங்க மெயில்ஸ் ரிசீவ் பண்ண போறதுக்கு தேங்க்ஸ், God has healed us னு சொல்லி, God has healed us னு சொல்லி. யார் அந்த தேவன்? அவர் ஒருவே இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன், அவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அந்த சாட்சியை இப்போ நான் கேட்க போகிறதுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஐயோ இனி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறேனேன்னு சொல்லி பயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா வியாதியின் கிரியவே Luke 13:11 சொல்லும்படி, த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி வியாதியை கொடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தை இப்போ கண்டித்து நரக தள்ளுகிறோம், போ வெளியே கட்டடுகிறோம், ஒரு ஒரு சரீரத்தை விட்டு வெளியே போன கட்டடுகிறோம். ஐயோ நான் பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேங்க, என் பக்கத்தில் யாருமே தெரியலங்க, எல்லாம் இருளா தெரிந்து பயத்தில் படுத்திருக்கிறவங்கள, ஓ நான் செத்து போயிட்டேன் இப்போ நரகத்துக்கு போவேன் அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்து கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்தில் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, என் பலன் உனக்கு இதோ நான் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என் கிருபை வந்திருக்கிறது, அந்த கிருபை இல்லாதது இருக்கிறதா மாத்து கிருபை, அந்த கிருபை இப்பொழுது பாவத்தை மன்னித்து உங்க சாபத்தை மன்னித்து உங்க வியாதியை கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ மகனே மகளே எழும்பி பிரகாசி, என் ஒளி உன் மேல் வந்திருக்கு, பயம் வேணாம் கர்த்தர் சொல்றாரு. ஓ நான் பயத்தை நாமே கொடுக்கல, அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை கூப்பிட பண்ணினால் என்னை நோக்கி அப்பான்னு கூப்பிடுற ஒரு ஒரு ஜனம் இப்போ நசுரன் இயேசுவின் சுகம் பெற்றார்கள். நன்றி சுவாமி, நரம்புகள் தொடப்பட்டு கொண்டு நன்றி. எஸ் எல்லா டாக்டர்ஸும் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இது எங்களால் முடியாது, ஒரு பெரிய சக்தின்னு அவங்க சொல்லுவாங்க, ஒரே ஒரு சக்தி அது இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவரே. நீங்க செய்துட்டீங்க ஆண்டவரே, ஒரு பயங்கர எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. இது என் பாவத்தினால தானே இப்படி ஆயிட்டு சொல்லி கொண்டிருக்கிறவங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க ரத்தம் ஒருவர்த்தர் மேல் தெளிக்கப்பட்டது ஆண்டவரே. புதிய பேலன் ஆரோக்கியம் கட்டளைக்கு நன்றி. நாங்கள் சாட்சி கேட்க போற ஆண்டவரே, உங்க நாம மையப்பட்டு கஷ்டம் அப்பா. இந்த வேலை துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

கொண்டு செபிக்கிறோம். எல்லாம் விலகுகிறதற்காய் நன்றி. இனி அது வருவதில்லை மகளே. இனி மருந்து உனக்கு அவசியம் இல்ல. எஸ், தோல் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் சுகமாக்குகிறார்.

0: கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வேளையில விசேஷமா நம்ம ஊழியத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போறோம். பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ஊழியத்துல இருக்கிறவர்கள் சுகவீனத்துல பல நேரம் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாம, ஊழியத்தை நிறைவேற்ற முடியாம ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஊழியத்தில் இருக்கிறவர்களுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறவர். நம்ம ஜெபிக்கலாமா? குறிப்பா இந்த வேளையில ஊழியத்துல இருக்கிறவர்களுடைய சரீர சுகத்திற்காக, குடும்பத்திற்காக, பொருளாதார சூழ்நிலைக்காக ஜெபிப்போம். ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கடன்ல இருந்து வெளியில வந்து செழிக்க நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிப்போம்.
1: நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ நல்லவரா இருக்கிறேசுப்பா, நீ நல்லவரா இருக்கிறேசுப்பா, நீ நல்லவரா இருக்கிறேசுப்பா. இந்த வேலையில கூட சுவாமி என் தேவனை பெரியவரா இருக்கிறேசுப்பா. ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஸ்தாபகர் நீங்கள் தான் சுவாமி. நீ பரம அழைப்பை ராஜா கொடுத்தவர் நீ ராஜா. இந்த பரம அழைப்பை பெற்றுக்கொண்டு ராஜா எத்தனை பேர் ராஜா ஊழியத்து நிமித்தம் ராஜா சோர்வுகள் அடைந்திருக்கலாம் ராஜா, பலவீனம் அடைந்திருக்கலாம் ராஜா, பிசாசானவன் ராஜா அப்படி ராஜா கிளைகளை போட்டிருக்கலாம் ராஜா. ஆனால் கர்த்தர் நீ ஆண்டவரே இப்போ ராஜா பலவீனத்தில் பூர்ண மார்க்கம் சொன்னவரே ஆம் ஆண்டவரே, அந்த பலவீனங்களை யாவையும் நீ நீக்க வல்லவராக இருக்கிறேசப்பா. அந்த ஊழியக்காரர்கள் எந்த சோர்வில் நிமித்தமோ, எந்த சூழ்நிலை நிமித்தமோ சோர்ந்து போயோ ராஜா, இனி தொடர்ந்து ஊழியம் செய்யவிடாதபடி பிசாஸ் செய்திருக்கலாமா ராஜா? ஆனால் ராஜா நீர் ஆண்டவரே முடிந்ததை ஆரம்பிக்கிற தேவன் ஏசப்பா, முடிவுகளை ஆரம்பிக்கிற தேவன் சுவாமி. எந்த முடிந்து போன வாழ்க்கையோடு உட்கார்ந்துருக்கு நினைக்கிறார்களோ அவங்க எண்ணங்கள் இப்போ மாறட்டும் சுவாமி. என் தேவன் தொடக்க வல்லவர் ராஜா, நீ ஆல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிற ராஜா. எந்த ஊழியர்களுக்கு ஸ்தாபகர் நீ தான் ராஜா. ஒரு ராஜா ஒரு ஊழியத்தில் இருக்கிறவர்கள் கர்த்த நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. எந்த மனுஷன் மறந்து போலாம் ராஜா, எந்த ராஜா உற்ற உறவை மறந்து போலாம் ராஜா, ஆனால் கர்த்த நீ மாறாதவர் ராஜா, நீ மறக்காதவர் ராஜா. நீ நீ சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் ராஜா, நான் உன்னோட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் சொன்னவர் ராஜா. எந்தெந்த ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்த நீ தாமே தொட போறதுக்கான நன்றி ராஜா. ஒருவேளை சோர்ந்து நிமித்தம் எனக்கு யாருமே நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நீ மாற்ற போறதுக்கான நன்றி ராஜா. ஒருவேளை ராஜா பிசாசன ராஜா ஆண்டவரே வழியில் உடம்புல ராஜா ஆண்ட வழிகளை வேதனை கொடுத்துருக்கலாம் ராஜா. கர்த்தர் நீர் ராஜா, நீ சொன்ன ஒரு வார்த்தை ராஜா, உங்கள் தழும்புகளால் சுகமானவர் விசுவாச வார்த்தையின்படி ஏசப்பா, அவங்க தழும்புகள் தழும்புகள் அவங்க சுகம் ஆகட்டும் ராஜா. அது எந்த எவ்வளோ பிரசாதம் ராஜா, எல்லா காட்டிலும் மேலானவர் நீ ஒருவர் சுவாமி. எந்த நீ சுகத்தை தரப்போறதுக்கான நன்றி. ஒருவேளை பொருளாதார நிமித்தம் ராஜா, குடும்பத்தை ராஜா குடும்பத்தை பார்த்து கொண்டு ராஜா, ஊழியத்தை செய்விடாமல் செய்து கொடுக்கலாம் ராஜா. தேவன் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்ய வளர்கிறார். நாங்கள் எங்கள் நாட்டிலும் கூட எங்கள் சபையில் நாங்கள் பேசும்போது 5000 பேருக்கு ராஜா நீர் போஷித்த தேவன் ராஜா. கண்டிப்பாக ராஜா அவங்க குடும்பத்தில் கர்த்தர் நீ போஷிக்க போகிறதுக்காக நன்றி. என் தேவன் நீ ராஜா சூழ்நிலைகளை மாற்ற போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. என் தேவ ஆவியானவர் நீ ராஜா, ஒவ்வொன்றும் ஸ்தோத்ரி, நீயும் ஒவ்வொன்றும் ராஜா பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. என் தேவ ஆவியானவரே எந்த சூழ்நிலை நிமித்தம் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீ வெளியே கொண்டு வரப்போகிறதுக்காக நன்றி. எந்த மூழ்கடி சூழ்நிலையாலும் ராஜா நீ கப்போ சொல்ல பேதுரை கர்த்தர் ஆண்டவர் கடல் மேல் நடக்க சொன்ன போது கர்த்தர் தன் ஆண்டவரே நடந்தார். ஆனால் ராஜா எப்போ பெருங்காற்று அடைந்ததோ அப்போ ராஜா ஆண்டவரே அவருக்குள் வந்த சந்தேக ராஜா கீழே இறங்கினது ராஜா. ஆனால் கர்த்தர் உடனே கர்த்தர் நீ கரம் பிடித்து தூக்கினது போல ஏசப்பா, எத்தனை ஊழியர்கள் இருந்தால் நீ கரம் பிடித்து தூக்கி தொடர்ந்து ராஜா வருகை வரலும் ராஜா உண்மை உத்தமத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய பலவத்தோடு செய்ய தேவன் மேல் நம்பிக்கையோடு செய்ய நீ கிருபை செய்ய போவதுக்கான நன்றி. நீ தாமே ஜெபத்தை கேட்டதுக்கான நன்றி. எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்து நல்ல தேவனே. ஆமென்,
0: ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.

0: ఆమేన్ హల్లెలూయా. థాంక్ యూ హోలీ స్పిరిట్. దేవ ప్రసన్నம் நம்மதில் அசைமாடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைமாடிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்பம் எஃப்எம்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமா இன்பம் எஃப்எம் உடைய வெப்சைட்டை ரீடிசைன் பண்ண போறோம். இயேசுவே இன்பம் ஊழியங்களின் வெப்சைட்டை ரீடிசைன் பண்ண போறோம். இன்பம் எஃப்எம் உடைய ஆப்ஸுக்காக நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்பம் எஃப்எம் உடைய வெப்சைட், இயேசுவே இன்பம் ஊழியங்களின் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ், இவைகள் எல்லாம் இப்பொழுது டிசைன் பண்ண போகிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த டிசைனில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். எல்லாருக்கும் எளிதாக மொபைல் ஃபோன்ஸில், ஐபேட், டேப்ஸ், கம்ப்யூட்டரில் எதில் பார்த்தாலும் அந்த டிசைன் ரொம்ப அழகாகவும் லகுவாகவும் எல்லாத்துலேயும் லோட் ஆகணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். டிசைன் பண்ணுற டீம் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். இந்த முறை வி ஆர் கிவிங் இட் டு அனதர் டீம். ஸோ கர்த்தருடைய கரம் டிசைன் பண்ணுகிற ஒவ்வொரு மேலேயும் இருக்கணும். ஆப்ஸை டிசைன் பண்ணுறவங்க மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க நாம் ஜெபிப்போம். இன்பம் எஃப்எம் வெப்சைட், இயேசு இன்பம் ஊழியங்களின் வெப்சைட், இது இரண்டினுடைய ஆப்ஸும் இந்த வெப்சைட்ஸும் இந்த டிசைனில் கர்த்தருடைய கரம் இருக்கணும். கர்த்தர் வழி நடத்தும். டிசைன் பண்ணுற டீம் கர்த்தருடைய சிந்தையில் இருக்கிற அந்த டிசைனை வெளியே கொண்டு வரவும் நம்ம ஜெபிக்கலாம்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் ஒரு மனதோடு இணைந்து அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, கடந்த முறை கத்தாவே நீங்கள் ஏற்ற நபர்களை ஏற்படுத்தி கொடுத்து அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ண கிருபை கொடுத்தீங்க கத்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலமாக இத்தனை ஆண்டுகள் அநேகருக்கு அது ஆசீர்வாதம் உள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக அமைந்தது கத்தாவே. இப்பொழுதும் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நிமித்தமாய் கத்தாவே எங்களுடைய இந்த இன்பம் எஃப்எம் மற்றும் ஜீசஸ் தி ஜாய் மினிஸ்ட்ரியோட அந்த வெப்சைட்டை அப்கிரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கத்தாவே. இப்பொழுதும் அது உம்முடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. நாங்கள் கடந்த முறை ஜெபித்தோம், ஏற்ற நபர்களை நீர் எங்களுக்கு காண்பையும் கத்தாவே, அவர்களுடைய கரத்தில் இந்த பொறுப்பை ஒப்பு கொடுக்க என்று நாங்கள் ஜெபித்தோம் கத்தாவே. நீர் ஏற்ற நபர்களை காண்பித்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இப்பொழுதும் அந்த மக்களை, அந்த டீமை உம்முடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் தருகிறோம் கத்தாவே. யார் இந்த இன்பம் எஃப்எம்மையும் ஜீசஸ் தி ஜாய் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டையும் டெவலப் பண்ணுகிறார்களோ கத்தாவே, அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. இன்னும் விசேஷமாய் கத்தாவே இந்த ஆப்பை டெவலப் பண்ணுகிறவர்களையும் உடைய கரத்துக்குள்ளாய் கொடுக்கிறோம் கத்தாவே. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க கத்தாவே. உம்முடைய சித்தம் எதுவோ கத்தாவே, உம்முடைய இருதயத்தின் வாழ்ந்த எதுவோ கத்தாவே, நீர் அதை அவளுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலேப்பா. இயேசுவின் நாமத்தினாலே உலக பிரகாரம் இது நல்லது என்று செய்யாதபடிக்கு கத்தாவே, ஆவியிலே உணர்ந்து செய்யத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீர் அவளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் அந்த கிருபைகளை அந்த மக்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் பார்க்கிறோம் எப்படி நோவாவுக்கு நீர் ஒரு வழி நடத்துதலை கொடுத்தீரோ கத்தாவே, இந்த மரத்தை பயன்படுத்தி நீ பேழையை செய்ய வேண்டும், அதனுடைய நீளம் இப்படியாக இருக்க வேண்டும், அகலம் இப்படியாக இருக்க வேண்டும், உயரம் இப்படியாக இருக்க வேண்டும், இதில் இத்தனை தட்டுகள் வர வேண்டும் என்று நீர் எப்படி வழி நடத்தினீரோ கத்தாவே, அதே போல கத்தாவே ஒரு வழி நடத்துதலை, ஒரு ஞானத்தை கர்த்த நிறந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் கத்தாவே அதற்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்த நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம், சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே இந்த நாட்களில் மக்கள் விசேஷ வித்தியாச கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். மொபைல் ஃபோன், டேப், லேப்டாப், பாம் டேப், இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது கத்தாவே. இந்த டெவலப்மெண்ட் கத்தாவே எல்லாவற்றிற்கும் மேட்ச் பண்ணி வரத்தக்கதாக, எல்லா விதத்திலையும் வைத்து பயன்படுத்தத்தக்கதாக, ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி சார்ந்ததாக இருக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம இன்பம் எஃப்எம் இந்த ஊழியத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய தரிசனம் என்னென்னா, மீடியா மூலமாக உலகத்தை சந்திக்க வேண்டும். இந்த நாட்களில் அதுதான் தான் நமக்கு சொல்யூஷன். நான் வந்து சிறுவனாக இருந்த பொழுது, ஏறக்குறைய ஒரு 3-4 வயது இருக்கும் பொழுது, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, என் பெற்றோர் கைகளை பிடித்து கொண்டு சென்னையில் உள்ள கடற்கரைக்கு போன ஞாபகம். அங்கே சீரணி அரங்கம் இருந்தது. ஒரு மீட்டிங்னு சொன்னால் என்டைய சிட்டியை திரண்டு வந்துடும், ஸ்பெஷல் பஸ்ஸஸ்ன்னு சிட்டி முழுவதும் அனுப்பி ஜனங்கள் எல்லாருமே வந்து அங்கே கூட்டத்தில் கலந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இன்றைக்கு அது முடியாது, ஏன்னா ஒவ்வொரு சிட்டியும் பறந்து விரிந்து இருக்குது. ஒரு இடத்துக்கு கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னால் அதற்கு பல அசௌகரியங்கள். அந்த நாட்களில் என்டர்டெயின்மெண்ட்டும் வேறு இல்லை, ஒரு கூட்டத்துக்கு வந்தால் அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமாகவும் இருந்தது, ஆவிக்குரிய காரியமாகவும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரீதியாகவும் நல்ல பாடல்கள், இப்படி ஒரு அவுட்டிங் மாதிரியும் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட அவசியங்கள் இல்லை, ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துடுச்சு. ஸோ அதனால் ஜனங்களை இன்றைக்கு சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாடர்ன் டூல்ஸை பயன்படுத்தணும். மீடியா ஒரு பெரிய கருவியாக இருக்கிறது. மீடியா இன்றைக்கு பிசாசு எடுத்து அநேகருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மீடியாவை நம்ம கத்தருக்காக எடுக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பெரிய பாரம். கொஞ்ச நாட்களாக வீடியோ செய்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அதை மீண்டும் செய்ய வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தரிசனம் இந்த மீடியா, குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பாரத்தையும் தரிசனத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்பம் எஃப்எம் மூலமாக அல்லது இன்பம் மீடியான்னு கூட வச்சுக்கலாம், அது மூலமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ், அடுத்தது மெசேஜஸ் இதை ஷூட் பண்ண. இதற்கு நமக்கு அவசியம் கேமராஸ், லைட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டீம். இதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த வீடியோ ஃபார்மேட், நம்ம இன்பம் எஃப்எம்ல கூட அநேக சாட்சிகள் இதுவரைக்கும் எடுத்திருக்கிறோம், ஆனால் அவைகளை வீடியோவாக செய்யும் பொழுது இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த சாட்சிகளை எல்லாம் வீடியோவாக செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய பாரம், அவங்கள ஃப்ரெஷ்ஷாக கூப்பிட்டு மீண்டும் ஷூட் பண்ணணும்னு. ஸோ இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வீடியோ ஊழியம் அது அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கத்தர் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்காக வீடியோ வடிவில் நம்ம ஊழியங்களை துவங்க, அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட், க்ரூ இதெல்லாம் கத்தர் கொடுக்க நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா.
2: ஸ்தோத்திரிக்கும் ராஜனே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. தேவனே, நின்பம் எஃப்எம் சுவாமி, வெறும் எஃப்எம்ஆர் ராஜா இல்லைப்பா, ராஜ்யத்தை ராஜா கட்ட ஒரு கருவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிற ராஜா. அம்மாண்டவர் சுவாமி, ராஜ்யம் ராஜா எங்கெங்கிலும் ராஜா உலகம் எங்கும் சுவாமி உன் நாமம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் சுவாமி. ஆமாண்டவரே, ஆண்டவர் இந்த ஊழியம் மூலியமாக செய்து கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் கர்த்தர் நீ விரிவாக்க போகிறதுக்காக நன்றிடப்பா. இந்த இடத்துல கர்த்தர் நாங்கள் அந்த எஃப்எம்ஐ ராஜா பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சகோதர சொன்ன ஜப குறிப்பு படி கர்த்தாவே, நெக்ஸ்ட் வீடியோ லெவல் சுவாமி, அந்த வீடியோக்கு தேவையான ராஜா எல்லா ராஜா தேவைகளையும் சந்திக்க போகிற அன்பிற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தா அந்த வீடியோ ஃபார்மேட்டில் எடுத்து கர்த்தாவே அநேகர் பார்க்கும்போது கர்த்தாவே என் தேவனோடு பேசுகிறது அனுபவத்தை கர்த்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் ராஜா. இது வெறும் அந்த ஒரு டெக்னாலஜி அல்லப்பா, உன் ராஜ்யம் கட்ட வேண்டும் என்ற உன் நோக்கத்திலே செய்து கொண்டிருக்கிற ராஜா. இந்த டீம் கர்த்தா நீ தாமே ராஜா, சீக்கிரத்தை ஏற்படுத்தி தரப்போறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த தெய்வமே ஏற்படுத்தி தரப்போறதுக்காக நன்றி ராஜா. ஒரு ஆவிக்குரிய சகோதரர் யாரெல்லாம் ராஜா என் தேவனுக்காய் ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இருக்கிற டீம் ராஜா கொண்டு வரப்போறதுக்காக நன்றி ராஜா. இந்த நோக்கலாம் ராஜா, நான் டெக்னாலஜி ஒர்க் பண்ணுறதுல ராஜா, என் தேவ ராஜ்யத்துக்காய் ராஜா வேலை சென்ற உத்தம ஊழியர்களாக இருக்க போறதுக்காக நன்றி ராஜா. அவங்களும் ஊழியத்தை செய்ய வேண்டும் ராஜா. அவங்க இங்கே கொண்டு வர போற ராஜா, ஆண்டவரே ராஜா, ஆண்டவர் டெக்னிக்கல் டீம் ஆகட்டும் ராஜா, அதுக்கு தேவையான உபகரணங்கள் ஆகட்டும் ராஜா, இது தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நீ செய்ய போகிறதுக்காக வாய்க்க செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. அது எங்கே வாங்க வேண்டும்னு கூட கர்த்தாவே நீ இடத்தை காட்ட போகிறதுக்காக நன்றி ராஜா. எந்த மனுஷருக்கு இடத்துல போய் காண வேண்டும் என்ற ராஜா நோக்கத்தை கூட நீ காட்ட போகிறதுக்காக நன்றி ராஜா. இதெல்லாம் சுவாமி நீர் ஏற்படுத்தி தரப்போதுக்காக நன்றி ராஜா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் நீர் ராஜா. சீக்கிரத்தில் அந்த வீடியோ ஃபார்மெட்ஸில் கர்த்தா, இது வரைக்கும் நாங்கள் ராஜா ஒரு ராஜா வாய்ஸ் ஃபார்மெட்டில் கேட்டுக்கொண்டு ராஜா, இந்த வீடியோ ஃபார்மெட்டில் கேட்கும்போது அநேகர் அதை பார்த்து சந்தோஷப்படத்தக்க என் தேவன் என்னோடு பேசுகிற அனுபவத்தை தரப்போறதுக்காக நன்றி ராஜா. அதுக்கு எல்லாவற்றையும் நீரே வாய்க்க செய்ய போகிறதுக்காக நன்றி தேவன். இம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா, நீ தான் எல்லாவற்றையும் நீ மாற்றி அமைக்க போகிறதுக்காக நன்றி. இதுவரை நடத்தின இன்பம் விபத்துக்கு நீ அடுத்த லெவல் நீ கொண்டு போகிறதுக்காக நன்றி. எல்லாவற்றையும் ராஜா உன் ராஜ்யத்துக்காக நாமத்துக்கு மேன்மைக்காக செய்ய போகிறதுக்காக நன்றி. துதி கண்ண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்து நல்ல தேவனே, ஆமென்.
0: ஆமென், ஆமென். அதோடு கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்பம் எஃப்எம் வந்து இன்பம் டிவியாக மாறணும்னு சொல்லி தான் ஒரு பெரிய தரிசனம். அநேகர் வருகிறவர்கள், அநேக தேவ ஊழியர்கள் மூலமாகவும் கத்துறதை பேசியிருக்கிறாரு. ஒரு சில படிகளை எடுத்தோம், ஆனால் இப்போ வந்து நமக்கு தெளிவான ஒரு வழி நடத்துதல் அவசியம். இதுவரைக்கும் டிவின்னு சொன்னால் நம்ம சேட்டலைட் டிவியை தான் பார்த்துருக்குறோம், ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இன்டர்நெட் மூலமாக பண்ணலாம். இப்படி பல காரியங்கள் நம்ம தெளிவாக இதுக்காக ஜெபிப்போம். இன்பம் டிவியை கர்த்தர் பிறப்பு வைக்க வேண்டும். எப்படி கர்த்தர் அதை விரும்புகிறார், சேட்டலைட்னா சேட்டலைட் மூலமாக அல்லது இன்டர்நெட்னா இன்டர்நெட் மூலமாக, இதுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்பம் டிவிக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
2: ஸ்தோத்ரம் அப்பா. நன்றி சுவாமி அப்பா, எங்கள் ஜபங்கள் ஒன்று தூபமா உங்க சமூகத்துல சேர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே இன்பம் எஃப்எம்மா இருக்கிறது ஒரு டிவியா நீங்க சேர்ப்பதற்கு நன்றி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரே அப்பா, இந்த இன்பம் எஃப்எம்ன்றது வெறும் இன்டர்நெட் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, சீக்கிரமா இது ஒரு ரேடியோ சிக்னலாம் கூட மாறப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீங்க செய்யப்போறீங்கன்ற தெளிவா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த மனிதனால் கூடாது தேவனால் கூடும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அன்னைக்கு ஆண்டவரே அப்பா உங்க ஸ்பிரிட்டை வைத்து ஆண்டு அந்த ஸ்பிரிட்டோடு ஆண்டவரே உங்கள் தீர்க்க தரிசிகளையும் ஆண்டவரே அப்பா உங்க அப்போஸ்தலன் கூட்டிட்டு போயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட தேவன் ஆண்டவரே இதெல்லாம் எம்மாத்திரம் சுவாமி உங்களுக்கு. இந்த இன்பம் எஃப்எம் டிவி சீக்கிரம் ஆரம்பிக்கப்படுறதுக்காக நன்றி. அது தெளிவான ஆலோசனை அண்ணனுக்கு கொடுங்க சுவாமி. அது இன்டர்நெட்டா சேட்டலைட்டா இல்ல வேற எந்த மோட்ல இருக்கணுமோ எந்த பிளாட்ஃபார்ம்ல செய்யணுமோ அதை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் ஆண்டவரே இவங்க இன்டர்நெட்ல அதிகமா ரீச் பண்ணதுனால ஆண்டவரே அநேகர் போய் சேர்ந்ததுனால அந்த இன்டர்நெட்லேயே போய் சேர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இது வெறும் ஆண்டவரே கிறிஸ்துவர்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உமா அறியாதவர்களும் கண்டு ஆண்டவரே சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ரட்சிப்பின் ஞானத்தை பெற்று ஆண்டவரே அநேகரும் ராஜ்யத்துக்கு வருகிறவர்களாக இதை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுக்கு என்னென்ன டிசைன் பண்ணணும், எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஆண்டவரே? ஏன்னா வேதம் சொல்லுது ஆல்ஃபம் ஒமேகம் நீரா இருக்கிறீங்க ஆண்டவரே. யூ ஆர் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லும் போது ஒரு ஊழியத்தின் ஆரம்பம் விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறபடினால் ஆண்டவரே இவங்க என்ன ஆண்டவரே உங்க சித்தத்துல ஒப்பு கொடுக்கறாங்களோ அது அப்படியே நடக்க கிருபை செய்யுங்க. ஆனா உங்க சித்தம் தான் நிறைவேறணும் சுவாமி. எந்த மனித ஞானம் அங்க நடக்க கூடாது ஆண்டவரே. உங்க தேவ திட்டம் என்னைக்கு கரெக்டா இருக்கும் அப்பா? அப்போஸ்தலன் பவுல் சொன்னாங்க ஆண்டவரே நாங்க தரிசனத்துல இல்ல விசுவாசம் நடக்கிறோம் சொல்லி ஆண்டவரே. அந்த அந்த டிவி ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே அது தேவை எவ்வளவோ அண்ணன் அவங்க டீமோடு செய்யும் போது ஊழியத்தை கடைசி வரைக்கும் அது குறைவுன்றது இருக்கக்கூடாது. அதை நீர் கொடுத்து கொண்டே இருப்பீங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு டிவின்றது விளையாட்டில் வச்சுப்போம், அதுக்கு எவ்வளோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செலவுகள், அதை பேர் கூட நாங்கள் எவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். அந்த டிவி சீக்கிரமாக உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்தி அதோடய ஏ டு சி நீங்கள் வெளிப்படுத்தி உங்கள் நாம மையப்படுத்தப்பட்டுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அதை எல்லா கண்கள் கண்டு இது அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் ஜெபித்தோம். நவம்பர் 22, 2016 நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் பதில் கொடுத்தார், அவர் நாம மையப்படுவதான்னு சொல்லி. இயேசு நாமத்து நல்ல பிதாவே. Amen. Amen.

0: அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்திலிருந்து மேகசின், இந்த பத்திரிகை மாதம் மாதம் மேகசின் வெளிவர நம்ம ஜெபிப்போம். இந்த நவம்பர் மாதம் மேகசின் வெளிவந்தது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். தொடர்ந்து இந்த டிசம்பர் மேகசின் வெளிவர நம்ம ஜெபிப்போம். அது மட்டுமல்ல, நம்ம விடோஸ் மினிஸ்ட்ரி ஏறக்குறைய 19 விதவைகளை இப்பொழுது தாங்கி வருகிறோம். மாதந்தோறும் அவர்களுக்கு தேவையான அரிசி மற்றும் குரோசரிஸை கொடுத்து அந்த தேவைகள் சந்திக்கப்பட நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்கலாம் இந்த விதவைகள் ஊழியங்களுக்காகவும், அதை தொடர்ந்து மேகசின் மினிஸ்ட்ரிக்காகவும், பத்திரிகை ஊழியத்துக்காகவும் நம்ம ஜெபிப்போம். பத்திரிகை ஊழியம், அதாவது அதில் எழுத கர்த்தருடைய சிந்தையை வெளிப்படுத்த நம்ம ஜெபிப்போம். அடுத்தது அந்த டிசைன்காக ஜெபிப்போம். விரைவில் இது பத்திரிகை ப்ரெஸ் பிரிண்டட் ஃபார்மேட்டில் வரவும் நம்ம ஜெபிப்போம் பல மொழிகளில்.
1: அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஜெப குறிப்பை நீர் ஏறெடுத்ததுக்காக நன்றி ராஜா. தகப்பன இந்த செய்தித்தாளை ஆண்டவரே, அப்போ மாதந்தோறும் வரும்படி ஆண்டவரே, தகப்பன உம்முடைய ஞானத்தினால் ஆண்டவரே நீர் கொண்டு வர போகிறதுக்காக நன்றி சுவாமி. அப்போ அநேக ஜனங்களே சப்பா அதை படிக்கும்பொழுது ராஜா உமது ராஜ்யத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு ராஜா, அப்போ உமது ராஜ்யத்துலாய் கடந்து வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்போ உமது ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் அந்த செய்தித்தாள் மூலமாக ஆண்டவரை படிக்கும்பொழுது ஆண்டவரே, அப்போ உமது ராஜ்யம் கட்டப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்போ எத்தனையோ பேர்களை ராஜா நீர் ஆண்டவரை பத்திரிகை மூலமாக தொட்டதுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல் ராஜா அந்த ராஜா இந்த செய்தித்தாள் ஆண்டவரை மாதந்தோறும் வரும்போது ஆண்டவரே நீர் ஆண்டவரை அந்த செய்தித்தாளை படிக்கும்போது ஒவ்வொரு ஆண்டவரை நீ தொட போறதுக்காக நன்றியோடு உங்க துதிக்கிற ராஜா. அப்போ அவர்கள் இருதயத்தை நீ தொட வல்லவரா இருக்கிற ராஜா. உமது வார்த்தை ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கு சுவாமி, வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கு ராஜா. அந்த வார்த்தை ஆண்டவர் அந்த பத்திரிகைகளை வரும்போது ராஜா அதை படிக்கும்போது ஒவ்வொரு இருதயமே தொட போட போறதுக்காக நன்றி ஏசப்பா. தொட்டதுக்காக நன்றி சுவாமி, தொட போறதுக்காக நன்றியோடு உங்க துதிக்கிறோம் சுவாமி. தகப்பன அந்த விதவைகளுக்கு கொடுக்கறது ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிற ராஜா. தகப்பன அப்போ விதவைகளுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் நீர் சொல்லியிருக்கிற ராஜா. அதன்படி ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆண்டவர் நீர் ஆண்டவரை நீர் பெருக பண்ண போகிறதுக்காக நன்றி சுவாமி. தகப்பன அந்த ஊழியத்தில் ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரை உமக்கு சித்தமானால் ஆண்டவரை எத்தனை பேர் கொடுக்கணும்னு ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டு இருக்கிற ராஜா. அத்தனை பேர்களும் தெரிந்து கொள்ள ஆண்டவரை என்னென்ன தேவையோ ஆண்டவரை அவர்கள் சந்திக்க முடியும் ஆண்டவரை. இந்த ஊழியத்தில் நீர் பங்கு பெறுவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. அப்போ உதவி செய்ய போகிறதுக்காக நன்றியோடு உங்க துதிக்கிறோம் சுவாமி. அப்போ உன் நாவும் மகிமைப்படுவதாக ராஜா. அப்போ உன் நாவும் மகிமைப்படுவதாக சுவாமி. பத்து கேட்ட பிள்ளைகளும் நீ கொடுக்குறன்னு சொல்லிடுற ராஜா. அப்படியே கொடுக்க போகிறதுக்காக நன்றியோடு நீ துதிக்கிறோம் சுவாமி. உன் நாவும் மகிமைப்படுவதாக ராஜா. துதி கண்ண மகிமை ஒரு இருக்கே இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே அம்மே
0: ஆமென் ஆமென். அடுத்ததாக நம்ம ப்ரேயர் கான்ஃபரன்சஸ், இப்படி இன்டர்செசரி ப்ரேயர் மீட்டிங்ஸ் நடத்த அதுதான் நம்முடைய தரிசனம். இதுவரைக்கும் நம்ம ஸ்டுடியோவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வெளியில் கொண்டு சென்று நம்ம தேசங்களுக்காக ஜெபிக்க நம்ம கூட்டங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தேவனுக்கு சித்தமானால் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக நம்ம ஒரு 12 hours ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் அல்லது ஒரு 3 days ஃபாஸ்டிங் ப்ரேயரும் நம்ம பப்ளிக்காக நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இடத்தை காண்பிக்க வேண்டும், கர்த்தர் தேவைகளை சந்திக்க வேண்டும். குறிப்பாக ப்ரேயர் கான்ஃபரன்சஸ், அதாவது ப்ரேயர் ஸ்கூல், ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன், அநேகரை பயிற்றுவித்து எப்படி தேசங்களுக்காக ஜெபிப்பது, எப்படி தலைவர்களுக்காக ஜெபிப்பது, இப்படி அநேகரை பயிற்றுவித்து ஜெபிக்க ஏற்படுத்துவது, இதுக்காக ஜெபிப்போம். இந்த தரிசனத்துக்காக அநேக ஜெப வீரர்களை உருவாக்க தேவன் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஸோ அதை ஒரு ஸ்கூல் ஆஃப் இன்டர்செஷன் மாதிரியே நடத்தி அதுக்குன்னு மெட்டீரியல்ஸை உருவாக்கி கோர்ஸ் இது பண்ணி அநேக ஜெப வீரர்களை எழுப்பி தேசங்களுக்காக ஜெபிக்க அநேகரை உருவாக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம சென்னை பட்டணத்தில் துவங்கவும் இனி வேறு மற்ற பட்டணங்களிலும் கர்த்தர் நமக்கு வாசல்களை திறக்க வேண்டும். நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ
2: ஜீசஸ். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மறுபடியும் மாயுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, எங்களோடு நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை தருகிற தெய்வமாக இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சப்பா முக் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த இன்பம் எஃப்எம் மூலிமாய் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் தீர்மானிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் இந்த நாள்களிலே ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றி கொண்டு வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தேசங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே தேசங்களின் ஆண்டவர் ரட்சிப்புக்காக திறப்பின் வாசலில் நிற்க ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே ஜப வேலையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே, சகல ஜனங்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரே பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே அந்த அன்பை ஆண்டவரே அநேகர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இதற்குரிய ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். அன்றாட்டு ஜப வேலையை ஆண்டவரே நேரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே தரிசனத்தின்படி ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல மாவட்டங்களிலே ஆண்டவரே பல ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சிட்டிஸிலே ஆண்டவரே இந்த மன்றாட்டு ஜபமானது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஏற்படுத்துவதற்கு ஆண்டவரே நீர் வழியை திறந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முக் சித்தமானால் ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் வருகின்ற டிசம்பர் மாதங்களிலே ஆண்டவரே பெருபடதான ஊழியங்கள் ஆண்டவரை துவங்கப்படுவதற்கு நீர் உதவி செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம். ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் எதிர்கூறிய ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் காரியத்தை எடுக்கிற ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் இதை ஆண்டவரை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நீர் நினைவுக்கு ஆண்டவரை நினைக்கிறீரோ அதை ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் மூலமாக அதை நிறைவேற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களிலே ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ரட்சிப்புக்காக ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அநேக ஜப வீரர்களை ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக நீர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசமானது ஆண்டவரே கடைசி நாட்களிலே கடைசி நொடிகளிலே ஆண்டவரை இருந்து கொண்டு வருகிறது. ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் வருகை ஆண்டவரை மிக வெகு சீக்கிரமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் எங்களுடைய தேசங்களிலே ஆண்டவரை காணப்படுகிற அழிவை ஆண்டவரை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நாங்கள் ஆண்டவர் அநேக ஆயிரங்களை உம்முடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருவதற்கு ஆண்டவரே முக் ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜப வீரர்களை நீர் ஆண்டவரை முக் ஸ்தோத்திரம் எழுப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை வருகின்ற மாதங்களிலே நடைபெற போகிற ஆண்டவரை துதி ஆராதனைகள் ஆண்டவர் மன்றாட்டு ஜபங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜப வேலையின் மூலமாக எங்களோட தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாவத்தில் வாழ்கிற மக்கள்கள் ஆண்டவரை முக் ஸ்தோத்திரம் உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை முகத்துக்கு நேராக திரும்புவதற்கு ஆண்டவரே இந்த ஜப வேலைகளானது ஆண்டவரே மிகுந்த ஒரு புரோஜனம் இருப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இதற்காக ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை ஆண்டவரே பிள்ளைகள் தீர்மானிக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜபங்களுக்கு எந்தவித தடைகள் வராதபடிக்கு எல்லா தடைகளையும் நீர் அகற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியங்களை வருகின்ற நாட்களில் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்படும்படியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக்கொள்ளும். எல்லா துதி நமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்மை ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே முதலாவது நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்காக, ஜனாதிபதிக்காக, அவர்களுக்கு ஆளுகையில் ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அடுத்தது நம்முடைய மாநிலம், நம்முடைய ஸ்டேட், நம்முடைய சிஎம்காக, நம்மை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தேசத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற, சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற திட்டங்களை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட்.
3: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் விசேஷமாய் எங்களை ஆளுகை செய்பவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்டை நம்முடைய கரத்துக்களாய் தருகிறோம். அவளுக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் கிருபையும் கர்த்தநீர் பரத்திலிருந்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை ஆளுகிறவர்களை நீரே ஏற்படுத்தியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு வேண்டிய நல்ல கிருபைகளை கர்த்தர் நீங்கள் கொடுங்க. எல்லா காரியத்திலும் உம்மை சார்ந்து இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் கர்த்தாவே அவர்கள் ஏற்படுத்துகிற திட்டமானது கர்த்தாவே எல்லாருடைய மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் சமாதானத்துக்கு ஏதுவாகவும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. விசேஷமாக இந்த நாட்களிலே பலவீனமாக இருக்கிற எங்களுடைய சிஎம் அவர்களே உடைய கரத்துக்குள்ளாய் தருகிறோம். அவளை நீங்கள் தொடுங்க, ஆசிர்வதிங்க கர்த்தாவே, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்துங்க. சரீரத்தில் எந்தெந்த அவயங்கள் பலவீனமாய் காணப்படுகிறதோ எல்லா பலவீனமும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. புதிய பலன், புதிய கிருபை அவர்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பழைய பலத்தோடு திரும்பி வருவதற்கும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கும் கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்க. விசேஷமாக இந்திய தேசத்தில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் எல்லா உயர் அதிகாரிகளையும் உம்முடைய கரத்துக்குள்ளாய் தருகிறோம் கர்த்தாவே. தேவ பயத்து நிமித்தமாய் கர்த்தாவே தங்களுடைய வேலையை உண்மையும் உத்தமமாய் ஜாக்கிரதையாய் செய்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீர் அவளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரப்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கரப்ஷன் இந்திய தேசத்தை விட்டு ஒளிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே கரப்ஷன்

0: இருக்கிற பீதி மாற வேண்டும், லைஃப் எல்லாம் நார்மலாக திரும்ப வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் நல்ல ஒரு அப்ஜெக்டிவ், பிளாக் மணியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள், அந்த நோக்கம் நல்ல ஒரு நோக்கம். பட் ஆனால் எல்லா நோக்கங்களையும் செயல்படுத்த கர்த்தர் ஏற்ற ஞானத்தையும் கிருபையும் தர நம்ம ஜெபிப்போம். விசேஷமாய் இப்போ இருக்கிற இந்த கஷ்டம், ஜனங்கள் மத்தியில் இருக்கிற இந்த கஷ்டம் நீங்கள் நம்ம ஒருத்தர் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ
1: அப்பா. நன்றி சொல்லிட்டுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, எருமையா 17:11 சொன்னபடி ஆண்டவரே, அந்நியாயமாக சம்பித் ஸ்தம்பாதிக்கிறவர்கள் அவர்கள் பாதி நாட்கள் அவர் எழுந்து போவார்கள் சொல்லி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அந்த வசனத்தை ஆண்டவரே நீர் கொடுத்தீர் ஆண்டவரே, அந்த 9ஆம் தேதி இது என்றைக்கு இந்த டிமானிட்டைசேஷன் நடந்ததோ மறுநாள் நீங்கள் கொடுத்த வசனம் இது தாண்டவரே. ஏன் இப்படி நடந்தது? ஒருவேளை ஜனங்களுக்கு அநேக கேள்வி கூட இருக்கலாம், ஏன்? ஆனால் முதல் காரியம் நீங்கள் சொன்னது அந்நியாயமாக சம்பாதித்து தாண்டவரே. அந்த பிளாக் மணி உருவான காரணம் எல்லா இடத்துலையும் அந்நியாயமாக சம்பாதித்து இன்றைக்கி அது மாற போகிறதுக்காக நன்றி சொல்லிச்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இனி ஏன் இப்படிப்பட்ட நிலைமை வந்தது அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ளத்தக்க நீங்கள் இதை அனுமதித்ததுக்காக நன்றி சொல்லிச்சுக்கிறோம். இனி நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், எங்களுக்கு கொடுத்த எங்கள் தேசத்துக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், எங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்போம்னு சொல்லி அப்போ கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் சொன்னீங்க, ஆனால் எக்ஸிக்யூஷன் மாறிடுச்சு ஆண்டவரே. இது எல்லாம் இப்போ நார்மலாக வரப்போகிறதுக்காக தேங்க்ஸ் சொல்லிச்சுக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இனி ஜனங்களோட நம்பிக்கை தேவனாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, ஆனவரே பணத்தினால் ஆண்டவரே அதுமாரி ஆசை கொள்கிறோம். சில டைம் ஓவர் ஆசைப்படும் போது தீமையில் முடியுது. இனி அப்படி இல்லாதபடிக்கு என்ன காரியமோ அந்த காரியம் தெளிவாக செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. அப்போ மக்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட சொல்லி ஈவன் இனி காலையில் நியூஸில் சொன்னாங்க, ஆர்மி பீப்புளுக்கு பேங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் சேராமல் ஒன்றும் பணம் மாற்றாமல் இருக்கோ அங்கெல்லாம் போய் சேரணும் சுவாமி. முக்கியமாக இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்கிறது ஆண்டவரே, பிஸ்னஸ் ரொம்ப அடிபட்டுருச்சு ஆண்டவரே. வாங்குறதுல விற்கிற இடத்துல மணியோட காரியம் ரொம்ப டிரான்சாக்ஷன் ஜீரோவாக மாறுது ஆண்டவரே. அவங்க வியாபாரி சொல்கிறாங்கன்ற எங்கள் பழங்கள் எங்கள் காய்கறி எல்லாம் அப்படியே நின்றுச்சிங்க ரொம்ப நாளான்னு சொல்லி. அப்போ இதை சீக்கிரமாக மாற்றப்படுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எது வரைக்கும் மனிதர் பணத்தை தான் நல்லா முடியும் நானும், ஆனால் அந்த பணத்துக்கு எனக்கு வேல்யூ இல்லாமல் போகும்போது தான் அது ஆண்டவரே கடவுள் ஒருத்தர் இருக்கிறா தெரியணும் ஆண்டவரே. அப்போ இந்த டைம் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக தேங்க்ஸ். ஜனங்கள் அறிந்து கொள்வாங்க நீர் தேவன், உண்மை மாத்திரம் நம்பணும்னு சொல்லி ஆண்டவரே. இது ஒரு பாடமாக இருந்து அநேகர் மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.

0: தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சமீபத்தில் நியூசிலாண்டில் ஒரு பெரிய எர்த் குவேக் வந்தது, அண்ட் இன்னைக்கு மீண்டும் வந்திருக்கிறது. ஸோ நம்ம நியூசிலாண்ட் அண்ட் ஜப்பான் இந்த இரண்டு தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த எர்த் குவேக்லேருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட, அநேக அப்பாவி மக்கள் அவர்கள் பாதுகாக்கப்பட, இந்த தேசங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள நம்ம ஜெபிக்கலாம். இந்த தேசங்களுக்காக ஜெபிப்போம். ஜப்பான் அண்ட் நியூசிலாண்ட் நம்ம ஜெபம் பண்ணலாம்.
1: வேலைக்காய் நன்றி இயேசுவே. இந்த நாள் ராஜா நாங்கள் கேட்டுப்படி இயேசுப்பா. இந்த நியூசிலாண்டில் ஜப்பானில் ராஜா எர்த்குவேக்ஸ் வந்திருக்கு ராஜா. இந்த பூகங்கள் நிமித்தம் ராஜனே, எத்தனை பேர் ராஜா தன் ராஜ உடைமைகளோ தன் சொத்துக்களுக்கு இழந்து ராஜா தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் தேற்றுங்க ராஜனே. என் தேவன் எந்தி தாமே ராஜா, தேவன் என்று ராஜா, அறியத்தக்க ஞானத்தை உங்களுக்கு தாங்க ராஜா. இந்த பேரழிவுகளை ராஜா எதுக்காக வருகிறது ராஜா? தன் உணர்வு இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் தன் தேவன் இவைகளெல்லாம் ராஜா கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் என்ற வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அவங்க உணரத்தக்க என் தேவன் எடுத்து மீண்டும் ஆய் திரும்பத்தக்க ஜனங்களாய் மாறத்தக்க கிருபச்சேங்க ராஜா. தேவன் எந்த இருதயம் ராஜா ஒருவேளை நொறுங்கி போயிருக்கலாம் ராஜா, ஒருவேளை ராஜா ஆண்டவரை திக்கற்றமாக இருக்கலாம் ராஜா, ஒருவேளை ராஜா ஆண்டவரை உறவினர்கள் ராஜா இழந்திருக்கலாம் ராஜா. இதன் மத்தியில் கர்த்தர் நீ தாமே ராஜா உங்களை தேற்றி பலப்படுத்த போகிறதுக்காக நன்றி இயேசுவே. தன் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்ட கிருபச்சேங்க ராஜனே, மீண்டுமாய் தன் வாழ்க்கை ஜீவிக்க கிருபச்சேங்க ராஜனே. என் இயேசுவே நீ தேற்று வாழர் என்பதை ராஜா உணரத்தக்க நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி இயேசுப்பா. என் தேவ ஆவியானவரே இயேசுப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா, எதெல்லாம் என் ஜனங்களில் அவங்க என் ஜனங்களாக இருப்பார்கள் என்ற வசனத்தின் மீ கர்த்தாவே அவங்க ஜனங்களாக மாறப்போகிறதுக்காக நன்றி ராஜா. யாரெல்லாம் தான் தேவன் அறிகிற அறிவு இல்லாதபடி இருக்கிறார்களோ இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவே நீ உண்மை தெரிந்து கொள்கிற ஞானத்தை உங்களுக்கு வரக்கிறப்ப வச்சுங்க ராஜா. மீண்டும் இப்படிப்பட்ட ராஜா காரியங்கள் உங்கள் வீட்டில் அவங்க இடத்துல சம்பவிக்காதபடி என் தேவன் நீ தாமே ராஜா அவங்க பாதுகாத்து கொள்ளுங்க, தேற்றுங்க ராஜா, தேவைகளை சந்திங்க ராஜா, உங்கள் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும் சுவாமி.
0: விசேஷமாய் இந்த கடைசி நாட்களில் எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய ஜனங்கள் அவதிப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பெர்சிக்யூஷன்ல இருந்து கர்த்தருடைய ஜனங்கள் ஊழியர்கள் பாதுகாக்கப்பட நம்ம ஜெபிப்போம். நம்ம இந்திய தேசத்திலும் சரி பல தேசங்களிலும் இருக்கிற தேவனுடைய ஊழியர்கள் சபைகள் ஊழியர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் இந்த எல்லா பெர்சிக்யூஷன்லேருந்தும் ஒரு விடுதலை கொடுக்க நம்ம ஜெபிக்கலாம். நம்ம ஜெபிப்போம்.
2: ஸ்தோத்திரிக்கும் ராஜா, வல்லண்டியோடு துதிக்கணும். அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவர் நீர் தேர்ந்தெடுத்த கிருபைக்கா நன்றி இயேசுப்பா. அப்பா இந்த உபதிரவ காலையில் ராஜா தகப்பனேன் அவர்களோடு கூட ஆண்டவரே உமது கரம் இருப்பதாய் ஸ்தோத்திரமே இயேசுப்பா. தகப்பன ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அப்போ உபதிரவ நாட்களில் ஆண்டவரை அப்போ உம்முடைய கரம் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ அவர்கள் உடைமைகளும் ஆண்டவரை பாதுகாக்கப்படும்படி ஆண்டவரை உதவி செய்யுங்க சுவாமி. அப்படியே உதவி செய்கிறதுக்காக நன்றி ராஜா. தகப்பன இந்திய தேசத்தில் ஆண்டவரை உம்மது நீதி நிமித்தம் ராஜா, உம் நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் துன்பப்படுகள் நீர் ஆண்டவர பாக்கியவான்கள் சொன்னீரே ராஜா, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்போ துன்பப்படுகள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க ராஜா. அப்போ பாக்கியவான்கள் ஆண்டவர அப்போ உமது கரத்தின் கீழாக இருக்கிறதுக்கு நன்றி யேசுப்பா. உமது அடைக்கலத்தின் கீழாக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. அப்போ உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் வேண்டிய ஆண்டவர அந்த காலத்தை அப்பா அந்த ஊழியக்காரர்கள் நீர் தேர்ந்தெடுத்து கிருபைக்காக நன்றி சுவாமி. உமது நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. துதிகான மகிமை ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து ஜெம ஜீவனுள்ள பிதாவே.
0: Amen, amen, amen, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. அப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. விசேஷமாய் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி நம்பிக்கை இழந்த அநேகர் இன்பம் எஃப்எம்ஐ கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, எஸ் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படியாய், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அநேகர் நம்பிக்கையற்று தங்கள் வாழ்க்கைகளை மாய்த்து கொண்டு கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும்படியாய் நம்பிக்கை இழந்து உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் அவர்களை சந்திக்கும்படியாய் நம்ம ஜெபிக்கலாம். அவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும்படியாய் நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட்.
3: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த நேரத்தில் விசேஷமாய் நம்பிக்கையற்று காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் இப்படி சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் அப்படியாக நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படி கரத்துக்குள்ளாய் தருகிறோம் கர்த்தாவே. நீரே அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன காரியத்தை நிமித்தமாய் நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்பட்டாலும் இந்த காரியத்தில் நீங்கள் ஒரு மாறுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே மாறுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம், மாறுதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை குடும்பத்தில் ஒருமனம் இல்லை, சமாதானம் இல்லை, இனி இப்படியாகவே நாங்கள் எப்படியாக தொடர்வது என்று குடும்பத்தில் ஒருமனம் இல்லாதது குறித்தும் அன்பு இல்லாததை குறித்தும் எண்ணிக்கொண்டு இருப்பார்களாகில் கர்த்தர் இந்த நாளிலே மாறுதலை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கசப்புகளும் கசப்பின் அனுபவத்தையும் கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே விசேஷமாய் கணவன் மனைவி இடத்துல ஒரு மனம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோர் பிள்ளை மத்தியில ஒரு மனம் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலேப்பா கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேக குடும்பத்துக்குள்ளாய் ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை காண்கிறோம், கசப்பின் அனுபவத்தை நாங்கள் காண்கிறோம் கர்த்தாவே. சத்ரு விதைக்கத்திருக்கிற விதை என்று அறிந்து கர்த்தாவே அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில இருந்து கலந்து போட கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்குள்ளாய் சார்ந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தங்களுடைய உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. சரீர பலவீனத்தின் நிமித்தமாய் தங்களுடைய எதிர்கால நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளும் கரத்துக்குள்ளாய் தருகிறோம் கர்த்தாவே. நீங்க தொடுங்க. சரீர பலவீனம் இப்படியாகவே இருந்து கொண்டு இருக்குமே ஆகில் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று எண்ணுகிற ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகளே, இளம் பிள்ளைகளும் சமூகத்தில் தருகிறேன் கர்த்தாவே. ஓ ரீமா சிந்தலாம் வாழ்க்கையில கர்த்தர் நீர் மாறுதலை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒரு பலன், ஒரு கிருபை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யான் துரு ஹே சரா ஹே துரோஹன் தெரிபுர வேலை செய்து கொண்டிருந்தேன், முதற்கொண்டு இல்லாத ஒரு சூழ்நிலை, நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரிந்த வேலை இதுதான், இது என்னுடைய கரத்தில் இருந்து பறிக்கப்பட்டு இருக்குது. புதிய ஒரு காரியத்தை என்னுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள், நான் எப்படியாக இதை செய்வேன் என்று குழம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள்ளாய் நான் தருகிறேன் அப்பா. ஐ ஸ்பெஷலி பிரேயிங் ஃபார் த பீப்பிள் தோஸ் ஹூ ஆர் கோயிங் அண்டர் மிட் டம் கிரைசிஸ் ஆஃப் ஃபாதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிளஸ் தம் லார்ட். ஒருவேளை காலங்கள் குறித்து அவர்கள் கலங்கி இருக்கலாம், சூழ்நிலைகளை குறித்து அவர்கள் கலங்கி இருக்கலாம் கர்த்தாவே. அவர்களுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்த நீங்க மாற்றி போடுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Hallelujah. God is unlocking so many blessings in the listener's life டுடே. ஹல்லேலூயா. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்ட வீழ்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு ஹல்லேலூயா பூட்டை திறப்பது போல நான் காண்கிறேன். லீ யந்துரு யா மஹசி ஓ ரிமா செந்தலே துரி பரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தாங்கள் இருந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி போடுகிறார். புதிய ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார், புதிய ஒரு வழியை கர்த்தர் திறக்கிறார். ஓ ரீமா சந்தரோதரபா, நீங்க எங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தெளிவாய் வருகிறது. நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம், உங்களுடைய பிசினஸா இருக்கலாம், எதிலே நான் இத்தனை ஆண்டுகள் ஒரே இடத்துல செய்த வேலையை செய்து கொண்டது போல நான் காணப்படுகிறேன் என்று நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில நான் புதிய வழிகளை உங்களுக்காக நான் திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். God is unlocking a, hallelujah, a door, hallelujah. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய ஒரு வழியை திறக்கிறார். ஓ ரீமா சந்தரா யா ஹசி ஓ ரீமா சந்தலா ஓ ரீமா சந்தல தூரோ ஹசி ஹலது கபுஷந்தல பரபா. ஒரு வழி அடைப்பது ஹாலலுயா, ஹாலலுயா, நாம் திக்கற்று நிற்பதற்காய் அல்ல, கர்த்தர் ஒரு புதிய ஒரு பாதையை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு புதிய ஒரு பயணத்தை அநேகர் தொடக்குவதை இந்த நாளிலே நான் காண்கிறேன். ரூ ஹம்சிலி யா ரஹேஷந்தல பரபா ஹசி ஓ ரிமா ஷமல பரபா. யூ ஆர் ஸ்டார்டிங் எ நியூ ஜர்னி. ஹாலலுயா. இட் வில் நாட் ஹார்ம் யூ, இட் வில் நாட் ஹார்ம் யூ. யூ வில் ஃபீல் ஹாலலுயா. ஓ ஹாலலுயா. இது நடந்தது நன்றிக்கு, நன்மைக்கு ஏதுவாக இருந்தது என்று நீங்க எண்ணும்படியான காரியத்தை கர்த்தர் இந்த நாளிலே செய்கிறார். புதிய வழி, ஹாலலுயா, அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாகவே திறக்கப்படுகிறது. பழைய வழிகள் அடைக்கப்படுவது உண்மைதான், பழைய வழிகள் அடைக்கப்படுவது உண்மைதான். ஹாலலுயா. நம்ம நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நகழ்வது நிமித்தமாக நாம ஒருவேளை அஞ்சு இருக்கலாம், கலங்கி இருக்கலாம், ஆனால் அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றப்படுகிறது. இது கர்த்தருடைய கரத்தில் இருந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவேளை சில காரியங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும் பொழுது நீங்க பயந்து இருக்கலாம், இதை எடுப்பதற்கு நீங்க பயந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பயத்தை நீ புறம்பே தள்ளு, ஹல்லேலூயா, விசுவாசித்து ஹல்லேலூயா அந்த புதிய பாதையை எடுத்துக்கொள், பெற்றுக்கொள் என்று கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவரே வழிகளை திறக்கிறார். மக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே, நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ்.

0: அடுத்ததாக சிஸ்டர் ஜூடித் சாம் அவர்கள் நமக்கு ஒமான்லேருந்து இமெயில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேலை வேண்டி ஜபிக்க சொல்லி அதுக்காக நம்ம ஜபிப்போம். சிஸ்டர் ஜூடித்காக நம்ம ஜபிக்கலாம் வேலைக்காக. அதே போல் கனடாவிலேருந்து வனிதா அவர்களுக்காகவும் வேலை வேண்டுமென்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம ஜபிப்போம். இதே போல் நம்ம லிஸ்னர்ஸில் யாரெல்லாம் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்களோ நல்ல வேலை அமைய நம்ம ஜபிப்போம். வேலைக்காக யாரெல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை, அவர்கள் இருதயம் மகிழுகிற விதத்தில் லகுவான வேலை, நல்ல சேலரியோட நல்ல நிலையில் அவர்கள் இருக்க ஒரு வேலையை கத்தர் கொடுக்க நம்ம ஜபிக்கலாம், ஜபிப்போம்.
1: ஸ்தோத்திரம் ராஜா இஸ்வே ஆண்டவரின் ஜெப குறிப்பு படி கர்த்தாவே, ஜூடித் என்ற சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கொடுத்த விண்ணப்பத்தின் படி கர்த்தாவே ஆண்டவரே, அங்கே எந்த சூழ்நிலை இருக்காங்க தெரியல சப்பானால் கர்த்தாவே, அவர் ஜெப குறிப்பு ராஜா ஒரு வேலையை ராஜ வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்க ராஜா, இங்கே ராஜா இதெல்லாம் ராஜா கூடாத காரியமும் நீ கூட வைக்கிற தேவனே சபா. என் தேவாவியானவர் அவங்க ஜெப குறிப்பு படி கர்த்தாவே, என் தேவனா எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தின் படி கர்த்தாவே, வாய்க்கில் ராஜா அவங்க ஏற்ற இடத்துல கர்த்தாவே, ஏற்ற ஸ்தலத்தில் கர்த்தாவே, நீ ஒரு வேலையை வாய்க்கச் செய்வதற்காக நன்றி இயேசுவே. என் தேவாவியானவரே நீ தாமே ராஜா அந்த சகோதரிக்கு கர்த்தர் ஒரு தேற்றவர்களான இருந்து கர்த்தாவே அந்த நல்ல காரியம் ஏற்படுத்தி தரப்போவதற்காக நன்றி இயேசப்பா. மகள் கொடுத்த ஜெப விண்ணப்பத்தின் படி கர்த்தாவே, நீ தாமே அந்த மகளை சாட்சி நிறுத்த வைக்கும் போதுக்காக நன்றி இயேசப்பா. அதனால சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா, அவங்களும் கர்த்தாவே இந்த தேவாமை கொடுத்த விண்ணப்பது கர்த்தர் நீ தாமே இந்த பூர்த்தி செய்வதற்காக நன்றி ராஜா. நீங்கள் சொல்லிக்கங்கிறப்ப எல்லாவற்றும் ஸ்தோத்திரத்தில் விண்ணப்பத்தை தேவனை தெரியப்படுத்துங்கள். அப்போ எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தித்து ஆள கடவுதும் சொன்னவர் ராஜா. இப்போ ராஜா சீக்கிரத்தில் கர்த்தாவே நீ தாமே ராஜா ஒரு நல்ல செய்தி அவங்க கேட்கும் போது கர்த்தாவே அவங்க இருதயத்தில் ஒரு சமாதானம் தரப்போவதுக்காக நன்றி இயேசுவே. அது மட்டும் ராஜா எத்தனை பேர் கர்த்தாவே படித்து வேலை இல்லாதபடி இருக்கார்களப்பா, அவங்க ஏற்ற இடத்துல கர்த்தா அவங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை நீ தரப்போவதுக்காக நன்றி இயேசுப்பா. ஒருவேளை ராஜா காலம் அண்டவங்க ஏஜ் பாராயணி கொண்டே இருக்கிறது, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கலன்னு ராஜா இயக்கத்தோடு இருக்காங்க ராஜா, அவங்கள கர்த்த நீ தாமே ராஜா கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் கர்த்த நீ தாமே வாய்க்க செய்வதற்கான நன்றி. என் தேவாவியானவர் அவங்களை படிப்புக்கு ஏற்றவாறு அவங்க நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கு அதிகமாக செய்யப்போகிறதுக்கான நன்றி. அவங்க தேவைகளுக்கு ஏற்ப அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ப நீ நல்ல ஒரு வேலையை அமைத்து தரப்போகிறதுக்கான நன்றி. நீ தாமே செய்ய போகிறதுக்காக நன்றி ராஜா. துதி கண்ணா மகிமை எல்லாரும் மிக மிக செலுத்திருக்கும் இயேசு ஜெம் நல்லது நீ மேன்.
0: அடுத்ததாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஜபிக்க போகிறோம். குறிப்பாக நம்ம கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மேனுக்காக கர்த்தர் தெளிவாக பேசி கிறிஸ்டன் பிஸ்னஸில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் சரியான ஒரு ஜபம் இல்லாமல், சரியான ஒரு மென்டர்ஷிப் இல்லாமல் ரொம்ப அவங்க அவதிப்படுறத பார்க்குறோம். ஸோ கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மேனுக்காக ஜபிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் பிஸ்னஸ் பண்ணுகிறவர்கள் முக்கியமாக கடன்லேருந்து வெளியில் வரணும், அண்ட் அவர்கள் செழிக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறணும். இதுதான் நோக்கம், தேவன் பிஸ்னஸஸை கொடுக்குற நோக்கமே இதுதான், அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இவர்கள் மாறணும். ஸோ கிறிஸ்டியன் பிஸ்னஸ்மேனுக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்கள் செழிக்க நம்ம ஜெபிக்கலாம். அதோடு கூட நம்ம தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கடன்லேருந்து வெளியில் வர ஒரு ஃபைனான்ஷியல் விஸ்டம் ஒவ்வொரு மேலேயும் வரணும். நிறைய நேரம் பாருங்கள், கர்த்தர் கடனில் யாரையும் தள்ளுறது கிடையாது. நம்ம ஃபைனான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அல்லது நம்ம சில காரியங்கள்னால நம்ம கடனுக்குள்ளே போகிறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் வழிகளை உருவாக்குகிறவர். அதனால் நம்ம ஜெபிப்போம். இந்த கடன்லேருந்து வெளியில் தெய்வ பிள்ளைகள் வெளியில் வரணும். தேவன் வந்து தன் பிள்ளைகள் இந்த கிரெடிட் சிஸ்டமில் வாழ்கிறது தேவ சித்தமே கிடையாது. இல்லைன்னா ஆண்டவர் வந்து அதை வேதத்தில் சொல்லியிருப்பார், நீ வந்து கடன் வாங்குவ அதை அடைப்பேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதை அப்படி சொல்லவே இல்லை. நீயோ கடன் வாங்க மாட்டாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், கடன் கொடுப்பாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். சொல்லப்போனால் எல்லா பேங்க்குமே கிறிஸ்தவங்க கையில் தான் இருந்திருக்கணும். ஆனால் நம்ம இந்த வசனத்தை புரிஞ்சுக்காததுனால அது ஏனோ நிறைவேறலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், கடனில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். கடன்லேருந்து வெளியில் வரணும், ஒரு ஃபைனான்ஷியல் விஸ்டம் எல்லார் மேலேயும் வரணும், பணத்தை பெருக்குகிற ஒரு ஞானம். அதாவது நம்ம ஸ்டாக்னண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா பின்னாடி பிசாசு இழுத்துருவான். நம்ம அக்ரெசிவாக இருக்கணும், பணத்தை பெருக்குகிற ஒரு ஞானம், நம்ம ஆசீர்வாதமாய் விளங்க பணத்தை பெருக்குகிற ஒரு ஞானம், கடன்லேருந்து வெளியில் வர ஒரு வாஞ்சை ஒரு ஞானம். பாருங்க, நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டுலேருந்து அந்த கிரெடிட் கார்டு அதுலேருந்து இது இப்படியே ஒரு இந்த ஜக்லிங் விளையாட்டு மாதிரி விளையாடுறது, அது தேவ சித்தமே கிடையாது. டோட்டலாக டெட் ஃப்ரீ ஆகி நம்ம வாழ்வது தான் தேவ சித்தம். அதுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். பிஸ்னஸ் பீப்புளுக்காக அடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாரும் கடனில் இருந்து வெளியில் வர, ஊழியங்கள் கடனில் இருந்து வெளியில் வர, ஊழியங்கள் நிறைய இன்றைக்கி கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கலாம். லெட்ஸ் ப்ரே.
2: அப்பா நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப குறிப்பாண்டவர். அப்பா நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா முதல் ஆண்டு பிஸ்னஸ் மேன்ஸுக்காக ஜபிக்கிறோம், முக்கியமாக பர்டிகுலர் கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் ஆண்டவர். அப்பா வேதம் சொல்லுபடி ஆண்டவர், பொண்ணும் வெள்ளி என்னோடதுன்னு சொல்கிற ஆண்டவர், ஃபஸ்ட்டு பொண்ணும் என் வெள்ளியும் என்னோடதுன்னு சொன்ன தேவனை தேடுறதுக்கான அந்த பிஸ்னஸ் மேனை திருப்பங்க ஆண்டவர். அப்பா வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர், யோசேப்புன்ற அர்த்தமையோ ஆண்டவர் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார், ஆனால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்த மனிதனாக இருந்தார் ஆண்டவர். அநேக நேரம் நாங்கள் ஜோசப்ஸ் டேனியல்ஸை பற்றி பேசும்போது இவர்கள் அதிகமாக தேவனை தேடிக்கிறவர்களாக இருந்தாங்க ஆண்டவர். அப்பா டைரெக்டாக அவங்க பிரசிடென்ட்ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆகலாண்டவர், ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள் ஆண்டவர். அப்பா ஐஸ்வர்யம் எப்படி வரும்? அந்த ஞானம் வந்தாண்டவர், அந்த ஞானம் தேவனுக்கு பயப்படுதாண்டவர். இந்த பிஸ்னஸ் மேன் ஒரு ஒருத்தரும் ஆண்டவர் ஃபஸ்ட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த பிஸ்னஸ் பண்ணாத அளவுக்கு நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என் தேவனை தேடணும். இந்த 6 நாட்கள் எனக்கு இவ்வளோவா செய்ய பலன் கொடுத்தாரு. உபாகமம் 8வது அதிகாரத்தில் அந்த 18வது வசனத்தில் சொல்லுகிற அந்த பணத்தின் காரியத்தை தெளிவாக இருக்கிறதாண்டவர், பணம் எடுக்க பலன் கொடுக்குறவர் தேவனாக இருக்கிறார். அந்த எடுக்கிற எனக்கு எடுக்க பலன் கொடுத்தவர் நான் தேடணுமே முதல்ல சொல்லி அவர்கள் பிஸ்னஸ் ஒரு சைடு வைத்துட்டு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவேன், அப்பொழுது யாவன் கூட கொடுக்கப்படும். அவர் ராஜ்யம் பெரிதுன்னு அறிந்து கொள்ளத்தக்க முதல்ல தேவ வசனத்தில் அவர் விருத்தி ஆறுல அவர் மாற கிருபை செய்யுங்க. லார்ட் லெட் தம் பீ எடிஃபைட் ரைட் நவ் லார்ட் ஜீசஸ். ஒருவேளை கேட்டுக்கொண்டு வெறும் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு தன் ஆத்மாவை காத்து கொள்கிறவளாய் மாற கிருபை செய்யுங்க. அப்போ உலகத்தை ஆதாயப்படுத்துறது மாத்திரம் பெரிதல்ல, தன் ஆத்மாவை ஆதாயப்படுத்து பெருசு ஆண்டவர். இப்பொழுது தேவ மகிமை அந்த பிள்ளைகளோட இறங்கி ஆண்டவர், இனிமேல் அப்படி கிடையாது இப்போ நீங்கள் கிருபை செய்துட்டீங்க ஆண்டவரே, இருதயத்தை தொட்டுட்டீங்க ஆண்டவரே, மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த வேலையில் முக்கியமாக ஆண்டவர், இந்த பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஞானம் வெளிப்படும் ஆண்டவர். அநேகர் பண்ணுறது ரொட்டேஷனல் பிஸ்னஸ் ஆண்டவர், அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது, இங்கே வாங்கி அங்கே கொடுக்கறது ஆண்டவர், ஒரு டெப்ட் கணக்கிலே இருக்கும் ஆண்டவர். அந்த கணக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. இனி அப்படி இல்லை, இவர்கள் சம்பாதித்து அநேகர் ஏழைகளுக்கு கொடுக்குறவங்களாம் மாற்றுங்க. அதுதான் கடன் வாங்குவதில் கொடுக்கிறவராய் மாறுவது. அப்போ சார் பவுல் செய்த வேலை அதான் ஆண்டவர். ஏசபா சொன்னார், கொடுக்கிறவன் பாக்கியவான் சொல்லி அவர் அப்படி செய்தார் ஆண்டவர். சம்பாதித்து ஏழைகளுக்கு கொடுத்தார் ஆண்டவர், இல்லாதவங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஓ அப்படிதான் வேதம் சொல்லுது ஆண்டவர், தசமாகன்றது வெறும் கர்த்தரை கொடுத்துட்டு மாத்திரம் முடிப்பதில் விதவைக்கு தாங்க வேண்டும், திக்கற்றவர் தாங்க வேண்டும் சொல்லி சொன்னபடி அந்த வசனத்தின்படி இந்த பிஸ்னஸ் மேன் எல்லா வாழ்க்கையிலும் குறிக்கோள் ஒரு பொருத்தனை பண்ண ஆண்டவர். அப்பா இனி நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன், இனி நான் என்னோட டெப்ஸில் அவருக்கு பிடிச்ச ஃபினான்ஸ் கிடைக்கு, இவருக்கு பிடிச்ச ஃபினான்ஸ் குறைச்சி நிப்பாட்டிட்டு எனக்கு ஞானத்தை கொடுங்க சுவாமி. எந்த இடத்துல எந்த பிஸ்னஸ் எந்த மூவ் பண்ணும் ஆண்டவர், இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டிக்ஸ் எல்லாத்தையும் நீ கொடுங்க ஆண்டவர். பிளானிங் கொடுங்க சுவாமி, பிஸ்னஸ் பிளானிங் ரொம்ப முக்கியம் ஆண்டவர். ஃபோகாஸ் பண்ணுறவன் தான் ஒரு குட் பிஸ்னஸ் மேன் ஆண்டவர். அந்த ஃபோகாஸ் பண்ணுற ஞானத்தை கொடுங்க சுவாமி. அந்த ஃபோகாஸ் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு பேசினார், அதனால தான் எல்லா பிஸ்னஸ் மேன் காட்டிலும் ஆண்டவர் இந்த கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேன் சேஞ்சாக இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க பிஸ்னஸ் சண்டே தான் நடக்கும்னு, ஆனால் எங்கள் பிஸ்னஸ் சண்டே கிடையாது, எங்கள் பிஸ்னஸ் சண்டே என் தேவனோடு பேசுவது தான் ஆண்டவர். இந்த பிஸ்னஸ் சேஞ்ச் வரும்போது ஆண்டவர் தேவன் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி ஆண்டவர். ஏன்டவர் கிறிஸ்டின்ஸை வச்சு பொருளாதாரத்தை மாற்ற முடியும் ஆண்டவர், எக்கனாமிக்கே மாற்ற முடியும் ஆண்டவர். அன்னைக்கு ஈஜிப்ட் ஒரு தேசத்தில் ஒரு எக்கனாமிக்கே மாற்றினீங்க ஆண்டவர், இஸ்ரேலுன்ற ஒரு தேசத்தில் எக்கனாமிக்கே மாற்றினீங்க ஆண்டவர். நான் விசுவாசிக்கிறேன் அந்த தேவன் இன்னைக்கு எங்களுக்கு தேவனாக இருக்கிறபடினால் எங்கள் இந்திய தேசம் மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவங்க ஒருவர் நிமித்தம் ஒரு சேஞ்ச் நடக்கணும், இம்பாக்ட் இந்த கண்ட்ரியில் நடக்கணும் சுவாமி. ஏன்னா இன்னைக்கு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறத மாற்ற போறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அது மாத்திரம் இல்லை, இந்த நேரத்துக்கு கடனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எத்தனை பேர் இப்போ பயத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆண்டவர, வீட்டில் கதவு மூடிட்டு யார் கதவு தட்டுவான்னு திறக்கிறது கூட பயந்து உட்காந்துருக்கலாம், இல்லை எந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் இது அவங்களா இருக்குமோன்ற பயத்தில் கூட உட்காந்துருக்கலாம். ஒருவேளை செத்தே போயிடலாம், எதுக்கு இந்த வாழ்க்கை வேணாம் குடும்பத்தோடு. அநேக அப்படி தானே கேள்விப்படுறேன் சொப்பா இன்னைக்கு குடும்பத்தோடு தற்கொலைன்னு சொல்லி, என் இயேசுவின் நாமத்தில் இந்த கடன் பெற்றவங்க வாங்கினவங்க வீட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிற தற்கொலையின் ஆவியை இயேசுவை நாமத்தில் கடிந்து நரக தள்ளுகிறோம். இது நிமித்தம் அநேகர் கெட்ட பாதிர கூட போறாங்க சபா, அதை கடிந்து கொள்றேன் இயேசுவின் நாமத்தில். தெளிந்த புத்தியோடு ஜெபிங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. இப்போ அவங்க ஒரு விஷயம், அவங்க என்ன தவறு செய்தாங்களோ அவங்கள தாழ்த்திக்கிட்டு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம், என் கடலை மாற்ற முடியும் ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்க அவங்க தாழ்மைப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்க அழுது கொண்டே இருக்கிறத நிப்பாட்டுங்க ஆண்டவரே, நிப்பாட்டிட்டு எளிமை ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. அன்றைக்கி அந்த ஸ்திரீ ஜெபித்தாள் ஆண்டவரே, அவங்களும் ஒரு தீர்க்கதரிசியோட ஒரு மனைவியாக இருந்தாங்க. கடன் பட்டோன்னு சொல்லும்போது ஒரு சாதாரண எண்ணெய், அந்த எண்ணெயை வைத்து பாத்திரங்கள் நிரப்பி இந்த கடன் அடைக்க வைக்க கூடும் என்றால் இன்றைக்கும் என் தேவரால் எல்லாமே கூடும் ஆண்டவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவங்க கையில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த வைத்து ஆண்டவரே அதை வைத்து கர்த்தர் கடன் அடைக்க வைக்க போகிறீங்க ஆண்டவரே. அவங்க கைகள் பார்க்க எங்களை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இப்போ ஞானம் வெளிப்பட போகிறதுக்கு அஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கி எலிசா தீர்க்கதரிசி கூட அது செய்யக்கூடும் என்றால் ஆண்டவரே என் தேவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளோ கண்ணீரோடு இருந்திருப்பாங்க ஆண்டவரே, அப்பா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியல, என்னால் முடியல, இனி லைஃபு நான் சம்பாதிக்கிறதுல ஒரு வேளை சில பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு இனி நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியாமல் என் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் என் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைகளுக்கு என் வீட்டுக்கு எதுவுமே செய்ய முடியல, ஏன் சில பேர் மல்லிகை சாமான் கூட வாங்க முடியாமல் கிராசரி வாங்க முடியாமல் அமர்ந்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே, பெட்ரோலு கூட போக முடியலையே எதுவுமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்க கர்த்தர் தொட்டு கொண்டிருக்க நன்றி ஆண்டவரே. நீங்கள் தேற்றோட வாழன் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, வேதம் சொல்லுது ஆண்டு யோவான் 14:19 நீ மரிப்பதில்லை, ஏன்னா உனக்காக நான் மரித்து மூன்றாம் உயிர்த்தேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. இப்போ மரணம் சூழ்ந்து கொண்ட சூழ்நிலை அநேக சிந்தைகள் வருகிறதில்ல, இயேசுவை நாமல கட்டிந்த நரக தள்ளுகிறேன். இப்போ ஜீவனுள்ள தேவன் உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீங்க, இப்பொழுது உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறீங்க, ஞான வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ உன்னை அழுத்தி கொண்டாய் பரவாயில்ல, உதவி என்ன இடத்துல இருந்து வருகிறது, உன்னே ஒன்று கேட்கறது திரும்பி வான்னு சொல்றீங்க. ரீபாதாவா ஷபராபதி ஆந்தரவா. அப்பா நிறைய பேர் சாட்சி சொல்ல போறாங்க ஆண்டவரே, என் நிறுத்தத்தை கர்த்தரிடத்தில் திருப்பினேன், நான் செய்த தவறை உணர்ந்தேன், நான் தாழ்த்தினேன், அவர் ராஜ்யத்தை உணர்ந்தேன், அவர் தேவன் அறிந்தேன், என் கடனை அவர் மாற்றி பிறருக்கு கொடுக்கிறவராக என்னை மாற்றினார் சொல்லி சாட்சிகள் வரப்போறதுக்காக நன்றி. அதை நிச்சயத்தம் உறுதி செய்தோம், ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற ஒரு பெரியவர் எங்கள் ராஜ அவர் ராஜ்யத்தை உணர்ந்து நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே, அந்த வார்த்தையை கீழ்ப்பணிந்து நாங்கள் செய்தோம் ஆண்டவரே. நிச்சயமாக எங்களோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தை எனக்குன்னு சொன்னவங்க விசுவாசப்படினால் அது ஆமேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்க ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முடிக்க போகிறோம், முடிப்பதற்கு முன்பதாக நம்ம ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ அப்பா. இம்மட்டுமா எங்களை நீர் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஸ்டுடியோவில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கரம் அமர்ந்திருக்கிற தயவிற்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். எங்களோடு இந்த வேளையில் இணைந்து ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் எங்களோடு இணைந்து இதை எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கரம் தங்கட்டும், ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆவி தங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்து கண்ணீரை துடைத்து தைரியப்படுத்தும், தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், பெரிய காரியங்களை செய்யும். இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டும் இன்னொரு ஜெப வேளையில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ.

0: உலகத்தின் தேவனே என்னை பெருகிடச் செய்யுமே. இன்றைக்கும் இன்பம் எஃப்எம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் பெருகச் செய்வாராக. மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சியடைய செய்கிறவையாக இருக்கின்றன, நம்மை பலப்படுத்துகிறவையாக இருக்கின்றன. இன்றைக்கும் அந்த விதத்தில் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு அன்புதாசனை சந்திக்க இருக்கிறோம். அவருடைய பெயர் சாமுவேல். பிரதர், ப்ரைஸ் லார்ட்.
1: ப்ரைஸ் லார்ட்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்கள் குரலை கேட்குறதுல. ஸோ நீங்கள் சென்னையை மையமாக கொண்டு ஊழியம் செய்து வரீங்க இல்லையா?
1: ஆமாங்க, சென்னையில் தான் இருக்கேன்.
0: சென்னையில் தான் இருக்கிறீங்க, சென்னையில் தான் ஊழியம் செய்கிறீங்க. ஸோ ராயபுரம் என்ற பகுதியில் அன்பு சகோதரன் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு ஊழியம் செய்து வருகிறார். ஸோ அவரோடு நாம் பேச போகிறோம். ஸோ தம்பி சொல்லுங்கள், எப்படி உங்களுடைய ஆரம்ப நாட்கள், ஏன்னா ஊழியர் அப்படின்னு சொன்ன உடனே ஊழியர்களை பார்க்கும் பொழுது பொதுவாக ஒரு சிலர் வந்து பார்த்த உடனே என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஊழியத்துக்குனே டெடிக்கேட் பண்ணி வளர்ந்தவரோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ உங்களுடைய ஆரம்பங்கள் எப்படி இருந்தது?
1: என்னுடைய ஆரம்பம் வந்து நான் பிறக்கும் பொழுது எனக்கு சாமுவேல்னு பேர் வச்சாங்க. ஆனால் பிறந்து ஒரு 2 வருஷத்தில் அம்மா இறந்ததுனால நான் முழுக்க முழுக்க இந்து குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். என்னுடைய அம்மாவுடைய அக்கா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீ சாமுவேல், நீ பைபிள்லேருந்து பேர்

0: அந்த குழந்தை எப்படி வளரணுமோ, இல்லை அந்த குழந்தை யாபேஸ்ன்னு பேர் வச்சாங்க, அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது, பெயருக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருந்தது. ஸோ அப்படி ஒரு தரிசனத்தோட பெயர் வைக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக வரணும், ஒரு ஊழியக்காரனாக மாறணுன்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு உங்கள் அம்மா பேர் வச்சாங்க. ஆனால் அந்த குழந்தை வளர்கிறத கூட அவங்களால பார்க்க முடியல.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் அவங்க தரிசனம் இன்றைக்கும் உயிரோடு நிறைவேறி கொண்டிருக்கிறது. சொல்லுங்கள் தம்பி, எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை. ஒருவேளை நம்ம தரிசனத்தோடு ஒரு காரியத்தை செய்யலாம், பெயர் வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று செய்யலாம், அந்த நபர் வந்து மறைந்து போனாலும் அந்த தரிசனம் நிறைவேறி கொண்டே இருக்குது.
1: கண்டிப்பாக.
0: இன்றைக்கும் உங்கள் பேரை நீங்கள் யோசிக்கும் போதெல்லாம் நிச்சயமாக உங்கள் அம்மாவை யோசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக அவருக்கு.
0: ஆமாம், சொல்லுங்கள்.
1: நம்ம வேதத்தில் ஆபகூக் தீர்க்க தரிசி சொன்ன மாதிரியே தரிசனம் இது வரைக்கும் வைக்கப்பட்டிருக்குது, அது குறித்த நாட்களில் நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க. எங்கள் அம்மா இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்க முகத்தை பார்த்த ஞாபகம் கூட எனக்கு இல்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இப்போ நான் இருந்துக்கிட்டு இருக்க போதிலும் அவங்க பேர் வைத்த அந்த நோக்கம் இன்றைக்கி கர்த்தர் அதை கனம் பண்ணி நிறைவேற்றிக்கிட்டு வர்றார்.
0: அதனால் நம்ம எல்லாருமே ஒரு தரிசனத்தோடு செயல்படணும் அப்படின்றது தான் விளங்குது நீங்கள் சொல்கிறதுல இருந்து. நம்ம ஏனோ தானோ, நானும் இந்த பூமியில் வாழ்ந்தேன், நானும் போனேன் வந்தேன்னு இல்லாமல் ஒரு தரிசனத்தோடு நம்ம வாழ்க்கை செயல்படும் பொழுது நம்ம மறைந்து போகலாம், ஆனால் அந்த தரிசனம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். நமக்கு பின்னால் வர்றவங்க கூட அதனால் பயனடைவாங்க.
1: கண்டிப்பாக. ஒரு இந்துவாக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும், ஒரு இஸ்லாமியர் நண்பராக இருந்தாலும், தேவன் ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார், அதுதான் உண்மை. ஒரே தெய்வம், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை உண்டாக்கியிருக்கிறதுனால எல்லா மனுஷரை குறித்த ஒரு தரிசனம் உண்டு. நிச்சயமாக அது நமக்கு தெரியாது, நம்முடைய முற்பிதாக்கள்னால அல்லது நம்முடைய தாய் தகப்பனால அந்த தரிசனம் ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதுதான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கான ஆரம்பன்றது என்னுடைய நம்பிக்கை.
0: அற்புதம், சொல்லுங்கள்.
1: அப்போது அந்த ஒரு வகையில், அந்த ஒரு காரியத்தில் வரும்பொழுது கர்த்தர் என்னுடைய தாயாருடைய ஜபம் கண்ணீர். அந்த நாட்களில் அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்த போதிலும் அவங்க தன்னுடைய உள்ளத்தில் ஜெபிப்பாங்களாம். என்னுடைய சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நான் அதை பார்த்ததில்ல. என்னுடைய பெரியமாலாம் சொல்லும்பொழுது உங்கள் அம்மா வந்து மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு யோசித்தேன், ஒரு ஹார்ட் பேஷண்ட்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்க ஜெபம் பண்ணியிருக்க முடியும், அதுவும் எதை வச்சு அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, அப்போ எனக்கு வந்த சில காரியங்கள், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யணும், ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் உமக்காக ஊழியம் செய்யணும், உமக்காக வாழணும், உங்கள் நாமத்தை மாத்திரம் இந்த பூமியில் உயர்த்தணும் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய சர்க்கிள் எல்லாமே சுற்றிலும் இந்து மக்கள் வாழ்கிற, எங்கள் அம்மா வாக்கப்பட்டு போன இடமும் இந்து வீடு தான். அந்த இடத்துல இருந்த போதிலும் அவங்களுடைய ஜபம், இன்றைக்கும் அந்த கிராமத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போனேன்னா சுற்றி இருக்கிற அத்தனை இந்து ஜனங்களும் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் எனி டைம் ஜப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், எதுக்காக ஜெபிப்பாங்கன்னா உங்கள் அம்மா நீங்கள் நல்லா ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரே ஜபத்தை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்து வளர்ந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுனது? ஏன்னா அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்த பின்னணி வேறு, நீங்கள் வளர்ந்த பகுதியும் ரொம்ப வித்தியாசமான பகுதி. ராயபுரம்னு சொன்னால் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாமே கொஞ்சம் அடிதடி, கத்தி குத்து இப்படி இருந்த ஒரு ஏரியா. ஸோ நீங்கள் வளரும் பொழுது எப்படி இருந்தது? அதுவும் ஒரு ஆண் மகன், ஒரு தாய் இல்லை அப்படின்னும் பொழுது எப்படி உங்களை கண்டிக்க ஆட்கள் இருந்தாங்களா, கண்காணிக்க ஆட்கள் இருந்தாங்களா? உங்களுடைய டீனேஜ் பருவம் எப்படி இருந்தது?
1: கண்டிப்புக்கும் கண்காணிப்புக்கும் ஆட்கள் இருந்தாங்கன்னா அது இல்லை. உண்மையாகவே என்னை கண்டிக்கிறதுக்கும் கண்காணிக்கிறதுக்கும், ஏன்னா எங்களுடைய பகுதி அப்படி, ஏரியா அப்படி. ஒரு பிள்ளை வளர்ந்துட்டாலுமே, அந்த டீனேஜுக்குள்ளே வந்துட்டாலுமே பல விதமான நண்பர்களுடைய சர்க்கிள் அவங்களுக்கு சேர்ந்து வருது. அதனால் அவங்கள கண்டிக்கிறதுக்கோ அவங்கள கண்காணிக்கிறதுக்கோ யாரும் இருக்க முடியாது எங்கள் பகுதியில். அநேக இடங்கள்லையும் அப்படி தான் நடக்குது. நான் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்ட பிறகு என்னையும் என் தம்பியை எங்கே கொண்டு போகிறது தெரியாமல் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில், என்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அத்தை, நான் ஒரு குழந்தையை வளர்க்குறேன், எங்கள் பெரியப்பா ஒரு குழந்தையை வளர்க்குறேன்னு சொல்லி ரெண்டு பேர் பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப குடியிலையும் மூர்க்கத்திலையும் இருந்ததுனால, பயங்கரமான ஒரு குடி வெறியன், அவர் ஒரு பாக்ஸராக இருந்ததுனால அங்கங்கே நின்று தெரு சண்டை போடுறது அந்த மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால இவன் குழந்தையை வளர்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை எங்களை பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் வளர்ந்ததெல்லாம் எங்கள் அத்தை வீட்டில் தான், வளர்க்கப்பட்ட விதங்களெல்லாம் விக்கிரக ஆராதனையில், இந்து தெய்வங்கள் மத்தியில் தான் வளர்க்கப்பட்டோம். என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே இயேசு கிறிஸ்துனா தெரியாது. அந்த மாதிரி எல்லாருமே இந்து

0: தெய்வத்தில் தான் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் வளர்ந்து வர கொஞ்ச நாட்களில் சில அற்புதங்கள் அதிசயங்கள்னால எங்களுடைய தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு அவர் காசிமேடு பகுதியில் N4 போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க அவர் ஒரு சபையை ஆரம்பித்து அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் மூலமாக திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாச்சு. அவர் மூலமாக ஆண்டவரை பற்றி நான் வாலிப நாட்களில் வரும்
1: பெரிய விஷயம். ஏன்னா அப்பா வந்து ஒரு பாக்ஸராக இருந்து, அதாவது பொதுவாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு பாக்ஸர்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா பாக்ஸர்னா ரிங்கில் சண்டை போடுறதை விட அதிகமாக தெருவில் தான் சண்டை போட்டு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதனால் அவர் அதே பகுதியில் ஒரு சபையை தொடங்கி நடத்தினாருன்னு சொன்னால் ஒரு பெரிய சாட்சி. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு?
0: அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசுலேருந்து அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை என் காதில் விழுது. நான் எப்படின்னா, எங்கள் அப்பா தனியாக போயிட்டார் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகு. நான் எங்கள் அத்தை வீட்டில் தான் வளர்க்கப்பட்டேன். அப்போது நான் 10வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு இந்து தெய்வம் தான் தெரியும். அப்பப்போ அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல அவர் நடத்துகிற சில கூட்டங்கள், ஜபங்கள், அந்த அவர் பண்ணுற சபா ஆராதனை அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இவர் என்ன இப்படி மாறிட்டாரு, இவ்வளோ ஒரு கோவக்காரரு, ஏன்னா என்னெல்லாம் எத்தனையோ முறை கொல்ல வந்திருக்கிறார், நீங்கள்லாம் பிறந்ததுனால தாண்டா அவங்க அம்மாவை சாவச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு எங்களெல்லாம் கொல்ல வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ சாதுவாக மாறி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறாருன்ற அந்த காரியங்கள் என்னை தொட ஆரம்பிச்சது உண்மையாக.
1: அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய காயம் இருந்திருக்கணுமே உள்ள உங்கள் அப்பாவே அப்படி சொல்லும் பொழுது.
0: ஆமாம் பிரதர், கண்டிப்பாக.
1: ஆனால் உங்கள் அப்பாவுடைய மாற்றத்தை பார்க்கும் பொழுது அது இன்னும் ஆச்சரியமாக இருந்தது.
0: அப்போ தான் எனக்கு இயேசுன்ற வார்த்தையே காதில் விழுது. எங்கள் அம்மாவுடைய தரிசனம் ஜெபம் அப்படி இருந்தாலும் என் இயேசுன்ற வார்த்தை காதில் விழுந்தது எங்கள் அப்பா மூலமாக தான். வேதாகமத்தை கொடுத்து வாசிக்க சொல்லுவார். அப்படி வாசிக்கும்போது நான் 8வது, 9வது, 10வது இந்த 3 வகுப்பு படிக்கும்போதும் எனக்கு வேதத்தை குறித்த கொஞ்சம் தெளிவு எனக்குள்ளே வந்தது. ஆனால் ஒரு பக்கம் வேதம் வாசித்தாலும் அங்கே அப்பா கிட்டே போகிற வரைக்கும் தான் அந்த பைபிள் எடுக்கிறது, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதெல்லாம். ஆனால் எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டேன்னா நான் 8வது படிக்கும்பொழுதே பாக்கு போட ஆரம்பித்தேன். என்னோடு கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள், அந்த ராயபுரத்தில் எல்லாரும் இப்படி தான் ஒரு பெரிய பாவ பழக்க வழக்கத்தில், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களோடு கூட நான் வளர்ந்ததுனால
1: பாக்குன்னு சொன்னால், ஏன்னா இப்போ பான் சில, ஆமாம் பான் பராக ஒரு சில குடும்பங்களில் திருமணத்துக்கு போகும்பொழுது சின்ன பிள்ளைங்க கூட வெத்தலை பாக்கு போடுறத பார்க்குறோம்.
0: இல்லை அந்த பாக்கு, இது வந்து பான் பராக்கு, இந்த சூப்பர் பாக்கு, சாந்தி பாக்கெல்லாம் அந்த காலத்து அந்த நேரத்தில் வந்தது. அந்த பாக்கோடு கூட சேர்த்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்ததுனால ராஜா பாக்குன்னு ஒரு தித்திப்பு பாக்கு வரும், அதையும் கலந்து போடுவோம். 8வது படிக்கும்போது 7வது அந்த
1: ஒரு போதை கொடுக்குற பாக்கு,
0: போதையை கொடுக்குற பாக்கு. அப்போ அதை போடும் பொழுது அந்த போதை எங்களுக்கு பத்தாததுனால அதை தொடர்ந்து மாவான்னு சொல்லி ஒரு காரியம் இருக்கும், அந்த மாவை வாங்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் போதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மாவை வாங்கி போட ஆரம்பித்தோம். நான் 10th படிக்கிறதுக்குள்ளேயே குடிக்கிற வரைக்கும் கற்றுக்கிட்டேன். எப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், எப்படிப்பட்ட ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம், ரம்மு சாப்பிட்டா என்ன ஆகும், விஸ்கி சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புக்கு எது செட் ஆகும் இப்படின்ற அந்த மதுபானத்து சார்ந்த தெளிவுகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன்.
1: பெரிய, ஆமாம், தெளிவு கரெக்டான வார்த்தை சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரியே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆனால் வீட்டில் வந்து தெரிஞ்சுதா இந்த காரியங்கள்?
0: ஆமாம், நான் 10th முடித்த பிறகு தான் நான் இந்த மாதிரி பாவ பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கிறேன்னு வீட்டில் தெரிஞ்சுது. ஆனால் அது வரைக்கும் மறைமுகமாக பார்க்க போடுறது, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இப்படிப்பட்ட இந்த 3 பழக்கமும் என்னை விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் பயங்கரமான அசிங்க வார்த்தைகளை நான் அதிகமாக உபயோகப்படுத்துவேன். எந்த வார்த்தை பேசினாலும் இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் பார்த்தாலும் ஒரு இன்ஷியல் போட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி இன்ஷியல் போட்டு தான் பேசுவோம் எப்பவுமே. அது வீட்லேயும் அப்படி தான், எல்லா இடத்துலையும் அந்த அசிங்க வார்த்தை நேச்சராகவே வந்துடும்.
1: வீட்லேயும் அந்த மாதிரி தான் கெட்ட வார்த்தை
0: பயன்படுத்துவீங்க? அப்படி தான் பேசும். அப்படியே வளர்ந்து வர காலகட்டத்தில் நான் 10th முடித்த கையோடு எனக்கு படிக்க விருப்பம் இல்லை. ஏன் எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா, ஏதோ ஒரு விதமான விரக்தி. அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அம்மா கிடையாது, அத்தை தான் என்னை வளர்க்குறாங்க. ஆனால் அத்தை வளர்த்தாலும் என்னை கண்டிக்கிறதுக்கும் என்னை சரியான பாதையில் நடத்துறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலியை பார்க்கணும். இப்போ நான் எப்படி ஆயிட்டேன்னா, யாருமே இல்லாத ஒரு அநாத மாதிரி. எல்லாம் இருக்கிறாங்க சொந்த பந்தங்கள் சுற்றி இருந்தாலும்.
1: பட் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சுதா? ஏன்னா இப்போ அவங்க குடும்பத்தை பார்க்கணும்னு சொன்னீங்க, அந்த வயசில் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சு?
0: ஆமாம், கண்டிப்பாக வித்தியாசம் தெரிஞ்சுது. அதனால் அனாதியாக்கப்பட்ட ஒரு உணர்வே எனக்குள்ளே வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நல்லா வளர்த்தவங்க திடீர்னு அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க அதிகமாக, என்னுடைய மாமா, என்னுடைய சித்தி அவங்களெல்லாம் அவங்க அதிகமாக பார்த்ததுனால எனக்குள்ளே என்ன ஃபீல்னா, ஒரு சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் கூட பச்சாபாதத்தோடு தான் கொடுப்பாங்க. ஒரு ட்ரெஸ் இது வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அத்தை வீட்டில் வளர்ந்தது தான் பேர். ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு கூட அவங்க எடுத்து கொடுத்தது கிடையாது. என் காலில் போடுற செருப்புலேருந்து நான் யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த நாட்களில் டென்த்து முடிச்சுட்டு நான் பெயிண்டிங் வேலை, இந்த கொளுத்து வேலை, அந்த மாதிரியான வேலைகளுக்கு போய் தான் நான் அதுலேருந்து வர வருமானத்துலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்குவேன். ரெண்டாவது, எங்கள் என்னை வளர்த்த எங்கள் அத்தையினுடைய வீட்டுக்கார மாமா ரொம்ப அவரு பயங்கரமான ஒரு குடிகாரராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா, டெய்லி நான் வீட்டில் ஏதாவது ஒரு காசு கொடுத்தா தான் எனக்கு சாப்பாடே போடுவாங்க. நான் வேலைக்கு போயிட்டு காசு தரலைன்னா எனக்கு சாப்பாடு தர மாட்டாங்க. அந்த மாதிரி
1: ஆனால் அவங்க பிள்ளைங்க வேலைக்கு போகிறதில்ல,
0: அவங்க எல்லாம் தனியாக செப்பரேட், அவங்களாம் வயசில் பெரியவங்க, மேரேஜ் ஆகி எல்லாம் தனித்தனியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. மற்றபடி என்னை பார்த்துக்கிறதுக்குன்னா ஓப்பனாக சொல்லணும்னா ஒரே ஒரு லுங்கி தான் கட்டின்னு இருப்பேன். அதை தவிர என்கிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இருக்காது, ஒரு லுங்கி ஒரே ஒரு சர்ட்டு மாதிரி போட்டுனு இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன், அதில் அந்த ட்ரெஸ்லேயே வேலைக்கு போவேன், அங்கேருந்தே வெளியே வருவேன். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, யாருமே இல்லையே எனக்கு. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் என்ன கேர் பண்ணுறதுக்கு என்ன நடத்துறதுக்கு ஒருவருமே இல்லையன்னு சொல்லி நான் இன்னும் அதிகமான பாவ பழக்க வழக்கங்களை தேட ஆரம்பித்தேன்.
1: அந்த ஒரு விரக்தி, அந்த ஒரு சோர்வு, நிச்சயமாக நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அது மனசை உடைக்கிற ஒரு காரியம்தான். ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் தான் உங்கள் அப்பா மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் சகோதரன் சாமுவேல் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு சாட்சி. தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அவருடன் நாம் மீண்டும் பேச போகிறோம். ஸோ பிரதர் சாமுவேல், நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் அத்தையால் வளர்க்கப்பட்டு, ஆனாலும் அங்கே ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்க. இவங்க வந்து சொந்த பிள்ளையை கவனிக்கிறது போல் நம்ம கவனிக்கலை அப்படின்னா, உங்கள் தேவைக்காக நீங்களே வேலை செய்து இப்படி பிழைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ அவங்களுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் அதே வேளையில் கெட்ட நண்பர்கள், பழக்க வழக்கங்கள். ஸோ இதுக்கப்புறம் எப்படி உங்கள் வாழ்க்கை திரும்பிச்சு? 10வதுக்கு அப்புறம் படிக்க மனம் இல்லை, கெட்ட நண்பர்கள், வேலை. ஸோ அதன் பிறகு
0: படிப்புனா, ஸ்கூலில் நான் நல்லா படிப்பேன், ஆனால் வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கட்டுறது, என்னுடைய யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, என்னுடைய புக்ஸு, இதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது எனக்கு அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால எனக்குள்ளேயே ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம இதோடு கூட படிப்பை நிறுத்திடணும், நமக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. கொடுமை என்னென்னா, சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கிறது போல், எல்லாத்தையும் கேர் பண்ணுறது போல் சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் என்னென்னா, இவனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரியம் இருக்கும்.
1: ஏன் இப்போ அதனால் அவங்களுக்கு என்ன லாபம்? ஏன்னா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு பணக்கார குடும்பம் பொழுது அவங்கள வந்து ஒரு பிரியப்படுத்துறதன் மூலமாக ஒரு ஆதாயம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போது நீங்களே உங்கள் தேவைக்காக வேலை செய்கிறீங்க, உங்களை பார்த்துக்கிற மாதிரி நடித்து அதில் அவங்களுக்கு என்ன லாபம் இருந்திருக்க முடியும்?
0: அதில் லாபம் ஒன்றும் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவங்க அம்மா இறந்த பிறகு இவங்க அப்பா இந்த மாதிரி போனதுக்கப்புறம் இவங்க தான் இந்த பிள்ளைய வளர்க்குறாங்கன்னு சொல்லி அங்கே சுற்றி சமுதாயத்துக்கு தெரியும்.
1: அந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு
0: போர்வையில் இருந்தாங்க,
1: போர்வையில் உங்களை கவனிக்கிற
0: கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க. நான் டென்த்து படிக்க, டென்த்து முடிச்சை விட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடாதுன்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இது தான். எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்காமல் இருந்ததுக்கு காரணம், நான் படிப்பு ஏறாமல் நிற்கல, டென்த்து பாஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்கூல் விட்டு
1: நின்னேன்.
0: அந்த மாதிரி நிற்கும் பொழுது என் உள்ளத்தில் இருந்த வேதனை அது. நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் ஒரு அனாதையான ஃபீல், தனிமையாக நிற்கக்கூடிய ஒரு ஃபீல் தான் என்னுடைய வாழ்க்கையில்.
1: உங்கள் தம்பி கூட கூட உங்களுக்கு தொடர்பு இல்லை?
0: இல்லை, அவனை வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் கொண்டு போய் அவனை வளர்த்துட்டாங்க. அவனை நல்லா வளர்த்ததுனால அவனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய லிங்கே இல்லை. அவர் பேர் இம்மானுவேல், என் பேர் சாமுவேல். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இப்படியே நான் வளர்க்கப்பட்டு வந்த நேரத்தில் தான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வேதம் சொல்லபடி எந்த மனுஷனும் பொய்யன், நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைலாம் எனக்கு இப்போ தான் ரொம்ப விளங்குது. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க என்ன தான் நம்மளுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும், அவங்க தன்னுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவான நன்மை செய்யணும் அப்படின்ற காரியத்துக்காக நிச்சயமாக வரவே மாட்டாங்கன்றது எனக்கு புரிஞ்சுது. இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு நபரும் வந்து உண்மையாக ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்வானா, அது கூடாத ஒரு காரியம். அது என் வாழ்க்கையில் அனுபவிச்சு.
1: ஒரு நன்மை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு தன்னலம், ஒரு நோக்கம்,
0: ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்,
1: எதிர்பார்ப்பு இருக்கும், சரி,
0: அல்லது ஒரு ஒரு போர்வை இருக்கும். நான் யார்கிட்டையும் ஒரு நல்ல சமுதாயத்தில், நானும் ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் இப்படி தான் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, ஆனால் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அநேக வாலிபர்கள் இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. நிறைய பேர் அப்படி தான் என்னை போலவே இருக்கிறாங்க. தனிமையான ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கிறாங்க. ஒருவேளை அம்மா அப்பா கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு தனிமை இருக்கும். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் நான் கேம் விளையாட போகும்போது எனக்கு ஷூஸ் வாங்கி கொடுக்க முடியாது. எல்லாம் என் கூட இருக்கிற எல்லாருமே நல்ல சார்ட்ஸ் போட்டு நிற்பாங்க, ஜெர்சி போட்டு நிற்பாங்க, ஷூ போட்டு நிற்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளும் ஒரு நல்ல பொருளும் என்கிட்ட இருக்கவே இருக்குது. அதனாலேயே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போச்சு.
1: நம்ம இப்படி ஒரு நிலைமையில போய் எப்படி அங்கே விளையாடுறது?
0: என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப, ஒரு சில நேரத்தில் நான் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அழுதுருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே அவங்க சொந்தக்காரங்களாம் இதெல்லாம் வாங்கி தராங்களே, எனக்கு மட்டும் யாரும் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டுறாங்களே, நான் எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியலையே, அப்போ நான் எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வர முடியும், இப்படியெல்லாம் பல விதமான கேள்விகள் என் உள்ளத்தில் வந்ததுனால எனக்கு ஒரே ஒரு தாட் என்னுடைய இருதயத்தில் ஆழமாக இருந்தது. என்னென்னா, நீ நல்ல நிலைமைக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு படிப்பு காரியத்துக்கே உனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, எல்லாம் சுற்றி இருந்தோ இல்லாத நிலைமையில் இருந்த போதிலும் நீ எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும்? அதனால் நிச்சயமாக உன்னால் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் படிப்பு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, அவனுடைய கெரியரை தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு படிப்பு கூட என்னுடைய காரியத்தை தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நான் பாதியிலே நின்னதுனால. இப்போது என்னுடைய தாட்னானா, நான் நல்ல நிலைமைக்கு வர முடியாது, எல்லாரும் என்னை புகழக்கூடிய அளவுக்கு என்னால் வர முடியாது. அப்போ நான்
1: படிக்க மனம் இல்லாமல் இல்லை, ஆனால் நீங்கள் படிக்க மனம் இருந்தோம், படிக்கக்கூடிய திறன் இருந்தோம், அதை உங்களை சப்போர்ட் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கு தேவையான ஃபீஸ் மற்ற காரியங்கள் செய்ய ஆள் இல்லை.
0: கண்டிப்பாக.
1: ஸோ என்ன நடந்தது சொல்லுங்கள்.
0: அப்போது என்னுடைய உள்ளத்தில் நான் இப்படிலாம் ரொம்ப கேள்வியோடு கூட இருந்தேன். நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம வாழாமலே இருந்திருக்கலாமே, ஏன் எங்கள் அம்மா என்னை பெற்று எடுத்தாங்க, இப்படி ஒரு மனுஷன் பெறாமலே இருந்திருக்கலாமே, அப்படிலாம் எனக்குள்ளே பயங்கரமான ஒரு கேள்விகள் உண்டா. பிறகு நான் யோசிக்க ஆரம்பித்தேன், நமக்கு ஒரு நல்ல லைஃப் நிச்சயமாக கிடைக்காது, அதனால் நம்ம பாவ வாழ்க்கையே தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க யாரும் பரிசுத்தத்தை காட்டாததுனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் பாவம் பாவம். பாவம் செய்து அந்த போதையில் அந்த இன்பங்களில் வரக்கூடிய அந்த இன்பங்களில் வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை நான் அதிகமாக தேட ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு இருந்த சாதாரண நண்பர்களை விட்டு இன்னும் ரொம்ப ஆழமாக பாவம் செய்யக்கூடிய நண்பர்களோடு கூட எனக்கு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு. அது எப்படின்னா, இந்த கஞ்சா அடிக்கிறது, போதை மாத்திரை போடுறது. போதை மாத்திரைக்கு நான் ரொம்ப பெரிய அடிட்டாக, கஞ்சா விட போதை மாத்திரையில் ரொம்ப அடிட்டாக இருந்தேன். ஏன்னா கஞ்சா அடிக்கிறது கொஞ்ச நேரம் போதையாக தான் எனக்கு தோணுச்சு என் உடம்புக்கு. ஆனால் நான் இந்த போதை மாத்திரை போடும்பொழுது அது எனி டைம் போடுவேன், எந்த நேரமும் என் வாயில் ஒரு மாத்திரை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நான் எப்போவுமே போதிலையே இருக்கணும். ஏன்னா எனக்கு அதிகமான பாரம், அம்மா இல்லை, அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, வளர்த்த குடும்பமும் சரியில்லை, அவங்கள வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. என்னை பார்த்துக்கணுனால ஒரு சாதாரண செருப்பு வாங்கினா கூட நான் போய் பெயிண்ட் அடிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு கொளுத்து வேலை செய்யணும்.
1: ஸோ இப்படி நீங்கள் போதையிலேயே இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி வேலை செய்ய முடிஞ்சுதா?
0: ஆமாம், கண்டிப்பாக நான் போதை செய்யணும் அப்படின்றதுக்காக மனுஷன் எதையும் செய்வான். நீங்க அது ஒரு
1: அந்த தேவைக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க.
0: தேவைக்காக வேலை செய்ய ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் என்னால் முடிஞ்ச காசு நான் வீட்டில் சாப்பிட்ணுன்றதுக்காக வீட்டில் ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு முழுக்க முழுக்க என்னுடைய பணம் எல்லாம் போதைக்கு தான் செலவுபடுத்துவேன். குடிக்கிறது எந்த நேரமும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். நான் டென்த்து முடித்து அந்த பிளஸ் டூ படிக்கிற அந்த வயசுலாம் வரும்பொழுதெல்லாம் எங்கள் ஏரியாவில் நான் பயங்கரமான பேர் எடுத்தேன். இவனை மாதிரி ஒரு பொறுக்கியை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் எங்கள் ஊர் உள்ள எல்லாருமே சொல்லுவாங்க.
1: ஏன் ஊர் முழுதும் சொல்கிற அளவுக்குன்னா இப்போ என்ன செஞ்சீங்க? ஒரு
0: அதாவது போதை, நான் கஞ்சா அடிச்சிட்டோ இல்லை ஏதோ மாத்திரை போட்டனோ அப்படி இல்லைனா ஏதாவது குடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோ வரும்பொழுது ரோட்டில் போகிறவங்க வரவங்களை கூப்பிட்டு அடிக்கிறது. அப்போ சொல்லுவாங்க, அவங்க அப்பா எடுத்த தொழிலை இவன் எடுத்துன்னு இருக்கிறான், அவங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ இவன் பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு ஊருக்குள்ளே பேர் வந்தது. யாருக்கும் ஒரு பயப்படாத ஒரு நிலைமை. ஊருக்குள்ளேயே சில பெரிய மனுஷர்களாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் தைரியமாக போய் எதிர்க்கிறது, அவங்ககிட்டலாம் போயிட்டு ரொம்ப வல்கராக பேசுறது, அவங்களோடு கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது. எங்கள் ஊர்லேயே நான் சின்ன வயசு தான், நான் சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆட்களோடு உட்காந்து தண்ணி சாப்பிடுவேன், பெரிய பெரிய ஆட்களோடு உட்காந்து கஞ்சா அடிப்பேன். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் இருந்தது. அதனால் ஊருக்குள்ளே என்னை பார்த்தாலுமே எல்லாருக்குமே ஒரு முத்திரையே குத்திட்டாங்க. என்னோடு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற விரக்தி, இனிமேல் நான் யாருக்காக வாழணும், இனிமேல் நான் யார் என்னை என்ன சொல்லி இப்போ நான் என்ன பண்ணணும், யாரும் எனக்கு நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட முழுக்க முழுக்க பாவ வாழ்க்கையில் நான் வாழ ஆரம்பித்தேன்.
1: இப்போது இப்படி இருந்த சூழ்நிலையில் ஊருக்கே தெரிஞ்சு ஊரே வந்து உங்களை ஒரு முத்திரை குத்தி இவனை போல் ஒரு பொறுக்கி அப்படின்னு நீங்களே சொன்னீங்க, வேற இருக்க முடியாதுன்னு சொன்ன சூழ்நிலையில கண்டிப்பா இது உங்க அப்பா காதுக்கும் எட்டி இருக்கும்னு
0: நினைக்கிறேன். கண்டிப்பா
1: கண்டிப்பா. அந்த சூழ்நிலையில உங்க அப்பா வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரா, என்ன சொன்னாரு?
0: அப்பா என்னை பார்த்த சந்தர்ப்பங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஓ, நான் இந்த மாதிரி எங்கேயாவது குடிச்சிட்டு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்னை பிடிச்சின்னு போயிடுவாங்க போதையில். அப்போ பிடிச்சின்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது யார் மூலமோ ஒருத்தர் மூலமாக, ஏன்னா என்னை வெளியே எடுக்கிறது கூட ஆட்கள் யாரும் கிடையாது. என்னை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு முறை என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா வந்து போலீஸ்கார்கிட்ட பேசி, சின்ன சின்ன பெட்டி கேஸ் தான் இருக்குது, பேசி என்னை வெளியில் எடுத்தாங்க. சில நேரங்களில் அப்பாவுக்கு இந்த விஷயம் காது கெட்டினதுனால அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அழுவார். அவருக்கு தெரிஞ்சதை அழுது போலீஸ்கார்கிட்ட எப்படியாவது பேசி என்னை வெளியில் இருந்த மாதிரி, நான் பாஸ்டராக இருக்கிறேன், என் பிள்ளை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், விட்டுருங்கன்னு சொல்லி வெளியில் கொண்டு வருவார். வெளியில் கொண்டு வந்த பிறகு ரொம்ப அழுவார், ஏன்னா தோளுக்கு மிஞ்சிட்டா தோழன்னு சொல்லி சொல்லுவாங்க, அடிக்க முடியாது. அடிக்க முடியாதனால என்ன பண்ணுவார்னா அழ ஆரம்பிப்பார், ஏன்பா அந்த மாதிரி இருக்கிற. அவருக்கு தெரியும் என் சூழ்நிலை நல்லாவே தெரியும், நான் ஒரு தகப்பன், என் பிள்ளைய என்னால் நல்லா பார்த்துக்க முடியலன்ற அந்த கஷ்டமாக அவருக்குள்ளே இருக்குது. அது தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா என்னை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டார். என்னை பார்க்கும்போது அழறது, எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறது, அவ்வளோதான். அதோடு என்னை என்கிட்ட அவரால் கிறிஸ்துவ குறித்து கூட பேசக்கூடிய அளவுக்கு அவரால் முடியல. அந்தளவுக்கு நான் ஒரு வாழ்க்கையில் இருந்ததுனால, நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டு வாழ்ந்ததுனால அவருக்கு தெரியுது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் அவருக்கு இருந்தது, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை சொன்னார். ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, உங்கள் அம்மா ஜெபம் உன்னை ஒரு நாளும் கைவிடாதுன்னு எனக்கு தெரியும், நீ எங்கெல்லாம் எவ்வளோலாம் பண்ணி வந்தாலும் ஒரு நாள் நீ இயேசுக்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும்பான்னு
1: சொன்னார். ஸோ இப்படி இருந்த சூழ்நிலையில் போதைக்கு அடிமையாகி ஒரு ரவுடிசமில் ஈடுபட்டு, அப்போது உங்களுக்கு என்றைக்காவது இதுலேருந்து விடுதலை பெறணும் அப்படி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது?
0: இல்லை, விடுதலை பெறணும்லாம் எண்ணம் வந்ததில்லை. ஆனால் இன்னும் ஒரு தாட் இருந்தது, என்னென்னா அப்பா எனக்கு அடிக்கடி கொஞ்சம் இயேசுவை பற்றி சொன்னதுனால, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காரியங்கள் எனக்கு தெரிஞ்சதுனால, நாம் இதை செய்யலாமா, ஒரு பாவம் துணிஞ்சு செய்வோம், இல்லை ஒரு நபரை போட்டு அடிக்கும் பொழுதோ இல்லை அடித்த பிறகோ யோசிப்பேன் உட்காந்து, நம்ம ஏன் இந்த தவறு பண்ணோம், எதுக்கு இப்படி பண்ணோம், எந்த எவ்வளோ போதை பண்ணாலும் அது நம்மளை வரைக்கும் பாதித்தா பரவாயில்லையே, ஆனால் இந்த போதையினால் அநேகரை பாதிக்குது. நான் எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிற ஒரு விஷயம், எந்த போதையில் ஒரு சின்ன போதையாக இருந்தாலும் பெரிய போதையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட போதையை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை தன்னை மாத்திரம் அது பாதிக்காது, அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே அது பாதிக்கும். அது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அந்த போதை பழக்கத்தில் இருக்கிறவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரையும் அந்த காரியம் பாதிக்குன்றது நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம் என் வாழ்க்கையில் அதை நான் அது அனுபவித்தேன்.
1: இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து யாருமே இல்லாததுனால தான் இதில் போனேன், நீங்கள் வேறு யார் பாதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்லலையே?
0: பாதிப்புனாக்கா என் குடும்பத்தில்னு சொல்ல வரல, நான் போதையில் இருக்கிறதுனால ரோட்டில் போகிறவங்க வரவங்களை கூப்பிட்டு அடிக்கிறது, பசங்களெல்லாம் போட்டு அடிக்கிறது, ஏரியாவில் ரொம்ப வயசில் முதிர்ச்சி பெற்றவங்களை, அதை பெரியவங்க சின்னவங்க ஒரு மரியாதை இல்லாத நடந்துக்கிறது, என்னை பார்த்து என்னுடைய பழகின நண்பர்கள் என் கூட தான் பாவம் பண்ணுவாங்க, ஆனால் என் கூட பழகின நண்பர்களுடைய வீட்டில் தாய் தகப்பனார் சொல்லுவாங்க, என் காது கேட்க கேட்டிருக்கிறேன், இந்த பையனை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு வராத, ஏன்னா இவனை கூட்டின்னு வந்தேனா இந்த வீடே விளங்காது, ஆமை புகுந்த வீடு விளங்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி. அந்த பழமொழிக்கு இணங்க அவங்க சொல்லுவாங்க, இந்த இந்த ஆமை பூந்தா எப்படி வீடு விளங்காதோ அந்த மாதிரி இந்த பையன் வந்தானா எங்கள் வீடு விளங்காது. அது எனக்கு கேட்கும்போது என் மனசுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இவனை என் கூட சேர்ந்து தானே பாவம் பண்ணுறான், அந்த பையனை மாதிரி தானே நம்மள பண்ணுறான், ஆனால் நம்மளை மாத்திரம் அவங்க ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் ஒரு தாய் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். யோசிக்க ஆரம்பித்து எனக்கு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, எல்லாருமே வந்து பாவம் செய்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு அடங்கி செய்கிறாங்க, வீட்டுக்கு பயந்து செய்கிறாங்க, மறைமுகமாக செய்கிறாங்க, ஆனால் நான் செய்கிற பாவங்கள் ஓப்பனாக வெளியரங்கமாக இருக்குது. ரோட்டில் நான் குடிச்சிட்டு சண்டை போட்டு வந்தேன்னா குறைஞ்சது என்னை சுற்றி ஒரு 50-60 பேராவது சுற்றி பின்னாடி வருவாங்க, அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய மூர்க வெறியனாக இருந்தேன் சண்டை போட்டு.
1: 50-60 பேர் எதுக்காக வருவாங்க?
0: எதுக்காக வருவாங்கன்னா, நான் எங்கேயாவது சண்டை போட்டேன்னா என்னை பிடிச்சி இழுத்துட்டு வரத்துக்கு, இது பெரிய ஏரியா தகராறாக வரக்கூடாது, இப்படி நான் ஏரியாவுக்கு ஏரியாவுக்குள்ளே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பெரிய காரியத்தில் இருந்தேன். அதனால் என்னை எல்லாருமே வந்து பிடிச்சி இழுத்துன்னு வருவாங்க. அப்படிலாம் நான் கத்தி எடுத்துன்னு அடுத்த ஏரியாவுக்கு ஓடுறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் நான் செஞ்சதுனால என்னோடு கூட இருக்க என் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் பயப்படுவாங்க, வாடா எங்கேயாவது சினிமாவுக்கு போகலான்டா, இல்லை பீச்சுக்கு போகலாம், பார்க்குக்கு போகலான்னா, ஐயோ உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்னை சுற்றிலும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன்.
1: ஆமாம், ஏன்னா இப்போ பொதுவாக ஒரு சிலருக்கு தெரியாது, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒவ்வொரு ஏரியாவும் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கவங்க இன்னொரு ஏரியாவில் இருக்கவங்க போய் அடிச்சுட்டா அது பெரிய பிரச்சனையாகும். ஆமாம், ஊர் தகராறு மாதிரி ஆயிரும். இன்னைக்கு அதெல்லாம் மறைஞ்சிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் மறைந்து விட்டது, அது யாருக்கும் தெரியாது. இப்போ வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஏரியா தகராறு இது வந்து பெரும்பாலும் தெரியாது. பட் அந்த நாட்களில் அது இருந்தது. ஒரு ஏரியாவில் இருக்கவங்க இன்னொரு ஏரியாவில் இருக்கவங்க அடிச்சுட்டா அது எல்லாரும் அங்கேருந்து திரண்டு வந்து இந்த ஏரியாக்குள்ளே பூந்து நீங்கள் சொன்னது போல் ஊர் தகராறு மாதிரி அது ஆயிரும். ஸோ இப்படி இருந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் சொல்லும் பொழுது நான் என்ன கற்பனை பண்ணுறேன்னா, ஒரு 50-60 பேர் உங்களோட இருந்தாங்க, எப்பொழுதுமே வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய தைரியம் இருந்திருக்கும், ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஒரு.
0: இல்லை, அந்த 50-60 பேர் வந்து எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க வரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, எனக்குள்ளே இருந்த விரக்தி, எப்படியும் பாவம் பண்ணுறோம், எப்படியும் ஒரு நாள் சாக போகிறோம், அதனால் எதை வேணாலும் பண்ணிவிட்டு நம்ம தைரியமாக செத்து போகலாம், இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நன்மையும் ஒரு சந்தோஷமும் இல்லையே, நம்மளை ஆதரிக்கிறதுக்கு உண்மையான ஒரு அன்புன்னு சொல்லி, அந்த அன்புனா எனக்கு உண்மையாகவே இது வரைக்கும் தாய் பாசனா என்னன்னு தெரியாது, தகப்பனுடைய பாசனா என்னன்னு தெரியாது, சொந்தக்காரங்களுடைய பாசனா என்னன்னு தெரியாது, அன்பாக யாராவது சோறு ஊட்டுறாங்கன்னா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனாலேயே இதெல்லாம் நான் பார்த்து பார்த்து வாழ்ந்தேன்னா அழறதும் கம்மி, எனக்கு கண்ணீரே வராது ஃபஸ்ட்டு.
1: ஏன்னா இருதயம் அவ்வளோ,
0: ஆமாம், இருதயம் அவ்வளோ கடினமானதுனால நான் அழவே இல்லை. ஏன்னா என் மேலே பாசம் காட்டின ஒரே ஒரு உலகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னுடைய பாட்டி, அவங்க மட்டும்தான் என் மேலே பாசம் காட்டுவாங்க. ஏன்னா தாய் இல்லாத புள்ள, தாய் இல்லாத புள்ளன்னு என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அவங்களும் ஒரு நாள் வந்து என்கிட்ட நிறைய காரியங்கள், என்னுடைய நன்மையான காரியங்களை நிறைய என்னோடு கூட பேசி இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க. உண்மையாகவே அவங்க இறந்த பிறகு கூட எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட என் கண்ணிலேருந்து வரலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க இறந்தது இருளஞ்சேரி என்கிற ஒரு கிராமம், பேரம்பாக்கத்தில் கடம்பத்தூர் பகுதியில் இருக்குது. அங்கே நான் போய் அந்த டெத்து அட்டன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அழையே வரலை. நீ எப்படியோ அழணும்னு எப்படியோ ட்ரை பண்ணுறான், ஆனால் எனக்கு சுத்தமாக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலை. எனக்கு அந்த ஃபீலிங்கும் வரலை, இறந்துட்டாங்களே என்னை நேசிக்கிறவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ற அந்த எண்ணமே வரலை. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் கூட என்னுடைய தாட்லாம் எங்கே வருதுன்னா, இங்கே எங்கே ஒயின் ஷாப் இருக்கும், அங்கே போய் நம்ம தண்ணி சாப்பிட்லாம். உடனே அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து, உடனே ராயபுரம் வந்து தண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அப்போவும் என்னுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன கேள்வி எழும்புது, இங்கே அங்கே உன்னை நேசிக்கிறதுல உலகத்திலே ஒரே ஒரு தாய் தான், அவங்களும் இறந்துட்டாங்க, ஆனால் நீ அதை கூட பார்க்காம இங்கே வந்து நீ தண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கிறியா அப்படின்ற உணர்வு ஆனால் எனக்குள்ளே வந்தது அந்த நேரத்தில்.
1: ஸோ இப்படி ஒரு இருதய கடினம், ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்லாமல், ஒரு மனிதனுக்குரிய குணாதிசயங்கள் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. சிறு வயதிலேயே ஏறக்குறைய 2 வயதில் தாயை இழந்து வளர்க்கப்பட்டவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஒரு அனாதையைப் போல ஒரு உணர்வை அடைந்து துன்மார்க்கமான வழியில் அவர் சென்று இனி ஏன் வாழணும், இல்லைன்னா வாழ்ந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாது, இப்படி பல எண்ணங்கள். ஸோ ஆண்டவர் அவர் எப்படி சந்தித்தாருன்னு நம்ம கேட்க போகிறோம். ஸோ சாமுவேல், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, இப்படி ஒரு துன்மார்க்கமான பாதையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உங்களை போதை, ஒரு கொடுமையான போதை, அப்புறம் ரவுடிசம், இப்படியெல்லாம் இருந்த உங்களை எப்படி ஆண்டவர் சந்தித்தார்?
0: எங்கள் அப்பா சொன்ன இல்லைங்களா, அவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துனா யாருன்னு, இப்போ இயேசு தான் ஒரே தெய்வம் அப்படின்றது எனக்கு அவர் மூலமாக எனக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது, என்னுடைய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய கணவனார் வந்து கஞ்சா வலிக்கிற பழக்கத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் அவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார். நான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி போதையில் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நிதானம் தெரியுது, அந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அவர் எனக்கு சுவிசேஷம் சொன்னார், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு வந்து உனக்காக இந்த பூமியில் அவர் மரித்திருக்கிறாரு, ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை பரலோகத்தை அடைந்து கொள்ளணுன்றதுக்காக இயேசு என்கிற தெய்வம் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார்ப்பா. அந்த தெய்வம் பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும், நமக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டுருக்கிற உன்னுடைய இருதயத்தில் நான் உனக்கு இருக்கிறேன்கிற ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார், நீ அவரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டா உன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ஒரு காரியம் சொல்லியிருந்தார், சுவிசேஷம் சொல்லியிருந்தார். அந்த சுவிசேஷத்தை கேட்ட போதில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. தொடர்ந்து நான் பாவ காரியங்களில் ஈடுபட்டேன். தொடர்ந்து கஞ்சா அடிக்கிறது, போதை மாத்திரை போடுறது, தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடும் பொழுது நாங்கள் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு மாற ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 20 பேர் டீம் ஏரியாவில் இருந்தோம். கொஞ்சம் பெரிய லெவலுக்கு ஆரம்பிக்கும் போது எப்படின்னாக்கா சின்ன சின்ன ரோட்டில் சண்டைகள் போடுறதெல்லாம் போய் இப்போ நமக்கு பாவம் செய்கிறதுக்கு பணம் தேவை. இந்த பணத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது சிலர் எங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம், நாங்கள் சொல்கிறவங்கள நீங்கள் அடிக்கணும், நாங்கள் சொல்கிறவங்கள நீங்கள் ஏதாவது பண்ணணும், பெரிய பெரிய காரியம்லாம் பண்ண வேணாம், சும்மா அவங்கள மிரட்டி விட்டால் போதும். இப்படியே அவங்க எங்களோடு கூட சொல்லி ஒரு உடன்படிக்கை மாதிரி போட்டு எங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது நிமித்தமாக
1: அடியாளாக பயன்படுத்திக்கிட்டாங்க.
0: அதுதான் அப்போது நாங்கள் அவங்களோடு கூட இணைஞ்சிருந்தோம். குடிக்காகவும் போதை மாத்திரைக்காகவும் கஞ்சாவுக்காகவும் பலவிதமான போதை பழக்க வழக்கங்களுக்காகவும் நாங்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம். அப்போது செய்யும்பொழுது எங்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை கண்டி யாரும் பயப்பட மாட்டாங்க, எல்லாரும் ஜிம்முக்கு போங்க, நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் நல்லா ட்ரிம்மாக ஏற்றிக்கிங்க அப்படின்லாம் எங்களுக்கு சில ஆலோசனைகள் வந்ததுனால நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜிம்முக்கு போக ஆரம்பித்தோம்.
1: பட் இப்படி ஒரு போதை பழக்கத்தில் இருந்து எப்படி நீங்கள் ஜிம் செஞ்சுருக்க முடியும்னா,
0: அது அந்த அறிவு எங்களுக்கு அப்போ கிடையாது. ஏன்னா இந்த போதை அப்போது வந்து நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சா அடிக்கிறவனுக்கு உடம்பு நல்லா ஏறணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு, அதாவது எங்களுக்கு ஏற்றாற் போல் சில காரியங்களை நாங்கள் மாற்றிக்குவோம். அப்போது நாங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால போயிட்டு ஜிம்மு செஞ்சு உடம்ப நல்லா ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து எங்களை பார்த்தா நாலு பேர் பயப்படுற அளவுக்கு, இவன் நல்லா சண்டைக்காரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்தோம்.
1: அதாவது ஆரோக்கியமாக இருக்கணுன்ற வந்த நோக்கம் கிடையாது,
0: அந்த நோக்கம் கிடையாது.
1: நாலு பேர் அடிக்கிறதுக்காக உடம்ப ஏற்றணும்,
0: அப்படி தான் இருந்தோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் ஒரு நாள் ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கிறேன். ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கும்போது திடீர்னு என்னுடைய மூளை நரம்பில் ஒரு சத்தம் கேட்ச்சு. வெயிட் அதிகமாக தூக்குனதுனாலையோ என்னுடைய மூளை நரம்பில் ஒரு சத்தம் கேட்ட உடனே நான் தூக்கியிருந்த வெயிட்டெல்லாம் கீழே போட வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால பின்னாடி இருக்கிறவங்க பிடிச்சி அதை வச்சுட்டாங்க. வச்சுட்டு நான் எழுந்து உட்கார்றேன், எனக்கு யாருமே தெரில. என் கண்கள்லாம் இருட்டான மாதிரி இருந்தது. நான் பார்க்குறேன், யார் முகமும் எனக்கு தெரில, இருட்டாக இருந்தது. நான் அங்கேயே மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்த உடனே ஜிம்மில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து எனக்கு தண்ணி தெளித்து எனக்கு எழுப்பி எனக்கு சுடு தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டாங்க. அவங்க வீட்டில் விட்ட அந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து தலைவலி அதிகமாக இருந்தது. அந்த தலையில் இருக்கக்கூடிய நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே உருவாச்சு. தொடர்ந்து தலைவலி இருந்தது. அப்படியே என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில், ஜிம்முக்கு பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வீடு இருந்தது, அங்கே கொண்டு போய் விட்டாங்க. அங்கே ஒரு நாள் முழுக்க நான் அங்கேயே படுத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் என்னுடைய உடம்பு ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சுது. அப்படியே நடுக்கம் ஏற்பட்டுச்சு என் உடம்புல. பயங்கரமாக அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய பயம், நமக்கு ஏதாவது பிரச்சனையா வியாதியான்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா பார்த்து பயந்துட்டு, தம்பி நீ வீட்டுக்கு போயிடுப்பா, நீங்கள் இருக்காத, உனக்கு ஏதோ பிரச்சனை போல் தெரிது, ஏன்னா உடம்பு உனக்கு பயங்கரமாக குளிர் ஜுரம் வர மாதிரி தூக்கி தூக்கி போடுது, உனக்கு பயங்கரமாக நடுங்குது, நீ வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி என்னை எங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. எங்கள் அத்தை நான் வளர்க்கப்பட்ட வீட்டுக்கு அனுப்பாமல் எங்கள் அப்பா இருக்கிற வீட்டுக்கு என்னை அனுப்பிட்டாங்க. நான் அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அங்கே தனிமையாக நான் வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா நான் பாவ பழக்க வழக்கத்தில் இருந்ததுனால மருத்துவர்கிட்ட போயிட்டு நான் கன்சல்ட்டிங் பண்ணலனாலும் எனக்கு தெரியும் எனக்கு என்ன வியாதி வந்திருக்குதுன்னு. ஏன்னா என்னோடு கூட இருக்கிறவங்களுக்கு அந்த வியாதி அநேகருக்கு வந்தது, நரம்பு தளர்ச்சி என்கிற ஒரு வியாதி. அந்த நரம்பு தளர்ச்சி வியாதி வந்ததுனால
1: அதிகமான போதை,
0: அதாவது இந்த போதை மாத்திரை என்னுடைய ரத்த நாளங்கள்ல நரம்புகள் எல்லாம் ஊறி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா
1: இதுல வேற நீங்க அந்த பலு தூக்குனதுனால நிச்சயமா நரம்புகளுக்கு ஈடு கொடுத்துருக்க முடியாது,
0: அதனால தான் அந்த வியாதி வந்தது. அப்போது அந்த வியாதி வந்த உடனே நான் என்னை கொண்டு போயிட்டு எங்கள் அப்பா வீட்டில் விட்டாங்க. ஆனால் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு அங்கே ஒரு சித்தி இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணியிருந்தார். அந்த சித்தியினுடைய கொடுமையும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனாலேயே நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போக மாட்டேன், எப்பவுமே இங்கேயே இருப்பேன். ஆனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொண்டு போய் விட்டதுனால நான் அங்கே இருக்கும்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு என்னென்னா, அங்கேயும் வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இவ்வளோ பெரிய வியாதியில் ஒருத்தன் வந்திருக்கிறான்னு சொல்லி கூட அங்கே என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள். ஏன்னா நான் குடி பழக்கத்தில், இந்த போதை பழக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என் மைண்டு எப்படிலாம் போதோ, எனக்கு அந்த நேரத்தில் யாரெல்லாம் ஞாபகம் வராங்களோ அவங்ககிட்டலாம் போய் சண்டை போடுவேன். இப்படி எங்கள் சித்தியின் மூலமாக எனக்கு சில கொடுமைகள் வந்ததுனால அவங்களையும் நான் அதிகமாக போயிட்டு முறைச்சி அவங்கள அடிக்கலாம் போயிட்டு ரொம்ப அவங்கள நான் துன்பப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய தகப்பனாரை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்கிறேன். இப்படிலாம் நான் பாவ பழக்கத்தில் இருக்கும்போது செஞ்சதுனால யாருக்குமே வந்து என் மேலே ஒரு சின்ன கரிசனை கூட இல்லாமல் போச்சு. இவனை பார்த்தா வெறுக்கணும்னு தான் தோணுமே கண்டி, இவனை வீட்டில் சேர்த்து வச்சுக்கணும், இவனுக்கு ஒரு வேளை சோறு போடணுன்னா யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். அப்போது நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து நான் இந்த பிரச்சனையில் வந்ததுனால என்னை வீட்டில் சேர்த்துக்கிட்டார். சேர்த்துக்கிட்டு நான் வீட்டில் படுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது அம்மா வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது ஒரு நாய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போகிற மாதிரி சாப்பாடு வச்சு அப்படி தள்ளுவாங்க, கிட்ட கூட வரமாட்டாங்க. அப்போ எனக்கு இந்த காரியெல்லாம் தொடர்ச்சியாக இருதயத்தில் ரொம்ப பாரமானதுனால நான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தேன். என்னென்னா, இந்த வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும், நம்ம சாவ போகிறோன்றது நல்லா தெரியும், நம்மளை யாரும் ஹாஸ்பிட்டல் கூட கூட்டின்னு போக மாட்டாங்கன்னு நல்லா தெரியும், நம்ம மேலே அன்பு வைக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நல்லா தெரியும். எதுக்கு இந்த வாழ்க்கை வாழணும்? பேசாமல் சூசைட் அட்டன் பண்ணிக்கலாம், தற்கொலை முயற்சி செய்யலாம். இன்றைக்கி இருக்கிற அநேக வாலிபர்கள், வாலிபர் சகோதரிகள் இன்றைக்கி தற்கொலை முயற்சி செய்கிறதுக்கு காரணம் இதுதான். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து என்னென்னா, அவங்கள பார்த்து அவங்ககிட்ட அன்பா பேசுறதுக்கோ அவங்களுடைய கஷ்டங்களை பாரங்களை ஷேர் பண்றதுக்கோ யாரும் இல்லாததுனால தான் அவங்க தொடர்ந்து இந்த முயற்சி எடுக்கிறாங்கன்றது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம்.
1: அன்பு இல்லை,
0: அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை,
1: அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க.
0: அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நான் தற்கொலை முயற்சி செய்ய ஆரம்பிச்சேன். எப்படின்னா, கத்தி எடுத்து கழுத்து அறுத்துட்டு செத்துடலாம், எவ்வளோ பேரை நம்ம அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு நம்மளால் பிரச்சனை வந்திருக்குது. நம்ம சொந்தக்காரங்க கூட என்னால் ஒருத்தவங்க கூட நிம்மதியாக இருந்ததில்லை. ஏன்னா நான் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனேன்னா என்ன நினைப்பாங்கன்னா, போலீஸ் துரத்தின்னு வருதான்னு கேட்பாங்க. நான் சும்மா பார்க்குறதுக்கு இவங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனால் கூட நான் போலீஸ்க்கு பயந்து வந்து அவங்க வீட்டில் பதுங்கி இருக்கிறதா தான் நினைப்பாங்க. ஏன்னா அப்படி தான் நான் போவேன் எல்லார் வீட்டுக்கும். அப்படி ஒரு கிரியேஷனை உண்டு பண்ணிட்டேன் நான் எல்லாருக்குள்ளேயும். அப்படி ஒரு காரியம் இருந்ததுனால இப்படியெல்லாம் எல்லாரையும் நம்ம துன்பப்படுத்தி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். இனி இந்த வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. நம்ம உடம்புல பலன் இருந்த வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டோம், இப்போ பலனெல்லாம் போயிடுச்சு, வியாதி வந்துச்சு, இதுக்கு மேலே வாழ முடியாது, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தற்கொலையின் எண்ணம் வந்ததுனால நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் போயிட்டு கத்தி எடுத்து கழுத்து அறுத்துக்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி போனேன். கத்தி எடுத்து என்னுடைய கழுத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பயம் வருது, நம்ம சாவை குறித்த ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் அந்த வியாதியினுடைய கொடுமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே குடலெல்லாம் அப்படியே பிரட்டுற மாதிரி இருக்கும், அந்த நரம்பு ஸ்லிப் ஆகும் போது.
1: என்ன தான் இறுதிய கடினமான ஒரு ஆளாக இருந்தாலும் மரண பயம்ன்றது
0: கண்டிப்பாக
1: இருக்குது. ஸோ எல்லா மனிதருக்கும்
0: எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் அவனை சுற்றி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக மரண பயம் வரும். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் சொல்லுவேன், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், வாலிபத்தில் இருக்கும்போது நான் சண்டை போடுமா, யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்னுடைய போதையில் இருக்கும்போது அப்படிலாம் சொன்ன ஒரு மனுஷன். ஆனால் கடைசியில் அந்த தற்கொலைன்னு வரும்பொழுது ஒரு பக்கம் பயம். இப்போ நானே உண்மையாகவே இந்த காரியத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எவ்வளோலாம் நம்ம பண்ணோம், எவ்வளோ தைரியமாக இருந்தோம், ரோட்டில் ஒருத்தர் நம்மளை வெட்டியிருந்தால் கூட நம்ம தைரியமாக வெட்டு வாங்கியிருப்போமே, ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு இந்த பயம் வருது அப்படின்னு சொல்லி உயிரை குறித்த பயம் நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்குது, எல்லா மனுஷருக்கும் இருக்கும். அதே அந்த உயிர் பயம் எனக்குள்ளே வந்ததுனால நான் ஒரு பக்கம் யோசித்தேன், சாகிறதுக்கும் பயமாக இருக்குது, ப்ளஸ் இந்த வியாதியும் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, குடலெல்லாம் பரட்டி நரம்பெல்லாம் இழுத்து ஃபிக்ஸ்லாம் வந்துடும் சில நேரங்களில். அப்படியே நான் 24 hours தலை வலியிலேயே இருக்கும். சாதாரண தலைவலினா நம்மளுக்கு சாதாரண வர தலைவலி இல்லை, அது ஒரு பயங்கரமான நரம்புகளெல்லாம் இழுத்து பிடிக்கும், பயங்கரமான ஒரு வலி, அது சொல்லவே முடியாத வாழும்போதே ஒரு நரக வேதனைன்னு சொல்லுவேன் நான். அப்படி ஒரு வழியில் நான் இருந்தேன், வியாதியில் கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்படும்போது இந்த வியாதி ஒரு பக்கம் என்னை வேதனைப்படுத்துது. ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுறதுக்கு ஒரே நாள் வேதனையில் நம்ம செத்துடலாம், கழுத்தார்த்தா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் துடிப்போமா, அவ்வளோதான், கழுத்தா கரெக்டாக அந்த சங்கை பார்த்து அறுத்துட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி கத்தி எடுத்துட்டேன் பிரதர். கத்தி எடுத்து என்னுடைய கழுத்துக்கு கொண்டு போகும்போது எனக்கு மரண பயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோன்றுச்சு. என்னென்னா, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சகோதரர் சுவிசேஷம் சொன்னார்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறாரு, உன்னுடைய வியாதிக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக, உன்னுடைய அக்கிரமத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறாருன்னு சொன்ன அந்த வார்த்தை மாத்திரம் என் காதலை தானாகவே எனக்கு ஞாபகம் வர ஆரம்பித்தது. என் காதலை அந்த சகோதரன் பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்தது. இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக மரித்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உன் சாபத்துக்காக மரித்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிற இந்த பொல்லாத வியாதிக்காக அவர் மரித்திருக்கிறாரு, நீ மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற உணர்வு எனக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரியே இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் கத்தி கழுத்திலே தான் இருக்குது. அந்த உணர்வு மாத்திரம் வரலைன்னா அடுத்த செகண்ட் நான் கண்டிப்பாக அறுத்துன்னு தான் இருப்பேன். அந்த உணர்வு வந்த உடனே எனக்குள்ளேயே தற்கொலை எண்ணங்கள் மறைந்து இந்த இயேசுக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணால் என்ன, கேட்டு பார்த்தா என்ன, ஏன்னா எவ்வளோ பேர் சொல்கிறாங்களே நம்ம அப்பாலாம் மாறி இருக்கிறாரு. சரி, கடைசியாக ஒரே ஒரு சந்தர்ப்பம், நான் கடவுளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு, நான் கடைசியாக ஒரு சந்தர்ப்பம் இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே கத்தியை கீழே போட்டுட்டு என்னை அறியாமல் நான் உடனே வீட்டுக்குள்ளே வந்து முழங்கால் படிக்கிட்டு நான் அழ ஆரம்பித்தேன். நான் அழுத போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் என்ன ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து குணமாக்குங்கன்னு ஞாபகம் வரல. தானாகவே நான் எப்படி ஜெபம் பண்ணனா, எனக்கு ஜெபம்லாம் அப்போ என்னன்னு தெரியாது. ஆனால் தானாகவே நான் புலம்ப ஆரம்பித்தேன். என்ன புலம்புனா, நான் செஞ்ச ஒவ்வொரு பாவங்களாக சொல்லி சொல்லி அழ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான், தன் நாவினாலே அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ற அந்த வசனங்கள் எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நான் அன்றைக்கி என்ன நடந்ததுன்றது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ நான் உட்கார்ந்து என்னுடைய பாவங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஏசப்பா, நான் இந்த இடத்துல இந்த தவறு பண்ணியிருக்கிறேன், நான் குடிச்சிருக்கிறேன், கஞ்சா அடித்திருக்கிறேன், போதை மாத்திரை உபயோகப்படுத்தியிருக்கிறேன், நான் சிகரெட் பிடிச்சிருக்கிறேன், என்கிட்ட இல்லாத பாவங்களே இல்லை, நான் அநேக பெண்களை கெடுத்திருக்கிறேன், அநேக பெண்களை கிண்டல் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்களை கூட நான் விட்டு வைக்கல, எல்லாரையும் நான் என்னால் எவ்வளோ பாவங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சேன், என்னை உண்மையாகவே நீங்கள் தெய்வமாக இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு நான் நல்லவன் கிடையவே கிடையாது, என்னை யாராலையும் மாற்ற முடியாதுன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் எனக்கு இருக்கிற இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்க உங்களால் கூடும்னு எல்லாருமே சொல்கிறாங்களே ஏசப்பா, நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தால், நான் எவ்வளோ தெய்வங்களை வணங்கி பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்தால் என்னை விடுதலையாக்குங்க, அன்னிலிருந்து நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி முடித்து கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய பாவங்களெல்லாம் நான் அறிக்கை செஞ்ச பிறகு எனக்குள்ளே ஒரு உணர்வு என்னென்னா, ஏதோ ஒரு டன் கணக்கு என் மேலே தூக்கி வச்சுட்டு இருந்த வெயிட்டு பாரத்தை யாரோ இறக்கி பக்கத்தில் வச்ச மாதிரி ஒரு உணர்வு என் இருதயம் லேசாச்சு. அன்பு இல்லாத ஒரு பாரம், சொந்தக்காரங்களாம் இருந்து என்னை நிராகரிச்சாங்களேன்னு சொல்கிற ஒரு பாரம், ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, நான் தனிமையாக, ஏன்னா நான் பாவம் செய்யும் போதெல்லாம் கூட நான் முட்டி போட்டு இயேசுகிட்டே எப்படி ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. சில நேரங்களில் எங்கள் அப்பா சொல்லும் போது எங்கள் அம்மாவை பார்த்து கேட்பேன், ஏம்மா என்னை விட்டு போனீங்க, நீங்கள் இருந்தால் நான் இப்படிலாம் இருந்திருக்க மாட்டேனே, நான் இப்படிப்பட்ட பாவ வழியில் போயிருக்க மாட்டேனே, ஏன் என்னை விட்டு போனீங்க, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்களே, என்னை ஒரு சாபம் நிறைந்தவன்னு சொல்கிறாங்களே, என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேலாம் அழ ஆரம்பிப்பேன். அப்போது இப்படிப்பட்ட பாரங்களெல்லாம் என்னை குறித்து உண்டான எல்லா கவலைகளையும் யாரோ தூக்கி பக்கத்தில் இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் என் இருதயத்தில் லேசாக நான் உணர்ந்தேன், ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தேன். ஆனால் அந்த சமாதானத்தை உணர்ந்த போதிலும் படுத்துக்கிட்டே யோசிக்கிற இதெல்லாம் ஒரு வேளை நம்முடைய மனப்பிராந்தியாக இருக்குமோ, ஏன்னா அப்போவும் எனக்கு இயேசு மேலே நம்பிக்கை வரலை, ஏன்னா என்னுடைய நம்பிக்கை என்னென்னா தெய்வம் இல்லை, அதுதான் என்னுடைய விஷயம். ரெண்டாவது எம்மதமோ சம்மதம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக பண்ணோம், ஆனால் அந்த வியாதியில் என்னை எந்த தெய்வமோ சந்திக்க வரலையே, என்னுடைய நண்பர்கள் கூட யாருக்காக வெட்டுப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல நினச்சுன்னா அந்த நண்பர்கள் கூட என்னை சந்திக்க வரலையே, அப்போ இந்த நண்பர்களுடைய அன்பெல்லாம் கூட பொய் தானா, இவெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் என் கூட இருக்கிறான், என்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட பலம் இருக்கிற வரைக்கும் தான் நான் என் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தான், இப்போ அவன் கூட வந்து என்னை பார்க்க வரலையேன்னு சொல்லி என் உள்ளத்தில் ஒரு பெரிய காரியம் ஏற்பட்டு பாரம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய மனப்பிராந்தி, நான் தற்கொலை பண்ணிக்கக்கூடாதுன்னு நானே இதெல்லாம் யோசிக்கிறேன் போலன்னு சொல்லி திரும்பவும் எழுந்து போய் தற்கொலை முயற்சி செய்ய ஆரம்பித்தேன். ஏன்னா பாரம் இறங்கிச்சின்னு எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் எனக்கு வாழ பிடிக்கல, கத்தி எடுத்து மறுபடியும் கழுத்து அறுத்துக்கலான்னு சொல்லி கத்தியை தீவிரமாக எடுத்து கழுத்துக்கிட்ட கொண்டு போன போது இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் தெளிவாக என் காதுகளில் அந்த நேரத்தில், என்னை யாரோ பலவந்தம் பண்ணுற மாதிரி இருந்தது, நீ சாகக்கூடாது நீ சாகக்கூடாதுன்னு பலவந்தம் பண்ணி, அப்போ தான் இயேசு சொன்னார், நான் தான் உண்மையான தெய்வம், நீ தெய்வம் இருக்குதா தெய்வம் இருக்குதான்னு கேட்டல,
1: எப்படி அது இயேசு கிறிஸ்துன்னு உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க
0: முடியும், எப்படின்னா அந்த வார்த்தையே என் காதில் கேட்டுச்சு, நான் தான் இயேசு, நான் தான் உண்மையான தெய்வம், நீ தெய்வம் இருக்கிறியா தெய்வம் இருக்கிறியான்னு கேட்டல, நான் தான் உண்மையான தெய்வம், இந்த எல்லா மனுக்குலத்துக்காகவும் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற தெய்வம் நான் ஒருவர் மாத்திரம்தான், வேற எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மனுஷனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக வியாதிக்காக மரிக்கலை, இந்த சத்தம் என் காதில் தெளிவாக கேட்டுச்சு. அப்போ நான் தான் இயேசுன்னு சொல்ல உடனே எனக்கு ஒன்று ஒரு பயம் வந்துச்சு, ஒரு வேளை எனக்கு அந்த சத்தம் கேட்காம சில சிம்டம்ஸ் மாத்திரம் நடந்திருந்தால் கூட நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் நிச்சயமா, ஆனால் பகிரங்கமாக ஒரு சத்தம் எனக்குள்ளே வந்ததுனால என்னை யாரும் அலட்டி தள்ளுற மாதிரி இருந்தது, நீ தற்கொலை பண்ணக்கூடாது, நான் பயந்து போய் தான் கத்தியெல்லாம் கீழே போட்டு போய் படுத்துட்டேன். ஏன் அப்படி பயந்தனாக்கா, எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் ஒரு பாஸ்டராக இருந்ததுனால, தற்கொலை முயற்சி செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பொல்லாத ஆவி அவங்கள பிடிச்சிருக்கும், அந்த பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் ஒரு கோழையாக இருக்கிற மனுஷன் கூட திடீர்னு மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிறான், எங்கேருந்து வருது அவனுக்கு அந்த தைரியம், திடீர்னு ஏதாவது மேலேருந்து கீழே விழுந்துடுறான், தூக்கு மாட்டிக்கிறான், பல விதமான தற்கொலை முயற்சிகளை செய்கிறான், இந்த தைரியம் எப்படி அவனுக்குள்ளே வருதுன்னா சில அசுத்த ஆவிகள் அவனுக்குள்ளே போய் கிரியை செய்யும், பிசாசு அவனை பிடிச்சி வச்சுருப்பான், அதனால தான் அந்த தற்கொலை செய்வான். அப்போ எனக்குள்ளே இந்த ஒரு பயம், ஒருவேளை பேசின சத்தம் இயேசுவா இல்லை பிசாசா, ஏன்னா நான் தற்கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணினேன், இப்படி ஒரு போராட்டமும் எனக்குள்ளே இருந்ததுனால எனக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்தேன், என்னென்னா இருதயம் லேசாகி போச்சு, என் பாவெல்லாம் யாரோ என்னை விட்டு தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு நான் உன்னை நேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல தகப்பனாக நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு பேலன்ஸ் என்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தெய்வம் என்னோடு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டாவது என்னன்னா என் இருதயத்தில் முதல்ல ஒரு சமாதானம் வந்தது. என் பாவங்கள்லாம் அறிக்கை செய்யும்போது என் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்தது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருப்பார், நம்ம மறுபடியும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் முட்டி போட்டு நான் கேட்டேன், ஏசப்பா நான் என்ன செய்யணும், என் வியாதி நீங்கள் நான் என்ன செய்யணும், நீங்கள் தான் பேசுகிறது உண்மைனா, இப்போவும் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் உண்மையாக நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்கள் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ உண்மையாக திரும்பவும் அந்த தெய்வம் உண்மையாகவே மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இயேசுவை போல் வேறு எந்த தெய்வத்தாலும் முடியாதுன்றது எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அவருடைய அன்பு எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. திரும்பவும் இந்த பாவியின் இடத்துல ஆண்டவர் பேசினார், என்னென்னா நீ எழுந்து உன் சபைக்கு போ. இந்த ஒரு சத்தம் தான் பிரதர் கேட்டேன், அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் வரல, என் இருதயத்தில் தற்கொலைன்ற எண்ணமே வரல. இயேசு பேச ஆரம்பித்த அடுத்த நொடியிலிருந்து என் உள்ளத்தில் தற்கொலை பண்ணிக்கணும், எனக்கு யாருமே இல்லை, நான் செத்துடணும், என் வாழ்க்கை அவ்வளோதான், நான் முன்னேற முடியாதுன்ற எண்ணங்களெல்லாம் என்னை விட்டு போச்சு. என்னை பாதுகாக்க யாருமே இல்லைன்ற எண்ணெல்லாம் போச்சு. எனக்குள்ளே ஒரு பெரிய பலன் உண்டாகி எனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து நான் எழுந்து சபைக்கு போனேன். ஆனால் ஒரு பொம்மை மாதிரி தான் நடக்கணும், அவ்வளோ பெரிய வியாதி எனக்கு இருந்தது. வீட்டில் அங்கங்கே எங்கேயோ தேடி ஒரு 5 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சி என்னுடைய சர்ச்சைக்கு போயிட்டேன், எங்கள் அப்பா நடத்துகிற சபைக்கு போனேன். அந்த சபையில் அப்போது ஒரு அபிஷேகம் கூட்டம்னு சொல்லி நான் அபிஷேகம் கூட்டத்துக்குலாம் போனால் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறது ஆவியில் நிறையிறதுலாம் சொல்கிறத பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன் நான், என்ன ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க அப்படின்லாம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சார். அந்த கூட்டத்துக்கு போனேன், அங்கே போன உடனே முழங்கால் படிட்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டது தான் பிரதர் ஞாபகம் இருக்குது. 3 அடுத்த நொடி எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நான் மயக்க நிலைமையில கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து சபா ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னை தட்டி எழுப்புனாங்க. எழுந்த பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், சபை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து மறுநாள் எழுந்த பிறகு தான் எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை பூரண சுகத்தில் நடத்தியிருக்கிறார். ஏன்னா அன்னியோடு என்னுடைய தலைவலி இல்லை, என்னுடைய அந்த குடல் பிரட்டல் இல்லை, என்னுடைய நரம்பில் அந்த சத்தங்க மூளை நரம்பு பாதிக்கப்படலை, என்னுடைய உடம்பு ஷிவரிங் உதறிக்கிட்டே இருக்கும். நரம்பு தளிச்சு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உதறல் எனக்குள்ளே இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே இல்லாதனால ஒரு சாதாரண சாமுவேல் நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேனோ அதே மாதிரி மறுநாள் நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். உடனே முழங்கால் படிட்டு அப்பாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம், உங்களை அன்றி வேறு தெய்வம் இந்த பூமியில் கிடையவே கிடையாது, தெய்வமே இல்லைன்னு சொன்ன என்னை மன்னிச்சிருங்க, எம்மதமோ சம்மதம்னு சொன்ன என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஒருத்தர் தான் தெய்வம்ன்றதை இன்றைக்கி நான் அறிஞ்சு கொண்டேன், என் வாழ்க்கையில் அதை நான் புரிஞ்சு கொண்டேன், இன்றைக்கி உங்களை தெய்வமாக நீங்கள் எனக்கு காமிச்சதுனால இனி உங்கள் பாதத்தை நான் விடவே மாட்டேன், இதை நான் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவரை போய் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவரும் என்னோடு கூட பேசினார், உன் அநேக வாலிபர்கள் மத்தியில் நான் நிச்சயமாக ஒரு சாட்சியாக நிறுத்துவேன் சொன்னது இந்த நாட்களில் நடந்துகிட்டு வருது.
1: ஆமென், ஆமென். அற்புதம், ஆச்சரியம். நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் பிரதர். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அன்பு நேர்களே, நாம் பிரதர் சாமியலோடு பேச போகிறோம். எப்படி பலவிதமான போதை பொருட்களுக்கு அவர் அடிமையாகி துன்மார்க்கமான வழியில் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் செத்துறணும்னு போன சமயத்தில் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அற்புதமான ஒரு சாட்சி. ஸோ பிரதர், ரொம்ப அழகாக ஆண்டவர் உங்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் தேவன் நிறுத்தி இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ நம்ம எப்பொழுதுமே நான் சொல்வது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. ஸோ நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. நம்ம முடிக்க முன்பதான் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதே போல் அநேகம் வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாடம், இந்த பூமியில் யாருமே இல்லை, அன்பு இல்லை, எல்லாராலும் நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லா மனுஷராலும் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், என்ன காரியம் இருந்தாலும் என் இருதயத்தில் மாத்திரம் ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நான் தற்கொலை பண்ணுறது தான் என்னுடைய முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே எல்லா மனுஷருக்காகவும் தன் எல்லா இரத்தத்தையும் சிந்தி தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த வேதம் சொல்லுது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவரை நோக்கி பார்த்த பிழைத்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுது. நிச்சயமாக இயேசுவை நோக்கி பார்த்த நான் பிழைத்து கொண்டேன். இன்றைக்கி எனக்கு யாருமே இல்லைனாலும் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் வந்த பிறகு அநேக நண்பர்களை, ஆவிக்குரிய அநேக நண்பர்களை, நல்ல நண்பர்களை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அநேக உறவுகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அண்ணன், தங்கச்சி, அப்பா, அம்மான்னு சொல்லி ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டால் எல்லா ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும், எல்லா பேலன்ஸும் நிச்சயமாக நமக்கு உண்டாகும். அதனால் யாரும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, இயேசு ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதும், அவர் வந்தாலுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வரும். வேதம் சொல்லுது நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் கடந்து போகணும்னு வேதம் சொல்லுது. அதனால் நிறைவாகி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு வந்தார்னா நம்முடைய குறைவுகளெல்லாம் நிச்சயமாக கடந்து போகும், உங்களுடைய தற்கொலை எண்ணங்கள் மாறும், உங்களுக்கு அன்பு இல்லாத சூழ்நிலைகள் மாறும், உங்களை யாரெல்லாம் ஆதரிக்க ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாவற்றிலும் அவரே ஆறுதலாக இருந்து ஆதரவாக இருந்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம் மட்டும், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறப்போ எனக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுத்தார். என்னன்னா, உன்னுடைய பழைய நண்பர்களோடு உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. உலக நண்பன் உன்னை பலவிதமான பாவ காரியத்தில் திரும்பவும் உன்னை அதில் அமிழ்த்தி போடுவான், தள்ளிடுவான். அதனால் பழைய நண்பர்களோடு தொடர்பு இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஜபம், வேத வாசிப்பு, தியானம், இப்படிப்பட்ட காரியங்களில் என்னோடு கூட நீ இசைந்திருந்தா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். இன்றைக்கி அந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து நடந்ததுனால தான் ஒரு ஊழியக்காரனாக வேதத்தை எடுத்துக்கொண்டு அநேக இடங்களுக்கு செல்ல முடியுது. நீங்களும் இதை கேட்டு கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவரோடு இசைந்திருங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவன், அவரே நித்திய ஜீவனாக இருக்கிறாரு, அவரை அல்லாமல் வேறே தேவர்கள் பூமியில் இல்லை. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நல்லா வேதம் வாசிங்க, நல்லா ஜபம் பண்ணுங்க, அவரோடு கூட இணைந்திருங்க, அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார்.
1: சின்ன ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்.
0: கண்டிப்பாக பைசலார் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. இதோ இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படி நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக ஆண்டவரே இந்த தருணத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டவரே இன்பம் எஃப்எம் மூலமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளையும் என் ஆண்டவர் ஆற்றி தேய்ச்சி அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சாதாரண ஒரு மனுஷனாகிய ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? என்னுடைய நம்பிக்கை அற்றவனாக என் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னையும் ஆண்டவரே மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் எனக்கு கொடுத்தது உண்மை என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை உருவாகட்டும். ஒவ்வொருக்குள்ளும் ஆண்டவரே ஒரு இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு அன்பு உருவாகட்டும். எங்களுக்காக மரித்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்கிரமத்துக்கும் வியாதிகளுக்காகவும் மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்த ஒரு இயேசு இன்றைக்கும் இருக்கிறார். அவர் எல்லாருடைய வாழ்க்கையையும் தொடுகிறார். அவர் எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்குகிறார். அவருடைய வாழ்க்கையை சேற்றில் இருந்தவர்களை ஓ சிங்காரத்துக்கு நேராய் நடத்த ஆண்டவரால் முடியும் என்கிற ஒரு உணர்வு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, உம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்க. ரட்சிப்பு உம்முடையது ராஜா. ஆண்டவரே இந்த பயணத்தை எனக்கு ஆண்டவரே தொடர்ந்து நடக்கும்படி கிருபை செய்த இந்த இன்பம் எஃப்எம்முக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துகிற சகோதரருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து இன்னும் அதிகமான சாட்சியின் மூலமாக நீர் பெருக செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.
1: ஆமென் ஆமென் ஆமென். பிரதர் ரொம்ப நன்றி, இன்றைக்கும் அதிகாலை வேளையில் உங்கள் நேரத்தை எடுத்து ஸ்டுடியோவுக்கு வந்து உங்கள் சாட்சியை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் இயேசுவை இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ
1: அன்பு நேயர்களை. இதுவரை பிரதர் சாமுவேல் அவர்களோடு பேசி கொண்டிருந்தோம். அற்புதமான ஒரு சாட்சி, நம்பிக்கையற்ற ஒரு நிலை, போதைப் பொருட்கள், கெட்ட நண்பர்கள், துன்மார்க்க ஜீவியம், இப்படி இருந்த சூழ்நிலையில் இனி செத்துடலாம், தற்கொலை பண்ணி செத்துடலாம், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி போன ஒரு வேளையில் இயேசு அவரை சந்தித்தார். இன்றைக்கும் தேவன் ஒவ்வொருவரின் மேலேயும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர்களுக்காக ஜெபியுங்க. அடுத்தது ஆண்டவருடைய அன்பை தைரியமாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். கர்த்தர் நீங்கள் விதைத்த விதையை வளர பண்ணுகிறவர். உங்களிருந்து எங்கள் கலங்காதிருப்பதாக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com inbamfm@gmail.com. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ்.

நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் மேலும் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலிருந்து இப்பொழுது இணைந்திருந்தாலும் சரி, நிச்சயமாய் தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு இனிமையான பாடல் ஏதோ உங்களுக்காக மீண்டும் உங்களை நான்

What a beautiful song to start the program. இனிமையான இயேசுவின் நாமம் நம்முடைய நிகழ்ச்சியை இனிமையாய் ஆக்குகிற அவருடைய பிரசன்னம். மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் தேவன் என்ன வசனம் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் என்று என் இருதயத்திலே நான் ஜெபித்து நான் கொண்டிருந்த வேளையில் என் இருதயத்தில் தோன்றின வசனம் யாத்ராகமம் 3:7. யாத்ராகமம் 3:7. எக்ஸடஸ் சாப்டர் 3:7 7 முதற்கொண்டு. ஸோ இப்படி ஆக அந்த வேத பகுதி இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தைகள். இதில் நான் கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாமின் சந்ததி, எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களில் இந்த அடிமைகள் அப்படின்றது ரொம்ப சகஜம். இட் வாஸ் அ வே ஆஃப் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. அதாவது அந்த நாட்களின் சமுதாயத்தில் அது ஒரு பங்காக இருந்தது, ஒரு வழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு அது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு காரியம். இதை ஏன் சொல்கிறேன்னா, அடிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடிமைக்கு வந்து எந்த ரைட்ஸுமே கிடையாது. பொதுவாக அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த அடிமைன்னு சொன்னால் அந்த எஜமானுக்கு அடிமையுடைய உயிர் கூட சொந்தம், அவ்வளோதான். அங்கே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவன் நினச்சா அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்காமல் இருக்கலாம், இப்படியெல்லாம் அவன் பண்ணலாம். ஸோ அடிமை என்பவன் எஜமானுக்கு உரியவனாய் இருந்தான். ஸோ இப்போ இந்த அடிமை பாருங்கள், ஒன்றும் பெரிய அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் இருந்திருக்காது. ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் கிடையாது, ஒரு பெரிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த அடிமை, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி தான் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தாங்க, அடிமைப்பட்டு இருந்தார்கள். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தேவன் வந்து மோசேயை கூப்பிட்டு சொல்கிறார். மோசே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசஸ், த பிரின்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், மோசஸ், எகிப்தின் சாம்ராஜ்யம். எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசன் மோசே. இந்த மோசே பாருங்கள், அவன் ஒரு கொலையை செஞ்சுக்கிட்டு போய் டெசர்ட் வனாந்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த வேளை, ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு குடும்பத்தாங்க ஆயத்தப்படுத்தி அவனை அவனை ஒரு குடும்பமாக மாற்றுகிறார். அப்போ அவன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் மோசே. மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தூரத்தில் மலையில் ஒரு செடி எரிகிறது. மலையில் காட்டில் இப்படி செடி எரிகிறதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம், சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். நான் நினைக்கிறேன் மோசேயும் இது போல் பல செடிகள் மரங்கள் எரிகிறத பார்த்துருப்பார். ஆனால் இது என்ன ஒரு தனித்துவம், அல்லது இது என்ன ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னா, இந்த செடி வந்து எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் அந்த செடி பட்சிக்கப்படவில்லை, அது வந்து கருகி சாம்பல் ஆகலை. அந்த செடியும் அழகாக நிற்குது, ஆனால் அதுக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுதான் இவனை கவர்ந்தது. என்ன வித்தியாசமாக இருக்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் காட்டில் அலைகிறவன், அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் மலைகளில், இது போல் எத்தனையோ ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், காட்டுத்தீகளை பார்த்துருப்பான், கண்டிப்பாக பார்த்துருப்பான். அந்த நாட்களில் இது ஒரு ஒரு காமன் நாலேஜாகவே இருந்திருக்கும், ஒரு சாதாரண அறிவு, காடுகளில் தீ பற்றி எறிவது இதெல்லாம். ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மரங்கள், உலர்ந்து போன மரங்கள் காற்றில் ஒன்றோடு ஒன்று
உரசும் பொழுது அங்கே தீப்பொறிகள் உண்டாகி பற்றியறிகிறது அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ அது எதுவாக இருந்தாலும் சரி அங்கே தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்தோன்னே இது இவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்னடா இது நம்ம பார்த்த இதெல்லாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் எரியும், அந்த செடி கருகி கீழே விழுந்துடும், அதோட தீ முடிஞ்சிடும், இல்லைன்னா அது பரவிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். பொதுவாக இது மலைன்றதுனால, வனாந்திரம் மலைன்றதுனால தனித்து அங்கங்கே செடிகள் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு குரூப்ஸாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு செடி எப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஸோ அதனால தான் இவன் என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் வந்து பார்க்குறான், அது என்னென்னு பார்க்கலாமே அப்படின்னு. அப்போ தேவன் எவ்வளோ அழகாக அவனை ஈர்க்கிறார் பாருங்கள், அவனுடைய இருதயம் எப்படி ஈர்க்கப்படும் அப்படின்றது அவருக்கு தெரிந்திருந்தது. ஒருவேளை ரொம்ப க்யூரியாசிட்டி நிறைஞ்சவனாக இருந்திருக்கலாம். ஸோ அவன் அங்கே வந்த உடனே தேவன் அவனோடு பேச துவங்குகிறார். மோசே அப்படின்னொடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, யாரா அது இங்கே நம்மளை கூப்பிடுறது அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அவன் தேவன் அவனோடு பேசுகிறார். அவனோடு பேசும் பொழுது கர்த்தர் வந்து சும்மா ஏதோ சொல்லலை, நான் உன்னை இப்படி வைப்பேன் அதெல்லாம் வந்து எஸ் நல்ல விஷயந்தான். பட் ஆனால் பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை ஆண்டவர் பேசுகிறாரு, தன் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அங்கே தான் இந்த வசனங்கள் வருகிறது. யாத்திராகமம் 3:7 முதல் நம்ம வாசித்த அந்த 9 வரை. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தைகள். தேவன் மோசையை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் இந்த ஜனங்கள் 400 ஆண்டுகள் அந்த அடிமைத்தனத்தில் நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து விரக்தி அடைந்து தேவே ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஏன்னா அவர்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும், அவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் காண்கிறவர், அவர் கேட்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், இப்படியெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லப்பட்டிருக்குது நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் அப்படின்றத. பாருங்கள், இந்த ஜூவிஷ் கல்ச்சர், யூதர்களுடைய கலாச்சாரம், வீட்லேயே வந்து சொல்லித்தருவாங்க தேவனை பற்றி, அவங்க தேவன் யார், பிள்ளைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லித்தரணும் அவங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு தான் வளர்கிறாங்க. ஒரு 400 வருஷமாக வர ஜெனரேஷன்ஸ் எல்லாம் இதை கேட்குறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடாது நம்முடைய தேவன் இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் உயிருள்ள தேவன், இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரே சந்தேகம், என்ன ஆச்சு, நம்ம தேவன் ஏன் நமக்கு உதவி செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே இருந்தது. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் வந்து டாஸ்க் மாஸ்டர்ஸ், ஆளோட்டிகள்னா அதுதான் பாருங்கள், அதாவது ஒரு 50 பேருக்கு மேலே 100 பேருக்கு மேலே ஒவ்வொருத்தர் இருந்திருப்பான். இது வெரி வெரி வெரி ஹார்ட் டாஸ்க் மாஸ்டர்ஸ், ரொம்ப கடினமான ஆளோட்டிகள், வேலை செய்யலைன்னா அடி உத திட்டு இப்படியெல்லாம் வந்து அவங்க. அன்றைக்கி வந்து ஒன்றும் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது, லான்னா சட்டம். அப்போது அவன் வேலை செய்யணும், செய்யலைன்னா அவனுக்கு அடி உத இதுதான். ஸோ இப்படி அவங்க வந்து கதறி கூக்குரல் இட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. அப்போ உபத்திரவப்பட்டார்கள், ஒருவேளை சரியான உணவு இருந்திருக்காது, கடினமான உழைப்பு, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு உணவு இருந்திருக்காது, கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சம்பளம் இல்லை அங்கே. இதெல்லாமே நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அண்ட் இன்றைக்கி இருக்க மாதிரி லேபர் லாஸ் அல்லது சட்டத்திட்டங்கள் இல்லை. ஸோ நைட் அண்ட் டே ஒர்க் பண்ண வச்சுருக்கலாம், ரொம்ப எலாங்கேட்டட் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்கலாம். ஒருவேளை 5 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கலாம், 9 மணி வரைக்கும் இழுத்துருக்கலாம். அதுவும் நம்மளை மாதிரி டெஸ்க் ஒர்க் கிடையாது. ஸோ சுமைகளை சுமக்க வேண்டும். அப்போ சுமைகளை சுமக்கும் பொழுது சரீரத்துக்கு ரெஸ்ட் வேணும். அப்போ அந்த ரெஸ்ட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்களை நடத்தி இருப்பார்கள். உபத்திரவம், ஆண்டவரே சொல்கிறாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அவர்கள் படுகிற வேதனைனா அவங்க இருதயத்தில் படுகிற வேதனை, வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை. ஐயோ இப்படி ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோமே, இப்படி வேதனைப்படுகிறோமே, இப்படி அடிக்கப்படுகிறோமே,
சரியான சாப்பாடு இல்லை, பசியிலும் பட்டினியிலும் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதே என்று சொல்லி உள்ளத்தில் வேதனைப்பட்டு புழுங்கி மனம் நொந்து கொண்டிருந்ததை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், பொதுவாக நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏன் ஆண்டவர் வந்து அப்போ உடனே மூவ் பண்ணலை? பட் காட் டசன்ட் மூவ் லைக் மேன். தமிழ்லேயே ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொல்லும். பழமொழி இது, இது வேத வசனம் கிடையாது, பழமொழி. நல்லா புரிஞ்சுங்க, அரசன் அன்று கொள்ளுவான் தெய்வம் நின்று கொல்லும். அதாவது தேவன் கொல்லுவார்ன்றதை சொல்கிறதுக்காக இதை சொல்லப்படலை. அரசன் பார்த்திங்கன்னா அதிகாரமுடையவன், கொல்லக்கூடிய தகுதி உடையவன், திறமை உடையவன், அந்த அந்த ஒரு நிலையில் இருக்கிறவன். அப்போ அவன் தான் ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறவன். அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அரசன் தான் நியாயம் தீர்க்கிறவன். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அரசவையில் போவாங்க, அரசனுக்கு முன்பாக இதை சொல்லுவாங்க, உடனே அரசர் வந்து ஒரு கட்டளை ஒரு நியாய தீர்ப்பை அங்கே செய்வார். சாலமோனுடைய சரித்திரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கூட வேதத்தில் இதை நம்ம பார்க்கலாம். சாலமோன் தான் நியாயம் தீர்க்கிறார். அப்போ அவனுடைய அறிவும் அவனுடைய ஞானத்தும் பல தேசங்களிலே பறைசாற்றப்படுகிறது. அநேகர் அதை அறிந்து வியந்து போகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். ஸோ அப்போ அரசன் என்பவன் நியாயம் தீர்க்கிறவன். அவன் வந்து ஹீ ஹேஸ் டு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட், அதாவது நியாய தீர்ப்பை உச்சரிக்க வேண்டும். இவன் தான் கொடுக்குறான். அப்போ இந்த அரசன் பாருங்கள், உடனே உடனே டப்பு டப்பு டப்புன்னு ஆளை தூக்கிடுவார். அது அரசனுக்கு கோபம் வந்ததுன்னா முடிஞ்சது. ஸோ அரசன் வந்து அன்று கொள்ளுவான்னா உடனே, தெய்வம் நின்று கொள்ளும்னா அவர் அரசன் கிடையாது, அவர் மனுஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுமையாக அவர் மனம் மாற ஒரு தருணத்தை கொடுத்து அவர் நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறவர். அவனவனுக்குரிய பலன் நிச்சயமாய் உண்டு. ஆனால் மனிதர்களைப் போல அது உடனடியாக நியாய தீர்ப்பை வழங்குவது தேவன் கிடையாது. வேதம் முழுவதும் பார்க்கலாம். ஆனால் இது இந்த பழமொழியை சொன்னது ஒருவேளை வேதத்தை அறிஞ்சவங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. நடைமுறையில் அவர்கள் அந்த நாட்களிலே பார்த்த காரியத்தை வைத்து இப்படி சொன்னார்கள். ஸோ பாயிண்ட் என்னென்னா, ஸோ தேவன் இதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக கவனித்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையில் கிரியை செய்யும்படியாய் தேவன் அங்கே இவைகளை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார். மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆண்டவர் முதல்ல சொல்கிறார், நான் பார்த்தேன், கேட்டேன், அப்புறம் அறிந்தேன். ஸோ வெளிப்படையாக தோன்றுகிற காரியம் ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்தேன்ப்பா, எனக்கு தெரியும் இதெல்லாம். அடுத்தது, நான் கேட்டேன், அவர்கள் சத்தம், கூக்குரல், அலறுகிற சத்தம். ஒருவேளை இந்த ஆளோட்டிகள் அடிக்கும் பொழுது இவங்க கதறி இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அதாவது பலு தூக்கிட்டு நடக்கும் பொழுது, செங்கல் இதெல்லாம் தூக்கிட்டு நடக்கும் பொழுது, ஒருவேளை அன்னைக்கு சாப்பிடல, முந்தின நாளும் சாப்பிடலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நடந்திருக்கக்கூடும். ஸோ உடனே ஒரு அடி அடிச்சிருப்பான், ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம். அப்போது அவங்க கதறி இருப்பாங்க. ஒருவேளை தனிமையில் கதறி இருக்கலாம், ஐயோ இப்படி எனக்கு ஒரு நிலை இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், என் தேவன் உயிருள்ளவர் என்று அல்லவா எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை காண்கிறார் என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அவங்க வந்து புலம்பி இருக்கலாம், கதறி இருக்கலாம். அதை தான் சொல்கிறார், கூக்குரலை கேட்டேன், அடுத்தது இருதயத்தில் படுகிற வேதனைகளை அறிந்தேன். தேவன் நம்மை காண்கிறவர், தேவன் நம் சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர், தேவன் நாம் இருதயத்தில் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறவர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் வருகிற ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், நம் கூக்குரலை கேட்டிருக்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இதை ஒரு பாடல் மீண்டுமாய் உங்களுடன் நான் பேசுகிறேன்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். யாத்ராகமம் 3:7, கர்த்தர் நம்மை காண்கிறார், நம் கூக்குரலை கேட்கிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம், அவர் பார்க்கிறார், கேட்கிறார், அறிகிறார். நம் இருதயத்தில் மற்றவர்களிடம் சொல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் தோன்றுச்சு பாருங்கள். இந்த எகிப்து, ஈஜிப்ட், எகிப்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அந்த நாட்களில். அண்டு அந்த நாட்களில் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருந்தவர்கள், ஒரு ஒரு ஒரு அன்றைக்கு சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் வந்து மேலோங்கி இருந்தது எகிப்து. பாருங்கள் இந்த பிரமிட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரமிட்ஸ். இந்த பிரமிட்க்கு தமிழில் எனக்கு சரியான வார்த்தை டக்குன்னு வரலை, மன்னிக்க வேண்டும். இந்த வனாந்திரங்களில் இருக்கிற அந்த பிரமிட்ஸ், இஜிப்சியன் பிரமிட்ஸ், இட்ஸ் அ வண்டர் எப்படி அந்த நாட்களில் இப்படி கட்டினாங்க, எப்படி இன்றைக்கு வரைக்கும் அது இவ்வளவு 1000 வருஷங்களுக்கு அப்புறம் இருக்குது. இந்த மாதிரி வந்து பல அறிவிலும் ஞானத்திலும் விஞ்ஞானத்துக்கும் பேர் போன ஒரு ராஜ்யம் எகிப்து ராஜ்யம். அப்போ இந்த எகிப்து வந்து அந்த நாட்களிலே இட் வாஸ் இன் த ஃபோர் ஃப்ரண்ட், நிறையா பிஸ்னஸ் அது ரிலேட்டடான எஜுகேஷன் பெரிய ஒரு காரியம் எகிப்து. அப்போ இந்த எகிப்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது பாருங்கள், 400 வருஷம் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், இதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளும் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் படித்து ஒரு ஃபியூச்சர் இருக்கும் பொழுது இவங்களுடைய பிள்ளைகள் இதே போல் அவர்கள் அந்த இள வயசில் அவங்களும் கற்களை சுமந்து பலுவை சுமந்து வேதனைக்குட்பட்டிருப்பார்கள். அப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர் இடத்துல சொல்லும் பொழுது இன்னும் வேதனை, அப்பா இன்றைக்கி என்ன அடிச்சிட்டாங்க, அப்பா என்னால் இன்றைக்கி தூக்க முடியல, அம்மா எனக்கு பசிக்குது, ஆனாலும் என்னால் சாப்பிட கொடுக்கல எதுவுமே, காலையிலேருந்து எனக்கு பசி, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டிங்களா, இப்படியெல்லாம் பிள்ளைகள் பேசும் பொழுது பெற்றோருடைய இருதயம் நொறுங்கி போகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள், ஒருவேளை அவங்க அவங்களுடைய வேதனையை கூட கொஞ்சம் சகிச்சிருப்பாங்க, ஏதோ தங்களையே ஒரு திடப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க, அதுலேயும் ஒரு வேதனை இருந்திருக்கும், விரக்தி இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை 7 வயசு 8 வயசுலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு 4 கல்லை கொடுத்து நீந்திக்கிட்டு போய், ஏன்னா அவன் வேறு ஃப்யூச்சரே கிடையாது, அந்த பிள்ளைக்கு படிக்க அனுப்ப போகிறது கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது, வீட்டில் உட்காந்து விளையாட முடியாது, விளையாடுகிற வயசு. ஆனால் ஒருவேளை அந்த பிள்ளைகளும் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு இப்படி நேரிடுகிறதை பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும், மிகுந்த வேதனையாக இருந்திருக்கும். அப்போது அதை தான் பாருங்கள், அப்போ ஆண்டவரை நோக்கி இவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு வேதனை. நம்மளால் இதை எவ்வளோ நேரம் தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த வேதனையை விவரிக்கவே முடியாது. பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவரும் ஓரளவுக்கு அதை யூகித்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இதெல்லாம் உற்று கவனிக்கிறார். கவனித்து ஆண்டவர் வந்து சடார்னு வந்து கிரியை செய்யலை, ஒரு மனிதனை இவர்களுக்காக உருவாக்குகிறார், பிறக்க வைக்கிறார். நான் எப்பவுமே சொல்லுவேன், மோசேயினுடைய வாழ்க்கையில் வேறு எந்த நோக்கமுமே கிடையாது. மோசே பிறந்த நோக்கம் என்னென்னா, இந்த ஜனங்களுக்கு லீடராகி இவங்களை அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இவங்கள இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நடத்தணும், இதுதான் மோசேவுடைய வாழ்க்கையின் நோக்கமே. அப்போ ஒருத்தனை இவர்களுக்காகவே பிறக்க வைக்கிறாரு, ஒருத்தனை உருவாக்குறாரு. அப்போ எவ்வளோ நேரம் எடுக்குது பாருங்கள், மோசே வந்து எகிப்தில் 40 ஆண்டுகள் இளவரசனாக இருந்தான். அப்போ எகிப்தினுடைய
அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், மற்ற அந்த ராஜ்யத்தை எப்படி நிர்வகிப்பது, இதெல்லாம் அவன் படிச்சிருக்கான். மோசே வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அவன் இளவரசன் என்றால் ஹி ஹேட் த பெஸ்ட் எஜுகேஷன், த பெஸ்ட் டீச்சர்ஸ். அந்த நாட்களிலே இளவரசர்கள் பாருங்கள், ரெண்டு மூணு பேர் இருந்தால் கூட ஒருத்தன் ராஜ்யத்தை எடுத்தால் ஒருத்தன் தளபதியாக இருப்பான். இப்படி வந்து செய்கிற காரியங்கள், அதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை, அதில் ஒருவன் மற்றவனை கொல்லுவது இப்படியெல்லாம் இருக்கும். பட் பொதுவாக பார்த்திங்கன்னா இளவரசர்கள் ஒன்று தளபதியாக இருப்பான், போரில் முக்கியமான காரியங்களை செய்வார்கள், இப்படி தான். அப்போது மோசே பாருங்கள், அவனும் அதை எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருப்பான். ஒரு மிக சிறந்த ஒரு எஜுகேட்டட் பர்சன் மோசஸ். எகிப்தின் அந்த விஞ்ஞான வளர்ச்சி, அந்த அறிவு எல்லாவற்றையும் பெற்றிருந்தவன் மோசே. 40 ஆண்டுகள் அவனுக்கு அந்த ஒரு பயிற்சி அங்கே தேவைப்பட்டது. ஏன்னா திரும்பி எகிப்துக்கு தான் வரணும், ராஜாவை ஃபேஸ் பண்ணணும், அண்டு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சது. அங்கேருந்து அடுத்த கட்ட பயிற்சி பாருங்கள், ரொம்ப கடினமான பயிற்சி மோசேக்கு. முதல் 40 ஆண்டுகளின் பயிற்சி வந்து அரண்மனையில் எப்படி ராஜரீக அந்த ஒரு நடை, அந்த ராஜாக்களோடு எப்படி இருப்பது, அடுத்தது அங்கே பயிற்சிகள், மற்ற எல்லாமே அவன் கற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த 40 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா வனாந்திரம். வனாந்திரத்தில் அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்தவனாக அங்கே உட்கார்ந்துருக்கிறான். பல முறை மோசே யோசித்திருக்கலான்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையை முடிஞ்சது, அவ்வளோதான், இனி நான் என்னத்தை சாதிக்க முடியும், என்ன செய்ய முடியும், யோசித்து பாருங்களேன். மோசஸ் அப்படி நடந்து போனால் எப்படி அத்தனை பேரும் அவனுக்கு சல்யூட் அடிச்சிருப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு சல்யூட் இருந்து தான் தெரியல, பட் அவர்கள் தங்கள் வணக்கங்களை செலுத்தி இருப்பார்கள், போர் சேவகர்கள், பிரபுக்கள் எல்லாமே. மோசேக்கு ஒரு பெரிய மரியாதை, கம்பீரமாய் நடந்திருப்பான் மோசே. இந்த வனாந்திரத்தில் 10 ஆடுகளை வைத்து அவன் மேய்த்து கொண்டிருந்த வேளையில், 10 ஆடுகள்னு பைபிளில் எங்கேயும் இல்லை, நான் ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறேன். ஸோ அவன் அந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது பாருங்கள், அவனுடைய இருதயம் எவ்வளோ நொறுங்கி இருக்கும். அந்த தனிமையில், அந்த மலையில் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஒரு பெரிய நோக்கம் கிடையாது வாழ்க்கையில், இந்த ஆடுகளை பார்த்துக்க வேண்டியது தான். அப்போ ஒன்றும் பேச்சு துணைக்கும் ஆள் கிடையாது, பெருசாக அன்றைக்கு எதுவும் செய்யவும் முடியாது. இன்றைக்கு நிலையிலேயே கொண்டு வருவோமே, என்ன தான் இன்டர்நெட் இருந்தாலும் அங்கெல்லாம் வைஃபை சிக்னலும் வராது. அப்படி காடு மேடு, அங்கே போய் என்னத்தை பண்ண முடியும்? அப்போ மோசே இப்படி இருக்கும் பொழுது பல நாட்கள் அவன் யோசித்து இருப்பான். 40 ஆண்டுகள், 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷங்கள் அவன் கவனிச்சிருப்பான். அவன் முடியெல்லாம் வெள்ளையாகிறத கவனிச்சிருப்பான். நமக்கு வயசாகிடுச்சு, நம்மை கொண்டு தேவன் பெருசாக செய்வார்னு சொல்லியிருந்தாங்களே, என்ன நடக்கும் இனிமே, என் வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, அவன் திறமைகளை எல்லாம் இழந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். பொதுவாக பாருங்கள், இந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடும் பொழுது நல்ல நல்ல ஸ்டால்வர்ட்ஸ் விளையாட்டில், உதாரணமாக இப்போ இங்கே இந்தியாவில் கிரிக்கெட் இஸ் அ வெரி ஃபேமஸ் கேம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பெரிய பேட்ஸ்மேன் வராரு, நல்லா விளையாடக்கூடியவர், அவர் திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ணல ஒரு சீசன்லனா டக்குன்னு சொல்லுவாங்க, என்னென்னா அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு, இப்போ அவர் ஃபார்மில் இல்லை. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சிலரால் டக்குன்னு பவுன்ஸ் பேக் பண்ண முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அந்த இன்ஜுரியில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, மோசே பாருங்கள், அவனுடைய அந்த கத்தியை தீட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கூர்மையாக இருக்கும். அப்போ மோசே தன் திறமைகளை, தன் கல்வியை இதெல்லாம் அப்படியே கிடையில் போட்ட மாதிரி போட்டாச்சு. அப்போ எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்காது, எல்லாமே மறந்தது போல் ஒரு உணர்வு இருந்திருக்கலாம், அந்த ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் நிலை தான். அப்போ மோஸ்ட்லி இந்த வனாந்திரத்தில் ஆடுகளை பார்த்துருப்பான், தன் நாட்களை யோசித்திருப்பான், அரண்மனையில் எப்படி இருந்தோம் அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஸோ அவன் யோசிச்சிருப்பான், இனி எல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. ஆனால்
அந்த வனாந்திரத்துலேயும் அந்த மெய்ப்பனுடைய இருதயத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருன்றது அவனுக்கு தெரியல. இவன் போர் சேவகனாக எகிப்து சாம்ராஜ்யத்தின் இளவரசனாக இந்த ஜனங்களை நடத்தி இருப்பானே, ஆனால் அத்தனை ஜனங்களை இவனே வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பான். ஏன்னா ஒரு ராஜா, ராஜகுமாரன், அவனுடைய திமிரு, அவனுடைய ஆணவம் இதெல்லாமே இருந்திருக்கு கண்டிப்பாக. அது அதை வந்து அவங்களுக்கு பயிற்றுவிப்பாங்க, நீ தலை குனியக்கூடாது, நீ நெஞ்சை நிமிர்த்தி நடக்கணும், ஒருத்தன் பேசினா இப்படி பேசணும், நீ விட்டு கொடுக்கக்கூடாது, நீ ராஜகுமாரன், உன்னுடைய அதிகாரம் இது, நீ இதை செலுத்த வேண்டும். அப்போ அந்த அதிகார தோரணையில் தான் அவர் வளர்ந்துருப்பான். அப்போ அந்த அதிகார தோரணையை தான் அவன் செலுத்தி இருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவம் வந்தவுடனே ஒருத்தனை அடித்தே சாகடிச்சிட்டான். அதனால தானே பிரச்சனையே. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அதையும் பயன்படுத்தினார். அந்த வனாந்திரத்தில் தான் நான் நினைக்கிறேன் மோசேக்கு அந்த பொறுமை அவன் கற்றுக்கொண்டிருப்பான். அந்த ஆடுகளை அவன் அதை மேய்க்கும் பொழுது அந்த ஆடுகளை கவனிக்க கரிசனை என்ன என்பதை அவன் கற்றுக்கொண்டிருப்பான். இது வேற எங்கேயும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு இளவரசனுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படவே மாட்டாது. இளவரசனுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? வாள் சண்டை, வாளை எடுத்தால் எப்படி சண்டை போடணும், கேடகத்தை எப்படி பிடிக்கணும், எப்படி சின்ன கத்தியை வச்சு எப்படி குத்துறது, என்ன பண்ணுறது, அடுத்தது நிர்வாகம், இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வந்து பொறுமையாக இருக்கணும், கரிசனையாக இருக்கணும், இது வந்து கண்டிப்பாக அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார்கள். நம்ம எகிப்து சாம்ராஜ்யத்தின் சட்டங்கள் இவை, நீதி, நேர்மை, நியாயம், இதுதான் நமக்கு, இதன்படி நீ ஜனங்களை நிர்வகிக்க வேண்டும், இதை சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற என்று சொல்லும் பொழுதும் இப்படியும் சொல்லலாம், ஜனங்களை நடத்த தேவையான அந்த பொறுமையும் கரிசனையும் ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தையும் உலகத்தில் எந்த ஒரு கல்வி ஸ்தாபனமும் கற்றுத்தரவே முடியாது. தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த 40 ஆண்டுகள் என்னால் அதை கிரகிக்கவே முடியலை. ஏன்னா மோசே எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பான் அரண்மனையில், ராஜகுமாரன், அவன் போட்டிருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வந்து அப்படியே மின்னிக்கிட்டு இருந்திருக்கும், தங்கமும் வைரமும் அவனுடைய ட்ரெஸ்ஸும் பார்த்த உடனே தெரியணுமே, ராஜகுமாரன் சாதாரண ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டான். வனாந்திரத்தில் என்ன போட்டிருப்பான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டு அவன் போய் வனாந்திரத்தில் ஆட மேய்ச்சிருக்க முடியுமா? அவன் சாதாரண உடைகளை போட்டு ஒருவேளை கிழிந்து போயிருக்கலாம், முள்ளிலெல்லாம் பட்டு அதையும் போட்டுக்கிட்டு இருப்பான். யார் வந்து பார்க்க போகிறதாங்க? அப்போ பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸ்ட்ரீமில் இப்போ மோசே அப்படியே போயிட்டுருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்கள், அவனுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை எந்த கண்களும் காணவே இல்லை. மோசே an amazing character in the Bible. வேதத்தில் ஒரு அற்புதமான, ஆச்சரியப்படத்தக்க ஒரு மனிதன். தேவன் இந்த மோசேயை உருவாக்கினான். இந்த ஜனங்களுக்காகவே அவன் பிறக்கிறான் பூமியில். 40 ஆண்டுகள் அரண்மனையில் ட்ரைனிங். ஆனால் அடுத்த 40 ஆண்டு இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான ஒரு ட்ரைனிங். இந்த 40 ஆண்டு தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். நான் பர்சனலாக நம்புகிறேன், ஒரு மெய்ப்பனுடைய இருதயத்தை மோசே பெற்றுக்கொண்டான். அப்போ இந்த மோசேயின் இடத்துல தேவன் பேசுகிறார். அதை தான் நம்ம வாசித்தோம், யாத்ராகமம் 3:7. பிரியமானவர்களே, தொடர்ந்து பேச போகிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக, ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங், பெலன் 7:7.

Wow, what a beautiful song. பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நான் மீண்டும் வாசிக்கிறேன். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மோசே எகிப்தியருடைய சகல எல்லா சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, நான் சொன்னது போல மோசே ஒரு ஹைலி எஜுகேட்டட் காய், இன்னைக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இப்படியெல்லாம் சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு அறிவு நிறைந்தவன் மோசே, சாதாரண ஆள் கிடையாது. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்படின்னா வார்த்தை, ஹி வாஸ் சோ எலக்குவெண்ட், ஆங்கிலத்தில் தான் இருக்கு எலக்குவெண்ட், அண்ட் செய்கை, அவன் செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. மோசஸ் வந்து பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு, அதாவது பொதுவாக வழக்கமாக சொல்லுவாங்க தத்தி அப்படின்னு, ஒரு சோம்பேறி கிடையாது. மோசஸ் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவன் கிடையாது. சும்மா வந்து அவன் செய்கிறதை ஏனோ தானோன்னு செய்கிறவன் கிடையாது, ரொம்ப கருத்தாய் செய்கிறவன். அவன் வல்லவனானான்னு இருக்கு அப்படின்னா, ஹி வாஸ் சோ மெட்டிகுலஸ், அவன் ரொம்ப கருத்தாய் செய்கிறவன், கருத்தாய் கற்றுக்கொண்டு அவன் பாருங்க ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இருந்தான் மோசே. ஆனால் இந்த மோசே இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் இவனை பார்த்து பேசுகிறார். அப்போ மோசேவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு? யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, அங்கே என்ன இருக்கு? வாக்கிலே வல்லவனானான், செய்கையிலே வல்லவனானான். ஆனால் இங்கே மோசே சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இது எப்போன்னா, அரண்மனையில் இருந்தப்போ இல்லை, இந்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறான் பாருங்க, அது அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் திக்கு நாயினா நாவு உள்ளவன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அவன் ஜனங்களோடு பேசாமல் அவன் அப்படியே இருந்து அவனுடைய நாவு திக்கு நாவாக மாறி இருக்கக்கூடும், நிச்சயமாக மாறி இருக்கக்கூடும். என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த தெருக்களிலே ஹோம்லெஸ் அந்த ஜனங்களை போய் சந்தித்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்து வருகிறார். அப்போ அவர் பாருங்கள், அவர் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. ஒருத்தர் வந்து இவங்க சந்திச்சிருக்கிறாங்க, தெருக்களையில் படுத்து கிடந்தவரை இவர்கள் பார்த்து அவருக்கு கேட்டிருக்காங்க. இவர் இவங்களெல்லாம் பார்த்தவொடனே அவர் பயந்துருக்கிறார். இவங்க சொன்ன, இல்லை உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லும்போது அவர் சொல்லார், அவர் வாயை திறக்கிறதுக்கே ஒரு சில நிமிடங்கள் ஆனது, ஏன்னா பேசாமல் அப்படியே இருந்து அவருடைய வாய் ஒட்டி கொண்டது போல தோன்றினது. ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாயை திறந்து அதற்கப்புறம் அவர் வந்து திக்கி திக்கி பேசினார், அந்த உதடுகள் ஒட்டி கொண்டிருந்தது அப்படின்னு இவர் சொன்னார். உண்மை சம்பவம். பல நாட்கள், ஒருவேளை அவர் வந்து சாப்பிட கூட வாயை திறந்திருக்க முடியாதுன்னா, யாரும் இல்லாமல் அப்படியே வந்து படுத்து கிடந்திருக்கார் தெருவில் ஒரு ஓரத்தில். அப்போ பாருங்கள், நிச்சயமாக மோசே கூட பல நாட்கள் இந்த மேய்ச்சலை தேடி ஆடுகளோடு தனியாக இருந்த வேளையில் அவன் யாரோடையும் பேசியிருப்பானா இல்லையா, அதோடு கூட அவனுடைய மன வருத்தம் வேதனை, அவன் தனித்து அவன் தன்னுடைய எண்ணங்களோடு இருந்திருக்கலாம் மற்றவர்களோடு பேசாமல். அப்போ அந்த சரளமாய் கோர்வையாய் ரொம்ப அழகாக பேசின அந்த நாவு இப்போ மந்த நாவாக மாறிடுச்சு, திக்கு நாவாக மாறிடுச்சு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மோசேக்கு இருந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போச்சு. ஏன்னா அவனு பேசி அவன் வல்லவனானான், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஹி வாஸ் அன் எக்ஸலண்ட் ஓரேட்டர், ஒரு எலக்குவெண்ட் ஓரேட்டர். அவன் பேசுகிறத
கேட்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளவு அழகான வார்த்தைகளையும் கோர்வையும் அவன் பயன்படுத்தி இருக்கலாம். ஒரு ராஜகுமாரனாச்சு, அவன் பேசும் ஜனங்களுக்கு முன்பாக பேச வேண்டும். ஸோ அவனை போட்டு ட்ரில் பண்ணி நல்லா பேச வச்சிருப்பாங்க, அது கற்றுக் கொடுத்தார்கள், அதுதான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தா திக்கு நாவு மந்த நாவு. பாருங்கள், 40 ஆண்டுகள் மோசே உடைக்கப்பட்டு உரு குலைந்து அவன் ராஜகுமாரன் என்ற அந்த ஐடென்டிட்டியை இழந்து அவன் வந்து, நான் இனி ஒன்றுத்துக்கும் உதவாதவன், என்னால் முடியாது, என்ன போய் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்டயே சொல்கிறான். பாருங்கள், இது சாதாரண மனிதன் பேசவில்லை, தேவன் அவனோடு பேசி கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், இவனுக்கும் அது நல்லா தெரியுது. திஸ் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல் தட்ஸ் ஹேப்பனிங். பட் ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த செல்ஃப் இமேஜ் முற்றிலும், அவன் ராஜகுமாரன் என்றதையே அவன் மறந்து, அவன் வந்து இப்போ ஒரு ஆட்டு மேய்ப்பனாக பேசுகிறான் ஆண்டவர்கிட்ட. அவன் ராஜகுமாரன் கிடையாது, நோ லாங்க yes, a king's kid, no longer. He was no longer the prince of Egypt. அப்போ பாருங்க, மோசஸ் தேவனிடத்தில் கதறுகிறான், என்னால் முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ தான் எனக்கு வேண்டும். கர்த்தரவனை தெரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை அவனோடு பேசுகிறார். மோசே, உன்னை நான் தெரிந்து கொண்டதே என் ஜனங்களுக்காக, அவர்களை நீ விடுதலை ஆக்கி நீ கொண்டு வர வேண்டும், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சில சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். மோசேயை போல நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம். Do not worry, my friend. கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு. மோசே ஒருவேளை பாருங்களேன், அந்த வனாந்திரத்தில் அலையும் பொழுது அவன் இப்படி கூட யோசிச்சிருக்கக்கூடும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, என்னை கொண்டு என் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வரும்னு எனக்கு சொன்னாங்களே, இது உண்மையா, தேவன் இருக்கிறாரா, இப்படியெல்லாம் அவன் யோசித்திருக்கக்கூடும். நிச்சயமாக நம்ம ஒரு நடைமுறையாக யோசிப்போமே, பைபிளை வாசிக்கும் பொழுது அப்படியே வந்து நம்ம சப்புன்னு வாசிச்சுட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் அந்த சம்பவங்களுக்குள்ளே நம்ம போகணும், நம்மை அந்த இடத்துல வைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான், கடவுள் இருக்கிறாரா, என்னுடைய முற்பிதாக்களின் தேவன் அப்படின்னு சொன்னாங்களே, அவர் இருக்கிறாரா, அவர் வந்து பேசுவாரா, இப்படியெல்லாம் அவன் யோசித்திருக்கக்கூடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக அவுட், அந்த வனாந்திரத்தில் மோசே உட்டைக்கப்பட்டு அவனுக்கே தெரியல அவன் யாருன்னு, அவனுடைய திறமைகளோ தாளந்துகளோ இதெல்லாமே புதைக்கப்பட்டு அவன் அப்படியே ஒரு மேய்ப்பனாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு பேசினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை இது போல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம், தனிமையில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஒருவேளை இப்படி கூட உங்கள் இருதயத்தில் கேள்விகள் இருக்கலாம், கடவுள் இருக்கிறாரா, அல்லது இந்த தேவன் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், என்னை அவர் கவனிக்கிறாரா, என்னுடைய வேதனைகள் அவருக்கு தெரியுமா, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் மோசே பார்த்தார். இன்னொரு காரியம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் மோசே இந்த ஆடுகளை மேய்க்கும் பொழுது, அடுத்த 40 ஆண்டுகள் அவன் ஜனங்களை மேய்க்கிறான் அந்த வனாந்திரத்தில். ஒரு 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறான். அப்போ மோசேவுடைய பாடி, மோசேவுடைய மைண்டு எல்லாமே கண்டிஷன் ஆகிருக்கும் இந்த வனாந்திரத்துக்கு. ஆஸ் அ லீடர் இவன் தான் டஃப்பாக இருந்திருக்கணும். ஸோ அதனால் இவனை பாருங்கள், இந்த வனாந்திரத்தில் ஹீ வாஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் த டெசர்ட். அப்படியே ராஜகுமாரனாக வந்திருந்தான்னா இவன் முதல்ல சொல்லியிருப்பான், நம்ம எல்லாம் கிளம்பலாம்,
வாங்க, வனாந்திரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. பஞ்சு மெத்தையில் படுத்து எல்லாம் அவனுக்கு விசிறி காத்தோடு இப்படியே இருந்திருந்தான்னா வனாந்திரத்தில் ஜனங்களை அவனால் நடத்தி இருக்கவே முடியாது. ஆனால் இந்த வனாந்திரம் அவனுக்கு ஒரு பெரிய ட்ரைனிங். அவனுடைய இருதயம் மாறினது, அவனுடைய சிந்தை மாறினது, அவனுடைய சரீரம் அந்த வனாந்திரத்திற்கேற்ற விதமாய் மாறினது. எல்லாம் ஒரு பெரிய மாற்றம். பாருங்கள், டாக்டர் ரவி சக்ரியாஸ் இப்படி சொல்லுவார், காட் இஸ் அ கிராண்ட் வீவர். அதாவது இந்த நெசவு நெய்கிறவர்கள், துணி நெய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா இப்படியே நெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு டிசைன் வரும். அவங்க நெய்யும் போது பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஒரே என்னென்னா கலர் கலராக நூல் என்னமோ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் இருக்கும். பட் முடிவில் பார்த்தோம்னா ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் அந்த துணியில் இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற சம்பவங்கள், தீமைக்காக ஈயப்படுகிற அம்புகளை கூட தேவன் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை மோசேயை போல் நீங்கள் ஒரு சில சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாய் மாற்றுவார். உங்களை கொண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் மற்றவர்களுக்கு கட்டளையிடுவார். இதோ ஒரு இனிமையான பாடல், மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் யாத்ராகமம் 3:7 ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். மோசே தேவன் அவனை தெரிந்து கொண்டார், தேவன் அவனை பயிற்றுவித்தார், தன் ஜனங்களுக்காக அவனை உருவாக்கினார். ஆனால் இந்த மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் வேதனைகளை அறிந்தேன். பிரியமானவர்களை, இன்றைக்கும் I want to leave this verse with you. இந்த வசனங்களை உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் நம்மை பார்க்கிறவர், நம் கூக்குரலை கேட்கிறவர், நம் இருதயத்தின் நினைவுகளை வேதனைகளை அறிந்திருக்கிறவர். அறிந்து அவர் அமைதியாக இருப்பது இல்லை, பார்த்து அமைதியாக இருப்பது இல்லை, கேட்டு அமைதியாக இருப்பது இல்லை. நமக்கு உதவியை அனுப்புகிறார், சகாயத்தை அனுப்புகிறார், நம்மை விடுவிக்கும்படி. அவர் ஒரு பாருங்கள், அந்த ஜனங்களுக்காக ஒரு மனிதனையே உருவாக்குறாரங்க. இஃப் நீடட் காட் வில் டூ தேட் அண்ட் காட் வில் காம்பன்சேட் யூ. அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை, இதெல்லாம் பார்த்தேன் ஓகே அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விடுவிப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவேன். இவ்வளோ அழகான வார்த்தைகள். இட்ஸ் அ காம்பன்சேஷன் காட் இஸ் டாக்கிங் அபவுட். தேவன் அவர்களை மகிழ்ச்சியாக்குவதை குறித்து பேசுகிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, இனி உங்களை நான் மகிழ்ச்சி ஆக்குகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா ஒரு பெரிய பெருக்கத்தை, அபண்டன்ஸை அது குறிக்கிறது, சம்பூரணத்தை குறிக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நலமும் விசாலமுமான தேசம். தேவன் எப்பொழுதுமே இப்படி தான் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எந்த நன்மையும் பரிபூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆகவே இன்றைக்கு I want you to be encouraged. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நம்மை பார்க்கிற தேவனுண்டு, நம் கூக்குரலை கேட்கிற தேவனுண்டு, நம் வேதனைகளை அறிகிற தேவன் உண்டு. அவர் நமக்கு நன்மை செய்வார். நாம் பட்ட வேதனைகளை மறக்கும்படி தேவன் நமக்கு நன்மை செய்வார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் என்று சொன்னால், கர்த்தர் அப்படி ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்வார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி, நீங்கள் துக்கத்தை மறந்து சந்தோஷப்படும்படி பெரிய காரியங்களை தேவன் செய்வார். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, தொடர மனம் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. நான் முடிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான்.

ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரப்போ ஐ வாஸ் சோ டிப்ரெஸ்டா இருந்தேன். எனக்கு தெரியல எதனால அந்த மாதிரி இருந்ததுன்னு. ஐ ரியலைஸ் சம்திங் இஸ் ஹோல் கடிச்சு காலை கடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஐ ஃபீல் தட் இஸ் சம்திங் ஒர்க் ஆஃப் டெவில் விச் கிராஃப்ட். அப்ப எனக்கு வேற வழி தெரியல. ஸோ ஐ சுவிச் ஆன் லாகன் டு இன்ஃபம் எஃப்எம் போட்டு உட்காந்தேன். அந்த டைம்ல பேரலாம் ஜான் அண்ணா வந்து தேவர் ப்ரேயிங். அந்த ப்ரேயர் பண்றப்போ ஸ்பெஷலி ப்ரேயிங் ஃபார் விச் கிராஃப்ட். ப்ரேயர் பண்றப்போ சடன்லி ஐ காட் அனாயிண்டிங் ஃப்ரம் காட் அண்ட் லிசனிங் டு இன்ஃபம் எஃப்எம் த ப்ரேயர்ஸ். அப்ப என்னை விட்டு காலை விட்டு ஏதோ கடிச்சிட்டு இருந்தது வெளில போன மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு பாட உடம்புல இந்த பிபி நார்மல் ஆனது. ஐ ஃபெல்ட்

டிஃப்ரென்ஸ் அந்த அனாயிண்டிங் தெரிஞ்சதப்ப ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க் ஜான் ஃபார் த ப்ரேயர்ஸ் இன்பம் எஃப்எம் கமிங் ரிலே த காஃபி வித் இன்பம் இஸ் அ பிளஸிங் டு மீ அண்ட் இட் வில் பிளஸ் மில்லியன்ஸ் ஐ ப்ரே டு காட் இன்பம் எஃப்எம் கேக்க கேக்க ஐ ஹவ் லாட் ஆஃப் சேஞ்ச் இன் எவ்ரி ஏரியா ஐ அம் ஸ்ட்ரென்த் மை செல்ஃப் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிளஸிங்ஸ் கிடைச்சது எனக்கு ஆவியில எனக்கு அந்த இன்பம் இஸ் ரொம்ப பிளஸிங்கான எஃப்எம் எனக்கு காஃபி வித் இன்பம் இஸ் ரியலி பிளஸ் மீ எவ்ரி டெஸ்டிமனி டச்ட் மீ அண்ட் எல்லா டெஸ்டிமனியினாலும் எனக்கு ஐ ஹவ் காட் அ லாட் ஆஃப் நாலேஜ் அபவுட் கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன கிறிஸ்துக்குள்ள நாம யார் நிறைய கத்துக்கிட்டேன் ஐ நோ நத்திங் அபவுட் எனி திங் அபவுட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வார்ஃபேர் அபவுட் டெவல் ஸ்ட்ரென்த் மை செல்ஃப் பை ஹியரிங் இன்பம் எஃப்எம் நான் ஒரு வேலை எல்லாம் கஷ்டப்பட்டேன் பட் இன்பம் எஃப்எம் கேட்க கேட்க வேலை கிடைச்சது ஐ இம்ப்ரூவ் அ லாட் இன் மை லைஃப் அண்ணன் ஒரு ப்ரேயர் ப்ரேயர்ஸ் ஐ தேங்க் காட் ஃபார் இன்பம் எஃப்எம் டு கம் இன் டு மை லைஃப் டு பிளஸ் தேங்க் யூ

வந்திருக்கிறோம். பாதத்தில் சுகம் உண்டு, அங்கே பலன் உண்டு, உம்முடைய பாதத்தில் ஜீவன் உண்டு தகப்பனே. உம்முடைய பாதம் எங்களை பலப்படுத்துகிற பாதம், எங்களுக்கு சுகத்தை அளிக்கிற பாதம் இருக்கிறதுக்காக.

உண்மையை வளமாய் நேசிக்கிறேன். உண்மையெல்லாம் எனக்கு யாருந்து தகப்படையே. நேசரே நேசரே.

உம்முடைய பாதத்துல எல்லா கஷ்டமும் எல்லா பாரமும் எல்லா வியாதிகளும் நீங்கும் அல்லவா தகப்பனே. இப்போதும் என்னோடு கூட உம்முடைய பாதத்துல அமர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேதனைகளும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் அவர்களை நெருக்குகிற எல்லா அந்தகாரமும் மாறட்டும் ஐயா. கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரையும் இப்பொழுதே துடைப்பீராக. ஆணிகள் பாய்ந்து

இப்போதே பல்லாடுகிற ஒவ்வொரு முழங்கால்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பன். நெறிந்த நாடலை முறியாதவரே, இருதயத்தில் நொறுங்கிட்டு இருக்கிற சோர்வாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தி திடப்படுத்துவீராக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் தகப்பனே. எல்லா பாரங்களும் எல்லா அந்த காரங்களும் இப்பொழுது மாறட்டும் ஐயா.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர காலகட்டப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இதை எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.inbamfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மாலினி, நீ என் கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்க வந்திருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
1: எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டீபன்.
0: நம்ம மாறி மாறி வேத வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய வேத வசனத்தில் உள்ள அந்த எனர்ஜி எனக்கு வந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி எனக்கு இருக்கு.
1: ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்றதுக்கு முன்னால அதுவே ஜீவன், அதாவது இயேசுநாதரே கர்த்தரே அது வார்த்தையா வந்திருக்காரு இல்லையா, அதனால அது நமக்கு ரொம்ப பலனா இருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா. என்ன நேயர்களே, இன்பம் எஃப்எம்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் தயாரா ஆவலோட வந்திருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்ன நடக்க போகுது யோபுவின் புஸ்தகத்துல வாசிக்கலாமா? நம்ம 38வது அதிகாரத்தை,
1: 38வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக,
0: அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்?
1: இப்போதும் புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு.
0: நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி.
1: அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு.
0: அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்?
1: அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே.
0: கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்?
1: மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும்,
0: நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு,
1: இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்?
0: துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு,
1: உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடியற் காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ?
0: பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேறே ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும்.
1: துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும்.
0: நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ?
1: மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ?
0: நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? இவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு.
1: வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே?
0: அதன் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதன் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ?
1: நீ அதை அறியும்படி அப்போது பிறந்திருந்தாயோ? உன் நாட்களின் தொகை அவ்வளவு பெரிதோ?
0: உறைந்த மழையின் பண்டசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ?
1: ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன்.
0: வெளிச்சம் பரவப்படுகிறதற்கும் கீழ்காற்று பூமியின் மேல் வீசுகிறதற்குமான வழி எங்கே?
1: பாழும் அந்தர வெளியுமான தரையை திருப்தியாக்கி இளம் பூண்டுகளின் முளைகளை முளைக்க பண்ணும்படி,
0: பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்தரத்திலும் மழையை வருஷிக்க பண்ணி,
1: வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்?
0: மழைக்கு ஒரு தகப்பனுண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்?
1: உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்?
0: ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே.
1: அருமி நட்சத்திரத்தின் சுகீர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ?
0: ராசிகளை அதினதின் காலத்திலே வர பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ?
1: வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை யாளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ?
0: ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்த உயர்த்துவாயோ?
1: நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ?
0: அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்?
1: ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்?
0: தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று

எல்லாம் ஒரே பதில் இங்க இல்ல. ஆனா என்ன பதில்? ஐயோ ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தொடர்ந்து வாசிக்கலாமா? ஒரு அருமையான சாப்டர் வாசித்து முடிச்சிருக்கிறோம்.

0: வணக்கம்,
1: நமஸ்தே,
0: வந்தனம்,
1: நமஸ்கார்.
2: என்னன்னு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இது சந்திக்கும் போது நம்ம சொல்ற வார்த்தை, இதை நீங்க சிந்திச்சீங்க தெரியுமா? அதுதான் நிகழ்ச்சி. சந்திப்போம், சிந்திப்போம்.

0: ஹாய், நான் ஸ்டீபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. அடுத்து 39 அதிகாரம் முதல் வசனம். வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ?
1: அவைகள் சினைப்பட்டு இருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ?
0: அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும்.
1: அவைகளின் குட்டிகள் பலத்து வனத்திலே வளர்ந்து அவைகள் அண்டைக்கு திரும்ப வராமற் போய்விடும்.
0: காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்?
1: அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன்.
0: அது பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை.
1: அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும்.
0: காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ?
1: படைசால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரியிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ?
0: அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ?
1: உன் தானியத்தை அது உன் வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ?
0: தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமானமல்லவோ?
1: அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய்
0: காலால் மிதிப்பட்டு உடைந்து போம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை.
1: அது தன் குஞ்சிகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம்.
0: தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார்.
1: அது செட்டை விரித்து எழும்பும் போது குதிரையையும் அதின் மேல் ஏறி இருக்கிறவனையும் அலட்சியம் பண்ணும்.
0: குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? அதின் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ?
1: ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது.
0: அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும்.
1: அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும்.
0: அம்பராத்தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதன் மேல் கலகலக்கும் போது
1: கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும்.
0: எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கனைக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும்.
1: உன் புத்தியினாலே ராஜாளி பறந்து தெற்குக்கு எதிராக தன் செட்டைகளை விரிக்கிறதோ?
0: உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ?
1: அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும்.
0: அங்கே இருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும்.
1: அதன் குஞ்சிகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார்.
0: இங்க பாரு மாலினி, தூரத்திலிருந்து அதை நோக்கும் அதன் கண்கள். கழுகு வந்து 2 மைல் தூரத்திலிருந்து கீழே உள்ள எலிய பார்க்க முடியுமா?
1: அவ்வளோ
0: பவர்ஃபுல் கண். அதைத்தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். என்ன அருமையானவர்களே, இந்த 2 நம்ம வாசித்திருக்கிறோம் இன்றைக்கு. இதுல ஆண்டவர் கேட்ட கேள்விகளை எல்லாம் பார்க்கும் போது அதுல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் செய்த காரியங்களுக்கு முன்னால எல்லாம் நம்முடைய துன்பம், நம்முடைய பெருமை, நம்முடைய சாதனை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யோபு புரிந்து கொண்டார். தொடர்ந்து நம்ம வாசிக்க போறோம். இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. ஆகையினாலே நாளைக்கு நீங்க தயாரா வாங்க, எங்களோடு கூட சேர்ந்து வேதத்தை நாம தொடர்ந்து வாசிப்போம். நாளைக்கு நீங்க வர்றதுக்கு முன்னால உங்களுக்கு எழும்புகிற கேள்விகள் சந்தேகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய இமெயில் முகவரி
1: info@gmail.com.
0: நல்லா கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. நாளைக்கு உங்களை மீண்டும் நாங்க சந்திக்க போறோம். எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம். நீங்களும் வாங்க, தயாரா வாங்க. இன்றைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன்
1: அண்ட் மாலினி.
0: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் பை.

0: மட்டுமே நீங்க கேட்டு மற்றும் பிள்ளை
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @gmail.com.

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. Oh, we thank you so much for your grace, oh Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. Hallelujah, oh hallelujah, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானதே, என்னை பாதுகாத்த கிருபை மேலானதே, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானதே, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே. அப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய

ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானதல்ல, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்ல. நான் இருப்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா.

0: என்னாச்சு, நல்லா சாப்பிட்டீங்களா?
1: நல்லா சாப்பிட்டுமியா? நல்லா சாப்பிட்டா வயிறு முட்டை சாப்பிடுங்க.
0: வாய் வாய் வாய தொடங்க ஃபர்ஸ்ட். நீங்க
1: வாயா?
0: ஆ வாய் வாய்.
1: அவன் கையே தொடக்கிறான், என்ன வாய் தொடக்கிறான்.
0: நீங்க ஒரு மாதிரி ரொம்ப பிளசண்டாவும் இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல.
1: என்ன பயம்
0: பாருங்களேன், இங்க நம்ம சுத்தி யாருமே இல்ல, கடல்
1: தான். நான் உலகத்துல ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன்.
0: அப்படியாச்சு, அப்பாவா?
1: இல்ல என் பொண்டாட்டி.
0: சொல்லு, நானே
1: மறந்துட்டேன்.
0: எங்க அப்பா வந்தாச்சு, நல்லா சொன்னா மதிக்கவே மாட்டாரு. எங்க என்னங்க அப்படின்னு அவ்வளவுதான். சரிமா சொல்லுமா. எங்க அப்பா அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் சுத்தி சுத்தி மாட்டுறது ஒரே விஷயம் அவங்க அவங்க பொண்டாட்டி கிட்டதான்.
1: ஆமா ஆமா,
2: இல்ல பயப்படுறாங்கன்னு ஒரு பாசம்.
0: பாருங்களேன், யாருமே இல்ல சுத்தி பாருங்க.
1: சுத்தியா எங்கயா வச்சுக்கிறாங்க? சுத்தி
0: ஆரம்பிச்சிட்டாரா? ஃபர்ஸ்ட்
2: மாதிரி அவன் சொல்ற சுத்தி என்னன்னா, திரும்பி பாருங்க, ஒரு பயமா இருக்கு அப்படின்றாரு.
1: பயமா?
0: எதுவுமே பகல்ல வந்து தண்ணியில இருக்கிறது, இந்த மீன் தொல்றது, அதெல்லாம் பாக்கலாம். பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியல.
1: என்ன தெரியல? கண்ணு தெரியலையா?
0: கண்ணு தெரியாத மாதிரிதான் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன்.
1: அப்ப மழை கண்ணாவே மழை கண்ணா
2: மழை கண்ணுல இல்ல, பயத்துல இருக்கான்னு
1: நினைக்கிறேன்.
2: பயமா? ஆமாச்சு,
0: ரொம்ப பயமா இருக்கு அண்ணாச்சி.
2: சரி, பயப்படலாம் வேண்டாம். என்ன இருட்ட பார்த்து பயப்படுறீங்களா?
0: அப்படியும் வச்சுக்கலாமே. இருட்டா இருந்தாவே ஒரு மாதிரி மனசெல்லாம் அப்படியே ஐயோ அப்படி இருக்கு.
1: அப்படியா?
2: இருட்ட பார்த்து அண்ணாச்சி, நீங்க பயந்துருக்கீங்களா?
1: பயமா? யாரையா பாத்துரு? பயம்னா என்ன பார்த்து பயப்படுமியா?
2: அதான் உங்க பார்த்து பயந்துருக்கேன்னு சொன்னீங்களே,
1: அவளுக்கு பார்த்து ஏன் பயப்படுவேன்? இது வரைக்கும் நான் யாருக்கும் எந்ததுக்கும் பயந்ததே கிடையாது. தெரியுமா, நம்ம ஊர்ல கேட்டு பாருமியா, நல்லா தைரியமானுவேன்
0: எல்லாத்துக்கும்.
1: தெரிஞ்சிருக்கணும்யா?
0: இல்ல இல்ல, இப்ப உங்களே வந்து ஃபுல்லா ஒரு நாலு நாள் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு ஒரு இருட்டு அறையில வச்சிட்டாங்கன்னா என்ன
1: பண்ணுவீங்க? பயப்படாது, சாப்பாடு கிடைக்கல, சாப்பிட்டு சாப்பிட்டு
2: அண்ணாச்சிக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப
0: சொன்னேன்.
1: சாப்பிடு, நமக்குலாம் சாப்பிடுவோம்யா, நமக்குலாம் பயம் கிடையாது. காட்டுலயும் மேட்டிலயும் மழையிலயும் நடந்து நடந்து உடம்பியா, இது தேக்கு மாதிரியா, நான் எதுக்கு பயந்து இல்ல தெரியுமா?

0: என்னாச்சு உங்க குரலே சரியில்லையே, நான் ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்டீங்களா, நான் ஓசியில குடுக்குறாங்க.
1: ஐஸ்கிரீம் இல்லையா? ஐஸ்கிரீம் பாரே தூக்கி போட்டோம் இல்லையா,
0: பாரே வயிற்றுக்குள்ள, அதான் குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. சந்தோஷமா பேசினாலும் இந்த சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி இருக்குல்ல குட்டி,
2: பயமாவே இருக்கு.
1: பயப்படாத கூடாது,
0: இங்கிலீஷ்ல அதுல போய் இடிச்சோம் இல்லன்னா ஏதாவது என்ன ஆறுது அம்மா அப்பா எல்லாம்
1: இப்ப போய் புயல் கீழீங்க
0: புயலாம் சுத்தி தூக்கி போட்டுறானாச்சு, கப்பல்ல தூக்கி கடைசிரும்.
2: சொன்னபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம் எல்லாம் சொல்லிருக்கு.
1: பயப்பட கூடாதுன்றீங்க, அவரு கடவுளுக்குனா பயப்படணும்.
2: இங்க பாரு அண்ணாச்சி,
1: பயப்படணும்ரியாது
0: ஆனா குட்டி, அந்த மரியாதைக்கும் இந்த இருளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க.
2: ஆக்சுவலா நீங்க கேட்டதுக்கு வரணும்ல.
0: ஆமா ஆமா,
2: இருள்னா நீங்க ஒரு சில
1: இருள இருட்டு
0: சம்ம கண்டுபிடிப்பு. ஆஸ்கர் அவார்டு கொடுக்க சொல்றாங்க.
1: ஆஸ்கரா?
0: ஆமா.
1: ஏய் பாஸ்கர் அவார்டு கொடுக்க மாட்டீங்களா? அதான் ஆஸ்கர்.
0: பாஸ்கர் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். குட்டி குட்டி சொல்லுங்க சொல்லுங்க.
2: அண்ணாச்சி போறதுக்குள்ள கடல தூக்கி போட்டா போட்டுன்னு
1: நினைக்கிறேன். ஏய் கடலை போட்டீங்க?
2: வாங்க அண்ணாச்சி.
1: கடலையா? கடலா இல்ல,
0: கடல்.
1: கடலா? கடல் தான்.
0: சி
1: சியா?
0: கம்மான்.
1: சிபிஇ
2: நானும்
1: உங்களையும்
0: சேர்த்து உப்பையும் சேர்த்து கடல தூக்கி போட்டுறோம்.
1: வாழ்க்கையில வந்து பயம் இருக்க கூடாதியா, எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணும். ஆமா
0: ஆமா கரெக்ட் தான் குட்டி. இந்த புயல் ஒரு சைடு இருந்தாலும் இந்த பேய் பிசாசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா?
2: ஓ இப்ப நீ அங்க போயிட்ட.
0: பயமா இருக்கல, இருட்டா இருக்க சுத்தி.
1: இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லையா? 45-50 வருஷம் ஆகுது.
2: பேய் இருக்குதுன்றது பைபிள் படி பாத்தீங்கன்னா உண்மை, அதாவது பிசாசு இருக்குன்னு
1: சொல்லி.
0: ஆமா
1: நான் பார்த்ததே கிடையாது.
0: இல்ல அண்ணாச்சி, நான் ஸ்கூல் படிக்கும் போது 2-3 பேருக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு வாங்க. நானும் கேப்பேன், என்ன பேய்னா எப்படி பிடிக்கும் கேப்பேன். இங்க வந்து பாரு, உனக்கு தெரியணுவாங்க. எனக்கு பயம்.
1: அவனுக்கு பிடிக்குமா?
0: யாருக்கு தெரியும்?
1: இப்போ எப்படி நம்ம இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பிசாசு பிடிக்குமா?
2: அதாவது அண்ணாச்சி பயப்படுறாங்க பாருங்க, அவங்கள பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா நீங்க நினைக்கிறது வந்து பாசத்துல பிடிக்கும்ல. சோ அவங்க வந்து இப்போ ஒரு விதமான அதிர்ச்சி, ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறீங்க
1: பிசாசு போகுது அப்படி. அதுவா?
2: ஆமா, அந்த கேப்ல தான் என்ன பண்றேன்னா நமக்குள்ள வந்துருவான். அவனுடைய கேரக்டர் ஃபுல்லா அவங்க கிட்ட குடுத்துருவான்.
1: அப்படியா?
2: நீங்க கத்துறது, சண்டை போடுறது, கோவப்படுறது,
1: வார்த்தைகளை
2: பேசுறது அந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள்லாம் பிசாசு கிட்ட இருந்து வர காரியங்க. ஸோ பயத்தினால அதிர்ச்சி வருது, அதிர்ச்சினால உள்ள வந்து அவன் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கிரியெல்லாம் செய்ய
1: ஆரம்பிக்கிறான். தெரிஞ்சிருக்காப்ல என்ன விட வயசுல நான் பெரியவனா இருந்தாலும் பேசும்போது
2: மல்லிகைப்பூல
1: கட்டினாதான் நாரும் மணக்கும், அப்ப வாசனையே இல்லாத காயுது பூலா இருக்கு இல்லையா, அது எப்படி நாரும் மணக்கும்?
2: எங்கேயாவது அந்த பூல கட்டி இருக்கிறாங்களா?
1: கட்டினா சொல்லு
2: விட்டுருக்க
3: அண்ணாச்சி குட்டி, தெரியாம எல்லாம் ஒண்ணு சொல்லல. இங்க பாருங்க அண்ணாச்சி, ஒரு பூவை பாத்தீங்கன்னா பூவெல்லாம் எப்படி இருக்கு, பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கு, வாசனை தருது உங்களுக்கு. நீங்க அந்த பூவை வச்சீங்கன்னா லைக் பாக்குறவங்க வந்து அதை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சூப்பரா இருக்கு இதுன்னு. அது ஒண்ணு வாசனையா இருக்கு உங்களுக்கு, எல்லா ஒரு நல்ல விஷயம் எல்லாம் அதுல இருக்கு. ஆனா நார்ல என்ன இருக்கு, என்ன குட்டி நார்ல என்ன குட்டி இருக்கு?
1: பெரிய
3: கல்ல தூக்கி மண்டையில
2: போட்டுருங்க.
1: எனக்கு போட்டுருப்பா
3: எதுமே படிப்பு வராது, நீ போய் பூ மாதிரி இருக்கிற பசங்க போய் சேர்ந்தா அவங்க படிக்கிறது அவங்க நல்ல விஷயம் எல்லாம் நான் கத்துப்பேன். இதனாலதான் எங்க அம்மா அந்த டைலாக் சொல்றாங்க. என்ன குட்டி,
2: கண்டிப்பா அதாவது நீ இந்த பூ மாதிரி அதுகிட்ட அத்தனை குணாதிசயம் இருக்கு இல்லையா, இந்த வாசனை தருது, இன்னொன்று பார்க்க அழகா இருக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்ம வச்சிருந்தோன்னா அதனால நம்மளை பார்த்து நல்லா இருக்கு, வச்சிருக்கிற அந்த பூ சூப்பரா இருக்கு அப்படின்னா நம்மளை வந்து பாராட்டுறாங்க, இல்லைன்னா புகழ்ந்து பேசுற வார்த்தைகள் நிறைய கிடைக்குது. ஆமா, அதனால இந்த பூக்கு நிறைய வேல்யூ இருக்கு, மரியாதை இருக்கு. அதே மாதிரி இப்போ ஜீசஸ் கிட்ட நிறைய வேல்யூ இருக்கு.
1: ஒரு சில பூதையாவுக்கு நல்ல மரியாதை, மல்லிப்பூவுக்கு மரியாதை, ஒரு சில பூவெல்லாம் கால போட்டு மதிக்கிறாங்கயா?
3: ஆமா, அது மாதிரிதான் நம்ம சாத்தான வச்சுக்கணும்.
1: அப்படியா?
3: ஆமா,
2: இல்ல நான்
1: படிச்ச புள்ளனு காட்டி விட்டா அப்படியா? அங்க பாயிண்ட் இது பாயிண்ட்
2: கரெக்ட் கரெக்ட் பாயிண்ட் எல்லாம் அடிச்சு பேசுறாரு.
1: ஆமா,
3: எனக்கு ஆசை
2: சூப்பரா பேச
1: டெய்லி சாப்பிடற தோசை மேல போயிட்டு
3: சூப்பரா இருக்கு.
2: அண்ணாச்சி மதிக்காம பூ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இன்னொரு காரியம்
1: அவ்வளவுதான்.
2: உண்மையாவே இதே மாதிரி ஜீசஸ் நம்ம ஜீசஸுடைய கேரக்டர் இருக்குல்ல, குணாதிசயத்தை நம்ம
1: ரெண்டு கேரக்டரியா எனக்கு.
2: ஆமா உங்களுக்கு ரெண்டு கேரக்டர், அதாவது ஜீசஸ் உடைய கேரக்டர் சொல்றேன், குணாதிசயத்தை சொல்றேன்.
1: சாப்பிடுவாங்களா அது கேரக்டா
2: பீட்டர் கேரக்டருக்கு வித்தியாசம்
1: எல்லாம்
3: நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும்.
1: ஆமா ரோஸ் கலர்ல கடிச்ச சோயா இருக்கியா?
3: அது ரோஸ் கலர் இல்ல, ஆரஞ்சு கலர்.
1: ஆரஞ்சு கலர்?
3: ஆமா
1: ஆரஞ்சு 11
2: ஆரஞ்சு 11
3: ஆரஞ்சு 11 சரி விடுங்க விடுங்க, நீங்க நீங்க வாங்க.
2: அந்த குட்டி பூ மாதிரி பூ இப்ப நார் கூட கட்டுறோம். நார் வந்து எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு இல்லையா ஒரு சிலருக்கு.
1: ஆமா என்ன மாதிரி
2: என்ன பண்ணுவாருன்னா ஒரு கழுதை குட்டி மேல உட்கார்ந்துட்டு போவார். அப்ப எல்லாரும் கத்துவாங்க, இந்த தாவிதின் குமாரனுக்கு
3: பெருமையாவும் இருக்கும்.
2: ஆனா அது வரைக்கும் ஜீசஸ் அந்த கழுகுட்டி மேல ஏற வரைக்கும் அந்த கழுகுட்டி மரியாதையே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கழுகு என்ன பண்ணுங்க, கால அடிச்சு போயிட்டுருவோம். நான்
3: சொல்றேன்
2: கொஞ்சம் பெருமைப்படும்.
1: என்ன
2: இது வரைக்கும் யாரும் மதிக்கவே இல்ல. போறப்ப அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். எதுக்கு இத சொல்றேன்னா, இப்ப இந்த
1: சந்தோஷமா இருக்கும் கழுதைக்கு வெயிட்டா இருக்கும்.
2: கழுதியும் சந்தோஷப்பட்டது
1: எப்படி? கழுதெல்லாம் துக்க போனியா? வெயிட் யாருன்னா
3: இருக்கிறது யாராச்சு கடவுளாச்ச, அதனால கண்டிப்பா வந்து கழுதை கஷ்டப்பட்டு இருக்காது, சந்தோஷப்பட்டு
1: இருக்கும்.
2: அதாவது அது வரைக்கும் மதிப்பு இல்லாத அந்த கழுதை உலகத்தையே ரட்சிக்க வந்ததான ஒரு ரட்சகர் அந்த கழுதை குட்டி மேல ஏறின உடனே அதுக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம். மதிக்காதவங்க எல்லாம் பார்த்து மதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் அந்த நாரம், ஒண்ணுக்குமே யூஸ் இல்லாம இருந்த அந்த நார என்னைக்கு அந்த பூவோட சேர்த்து
3: சூப்பர் கைத்தட்டுங்க அண்ணாச்சு, கைத்தட்டுங்க அண்ணாச்சு.
2: குணாதிசயம் நம்ம இருதயத்துல இருக்கும்போது அது வரைக்கும் மதிப்பு இல்லாம உங்களை நீங்க சொன்னீங்கல்ல மதிக்க மாட்டாங்க, அம்மா வந்து விளங்க மாட்டேன் உருப்பிட மாட்டேன் அண்ணாச்சின்னு சொல்லிருப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன். சின்ன வயசுல வயிஞ்சிருக்காங்கல்ல,
2: கடினமான இருதயம் உள்ள ஒரு மனுஷர்
3: தான்
2: அவனுடைய பேர்.
1: என்ன பண்ண
2: பாப்பான்னு கேள்விப்பட்டேன், அதான் சொன்னாச்சு. ஜீசஸ் அப்புறம் அவர் கூட சேர்ந்து இந்த சீஷர்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு படகுல போயிட்டு இருக்கிறப்ப கடல்ல நடுக்கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இப்ப நீ பயந்த மாதிரி எல்லா சீஷர்லயுமே பயந்தாங்க. ஏன்னா
3: சொல்ல சொல்ல எனக்கு பயமா இருக்கு.
2: அது பீட்டர் கேளு, பீட்டர் ஜீசஸ் என்ன பண்ணா அந்த கடல் மேல நடந்து வந்துட்டு இருந்தார். உலகத்துல யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம், தண்ணி மேல நடக்க முடியாது.
1: கடல்ல நடந்து வந்தார.
2: ஆமா, கடல் மேல
1: ரோடு போட்டிருக்காங்களா கடல்ல?
2: ஜீசஸ் நடந்து வந்தாருனா ரோடு போடல,
1: தண்ணி
2: அதிசயம்.
1: தண்ணிலயா?
3: ஆமா,
1: தண்ணில நம்பரா?
3: மிராக்கிள்.
2: முன்னாடியே ஒரு பெரிய ஷேக்கிங் இருந்தது, இந்த மாதிரி பயம் வந்துட்டு அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறப்ப ஜீசஸ் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு எதாவது ஆயிட போகுது என் பிள்ளைங்கள. அதுக்கு முன்னாடி நீங்க பைபிள் வாசித்தீங்கன்னா ஒரு மலை மேல ஜோமனிட்டு இருப்பாரு, அவங்க அனுப்புவார் இவங்கெல்லாம், நீங்க போங்க நான் வரேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இவருக்கு ஐயோ என் பிள்ளைங்களை தனியா அனுப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி அவங்கள பாக்குறதுக்கு என்ன போட் எடுத்துட்டு வரல, நடந்து கடல் மேலேயே நடந்து வந்தார். ஏன்னா இவர் கடவுள் இல்லையா, இதனால எல்லாமே செய்ய முடியும். இப்ப உனக்கு பயம் இருக்குன்னா அந்த பயத்தை போக்கும் அவரால் முடியும். அண்ணாச்சிக்கு எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்ல
1: சொல்ல
2: முடியும்.
1: நான் கேக்குற கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கா?
2: எல்லாத்துக்கும் பதில் இருக்கு பைபிள்ல.
1: பதிலுக்கு பதில் இருக்கா?
2: அப்போ தூரத்துல எல்லாருமே என்ன பயந்துட்டு ஐயோ பேய் தான் வருது அப்படின்னாங்க. இப்போ நீங்க பேய் இருக்கா
1: இல்லையான்னு நைட்ல நடந்து வந்தா பேய் நினைக்கிறத யாரு வந்தாலும் நைட்ல, ஏன்னா கடல்ல நடந்து வந்த பேய் தான் நினைப்பாங்க.
2: கண்டிப்பா
1: நம்ம கூட அப்படி
3: சொன்னாவே எனக்கு பயமா இருக்கு குட்டி.
2: இவ்வளவு
1: நாள் வரைக்கும் நாய்க்கு தாங்க போயிருந்தா இப்ப பேய் கூட போயிடும்.
2: வரக்கூடிய நேரம் இல்ல, திடீர்னு வெள்ள உருவம் வருது, பயந்தா இருக்கும். பயந்துட்டு இருக்கிறப்பதான் ஜீசஸ் சொன்னாரு பயப்படாதீங்க நான் தான் இயேசு அப்படின்னு. அப்பதான் பீட்டர் என்ன சொல்றான்னா,

0: ஜீசஸ் நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, இயேசுவே நீங்க உண்மையா
1: இருந்தீங்கன்னா, யார பீட்டர் சொல்ற,
0: பீட்டர் சொல்ற, நான் சொன்னல பீட்டர்
1: காமனா,
0: அப்போ என்ன நீங்க தான் உண்மையான இயேசு அப்படினு சொன்னா, நானும் உங்கள மாதிரி தண்ணியில நடந்து வரேன். பயங்கர தைரியமான மனுஷன். கடல்ல, கடல்
2: மலை,
0: பேதுரு தமிழ்ல பேதுரு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல பீட்டர்
2: சொல்லுவாங்க. அந்த பீட்டர் நல்லா வந்து நல்ல தைரியம் பேசிருக்கு. இந்த பீட்டரு என்ன பயப்படாப்ல, நாய்க்கு கோய்க்கு
1: எல்லாத்துக்கும் நாய்க்கும் பேய்க்கும் மட்டும்தான்.
2: அப்படியா?
1: ஆமா, இன்னும் ரெண்டுமே நம்ம தாக்கம்ல.
2: அப்படியா?
0: இனி வந்து நீ பயப்பட
2: மாட்டேன். பயப்பட போலயே, போற பக்கம் பார்த்தா கடலில் பார்த்து அப்படியே பயப்பட போலயே, அப்படியே மாறி விடுவோம்.
1: எங்க
2: தலைவர்கிட்ட வியாபாரத்தை கத்துன்னு கடையில வேலை பார்த்தோம்ல,
0: எல்லா வியாபாரத்தையும் சொல்லி
2: தந்தேன், சொல்லி கொடுக்கல. ஒரு சில இதெல்லாம் மறைச்சு
1: வச்சுட்டான், சொல்லி கொடுத்தேன்.
2: பொட்டலம் கட்டுவேன், ஓலை கட்டுவேன்
1: அப்பா,
2: அப்புறமா சோரம் எல்லாம் வளைச்சு ஜாபம்ல அதெல்லாம் கட்டு கட்டு கொசுல
1: சுத்தி சாப்பாடு வருவாங்க.
2: அம்மா சாப்பாடு ஐயா, சாப்பிடுதான் உயிர். எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன்.
1: அப்புறம்
2: ரெண்டாவது நல்லா சாப்பிடுவேன், மூணாவது அதை விட நல்லா சாப்பிடுவேன்.
1: இது மூணு விஷயம்,
2: இதுதான் ரொம்ப பிடிக்கும்.
1: மூணு விஷயமே சாப்பாடு விஷயம் தான்.
0: ஏன் இப்ப பேதருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா,
2: சாப்பாடா
0: நடக்கும், சாப்பாடு இல்லாம கடல்ல நடக்கணும்ன்றது இன்ட்ரெஸ்டா இருந்தது அவனுக்கு. சரி, ஜீசஸ் சொல்லிட்டாரு, சரி நடந்து வா அப்படின்ட்டார். தைரியமா?
1: ஆமா, இப்போ வந்து கடவுளே வந்து நீ உன்னால பண்ண முடியும் வான்னு சொன்னா, யார் எல்லாருக்கும் ஒரு தைரியம் வரும்ல, பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும்.
2: நானும் நடக்க மாட்டேயா, என்ன இது, என்ன ரொம்ப பயமா எல்லாம் இருக்கு, தண்ணியில அவ்வளவு பேரும் எத்தனையோ ஆழாடி இருப்போம், பேதருக்கு நீச்சல் தெரியுமோ?
0: நீச்சல் எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆனா நடுக்கடல வந்துட்டு இருக்கிறப்ப பயங்கரமான பயம், எல்லா சீசரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்த மட்டும் சொல்றான் பேதரு, நான் வரேன் அப்படின்னு ஜீசஸ் வாங்க. ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்துல ஜீசஸ் நடந்துட்டு வந்தாரு, அங்க நிக்கிறாரு. இவன் இப்ப போட்ல இருந்து தரையில கால் வைக்கிற மாதிரி வச்சு நடந்து போயிட்டே இருக்கான்.
1: இது தண்ணிலயே,
0: தண்ணில
2: விட்டுட்டு போனயா, எல்லாத்தையும் நம்மளையே போட்டாங்க.
0: பீட்டர் சொன்ன மாதிரி நல்லவங்கள நம்பணும்ன்றது ஒரு பக்கம் இருக்குது. அண்ணாச்சி வந்து ஏமாந்து ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு.
2: எத்தனை பேரு, எத்தனை பேருக்கிட்ட ஏமாத்துறாங்க?
1: அண்ணாச்சி என்ன, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துவீங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்.
2: உங்ககிட்டயா?
1: ஆமா.
2: முத பார்த்தா சரியில்ல.
0: இல்ல இல்ல அண்ணாச்சி, இப்ப சொல்றதெல்லாம் கேட்டு பீட்டர் கண்டிப்பா ஒரு நம்பிக்கையான ஆளாயிடுவாரு.
2: அப்படியா?
0: கவனிங்க அண்ணாச்சி, அவர் சொன்ன மாதிரி நல்ல மனுஷனை நம்பலாம், ஆனா அதுக்கு முன்னாடி பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நல்லம் சொல்லி, அதாவது மனுஷனை நம்புறதை பார்க்கணும், கடவுள் மேல உன் நம்பிக்கை முழுசா வைக்கணும்னு சொல்லி. அப்போ நீ ஃபர்ஸ்ட் கடவுளை நம்பின, ஆண்டரை நம்பினா, அதுக்கப்புறம் உனக்கு வேண்டியது எல்லாமே ஆண்டர் நம்பிக்கையானதான் செய்வார். இப்போ ஃபர்ஸ்ட் பேதர் வந்து ஆண்டர் மேல முழு நம்பிக்கை வச்சுதான் போனான். நடந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு பின்னாடி பைபிளே சொல்லுது, காத்தும் அலையும் அதிகமாச்சான், இவர் திரும்பி பார்த்துட்டார். இப்ப இவன் பார்த்து போகணும்னு சொன்னா எங்க போனோம், ஸ்ட்ரைட்டா ஜீசஸ் ஆண்டவரை பார்த்துதான் நடந்து போனோம். போயிட்டே இருந்தான், நல்லாதான் போனான், கடல்ல நடந்து போறான். உலகத்துல ரெண்டு பேர் தான் கடல்ல நடந்திருக்காங்க, தண்ணியில நடந்திருக்காங்க. அதுல யாரு முதல்லன்னா, யார் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப
1: ஜீசஸ்,
0: ஆமா ஜீசஸ். ரெண்டாவது அவரை நம்புனதான
1: பீட்டர்.
0: பீட்டர் அவ பீட்டருக்கு ஒரே சந்தோஷம் பாருங்களேன்,
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அந்த பேர் இருக்கிறதுக்கு
1: ஒருத்தர் நல்ல ஒரு பேர்ல என் பேர் வச்சிருக்கிறான் பாத்தீங்களா,
2: இவங்களா போய் பீட்டர் வச்சிருக்காங்க.
0: ஆமா, நிஜமா கேளுங்க அண்ணாச்சி,
2: தியேட்டர் வச்சிருக்கலாம், படமா பாத்துருக்கலாம்ல
0: அண்ணாச்சி.
1: அவருக்கு சாப்பிடுறது பாக்குறது ரெண்டு தான் முக்கியம் அவருக்கு.
0: ஆமா, சரி சரி. இப்போ பேதர் என்ன பண்ணா, நடந்து போயிட்டே இருந்தவன் இந்த அலையும்
2: சொல்லுங்கயா, அதே நந்து நந்துன்ற நந்து
0: கடல்ல நடக்கிறது எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிற, நடக்க முடியல இவரால, இவரு தூக்கி உள்ள போட்டாதான் கரெக்டா வரணும்
1: நினைக்கிறேன். உள்ள போட்டலாமா? போன சொல்லுங்க குட்டி,
2: என்னாச்சு அண்ணாச்சி, அண்ணாச்சி அண்ணாச்சி தூக்கிட்டு இவ்வளவு தூக்க மீசையா அருவா மீச அருவா மீசல ஆறு பேர் ரசி விடுவீங்களா
0: நடந்து போன அவரு அந்த அலையும் கடலையும் பார்த்து பயந்து தண்ணியில மூங்கிட்டார்.
2: யாரு?
0: பேதுரு.
2: பேதுரா?
0: நல்லா நீச்சல் தெரியும். ஆனா
1: ஆமா, பாதியில வந்து நம்பிக்கை போயிட்டு இருக்கோம்.
0: நம்பிக்கை இல்ல, ஃபுல் நம்பிக்கை இல்ல.
1: முதல்ல நம்பினாரு, அதனால தண்ணி மேல நடந்தாரு.
2: அதுதான் சொல்லுவாங்க,

0: சார் ஐயரே
1: கைராத்துங்க ஐயரே அங்கேயே வந்தாரு
0: கோயில்ல
1: பூசாரி அவருதான்
2: ஏன் தாலி கட்டுறாரு
1: அப்படியா
2: ஆமா
1: எடுத்து கொடுப்பாருல்ல
2: அப்படியே சொல்லுங்க
1: அவர் கல்யாணத்துக்கு அவர் கட்டுவார்ல தாலி
2: அதுவும் வேற ஒரு ஐயர் தானே எடுத்து கொடுப்பாங்க
1: அப்பா தானே எடுத்து கொடுப்பாரு
2: சரி விடுங்க நம்ம அப்புறம் பேசிக்கலாம் சொல்லுங்க குட்டி
0: அண்ணாச்சி என்ன நடந்ததுன்னா
1: நடக்கலையே
0: என்னது
1: கல்யாணம்
0: யாருக்கு
1: ஐயருக்கு
0: ஐயருக்கு நடக்கல அதை விடுங்க அண்ணாச்சி இப்ப முங்கி இருக்கிறப்ப கத்துறாரு கடவுளே நான் ஆண்டவரே என்ன காப்பாத்துங்க அப்படின்றப்ப ஜீசஸ் என்ன பண்ணனா கைய பிடிச்சி அவனை தூக்கி அப்புறமா போட்டு வரைக்கும் நடந்துதான் ரெண்டு பேரும் வந்து ஏறிப்பாங்க
2: இதுதான் ஒரு தகப்பனோட நிலைமை நம்ம எப்பெல்லாம் ஒரு ஒரு அப்பாவோட சன்ஸ் வந்து எப்பெல்லாம் வந்து அங்கே டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறாங்களோ எப்பெல்லாம் நம்பிக்கை இழக்கிறாங்களோ அப்பெல்லாம்
0: அது கண்டிப்பாக
2: ஃபாதர்ஸோட
0: கடாட்டு
2: கண்டிப்பாக
0: ஃபாதர்ஸ் ஆட்டுன்னு இல்லையா ஐயோ எல்லாமே போச்சு அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப ஜீசஸ் அவனை காப்பாத்தினாரு அவனோட கூட நடந்து வந்தார் எதுவுமே இல்லை அவ்வளோதான் லைஃப் நான் முடிஞ்சதுன்னு நினச்சி பயந்ததான பேர் இருக்கான் அந்த நன்மை செஞ்சு அவன் கூட ஷோல்டரில் கையை வச்சு என்ன பண்ணார்னா சந்தோஷமாக கூப்பிட்டு வர்றார் இப்போ அவனுக்கு பெருமையாக இருக்கும் முதல்ல தனியாக நடந்தான் இப்போ தண்ணி மேலே ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க என்ன நினச்சி அப்போது அதாவது கடல்ன்றது ஒரு
1: விஷயமா
0: உலக
2: கடவுளோட தண்ணி மேலே நடக்கிறது வந்து சான்ஸ்லெஸ்
0: கண்டிப்பாக அதாவது கடல்னு சொன்னா ஒரு வந்து ஒரு சோதனை உலக வாழ்க்கைன்னு சொல்லலாம் உலகம்னு சொல்லலாம் இந்த உலக வாழ்க்கையில நம்ம யாரு கூட சேர்ந்து நடக்கிறோமோ இல்லையோ ஜீசஸ் கூட நடந்தோம்னா நமக்கு பயம் வராது ஆபத்து வந்தாலும் பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும் நமக்கு தைரியம் இருக்கும் பீட்டர் பயந்த மாதிரி இனி பயமே என்ன பண்ணாது வருமா பீட்டர்
2: கண்டிப்பா வராது
0: இப்ப நம்ம நம்முடைய
2: எனக்கு எவ்வளவு பயம் இருந்ததோ ஒரு சின்ன துளி கூட இப்ப இல்ல என் பேர்ல ஒருத்தர் வந்து இவ்வளவு பயமே இல்லாம இருந்த போது நான் இருக்க கூடாது
0: கண்டிப்பா
2: நானும் தான் கடவுளை நம்புறேன்
0: முழுசா நம்ப பீட்டர்
2: கண்டிப்பா கண்டிப்பா குட்டி
0: சரியா
2: அண்ணாச்சி ஒரு மாறி பாக்குறாரு அவரு தெரியல
1: இல்லையா
0: பேசிட்டு இருப்பீங்க
1: பேசிட்டு இருப்பீங்க
0: வேலையை
1: பார்க்கலாமையா ஆமா அப்புறம் பார்ப்போம்
0: பார்க்கலாமா
1: சரிங்களா

கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நமக்கு முன்பு காத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சிக்குள் செல்லும் முகனாக ஒரு அற்புதமான பாடலை நாம் கேட்போம். Listen to this beautiful

வருடங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். இன்பம் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் அற்புதமான ஒரு வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என் உள்ளத்தில் நான் ஏவப்பட்டேன். யாத்திராகமம் 15:26. யாத்திராகமம் 15:26. எக்ஸடஸ் சாப்டர் 15:26. இந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கும் சரீரத்தில் ஒரு வேலை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சுகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பலன் உங்கள் சரீரங்களுக்குள் இறங்கி வருகிறது. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிற தேவன். நம்முடைய தேவன் நம்ம மனதுருகி நம்மை சுகமாக்குகிறவர். எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகமாக்கப் போகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ பலனை அருளப்போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. நமக்கு நன்மை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. நமக்கு நன்மை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. இன்றைக்கு நிச்சயமாய் தேவன் உங்களை சுகமாக்கப் போகிறார். கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஏற்கனவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சுகமாக்குகிற வல்லமையும் நம்ம வெவ்வேறாக பிரிக்கவே முடியாது. கர்த்தருடைய வல்லமை அல்லது கர்த்தருடைய பிரசன்னம் சுகமாக்குகிற பிரசன்னம். தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் தேவ பிரசன்னம் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. இது இன்னொரு அற்புதமான ஒரு பாடல். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.

Wow, what a beautiful song. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மிக விசேஷமான நாள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது முன்பு உள்ள வசனங்களையும் சற்று நான் கவனித்து கொண்டிருந்தேன். இந்த முன்பு உள்ள வசனங்கள் அந்த சம்பவத்தை விளக்குகின்றன. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். இப்போ இவங்க அடிமைகளாக இருந்து தேவனை நோக்கி கூக்குரலிட்டு கதறுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? எவ்வளோ உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் உங்களை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காங்களே, ஆனால் நீர் இருக்கிறீரா இல்லையானே தெரியலையே. அப்படி எங்களுடைய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், நாங்கள் அநியாயமாய் நடத்தப்படுகிறோம். எவ்வளோ எங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை, எங்கள் வாழ்க்கையே இப்படி வீணாய் போயிருக்கிறது. இப்படியெல்லாம் அவங்க புலம்புறாங்க, கதறாங்க. இதையெல்லாம் கேட்டு ஆண்டவர் இவங்களுக்குனே ஒருத்தனை பிறக்க பண்ணுகிறார். அவனுடைய பெயர் மோசே. இந்த மோசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கிளீனாக சாட் போட்டார். இவன் பிறக்கிறதே இந்த ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதான். அப்போ மோசே பிறக்கிறான். மோசே அதற்குனே உருவாக்கப்படுகிறான். அதன் பிறகு இந்த ஜனங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறான். இந்த ஜனங்களை பார்வனோடு பேசி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்ட பிறகு பார்வன் இவங்களை அனுப்புகிறான். இவனை வெளியில் நடத்திக்கிட்டு வரான். நடத்திக்கிட்டு வரும்பொழுது ஒருவேளை இந்த ஜனங்கள் எல்லாம், ஆஹா, எங்களுக்குனே ஒரு லீடர் வந்திருக்காம்பா மோசே அப்படின்னு சொல்லி ஆடி பாடி கொண்டாடினாங்களான்னா இல்லை. ஏன்னா அவனை படாத பாடுபடுத்தினாங்க இந்த மோசேவை. கர்த்தரை ஒரு பக்கம் அவங்க முறுமுறுக்கிறது இருந்தாலும் இந்த மோசேயும் அவங்க போட்டு ஒரு டார்ச்சர் தான் பண்ணாங்க. இப்போ இந்த மோசே ஆனாலும் அவ்வளோ பொறுமையாக சாந்த குணத்தோடு அன்போடு தயவோடு இந்த ஜனங்களை நடத்திட்டு வரான். இது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப எளிதாக வாசிச்சிடுறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இனிமேல் இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த டெப்த்தை காண்பிப்பாராக. அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ரிவீல்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், வி வுடன்ட் நோ இட். ஆவியானவர் அதை வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அவனுடைய சூழ்நிலையில் போய் நின்று பார்க்கணும். கொஞ்சம் இதை கற்பனை செய்து பாருங்களேன். ஏறக்குறைய 20 லட்சம் பேர், குறைந்தது 20 லட்சம் பேர, 20 லட்சத்துக்கும் மேலே தான். இந்த 20 லட்சம் பேருக்கும் இவன் தகப்பனாக இருக்கிறான். ஒரு லீடராக மட்டும் இல்லை, ஒரு தகப்பனாக. தண்ணி இல்லைன்னா இவங்கிட்ட தான் வராங்க, சாப்பாடு இல்லைன்னா இவங்கிட்ட தான் வராங்க, எல்லாத்துக்கும் மோசே தான். அப்போ ஒரு தகப்பனாக இருந்து நடத்தி வருகிறான். இப்போ இந்த செங்கடல் இவங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது அகெயின் இதை கற்பனை செஞ்சு பாருங்கள். பீச்சை பார்த்தவங்க, ஓஷனை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடலை பார்த்தவர்களுக்கெல்லாம் கடல் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தருடைய வல்லமை அங்கே குறுக்கிடுகிறது. மோசே கர்த்தரை நோக்கி கதறுகிற ஆண்டவர் சொல்லுவார், அவன் கோலை நீட்டுப்பான். முடிஞ்சது. கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அந்த பக்கம் வருகிறார்கள். இவர்களை துரத்தி வந்த எகிப்தியர்கள் அந்த கடலிலே வீழ்த்தப்படுகிறார்கள். பெரிய ஒரு வெற்றி, பெரிய வெற்றி. எகிப்துன்றது அன்றைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம், சூப்பர் பவர், சூப்பர் பவர் ஈஜிப்ட். யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அரசாங்கம், ராஜா, ராஜ்யம், அது முற்றிலும் வீழ்த்தப்படுகிறது. வீழ்த்தப்பட்ட பிறகு ஆடி பாடி கொண்டாடிட்டு வராங்க. வரும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் தண்ணி இல்லை. இந்த 3 நாள் தண்ணி இல்லைன்னு உடனே கர்த்தரை துதித்து பாடின ஜனங்கள்லாம் இப்போ முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே கொஞ்ச தூரம் நடந்து வராங்க. 3 நாள் தண்ணி இல்லாமல் நடந்து வராங்க. யோசிச்சு பாருங்க. அகெயின் வி ஹாவ் டு இமேஜின் திஸ். வனாந்திரத்தில் நடந்து வராங்க.
அவங்க காரில் வரல, வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். அந்த வெயிலில், அந்த ட்ரைனஸில் ஆடி பாடி, இந்த வெற்றிக்கு அப்புறம் எப்படி ஆடி இருப்பாங்க, தங்க முழு பலத்தோடு ஆடி பாடி வராங்க. அப்போது தாகம் எடுக்குது. தாகம் எடுத்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் தண்ணி, அந்த தண்ணியை தூக்கி வாயில் வச்சா அவ்வளவு கசப்பு. அந்த நாட்களில் கசப்புன்னா அது விஷத்திற்கு ஒரு அடையாளம். அப்போது அந்த தண்ணிக்கு பேர் வைக்கிறாங்க மாரா. மாரா என்றால் கசப்பு. அந்த கசப்பு தண்ணி இதை அனுபவித்த உடனே என்ன பண்ணுறாங்க, 24 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து முறுமுறுத்து. அது வரைக்கும் ஆடி பாடி சந்தோஷமாக வந்த ஜனங்க இப்போது இந்த கசந்த தண்ணீரை ருசித்த உடனே மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. ஆண்டவர் செய்த அற்புதத்தையெல்லாம் மறந்து முறுமுறுத்துன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க, உன்னை நம்பி வந்தமே மோசே, இப்படி வனாந்திரத்துலையா நாங்கள் மறிக்கணும், நாங்கள் என்ன பண்ணுவோம், தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுவோம், என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ தெரியல. ஆனால் மோசேயுடைய இருதயம் அங்கே நொறுங்கி போயிருக்கும். அவனுடைய வாழ்க்கையே பாருங்க, இந்த ஜனங்களுக்காக டெடிக்கேட் பண்ணப்பட்டவன். அவன் கதறினான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அப்போ கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அவன் என்ன பண்ணுறான், அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடுறான். போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிட்டான். அது மதுரமான தண்ணீராய் மாறிட்டு The waters of Mara became sweet. அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும், இனிமையாய் மாறிட்டு, இனிப்பாய் மாறிட்டு. What a beautiful thing. ஆண்டவர் அந்த கசப்பை எடுத்து போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அது மதுரமாய் மாறிட்டு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன். அந்த மரத்தினால ஒன்றும் உண்டாகலை பாருங்கள். அப்படி உட்பட்ட ஒரு மரம் இப்போ இருக்கான்னு தெரியல, அன்னைக்கும் இருக்கல, மரம் இல்லை, இட்ஸ் நாட் த ட்ரீ. ஏன்னா கொஞ்சம் இதை யோசிக்கணும், 20 லட்சம் பேரும் குடிக்கக்கூடிய அளவு தண்ணி, என்ன அது ஒரு பெரிய அளவு தண்ணி. அந்த தண்ணி மதுரமாக மாறணும்னா எத்தனை மரங்களை வெட்டி போட்டிருக்கணும். அப்படி இல்லை, ஒரு சின்ன கிளையை வெட்டி போடுறான், அந்த என்டையர் வாட்டர் பாடியே அப்படி இனிமையாக மாறிடுச்சு. கர்த்தருடைய வல்லமை அங்கே கடந்து வந்தது. அந்த விஷத்தை தேவன் எடுத்து போட்டார், கசப்பை மாற்றினார். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் கசப்பை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடும். மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதையை மனிதர்கள் இளக்காரமாய் இழிவாய் எண்ணலாம். ஒருவேளை உங்கள் வேதனையும் உங்கள் புலம்பலையும் கேட்டு மற்றவர்கள் உங்களை இவன் பைத்தியக்காரனாயிட்டான், இவள் பைத்தியக்காரி ஆகிவிட்டாள், பிதற்றுகிறாள் என்று கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மாறாவை மதுரமாய் மாற்றுவாராக. உங்கள் வாழ்வில் எது மாறாவை தோன்றுகிறதோ அதை தேவன் மதுரமாய் மாற்றுவாராக. நிச்சயமாய் அதை செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்கள் கர்த்தர் உங்கள் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற நாட்கள். முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை கூட கர்த்தர் உங்களுக்காக சாத்தியமாய் மாற்றி ஜெயமாய் முடித்து கொடுக்கிற நாட்கள். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ். கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இதை செய்வார்.

ஆமென் ஆமென். புறம்பே தள்ளாத அன்பு, பூரண அன்பு. வாட் அ பியூட்டிஃபுல் சாங் பை பாஸ்டர் ஜெர்சன் எடின்புரோ. பிரியமானவர்களே, மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். உங்கள் மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றுகிற நாட்கள் இது. காட் வில் டர்ன் யுவர் மாரா இன்டு ஸ்வீட்னஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்த அவரை எத்தனை நன்றிகள் சொல்லி துதித்தாலும் அது போதாது. Here is another beautiful song. Let us worship God together.

இதுவரை எபெனேசராய் நடத்தினவர் இனியும் நம்மை நடத்துவார். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆண்டவரே ஒரு வாக்கு தத்தத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு புதிய மாதம். பொதுவாக இந்தியாவில் புதிய மாதம் என்று சொல்லும் பொழுது அந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தம் என்ன என்று தேவனிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்வது ஒரு வழக்கம். நான் ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தரின் இருதயத்தில் மல்கியா 4:2 காண்பித்தார். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். What a beautiful words. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறது ஆரோக்கியம். God is promising health and healing to each one of us. இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்திலும் வாசிக்க விரும்புகிறேன். Yes. But for you who fear my name, the Son of Righteousness will rise with healing in his wings, and you will go free, leaping with joy, like calves let out to pasture. With healing in his wings, Devan thammudaiya daiveega sugathai ungalukkum enakkum அருளுகிற நாட்கள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் சுகவீனமோ பலவீனமோ இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக அதை சுகமாக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, சுகம் என்று சொல்லும் பொழுது முதுமையையும் கர்த்தர் நீக்கி இளமையை நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்போகிறார். வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நிறைய வாலிபர்களை நான் பார்த்துருக்கிறேன், முதியவர்களைப் போல சில பலவீனத்தினால சில மன சோர்வினால தங்களை அப்படியே அவங்க நடத்தி கொள்றத பார்க்குற கர்த்தர் அதெல்லாவற்றையும் முறித்து ஒரு புது உற்சாகத்தையும் புது பலத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் அருளப்போகிறார். நம் சரீரங்களை சுகமாக்கப் போகிறார். புதிய உற்சாகத்தை அருளப்போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. God is going to do a great thing. God is a healer. Our God is a healer. கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவன். கர்த்தர் நம்மை சுகமாக்குகிற தேவன். ஒருவேளை கடந்த நாட்களில் மருத்துவமனை மருத்துவர்கள் என்று நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். வேதனைப்பட்டு ஐயோ இது முடிவுக்கு வந்தால் நல்லாயிருக்குமேன்னு யோசித்து கொண்டிருந்திருக்கலாம். நீதியின் சூரியன் தன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியத்தோடு உங்கள் மேல் இன்றைக்கு எழும்பி வருகிறார். சூரியன் எழும்பும் பொழுது இருளெல்லாம் விலகி போகும் பாருங்கள். நைட் ஃபுல்லாக இருளாக இருந்தாலும் சூரியன் உதிக்கிற வேளையில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த இருளெல்லாம் விலகி போய் எல்லா ஜீவராசிகளும் அப்போது எழுந்து அந்த ஒரு டானை வரவேற்கிறத பார்க்குறேன். எல்லா அதாவது குரலில் சத்தமிட்டு பியூட்டிஃபுல்லாக. ஒருவேளை சிட்டியில் இருக்கும் பொழுது இந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். டேக் டைம் அண்ட் கோ அவுட் இன்டு த கண்ட்ரி சைடு. போயிட்டு அந்த அதிகாலை சூரியன் அப்போ கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தி என்டையர் வேர்ல்டு வேக்ஸ் அப். ஸோ நீதியின் சூரியன் வரும்பொழுது இருள் அகலும், புதிய உற்சாகம் பிறக்கும். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யப்போகிறார். ஆனந்த களிப்போடு அவரை துதிப்போமா.

ஆமேன், ஆமேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்யவிருக்கிறார். நீதியின் சூரியனாய் அவர் நம் மீது உதிக்கவிருக்கிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. நோ மேர வாட் யூ கோயிங் த்ரூ மை டியர் ஃப்ரெண்ட், தி டான் இஸ் அபவுட் டு பிரேக் த்ரூ. விடியல் வர நேரமாயிற்று. உற்சாகமாய் நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் லட்சைக்கும் பதிலாக இரண்டத்தனையான கனத்தை தேவன் அருளும் நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அற்புதமாய் தேவன் நம்மை நடத்தப் போகிறார். இது ஒரு இனிமையான பாடல். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 90:15 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசேனுடைய வார்த்தைகள், மோசே தேவனை நோக்கி கதறுகிற ஒரு ஜபம் இது. 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் ஜனங்களை நடத்தி வந்தான் மோசே. வனாந்திரம் என்பது சாதாரண ஒரு இடம் இல்லை. ஒருவேளை நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்லேருந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பட் ஸ்டில் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ டெசர்ட். இன்றைக்கி நம்ம டெசர்ட்டில் போனால் கூட, மிடில் ஈஸ்ட்லலாம் போகும்போது டெசர்ட் சஃபாரி இதெல்லாம் இருக்குது, பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் அது வந்து டெசர்ட்டுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கறதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வனாந்திரத்தினுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வனாந்திரம்னா என்னன்றதை இந்த இஸ்ரவேல் ஜனங்க நன்றாய் அறிந்திருந்தார்கள். 40 ஆண்டுகள் அந்த வனாந்திரத்திலேயே வாழ்ந்து நடந்து அந்த வனாந்திரம் என்ன எல்லாம் வந்து வச்சுருக்குதோ எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அந்த வனாந்திரத்தின் உக்கரம், கொடூரம் எல்லாத்தையும் இவர்கள் அனுபவித்தார்கள். வனாந்திரத்தில் இருக்கிற பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், பாம்புகள், தேள்கள், பலவிதமான பூச்சிகள், அந்த தாகம், பசி, பட்டினி இது எல்லாத்தையுமே பார்த்தார்கள். இவர்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமான பாதை இல்லை. அதுவும் மோசே கடந்து வந்த பாதை ஒரு சாதாரணமான பாதை இல்லை. ஆனாலும் இந்த ஜனங்களுக்காக, இந்த ஜனங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு மோசே அங்கே ஜெபிக்கிறான். தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும், காம்பன்சேட்டஸ் வித் ஜாய் அப்படின்னு கதறான். இந்த வசனம் எப்போ வாசித்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலை அளிக்கும். ஏன் தெரியுமா? ஐ நோ தட் காட் இஸ் அ காட் ஆஃப் காம்பன்சேஷன். தமிழில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, நஷ்ட ஈடு. கர்த்தர் வந்து நமக்கு அதை ஈடு செய்கிற தேவன். நம்ம கடந்து வந்த எல்லா பாதையின் அல்லது கடந்து வந்த வேதனை, கண்ணீர், இதையெல்லாம் மறக்கும்படி நமக்கு மகிழ்ச்சியை அருளுகிற தேவன். நிச்சயமாக உங்கள் கண்ணீர் மாறும், மறையும். உங்கள் புலம்பல் மாறி ஆனந்த துதி ஒலி கேட்கும்.

0: Hallelujah. What a beautiful song. What a beautiful song. அருமையான வார்த்தைகள். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தாலும் சரி, ஒருவேளை அவமானத்தின் மத்தியில், நிந்தையின் மத்தியில், ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு என்ன ஆகுமோ அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஆகாய விண்மீனைப் போல நீங்கள் பெருகுவீர்கள், ஜொலிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும். நீங்கள் குன்றி போவது இல்லை, குறுகி போவது இல்லை, ஒரு நாளும் நாம் குன்றி போவது இல்லை. மேன்மேலும் பெருகப் போகிறீர்கள், மேன்மேலும் நீங்கள் உயரப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ணப் போகிறார். சற்று நாகாய விண்மீனை பாருங்கள், வானத்தின் நட்சத்திரங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பியூட்டிஃபுல்லாக மட்டும் இல்லை, அதை எண்ண முடியுமா? எண்ண முடியுமா? முடியவே முடியாது. வானத்து நட்சத்திரங்களை இதுவரைக்கும் எண்ணி சொன்னவங்க யாருமே கிடையாது. எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, எந்த அளவுக்கு வலிமையான டெலஸ்கோப்ஸை கண்டுபிடிக்கிறாங்களோ, டெலஸ்கோப்னால் இந்த தொலைநோக்கி, இந்த நட்சத்திரங்களை பார்க்குற இந்த டெலஸ்கோப்ஸ், நாசாலேருந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாலும் சரி, அவங்க புது புது கேலக்சிஸ், புது புது நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். நம்ம பெருகுவோம், பலமடைவோம், தேசத்தை சுதந்திரிப்போம், தேசங்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து நிற்போம், கம்பீரமாய் நிற்போம். நாம் குறுகி போவது இல்லை, குன்றி போவது இல்லை. நிச்சயமாய் நீங்கள் குன்றி போவது இல்லை, குறுகி போவது இல்லை. தலை நிமிர்ந்து நீங்கள் நிற்பீர்கள், உயர எழும்புவீர்கள், தேவனுக்காய் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாய் மாறுவீர்கள். Here is another beautiful song. I hope you enjoy this.
1: இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், அவருடைய நாமத்துக்கு இணை ஏதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னாரே. வாங்க சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்.

சொன்னா சும்மா அதிர்றதில்ல. பாதாளத்தை நடுங்க வைக்கிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமத்தை சொன்னால் நரகம் அதிர ஆரம்பிக்கும், பேய்கள் ஓடும், சாத்தான் நடுங்கி போவான்.

இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, அற்புதம் உண்டு. உங்கள் நாமமே என் பட்டயம், உங்கள் நாமமே என் கேடகம். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் விசேஷமான நாள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகிற ஒரு காலத்திற்குள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். அந்த இஸ்ரவேலுன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து ஜான் மோகன பிரகாஷை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் பேரை போட்டு நீங்கள் சொல்லலாம், உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்ப்பதே அவருடைய இருதயத்தை மகிழ பண்ணுகிறது. எவ்வளோ அருமையான ஒரு தகப்பன், எவ்வளோ அருமையான ஒரு தேவன். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் மகிழ்ந்து துள்ளுகிறதா? நம்ம கனவீனப்படுவதிலோ பலவீனப்படுவதிலோ நாம் ஒடுக்கப்படுவதிலோ இழந்து போவதை பார்ப்பதிலோ கர்த்தருடைய இருதயம் மகிழவில்லை. நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்கிறதை பார்த்து அவர் மகிழ்ந்து துள்ளுகிறார். ஏனென்றால் அவர் மெய்யான ஒரு தகப்பன். ஆகவே தான் யோவான் இப்படி எழுதுகிறார், 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி செய்யப்போகிறார். உங்களை எல்லா விதத்திலும் கர்த்தர் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ண போகிறார். கசந்த உங்கள் மாறா மதுரமாய் மாறும் காலம் இது. டு நாட் வரி மை ஃப்ரெண்ட். எப்படிப்பட்ட காரியமானாலும் கர்த்தர் மாற்றி அமைக்கப் போகிறார். லெட்ஸ் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் சாங்.

தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். நிச்சயமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்க போகிறார். God is going to compensate each one of you with great ஜாய். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். God bless you.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus, we love you, we worship you.

0: ஹலோ எவ்ரிபடி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. நீங்க இப்ப கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி. இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னு உங்களுக்கு தெரியும், இது விருந்து சாலை. ஓகே, நாங்க உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த விருந்து சாலை நிகழ்ச்சிக்கு நம்மளோடு இணைந்திருப்பது செஃப் விதுலா வந்திருக்காங்க, அண்ட் ஐ எம் அனிதா. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து தந்தூரி ஸ்பெஷல் சொன்னாங்க. விதுலா வந்த உடனே தந்தூரி ஸ்பெஷல் பார்க்கலாம் அப்படின்னு. எனக்கு தந்தூரி ஸ்பெஷல் சாப்பிட்ருக்கேன், அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உண்மை தெரியாது. ஸோ அதனால தந்தூரினா என்னன்னு முதல்ல கேட்டுக்கலாம் நம்ம விதுலா கிட்ட. ஓகே விதுலா, தந்தூர்னாக்க நம்ம நான் ரொட்டிலாம் செய்வாங்களே? ஆமா, அந்த மாதிரி ஐட்டம் தானே?
1: ஆமா, தந்தூர் இஸ் a type of roasting. நம்ம ரோஸ்ட் கிரில் அப்படினு சொல்லி நிறைய விதமான குக்கிங் மெத்தட்ஸ் பாத்துறோம். அதுல வந்து this is a roasting.
0: ஓகே,
1: தந்தூர் அப்படிங்கற கான்செப்ட் யாரு நமக்கு, அந்த கான்செப்ட் வந்துட்டு நம்ம வேர்ல்டுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணது யாருன்னா இந்த ஹரப்பன் பீப்பிள், தெரியுமா?
0: ஓ, மொஹஞ்சதாரோ ஹரப்பா,
1: அந்த கல்ச்சர்ல இருந்து வந்த ஒரு ட்ரெடிஷன் இது.
0: ஓகே ஓகே,
1: சோ இட்ஸ் a very old tradition
0: near பஞ்சாப் அந்த ஆப்கானிஸ்தான்.
1: ஆமா, அந்த கங்கா அந்த சைடுல இருந்து, ஐ திங்க்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த சைடுல. ஸோ அந்த கல்ச்சர்ல இருந்து அது வந்துச்சு. இப்போ நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட் பீப்புள் கிட்ட தந்தூர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்பிட் ரோஸ்டிங் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு புரியும்.
0: ஓகே,
1: அதாவது பாட்டோ ஒரு பானையிலையோ, இல்ல இப்போ வந்துட்டு கிராக்கரி பாட்டே வந்திருக்கு, எலக்ட்ரிக் கிராக்கரிஸ் வந்திருக்கு, அதுல பண்றதுதான் இட்ஸ் அ ஸ்பிட் ரோஸ்ட்.
0: ஓகே,
1: சோ தந்தூர் இஸ் a type of spit roasting.
0: ஓகே, அதாவது நம்ம ரோஸ்ட் பண்றோம்.
1: ஆமா,
0: வித்தவுட் ஆயில்.
1: வித்தவுட் ஆயில்
0: அதாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருந்துச்சாலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்களே மீண்டும் உங்களை ஒரு முறை கூட வருக வருக என்று வரவேற்கிறோம். நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபோன் பண்ணி இல்லை சாட்டில் சொல்லி நீங்கள் எல்லாரையும் லாக்அவுன் பண்ண சொல்லுங்கள். எல்லாரையும் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தந்தூரில் நிறைய ஐட்டம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, செஃப் வந்து நிறைய ரெசிபிஸ் சொல்ல போகிறாங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி எல்லாரையும் லாக்இன் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் மறுபடியும் உங்களை ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்க போகிறோம். பாய்.
1: வரமாட்டேன் ஃப்ளோ.

0: வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக் டு விருந்துச்சாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி. எஸ் லிசனர்ஸ், நாங்க இப்ப வந்து தந்தூரி பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்மளோட செஃப் விதுலா இருக்காங்க அண்ட் ஐ எம் அனிதா. ஓகே, இப்ப வந்து தந்தூரி பத்தி பேசணும்ல விதுலா, அது வந்து நீங்க சொன்னீங்க ஹரப்பா அந்த உங்களுடைய மெத்தட், அந்த ஆமா இண்டஸ் வேலி மெத்தட் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல ரொம்ப ஏறக்குறைய எவ்வளோ தௌசண்ட்ஸ் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு மெத்தட் தான் இப்போ வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையில பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு, அதாவது இது வந்து இது இதை பார், இது புதுசு, இது நூதனம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி இருந்தது தான் இப்போவும் இருக்கு, இங்கே இப்போ இருக்கிறது அப்புறம் பழசாக போயிடும் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியில் வரும். ஆமா, அது மாதிரி இது ஒரு ஒரு பழைய கால ஒரு மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு முறைன்னு சொன்னீங்க. ஆனா இதை வந்து நம்ம வீட்டுல நம்ம இப்ப நம்ம செய்ய முடியுமா? இது ஹோட்டல்ல தான் பொதுவா நம்ம வந்து தந்தூரி ஐட்டம், நான், ரொட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் வீட்டுல வந்து அதை செய்ய முடியுமா? இதெல்லாம்
1: வீட்டுல நம்ம செய்யலாம். ஆனா செய்யறதுக்கு என்ன ஒரே ஒரு டிராபேக் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அந்த சார்கோல் ஃபிளேவர் கிடைக்காது.
0: ஓகே ஓகே.
1: ஏன்னா தந்தூர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா
0: பொதுவா ஏதாவது டிஷ் செய்யும் போது டிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணுவாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல ஒன் ஹவர் இல்ல ஹோல் டே அப்படின்ட்டு. நீங்க அடுப்பையே மேரினேட் பண்ணுவீங்களா?
1: பாட்டே நம்ம மேரினேட் பண்றோம். இப்போ நம்ம வந்துட்டு வீட்ல தோசை ஊத்துறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தோசைக்கல்ல
0: ஓ ஆமா எண்ணெய் தடவுவோம்,
1: எண்ணெய் தடவி கொஞ்ச நேரம் ஊற விட்டோம்னா தோசை நல்லா வரும்.
0: ஆமா ஆமா,
1: அதே மாதிரி இந்த பாட்டையும் நம்ம பண்றோம்.
0: ஓகே,
1: அதுல என்னெல்லாம் போடுவாங்கன்னா நல்ல இந்த பாலக்கீரை இருக்குல்ல,
0: பாலக்கீரை
1: அதை நல்லா அரைச்சு அது பேஸ்ட் பண்ணி அதோட வால்ஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணி இந்த ஹீட்ல அதையும் விட்டுருவாங்க.
0: ஓகே,
1: சோ உங்க என்ன ஆகும், அந்த மண் வாசனை வராது.
0: ஓகே,
1: அது வர வாசனை வந்துட்டு உங்களுக்கு அந்த கீரை கலந்து அந்த அடுப்பு கறி கலந்து வர வாசனை பாட்ல பண்ணீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு.
0: ஓகே,
1: இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்மால் சைஸ் ஸ்மால் வெர்ஷன்ஸ் ஆஃப் தந்தூர் எலக்ட்ரிக் பாட் கிடைக்குது.
0: எலக்ட்ரிக் பாட் இருக்கு,
1: பாட்ல எலக்ட்ரிக் அவன் கிடைக்குது. அது ஒண்ணு இல்ல, நம்ம பேசிக்கா நம்ம கிரில் ஹீட் ஃப்ரம் ஒன் சைடு வரும் உங்களுக்கு.
0: ஓகே,
1: அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே ஹீட்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: நீங்க வந்து மைக்ரோ ஓவன் சொல்லல,
1: மைக்ரோ அவன் சொல்லல, தந்தூரி அவன் வந்துட்டு ஒரு ஓடிஜி உடைய கான்செப்ட். பட் அது என்னன்னா சைஸ் ஸ்மாலா இருக்கும், அந்த சைஸ் சின்னதா இருக்கு அதாவது
0: கறி வாசனையோட அந்த அடுப்பு கறி வாசனையும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு சார்கோல் பர்னிங் சார்கோலை வந்து ஓடிஜி மாதிரி அந்த இதுல தான் வைக்கணும், ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு
1: அதுங்க உள்ள வச்சிட்டீங்கன்னா
0: மைக்ரோவேவ்ல ட்ரை பண்ணிராதீங்க, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு கிடையாது. ஓகே லிசனர்ஸ், நீங்க வந்து கேட்டுக்கொண்டிருப்பது விருந்துச்சாலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து தந்தூர் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து தந்தூர் ஸ்பெஷல் பத்தி பேசிட்டு இருக்கோம். முதல்ல வந்து தந்தூர்னா என்னன்னு முதல்ல நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ நீங்க நிறையவே தெளிவாயிருப்பீங்க, அது எங்கேருந்து உருவாக்குன்னு ஒரு ஒரு ஹிஸ்டரியோட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தொடர்ந்து நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்க்க போறோம். உடனே உங்க போன் எடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுங்க, எல்லாரையும் லாகின் பண்ண சொல்லுங்க, நிறைய ரெசிபி சொல்ல போறாங்க விதுலா. ஸோ வில் கேட்ச் யூ ஆஃப்டர் ஷார்ட் பிரேக்.
2: அன்பானவர்களே, ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எந்த கேசட்டும் சிடி

0: We welcome you listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம். அண்ட் திஸ் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி வந்து விருந்துச்சாலைன்னு ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்மளோட இணைந்திருப்பது செஃப் விதுலா அண்ட் ஐ எம் அனிதா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி தந்தூர் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல விதுலா, அப்போ நீங்க சொன்னீங்க அது வந்து அடுப்புல பண்றதுன்னு, வெறும் சார்கோல், வெறும் சார்கோல் அனல்ல தான் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, வெறும் சார்கோல் அனல்ல வந்து நம்ம ஓகே ரொட்டி வெந்துடும் வச்சுக்கோங்க, அது மாவு ஓகே அது நோ ப்ராப்ளம். ஆனால் நம்மளுக்கு சிக்கன்லாம் கூட தந்தூர் சிக்கன்லாம் தராங்க, மட்டன் எல்லாமே இருக்கு. அது எப்படி நம்ம குக்கரில் போட்டு அது ஒரு நாலு விசில் விட்டு அப்புறம் தான் வேகுது, அது எப்படி நீங்கள் தனல் அந்த தனல்ல வெந்துடுமா?
1: அந்த அனலில் வேகிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னா மேரினேஷன் பண்ணுறோம்ல, ஊற வைக்கிறோம்.
0: ஆமாம்,
1: அதுக்கு வந்து டெண்டரைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
0: ஓகே,
1: இப்போ இந்த பப்பாயா இருக்கு, நம்ம பப்பாயா என்ன சொல்றது,
0: பப்பாளி பழம்,
1: பப்பாளி பழம்,
0: ஆமா
1: பப்பாளி காய் இருக்குல்ல,
0: ஆமா காயா இருக்கு,
1: ஆமா காயை வந்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி இந்த கறியில போடலாம், அது என்ன பண்ணும், சீக்கிரம் சாஃப்ட் பண்ணிடும்.
0: ஓகே ஓகே.
1: மாங்காய் பவுடர் கேள்விப்பட்ட,
0: மாங்காய் பவுடர், ஆமா கேள்விப்பட்ட, ஆம்
1: ஆம்சூர்,
0: ஆம்சூர்

0: தந்தூரில் முக்கால்வாசி டிஷ்ஷஸ் இப்போ மட்டன் சிக்கன்லாம் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கனாக்கா மேரினேஷன் அட்லீஸ்ட் 8 hours இருக்கும். 8 மணி நேரம் அந்த டெண்டரைசரில் ஊறும் போது அந்த கறி என்ன ஆகுது, சாஃப்ட் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 hour. நீங்க
1: ராட் மாதிரி வச்சு அதுல சொரி விட்டுருப்பாங்க,
0: அந்த ஸ்கீவர்ஸ்ல போட்டு ஏற்கனவே தொங்க விட்டுருப்பாங்க.
1: ஓகே,
0: அது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி குக்கிங் இஸ் ஆல்ரெடி டன்.
1: ஓ,
0: சோ ஆர்டர் பண்ணுமா அடுத்த ஹாஃப் குக்கிங் தான் பண்றாங்க.
1: அதாவது முன்னாடியே அந்த தந்தூர்லயே பண்ணி கொஞ்சம்
0: தந்தூர்லயே பண்ணி எடுத்து வச்சிருவாங்க, டிஸ்பிளேல இருக்கும். ஆர்டர் பண்ணும் போது எடுத்து திரும்பியும்
1: பாதி வேலையை முடிச்சிருவீங்க.
0: ஆமா, அடுத்த பாதி வேலையை கெஸ்டுக்கு எதிர்க்கு குக் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பராக சொன்னீங்க. ஓகே லிசனர்ஸ் கேட்டுக்கோங்க, இதை மெயினாக என்னென்னாக்கா மேரினேஷன் டைமு ப்ளஸ் அந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்றது. என்னென்ன ஆட் பண்ணான்னு சொன்னாங்க, அது வந்து பைனாப்பிள், ஃபிக், அந்த அத்திப்பழம் காய், அத்திக்காய் வந்து அரைச்சி இது பண்ணலாம், இல்லை பொமக்ரனட்டோடைய சீட்ஸை வந்து நீங்கள் பேஸ்டாக இது பண்ணி அதோட சேர்க்கலாம், வினிகர் இல்லை பப்பையா எது வேணாலும் நீங்க ஏதாவது ஒண்ணு எல்லாத்தையும் உடனடியா போட்டுறீங்க.
0: இல்ல அந்த ரெசிபிக்கு ஏத்த மாதிரி நான் நிறைய ரெசிபி.
1: ஓகே, ஆமா,
0: அந்த ரெசிபிக்கு ஒரு இது இருக்கும்.
1: ஆமா, ஒவ்வொரு ரெசிபிக்கு ஏத்த மாதிரி இப்ப சொல்ல போறாங்க. சோ நீங்க அதெல்லாம் இதெல்லாம் டெண்டரைசர் அப்படின்றாங்க, அது வந்து நல்லா அப்படியே லூஸ் ஆக்கி அந்த இது நம்ம சாஃப்ட் ஆக்கிரும், மீட் சாஃப்ட் ஆக்கிரும். சோ நெக்ஸ்ட் நம்ம குக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது அப்படின்னு செஃப் சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த ரெசிபி போலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் பிரேக். Okay, listeners, have a short break. Stay tuned. This is Durmichalai.

0: வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக். திஸ் இஸ் விருந்துச்சாலை அட் இன்பம் எஃப்எம் ரேடியோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விருந்துச்சாலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே செஃப் விதுலா மற்றும் அனிதா நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முக்கியமா ஸ்பெஷலா பேசிட்டு இருக்கிறது வந்து தந்தூரி அப்படின்ற ஸ்பெஷல் பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம கேட்ட மாதிரி அது ஒரு அடுப்புல வச்சு பண்றது, அந்த அடுப்பு வந்து இல்லைன்னா கூட நம்ம அதே எஃபெக்டை வந்து வீட்லயும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது வந்து இந்த மேரினேஷன் பிளஸ் அந்த டெண்டரைசர் என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க, ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நோட்டு இப்போ புரட்டுற சத்தம்லாம் கேட்குது எங்களுக்கு. நோட்டும் பேனா கையும் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட். இப்படி தான் இருக்கணும், அப்போதான் மறந்து போகாது, நம்மளுக்கு செஞ்சு பார்க்க முடியும். என்னதான் ஞாபகத்தில் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சிலது விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த எஃபெக்ட் வராது. ஸோ எல்லாம் பேப்பர் பேனாவோட ரெடியாக இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம முத முதல்ல பார்க்க போகிற ரெசிபி உங்களுக்கே தெரியுங்க. நம்ம ஹோட்டல் போனால் முத முதல்ல தந்தூரில் என்ன கேட்போம், தந்தூர் சிக்கன். அதுதான் இன்னைக்குடைய முதல் ரெசிபி. முதல் ரெசிபியை பற்றி இப்போ சொல்ல போகிறாங்க செஃப் விதுலா.
1: தந்தூரி சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன்.
0: தேவையான பொருட்கள் எழுதிக்கோங்க.
1: உங்களுக்கு வந்து சிக்கன் 800 grams.
0: ஓகே, சிக்கன் 800,
1: அதான் ஒரு ஹோல் சிக்கன் வந்து 800 grams சைஸ். ஒரு கிலோக்கு மேலாம் சிக்கன் வாங்காதீங்க இந்த ரோஸ்டிங்க்கு, ஏன்னா சிக்கன் மீட் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ சாஃப்டாக டெண்டராக இருக்கணும்ல அந்த மீட்டும்.
0: ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரே கோழி வந்து 800 grams இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க.
1: ஆமாம், அதாவது கிளீன்லாம் பண்ணி அதோட வெயிட் 800 grams
0: அவ்வளோ தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக நிறைய கேஜி இருக்க மாதிரி வாங்கினீங்கன்னா அது முத்தலாக இருக்கும் அப்படின்றீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: ஓகே,
1: ஸோ 800 grams, அதாவது 750 to 800 grams இருக்கலாம்.
0: ஓகே
1: ஓகே, அதுக்கு வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்டெப் இருக்கு, மேரினேஷன் 1 அண்ட் மேரினேஷன் 2ன்றது இருக்கு.
0: மேரினேஷன் 1 அண்ட் மேரினேஷன் 2.
1: ஸோ மேரினேஷன் 1க்கு தேவையானது வந்து வினிகர் 2 tablespoons,
0: வினிகர் 2 tablespoons,
1: ரெட் சில்லி பவுடர்,
0: ரெட் சில்லி பவுடர்
1: 1/2 tablespoon,
0: ஹாஃப், ஓகே 1/2 tablespoon,
1: குக்கிங் ஆயில்,
0: குக்கிங் ஆயில்
1: 3 tablespoons,
0: 3, ஓகே 3 tablespoons,
1: சால்ட் 1 teaspoon,
0: சால்ட் 1 teaspoon. இது மேரினேஷன் 1. ஓகே,
1: மேரினேஷன் 2 வந்துட்டு கர்ட் 1 cup,
0: கர்ட் 1 cup,
1: ஜிஞ்சர் பேஸ்ட் 2 tablespoons.
0: நோ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்
1: இல்லை,
0: ஒன்லி ஜிஞ்சர்.
1: ஆமாம், ஜிஞ்சர் வந்து 2 tablespoons, garlic paste 1 tablespoon,
0: garlic 1 tablespoon,
1: bay leaf 1,
0: bay leaf 1,
1: அதான் இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்றோம்.
0: ஆமா, பிரிஞ்சி லீஃப் 1,
1: cloves ஏலக்காய் 2,
0: cloves வந்து
1: I'm sorry cloves னா கிராம்பு 2,
0: கிராம்பு 2,
1: ஏலக்காய் 4,
0: ஏலக்காய் 4,
1: அப்புறம் நட்மேக் அப்படினு சொல்றோம், ஜாதிக்காய்,
0: ஜாதிக்காய்,
1: ஜாதிக்காய் வந்துட்டு ஒரு அது பவுடர் பண்ணி ஒரு 2 pinch
0: பவுடரா போடணும்.
1: ஆமா, பவுடர்
0: 2 pinch.
1: மேஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்கிரிடியன்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, ஆனா அது ஆப்ஷனல். அதுவும் இந்த நம்ம ஜாதிக்காய் மாதிரியே இருக்கும். ஸோ அது கிடைச்சிச்சுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணலாம்.
0: மராத்தி முக்குன்னுவாங்களே அதுவா?
1: அதுதான் நினைக்கிறேன், கரெக்ட். அதே மாதிரி இருக்கும், ஹார்டா இருக்கும், அதுவும் பவுடர் பண்ணி 2 pinch. அப்புறம் பிளாக் பெப்பர், ஹோல் பிளாக் பெப்பர் 1 tablespoon,
0: பிளாக் பெப்பர்,
1: ரெட் சில்லி
0: பெப்பர் வந்து 2 tablespoons, 1 tablespoon. ஓகே,
1: ரெட் சில்லி,
0: ரெட் சில்லி
1: சின்ன சின்னதாக உடச்சி வச்சு 1 tablespoon, ஆயில் 1 tablespoon,
0: ஆயில் 1 tablespoon,
1: சால்ட் 1 teaspoon,
0: சால்ட் 1 teaspoon,
1: ஃபுட் கலர்,
0: ஃபுட் கலர்
1: 2 teaspoons,
0: டீஸ்பூன்.
1: ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம மேரினேஷனுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் கீ தனியாக நம்மளுக்கு ஒரு 2 tablespoon கீ தேவை.
0: ஓகே, பொதுவாக வந்து தந்தூரிக்கு வந்து நம்ம கீ அந்த மாதிரி சேர்க்கணுமா?
1: அதாவது அதில் போட்டு குக் பண்ண மாட்டோம், பட் என்ன பண்ணுவோம், அந்த தந்தூர் வந்து அந்த இன்டென்ஸ் ஹீட்டில் வந்து குக் ஆகுதுல்ல, ஸோ அந்த மீட் என்ன ஆகுனா அவுட்டர்லேயே ரொம்ப ட்ரை ஆகிடும்.
0: ஓகே ஓகே.
1: ஸோ இந்த ஆயில் இந்த ஹீ இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் ப்ரஷ் பண்ணுவோம். நீங்க ஹோட்டலே பாத்துருப்பீங்களே, அந்த அடுப்புல இருந்து இப்படி எடுத்து ப்ரஷ் வச்சிருமோ தேய்ப்பாங்க உள்ள வைப்பாங்க. ஸோ தட் இஸ் அந்த ஹீ தான் வந்துட்டு அது என்ன ஆகும், அந்த ஃபேட் அதுக்குள்ள ரீட்டைன் ஆகாது, ட்ரிப் ஆயிடும்.
0: ஓகேப்பா. ஓகே, ஹீ வந்து எவ்வளோ சொன்னீங்க?
1: 2 tablespoons.
0: 2 tablespoons போதும். ஓகே.
1: ஸோ இப்போ செய்முறை
0: அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம தேவையான பொருட்கள் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கன் வந்து ஹோல் சிக்கனாக வாங்க சொல்கிறாங்க, அதுவும் டெண்டர் சிக்கனாக இருக்கணும். ஸோ அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 kilo 800 grams இருக்கிற மாதிரி இருந்தாக்க அது வந்து டெண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிக்கன் வந்து 800 grams. மேரினேஷன் 1 அண்ட் மேரினேஷன் 2 ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மேரினேஷன் 1 தேவையானது வந்து வினிகர் 2 tablespoons, ரெட் சில்லி 1/2 tablespoon, குக்கிங் ஆயில் 3 tablespoons, salt 1 teaspoon. மேரினேஷன் 2 வந்து கர்ட் 1 cup, ஜிஞ்சர் 2 tablespoons, அதாவது ஜிஞ்சர் பேஸ்ட்டு, கார்லிக் பேஸ்ட் வந்து 1 tablespoon, பே லீஃப் 1, க்ளோஸ் 2, ஏலக்காய் வந்து 4 போட சொல்லியிருக்காங்க, ஜாதிக்காய் வந்து பவுடர் பண்ணி 2 pinch, அதே மாதிரி இந்த மராத்தி மூக்குன்னு சொல்கிற மேய்ஸ் வந்து 2 pinch பவுடர் பண்ணி, பிளாக் பெப்பர் வந்து 1 tablespoon, ரெட் சில்லி 1 tablespoon, அதாவது மிளகாத்தூள் வந்து 1 tablespoon, ஆயில் வந்து 1 tablespoon, சால்ட் வந்து 1 teaspoon, அண்ட் ஃபுட் கலர் வந்து 2 teaspoons. ஓகே, அப்புறம் தனியாக வந்து கீ வந்து 2 tablespoons ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து செய்முறை பார்க்க போகிறோம். தந்தூரி சிக்கன் எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லும் பொழுதே அப்படியே எல்லாருக்கும் நாக்கு ஊறுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் செய்முறையெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அசத்த போகிறீங்க உங்கள் வீட்டார. ஸோ எல்லா லேடிஸ் மட்டும் இல்லை, இந்த காலத்தில் எல்லா ஜென்ஸ் கூட சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹோட்டல்ஸில் மெயினாக அவங்க தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிறைய ஜென்ஸ் தான் நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு
1: சொல்லிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி குட்.
0: ஆமாம். ஏன்னா ஹோட்டலில் வந்து சும்மா கொஞ்சம் ஒரு படி சோறு அப்படிலாம் வடிக்க மாட்டாங்க, அது ஏகப்பட்டது செய்வாங்க. அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து நம்ம ஜென்ஸ் தான் லாயக்குன்ற மாதிரி தான் ஆகிடுது இல்லை. ஓகே, வீட்டில் செய்ய மாட்டாங்க, ஆனால் வேலையிலும் போய் செய்யும்போது கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். இது வீட்டில் கூட செஞ்சு ஒரு சமயம் பிள்ளைகளை வந்து மனைவியை வந்து மகிழ்விக்கலாம். எப்போவுமே
1: இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறது அரைக்கிறதுலாம் அவ்வளோ கிடையாது.
0: ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்கு. நம்ம ஒன்றும் போட்டு தேங்காய் அரைச்சி அது இது அரைச்சி
1: வெட்டுறது இந்த தலைவலிலாம் கிடையாது,
0: ஒன்றுமே இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வெங்காயம் தக்காளி ஒன்றுமே இல்லை, எல்லாமே பவுடர் தான். ஸோ நம்ம அழகாக இது பண்ணி மேரினேஷன் வச்சுட்டு அழகாக எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். ஓ சூப்பர். ஓகே, இதெல்லாம் இப்போ செய்முறை பார்க்க போகிறோம். லிஸ்னர்ஸ் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. செய்முறை
1: சிக்கன் வந்துட்டு நீங்க ஹோல் சிக்கனாவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லனா பெரிய பெரிய பீசஸா யூஸ் பண்ணலாம்.
0: ஓகே, அப்படி நீங்க வாங்குறீங்கன்னா கோழி அந்த மாதிரியே யூஸ் பண்ணலாம்.
1: ஹோல்
0: சிக்கனா அப்படியே யூஸ் பண்ணலாம்.
1: அப்படி இல்லனா ஒரு சிக்கனை நாலா வெட்டினா
0: போதும், நாலு பீசா வெட்டலாம். ஓகே ஓகே.
1: சோ அந்த சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி வத்த எடுத்துறணும். தண்ணி இருக்க கூடாது, அதுல
0: தண்ணி இருக்க கூடாது,
1: தண்ணி சுத்தமா இருக்க கூடாது. அந்த சிக்கனுடைய திக்காக இருக்கிற பீசஸ், அதாவது சிக்கன் பிரெஸ்ட்டு, அந்த தை, அந்த லெக், அந்த இடத்துலலாம் ஒரு சின்ன கீரல் போட்டுக்கலாம்.
0: நல்லா வேகணும், உள்ளே
1: சாறு இறங்கணுன்றதுக்காக. ஓகே, ஸோ தட் இஸ் அவர் ஸ்டெப் 1, டு க்ளீன் த சிக்கன் அண்ட் டு ஸ்லிட் த பீசஸ்.
0: ஓகே, ஹோல் சிக்கனாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை 4 pieces போட சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த ரொம்ப திக்காக சதம் இருக்கிற இடத்துல நல்லா ஒரு ஒரு
1: கீரல்
0: கட்டி வச்சு கொஞ்சம் கீறி வச்சுக்கலாம். ஓகே
1: ஓகே, நம்ம இந்த மேரினேஷன் 1 இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிடணும், ஈவனாக அப்ளை பண்ணணும்.
0: இப்போ மேரினேஷன் 1 or 2?
1: மேரினேஷன் 1.
0: ஓகே,
1: மேரினேஷன் 1 நம்ம வினிகர், சில்லி பவுடர், ஆயில் அண்ட் சால்ட் இருக்குல்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணணும். 1 hour மேரினேட் பண்ணணும்.
0: 1 hour.
1: இது எதுக்கு பண்ணுறோன்னா இந்த வினிகரும் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் வந்துட்டு மெயினாக உள்ளே இறங்கணும். ஸோ வினிகரோட காம்பினேஷனில் இதெல்லாம் சீக்கிரம் இறங்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்று வந்துட்டு அந்த கவுச்சி வாசனை வரும், இன்னொன்று வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற லிக்விடுக்கெல்லாம் நல்லா இறங்கிடும் இதில்.
0: ஆமாம், நான் கூட பண்ணியிருக்கேன், அதாவது அவனில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கன்வெக்ஷன் கிரில்ல பண்ணியிருக்கேன். பண்ணும்போது நம்ம என்ன பண்ணி வச்சுட்டு இதை உள்ளே வைக்கும்போது உள்ளேருந்து அந்த இதெல்லாம் வருதில்ல, அந்த வேகாமல் அப்படியே பச்சையாக இருக்க மாதிரியே இருக்கு. அதுக்கு வந்து மேரினேஷன் தான் பெஸ்ட்.
1: ஆமாம், ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ஸ்டெப் 1 நீங்கள் இந்த வினிகரும் சால்ட் போட்டிங்கன்னா அது உள்ள இருக்கிற அந்த ராநெஸ் அந்த போன் வரைக்கும் அது இறங்கும். இப்ப நம்ம ஹோட்டல்லயே நீங்க தந்தூர் சிக்கன் யூஸ்வலா வாங்கி சாப்பிடும் போது அந்த போன் உடைக்கும் போது அது கொஞ்சம் பிங்கிஷா தான் இருக்கும்.
0: ஆமா ஆமா.
1: சோ அது
0: அது வரைக்கும் போயிருக்க,
1: அது வரைக்கும் போகணும், அது ஒரு சில ட்ரை இன்கிரீடியன்ஸ் இருக்கும்.
0: ஆமா, சில்லி பவுடர்,
1: சில்லி இருக்கு.
0: ஆமா,
1: அப்புறம் உங்க ஜிஞ்சர் இருக்கு,
0: ஜாதிகா பவுடர்,
1: உங்க க்ளோவ்ஸ், கிராம்பு, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை இன்கிரீடியன்ஸ்.
0: ஆமா,
1: இதெல்லாத்தையும் நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சுக்கணும்.
0: ஓகே,
1: இன்க்ளூடிங் த கர்ட்.
0: ஓகே, ஓ கர்டோட போட்டு அரைச்சுக்கலாம்.
1: எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு அப்புறம் கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வினிகரையும் போட்டு ஒரு அரைச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மூத் பேஸ்ட் வந்துடும்.
0: ஓகே ஓகே லிஸ்னஸ், மேரினேஷன் டூ இப்போ பண்ண போகிறோம். அதாவது 1 hour மேரினேஷன் 1 முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுன்னா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து கர்டோட மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம சில்லி பவுடர்,
1: ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து இப்போ சிக்கனில் ஒன்றா போட்டு மேரினேட் பண்ணிடணும்.
0: ஓகே, அப்புறம் மற்ற ஜிஞ்சர் கார்லிக்லாம் சேர்த்துக்கணும்.
1: ஆமாம், எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணிடணும். ஸோ மேரினேஷன் 2 மொத்தமாக அரைச்சி சிக்கனில் மேரினேட் பண்ணிடுறோம். இந்த மேரினேஷன் வந்துட்டு 6 hours இருக்கும்.
0: 6 hours. ஆ, அப்போ நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறது அதில் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இது பண்ணிட்டு உடனே ஃப்ரை பண்ணலாம் முடியாது, அது எண்ணெய் இல்லைனாக்க ஓகே நினைக்கிறேன்.
1: ஆமா, 65க்குலாம் ஓகே, பட் நாட் ஃபார் இது.
0: ஆமா ஆமா, ஓகே.
1: ஸோ 6 hours மேரினேட் ஆகணும்.
0: 6 hours.
1: இந்த பேஸ்ட் இந்த லிக்விட்லாம் வந்து நல்லா நிறையா இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த சிக்கன் நல்லா அதுக்குள்ளே சோக் ஆகி ஊறி அதுலேயே அது சாஃப்ட் ஆகிடும். இந்த வினிகர்லாம் போட்டிருக்கதும் ஒரு டெண்டரைசர்,
0: டெண்டரைசர்
1: நல்லா சாஃப்ட் பண்ணிடும்,
0: நல்லா சாஃப்ட் ஆகிடும். 6 hours நல்லா ஊற வச்சு,
1: நல்லா ஊற வச்சுட்டு
0: ஓகே.
1: இப்போ நம்ம எலக்ட்ரிக் அவனில் தானே பண்ண போகிறோம்.
0: ஆமாம்.
1: ஸோ நம்ம கிரில் மோடில் போட்டுட்டு,
0: கிரில் மோடு ஓகே,
1: ஆஃப்டர் 6 hours கிரில் மோடில் போட்டு நம்ம ரேக்கை வந்துட்டு டாப் ரேக்கில் வச்சுக்கலாம்.
0: டாப் ரேக்,
1: ஏன்னா அந்த ஹீட் ஒன் சைட்லேருந்து வருது.
0: ஆமாம்.
1: ஸோ டாப் ரேக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு இந்த பீசஸ் வந்துட்டு நல்லா அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
0: ஓகே,
1: பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்துட்டு இட் வில் டேக் ஓன்லி 25 minutes டு குக்.
0: 25 minutes.
1: கிரில்லோட டெம்பரேச்சர் எப்படியோ உங்களுக்கு வந்துட்டு 150 degrees இருக்கும், 150 to 180 degrees வரைக்கும் வரும்.
0: ஆமாம்.
1: ஸோ இட் வில் டேக் ஓன்லி 25 minutes.
0: இல்லை, நம்ம செட் பண்ணணும்ல, நம்ம
1: கிரில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ செட் பண்ணிங்கனாலும் அந்த ஒரு ஹீட்டு தான் அதுக்கு.
0: ஓகே ஓகே.
1: நம்ம அவன் அந்த அவன் மோட் யூஸ் பண்ணும்போது தான் டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும்.
0: ஓகே, கிரில்லுக்கு வந்து 150.
1: ஆமாம், யூஸ்வலாக அதோடய ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் 150 degrees.
0: ஓகே.
1: ஸோ அந்த 150 degreesில் இந்த ஹீட் நம்ம வந்துட்டு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 2 inches கேப் தான் இருக்கும் அந்த கிரில்லுக்கும் நம்ம வச்சிருக்கிற மீட் பீசஸ்க்கும்.
0: ஆமாம்.
1: ஸோ அடியில் ஒரு ட்ரே வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து வர அந்த ட்ரிப்பிங்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடும்.
0: இல்லை, அதுக்கு உள்ளே ஒரு கிளாஸ் இது கொடுத்துருப்பாங்களா?
1: இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மைக்ரோவேவ் கன்வென்ஷன் டைப்பில் அடியில் கிளாஸ்லேயே கலெக்ட் ஆகிடும். இப்போ ஓடிஜிலாம் வைக்கணும்னா அதுக்கு கிடையாது. ஸோ அதுக்கு கீழே ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ட்ரிப்பிங் அதில் கலெக்ட் ஆகிடும்.
0: ஓகே.
1: ஸோ ஒரு 15 minutes அப்புறம் எடுத்தீங்கன்னா மேலே கொஞ்சம் குக் ஆகி அந்த டார்க்காக ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கீ இருக்குது பாருங்கள், ஒரு ப்ரஷ் வச்சு இந்த கீயை வந்துட்டு அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு பீஸ் எல்லாம் டேர்ன் பண்ணி இன்னும் ஒரு 15 minutes வச்சுட்டிங்கன்னா
0: இடையில எடுக்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து குக்கிங் டைம் வந்து 25 minutes. அதில் வந்து பாதி நேரத்துலேயே நீங்கள்
1: வெளியே பண்ணி
0: வெளியெடுத்து அதை வந்து கீயை வந்து அப்ளை பண்ணி
1: அப்ளை பண்ணி
0: திருப்பி வைக்க சொல்லுங்க.
1: ஆமாம், மீட்டை திருப்பி வச்சுருங்க. ஏன்னா இந்த ஒரு சைடு டார்க் ஆகிடுச்சு.
0: ஆமாம் ஆமாம்.
1: இந்த சைடு வந்துட்டு ரெட்டாக இருக்கும். ஸோ அதை திருப்பி வச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் டார்க் ஆகும்.
0: ஓகே.
1: ஸோ 25 minutes குக் ஆகிடுச்சு. நீங்கள் எடுத்து இப்போ அது கூட வந்துட்டு மின்ட் சட்னி, லெமன் வெஜ்ஜஸ், அனியன்ஸ் இதோட சர்வ் பண்ணலாம். கடைசியாக நான் வந்துட்டு இந்த சட்னியோட ரெசிபிஸ் நான்
0: கொடுக்குறேன். ஓகே ஓகே விதுலா. நீங்கள் சொன்ன மாதிரி கிரில் மோடில் வச்சுக்கணும், டாப் ரேக்கை வந்து டாப்பாக மாற்றிக்கோங்க, அந்த பீசஸை வந்து அந்த ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி வந்து கிரில் மோட்னாலே 150 degrees சென்டிகிரேட்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து ஒன்லி 25 minutes. 25 minutes இன் பிட்வீன் நீங்கள் ஒரு ஹாஃப் டைம் ஆன பிறகு வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு கொஞ்சம் கீ அப்ளை பண்ண சொல்கிறாங்க. கீ அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் அதை டேர்ன் பண்ணி உள்ளே வச்சுட்டிங்கன்னா அந்த டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிருக்குங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க ரொம்பவே நல்லாவே எழுதிப்பீங்க, மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு முறை கூட நான் செய்முறையை வந்து ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். முதல்ல சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரைன் பண்ணி வச்சிடணும். அதுக்கு பிறகு மேரினேஷன் ஒன்ல இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது வந்து வினிகர், ரெட் சில்லி, குக்கிங் ஆயில் அண்ட் சால்ட், அது மட்டும்தான். அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கனை வந்து ஹோலாகவும் நீங்கள் செய்யலாம், அல்லது அதை பீஸஸாக பெரிய பெரிய பீஸாகவும் கட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன சிக்கனை, ஒரு சின்ன ஹோல் பீஸ் சிக்கனை இது பண்ணிங்கன்னா 4 pieces வரும். அதில் வந்து இந்த தை சைடு அந்த மாதிரிலாம் கீறி வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேரினேஷன் நல்லா சீக்கிரமாக உள்ள எண்டு வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேரினேஷன் ஒன்றை மிக்ஸ் பண்ணி அதோட சிக்கன் ஆட் பண்ணி ஒன் ஹவர் மேரினேஷன் டைம். ஸோ அதுக்கு பிறகு 1 hour கழித்து இந்த மேரினேஷன் டூவில் இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதுவும் கர்டோட சேர்த்து அரைச்சி, மற்ற இன்க்ரீடியன்ஸோட சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் அந்த இதில் வந்து இந்த சிக்கனை மறுபடியும் ஊற வைக்கிறோம். அந்த மேரினேஷன் டைம் வந்து 6 hours. ஸோ 6 hours முடிஞ்ச பிறகு நீங்கள் அழகாக எடுத்து கிரில் மோடில் செட் பண்ணி மைக்ரோவனில் டாப் ரேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா 150 degrees centigrade 25 minutes உங்களுக்கு அருமையான, ரொம்ப ஜூஸியான, ரொம்ப டேஸ்டியான ஒரு தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி inbamfm@gmail.com. நாங்கள் மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட வரப்போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன சின்ன சின்ன ஷார்ட் பிரேக். ஸ்டே டியூன். திஸ் இஸ் விருந்து சாலை.

0: வெல்கம் வெல்கம் வெல்கம் பேக். விருந்துச்சாலைக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மீண்டுமாய் உங்களுடன் இணைந்திருப்பது அனிதா மற்றும் செஃப் விதுலா. இது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி. ஓகே விதுலா, நம்ம வந்து தந்தூரி சிக்கன் பார்த்து அப்படியே சாப்பிட்ட மாதிரியே ஒரு எஃபெக்ட் இல்ல. அது செய்யும் போதே அப்படியே கற்பனையில அப்படியே நினைச்சு அப்படியே வந்துருச்சு. அப்படியே ப்ரௌன் நல்லா ப்ரௌனிஷா சூப்பரா ஒரு பொன்னிறமான ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டோம், சாரி கேட்டோம். ஓகே, இப்போ எப்பவுமே அந்த கோழிக்கால் கோழிக்கால்னா போய் கேக்குறீங்க, ஒரு நாள் ஆட்டுக்கால் அப்படி கேளுங்களேன். நாங்க ஆட்டுக்கால் வந்து சூப் தானே வைப்பாங்க விதுலா அப்படின்னு. இல்லப்பா, ஆட்டு அந்த தொடையோட உள்ள லெக் பீஸ் அப்படின்றாங்க. எனக்கு அப்படி பகீர்னு ஆயிடுச்சு. அது அவ்வளவு பெருசாச்சு, கோழிக்கால் வேகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அவ்வளவு பெரிய ஆட்டு தொடையவே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா எல்லாம் செய்யலாம் சூப்பரா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு மட்டன் தந்தூரி ஐட்டம். ஓகே, அதுக்கு ஒரு அதுக்குரிய
1: பேர் வந்துட்டு ரான் நவாபி அப்படின்னு.
0: ரானா?
1: ரான்,
0: ரான் நவாபி.
1: ரான்னா ஆட்டுக்கால்,
0: ஆட்டுக்கால். ஓகே,
1: இதோடைய நம்ம பண்ற ப்ரொசீஜர் நவாபி,
0: நவாபி மெத்தட்ல பண்ணதுல ரான் நவாபி. ஓகே, ரான் நவாபிக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க.
1: ஆமா, இதுலயும் ரெண்டு ஸ்டெப் இருக்கு. அதாவது
0: கசாப்பு கடைக்காரருக்கு எந்த வேலையும் வைக்காம நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துரும்.
1: அந்த காலே வந்துட்டு ஒன்னுல இருந்து 1.5 கிலோ இருக்கும்.
0: 1.5 கிலோ கறி இருக்கும். ஓகே, 1 to 1.5 kg. ஓகே,
1: உங்களுக்கு ஒரு பொட்டேட்டோ, நல்ல பெரிய பொட்டேட்டோ, ஒரு பீஸ், ஒரு பொட்டேட்டோ,
0: ஒரே ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க.
1: ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 1க்கு தேவையானது,
0: ஸ்டெப் 1,
1: அனியன், லார்ஜ் அனியன் 1 நம்பர்,
0: பெரிய வெங்காயம் 1,
1: பூண்டு, நல்ல பெரிய பல்லு இருக்கிற பூண்டு, 4 பல்லு,
0: பெரிய பல் உள்ள பூண்டு 4, தட் இஸ் தனித்தனி அந்த பல்லு மட்டும்,
1: பல்லு மட்டும் 4 பல்லு.
0: ஓகே,
1: இஞ்சி 1 பீஸ்,
0: இஞ்சி
1: 1 இன்ச்,
0: 1 இன்ச்
1: 4 பீஸ், பிளாக் பெப்பர் இருக்குல்ல நம்ம பெரிய பிளாக் பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன்,
0: மிளகு 1 டேபிள்ஸ்பூன்,
1: சால்ட் 2 டீஸ்பூன்,
0: சால்ட் 2 டீஸ்பூன்.
1: ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1க்கு தேவையான பொருள்.
0: ஸ்டெப் 1,
1: ஸ்டெப் 2 தான் நம்ம மேரினேஷன்.
0: அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க, ஸ்டெப் 2.
1: அதுக்கு தேவையானது வந்துட்டு கர்ட்,
0: இதுதான் மேரினேஷன் ஸ்டெப்.
1: செஞ்சாலும் வீட்டுல அதுல அங்க கொஞ்சம் தண்ணி வரும். என்ன பண்ணோம்னா, ஒரு துணியில, மல் துணியில கட்டி தொங்க விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் வந்துடும், கர்டு மட்டும் நல்லா திக்கா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல திக் கர்டு வந்துட்டு
0: 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, கொத்தமல்லி
1: 2 டேபிள்ஸ்பூன், நல்ல பொடியா வெட்டி 2 டேபிள்ஸ்பூன்,
0: 2 டேபிள்ஸ்பூன்.
1: நம்ம கொத்தமல்லி, அதான் அந்த தனியா சீட் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணணும். அதை நம்ம தனியா தூள்னு கிடைக்குது, அது அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு கடையில கொடுக்குற இது வந்துட்டு ரோஸ்டடா இருக்காது. அவங்க வீட்லயே இருக்கிற அந்த சீட்ஸ் எடுத்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி, அது 2 டேபிள்ஸ்பூன்,
0: 2 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர், அதாவது வறுத்து வெறும் கடாயில வறுத்து அரைச்சது,
1: அரைச்சுக்கலாம். அதே மாதிரி ஜீரா பவுடர்
0: 2 டேபிள்ஸ்பூன் சொன்னீங்களா?
1: ஆமா, 2 டேபிள்ஸ்பூன் சொன்னேன். ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன்,
0: ஜீரகம், ஜீரகம் எவ்வளவு சொன்னீங்க?
1: 1 டீஸ்பூன்,
0: 1 டீஸ்பூன். ஓகே,
1: இது நீங்க வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் அரைக்க தான் போறோம், சோ அதனால நீங்க இது வறுத்து கூட தனியா வச்சுக்கலாம்.
0: ஓ, அப்ப தனியாவே கூட வறுத்து வச்சுக்கலாம், ஜீரகத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். ஓகே, அப்ப வறுத்து வைக்கிறதுக்கும் அதே அளவு தான், 2 டேபிள்ஸ்பூன் 1 டீஸ்பூன். ஓகே.
1: ரெட் chili பவுடர் 1 டேபிள்ஸ்பூன்,
0: சிவப்பு மிளகாய் தூள்,
1: ஜாதிகா
0: 1
1: டேபிள்ஸ்பூன்,
0: 1 டேபிள்ஸ்பூன்
1: ஜாதிகா பவுடர் 1/2 டீஸ்பூன்,
0: 1/2 டீஸ்பூன்
1: ஆயில், 1/2 கப்
0: ஆயில்,
1: 1/2 கப்,
0: 1/2 கப்
1: salt 2 டீஸ்பூன்,
0: salt 2 டீஸ்பூன்.
1: ஓகேங்களா, இதான் நம்ம மேரினேஷனுக்கு தேவையானது.
0: ஓகே, மேரினேஷன்ல வந்து கர்ட் வந்து திக்கா வச்சுக்கணும். ஸோ தண்ணியெலாம் வடிகட்ட மாதிரி ஒரு நல்ல மெல்லிய துணியில வடிகட்டிட்டு அந்த திக்கு கர்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சொன்னீங்க. லெமன் ஜூஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன், துருவின இஞ்சி வந்து 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடியை நறுக்கினது 2 டேபிள் ஸ்பூன், தனியாவையும் சீரகத்தையும், அதாவது தனியா வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகம் அதே மாதிரி 1 டீஸ்பூனு, ரெண்டையும் அப்படியே வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அரைக்க தான் போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து. சிவப்பு மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், ஆயில் வந்து 1/2 கப், சால்ட் வந்து 2 டீஸ்பூன்.
1: இப்போ நம்ம இந்த மட்டன் லெக் இருக்குல்ல,
0: மட்டன் லெக்
1: நல்லா வாஷ் பண்ணிட்டு.
0: ஓகே, மட்டன் லெக்கை நல்லா வாஷ் பண்ணுறோம்.
1: அந்த ஃப்ளெஷ்ல அங்கங்கே ஒரு கீரல் போட்டுட்டு,
0: ஆமாம் அது கொஞ்சம் திக்காகவே இருக்கும் இல்லப்பா.
1: ஆமாம், கீரல் போட்டு அந்த லெக் ஃபுல்லாக உட்கார மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு பெரிய,
0: ஆமாம் உள்ளே இறங்கணுன்றதுக்காக, அப்படி தூக்கிட்டு இருந்ததுன்னா அதில் போய் சேராது இல்லை.
1: ஸோ அந்த ஃபுல் மட்டன் லெக் உட்கார மாதிரி ஒரு பாத்திரம்,
0: அகலமான
1: பாத்திரம். அதில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு பொட்டேட்டோ வச்சுருக்கிறோம் பாருங்கள். அந்த பொட்டேட்டோ சும்மா ஒரு நாலாக கட் பண்ணி வித் த ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணி வித் த ஸ்கின் அந்த அதுவும் போட்டுருங்க. அப்புறம் நம்ம இந்த ஸ்டெப் 1ல சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ், அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பெப்பர், சால்ட், இதில் அந்த ஸ்டெப் 1ல நம்ம கொடுத்துருக்கோம் இன்க்ரீடியன்ட். இதெல்லாம் நம்ம ரஃப்பாக கட் பண்ணி இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி, இந்த லெக் மட்டும் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடணும்.
0: குக்கர் மாதிரி இதில் வேணாம்,
1: குக்கர் மாதிரி வேணும்,
0: அகலமான பாத்திரத்திலேயே இந்த மட்டன் லெக் வந்து நல்லா அப்படி படுக்க வசமாக வச்சு அதில் வந்து பொட்டேட்டோ அந்த உருளைக்கிழங்கு வந்து 4 பீஸாக நல்லா கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு வித் ஸ்கின்னோடே கூட போடலான்னு சொன்னீங்க. அதோடு நம்ம என்னென்ன போடுறோம்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணி போடுறோம், பூண்டு அதே மாதிரி போடுறோம், இஞ்சி, மிளகு, சால்ட், அதாவது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுறோம். மிளகுலாம் லைட்டாக இடிச்சா போதும்
1: நினைக்கிறேன்,
0: இடிக்க அப்படியே போட்டுக்கலாம்.
1: இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியும் ஊற்றி,
0: தண்ணி வந்து அது மூழ்கிற அளவுக்கு,
1: அந்த கால் மட்டும் ஒழுகிற அளவுக்கு, ரொம்ப ஃபுல்லாக
0: ரொம்ப தேவையில்ல,
1: கால் மட்டும் ஒழுகிற அளவுக்கு போட்டு தண்ணி நல்லா ஆன் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி நல்லா சூடாகுது பாருங்க. கொதி வந்து ஒரு 1/2 hour அதிலே விடணும்.
0: ஓஹோ,
1: ஸோ என்ன ஆகும், அந்த மட்டனுடைய அந்த இருக்கிற அந்த லிகமெண்ட்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும்.
0: ஓகே
1: ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 1. இந்த கறியை நல்லா கழுவிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த மட்டனை வந்துட்டு 1/2 hour பாயில் பண்ணுறோம்,
0: கொதிக்க வைக்கிறோம்,
1: கொதிக்க வைக்கிறோம்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் எடுத்துட்டு மட்டன் நல்லா கூலான பிறகு எடுத்து அந்த காலை நல்லா தட்டிடணும், தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது.
0: ஓகே, ட்ரைன்,
1: ஆமாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பெரிய தட்டுலையோ ஒரு வெசல்லையோ வச்சு மேரினேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இன்க்ரீடியன்ஸ். இந்த மேரினேஷன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அரைச்சி
0: ஸ்டெப் 2,
1: ஸ்டெப் 2ல இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி,
0: ஃபைன் பேஸ்ட்டை மாற்றிடுங்க,
1: இந்த மட்டனில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணும். அட்லீஸ்ட் 5 hours மேரினேட் பண்ணணும்.
0: 5 hours. ஓகே, 5 hours மேரினேஷன்
1: சரிங்களா. இப்போ மேரினேட் பண்ணி 5 hours அப்புறம் எடுத்துறோம். எடுத்துட்டு நம்ம இந்த சிக்கன் பண்ண மாதிரியே கிரில் மோட்ல,
0: கிரில் மோட் டாப்
1: ரேக்ல,
0: டாப் ரேக்ல
1: இந்த லெக் வந்துட்டு அப்படியே வெச்சிரறோம் நம்ம.
0: ஓகேப்பா.
1: சோ அதே 25 minutes தான் அதுக்கும் குக்கிங் டைம்,
0: 25 minutes
1: தான் குக்கிங் டைம் போதும். இது நல்லா மேரினேட் ஆகுறதுனால உங்களுக்கு மீட் நல்லா சாஃப்ட் ஆயிடும்.
0: சாஃப்ட் ஆயிடுமா?
1: அதே 25 minutes தான் குக்கிங் டைம். 1/2 த குக்கிங் ஆன உடனே வெளியே எடுத்து கீ வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு திருப்பி உள்ளே வச்சிடலாம்.
0: ஓகே, சிக்கன் தந்தூரி மாதிரியே மட்டன் தந்தூரும் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே சிக்கனே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு நாள், இப்போ வர ஈஸ்டர் வரப்போகுது.
1: ஆமாம்,
0: ஓகே, அது வந்து எல்லாமே ரொம்பவே செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா 10 days முடிஞ்சிட்டு அந்த ஒரு நாள் வந்து ரொம்பவே ரொம்ப விசேஷமா இருக்கும். விருந்தெல்லாம் தட்டப்படலாம் நடந்துட்டு இருக்கோம். எப்பவுமே ஒரே மாதிரி பிரியாணி, ஒரே மாதிரி 65 அப்படியே சாப்பிட்டுட்டே பழகிட்டு இருக்காம ஒரு சேஞ்சுக்கு இதை செஞ்சு பாருங்க. எல்லாருமே அவங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. கைக்கு வளையல்கள் மோதிரங்கள்லாம் வந்து சேரும்னு நினைக்கிறேன். உங்கள் டேஸ்டில் மயங்கி நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க சொல்லும் பொழுதே எனக்கு நிச்சயமாக அது நல்லா வரும்னு எனக்கு தோணுது. இல்லை விதெல்லாம் ஏன்னா நான் இது வரைக்கும் அது ஆட்டுக்கால் வந்து அவ்வளோ நல்லா பார்த்ததில்லை, இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்ததில்லை. ஆனால் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்னு நீங்கள் சொன்னீங்க.
1: நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப குவிக்காக கேட்ச் ஆகிற ஒரு இது அது.
0: ரான் நவாபின், ஓகே. அதுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறையை வந்து நான் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன் லிஸ்னஸ், உங்களுக்காக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள், மட்டன் வந்து அதாவது ஆட்டுக்கறி வந்து 1 to 1.5 kg. கறினா போய் நீங்கள் பாட்டு பீஸ் போட்டு வாங்கிடாதீங்க. நம்ம மெயினாக இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து அந்த தொடையோடு சேர்த்து காலோடு சேர்த்து அப்படியே ஒரு இது வந்து ஏற்கனவே 1.5 kg இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. பொட்டேட்டோ வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ, அது வந்து எதுக்கு நம்ம பொட்டேட்டோ சேர்க்கிறோம் ஆக்சுவலாக இது
1: நம்ம அதை ரோஸ்ட் பண்ணுறோம்ல.
0: ஆமாம்,
1: ரோஸ்ட் பண்ணும்போது அந்த பொட்டேட்டோவோட அதை ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பொட்டேட்டோட ஸ்மெல் வந்துட்டு இந்த மீட்டில் இறங்கும். நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஒரு நல்ல காம்பினேஷனில் மட்டன் அண்ட் பொட்டேட்டோ
0: இல்லை பொட்டேட்டோ வந்து நம்ம வேக வச்சு இது பண்ணும்போது பண்ணோம்.
1: அதான் நீங்கள் வெறும் அது மேரினேட் பண்ணி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகாது அந்த பொட்டேட்டோ. ஸோ அதனால் அதையும் அதில் சேர்த்து குக் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணும்போது இதோட சேர்த்து ரோஸ்ட்
0: பண்ணணும். ஓகே ஓகே. ஸோ அதுக்காக சேர்க்குறாங்க. ஸோ பொட்டேட்டோ ஒரு பிக் சைஸில் வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று. ஸ்டெப் ஒனில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் 1, பூண்டு வந்து 4 பல், இஞ்சி வந்து 1 inch அளவு இருந்தால் போதும், மிளகு வந்து 1 tablespoon, சால்ட் வந்து 2 teaspoons. இதில் வந்து ஸ்டெப் ஒன்னுங்க. ஸ்டெப் 2 வந்து மேரினேஷன். அதுக்கு என்னென்ன வேணும்னா கர்டு வந்து நீர்க்க இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். சப்போஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறது கர்டாக இருந்தால் கூட அது வந்து துணி வச்சு நல்லா அந்த வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிடுங்க, எக்ஸஸ் வாட்டரை. ஸோ 3 tablespoons கர்டு, லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறு 2 tablespoons, துருவின இஞ்சி 1 teaspoon, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது 2 tablespoons, தனியாவையும் சீரகத்தையும் வறுத்து அரைச்சிக்கோங்க. தனியா வந்து எவ்வளோ வேணும்னா 2 tablespoons, சீரகம் 1 teaspoon, சிவப்பு மிளகாய் தூள் 1 tablespoon, ஜாதிக்காய் பவுடர் 1/2 teaspoon, அப்புறம் எண்ணெய், சமையல் எண்ணெய் வந்து 1/2 cup, உப்பு வந்து 2 teaspoons. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்முறை சொல்ல போகிறேன். செய்முறை வந்து மட்டன் லெக் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்ல அதாவது அந்த ரொம்ப திக் பீஸாக இருக்கிறதுனால அது வந்து அங்கங்கே வந்து ஒரு கீறல் மாதிரி கத்திலே கீறி வச்சுக்கோங்க. ஸோ அகலமான பாத்திரம், அதாவது அந்த லெக் வந்து சீட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சுட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலோடே கூட 4 pieces கட் பண்ணி அப்படியே அந்த இதுக்குள்ளே போடுங்க அந்த பாத்திரத்தில். அதுக்கு பிறகு ஸ்டெப் ஒனில் இருக்கிற ஆனியன், பூண்டு, இஞ்சி, மிளகு, சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, தட் இஸ் நீங்கள் ஒன்றுமே செய்யணாங்க அப்படியே தூக்கி உள்ளே போட வேண்டியதான். வெங்காயத்தை முழுசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் பெரிய துண்டாக போட்டு அது உள்ளே போடுங்க. அதை அப்புறம் அந்த தண்ணி அதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி வேணாம், லைட்டாக ஓரளவு அது அந்த கறியை வந்து பாதி அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரம் கொதிக்க வைக்க சொல்கிறாங்க. பொதுவாக ஆனால் மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் கறி வேகாதுன்னு சொல்லுவாங்க. கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு எடுத்துருங்க. நல்லா குளிர்ந்த பிறகு தண்ணியை சுத்தமா வடிகட்டிட்டு, தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க, தண்ணியை வடிகட்டிட்டு ஸ்டெப் டூல இருக்க மேரினேஷன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்டா மாத்தி அந்த மட்டன்ல போட்டு 5 hours மேரினேஷன் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு கிரில் மோட் செட் பண்ணி சிக்கனுக்கு சொன்ன மாதிரியே டாப் ரேக்கில் அந்த மட்டன் லெக்கை வச்சு 150°C 25 minutes நீங்கள் குக் பண்ணி இடையில ஒரு தடவை திருப்பி அப்புறம் கீ அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ வெரி நைஸ் டேஸ்டியஸ் ரான் நவாபி. ஓகேவா லிஸ்னஸ், நீங்கள் கட்டாயம் இந்த ஈஸ்டருக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் inbamfm@gmail.com. ஓகே, ஒரு சூப்பரான ரெசிபி கேட்டோம். மறுபடியும் ஒரு அருமையான ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி வில் ஹாவ் அ ஷார்ட் பிரேக். டோன்ட் கோ அவே, ஸ்டே டியூன். திஸ் இஸ் விருந்து சாலை.

0: நல்ல கரத்தை கொடுத்து ஆண்டவர் நடச்சிருக்கீங்களா?
1: ஹalleluya
2: God is good all the time. எஸ் வித்ல God is good. உண்மையிலேயே இல்லை, என்ன அருமையான நிறைய டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் ஆண்டவர் நம்மளை சொல்லித்தராரு, சாப்பிட வைக்கிறாரு. வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையும் உனக்கு தருவேன்னு சொல்லி உண்மையிலே நம்மளாம் யார் ப்ரிவிலேஜ் பீப்புள் இல்லையா? ஆண்டவர் ரொம்ப அருமையாக நம்மளை நடத்திட்டு வராரு. ஓகே லிஸ்னர்ஸ், திஸ் இஸ் இன்பம் எஃப்எம் ரேடியோ அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு தி ஷோ விருந்து சாலை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது செஃப் விதுலா மற்றும் அனிதா. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தந்தூரி சிக்கன் அப்புறம் ரான் நவா பி அப்படின்னு ஒரு ஃபுல் எப்படி சொல்கிறது மட்டன் லெக்குன்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் தந்தூரியில். இப்போ அடுத்த டிஷ்ஷு கூடவே ஒரு நான்வெஜ் டிஷ்ஷு. உடனே எல்லாரும் என்னப்பா நீங்கள்லாம் இப்படி பண்ணுறீங்க, நாங்களாம் 10 days இருக்கோம், இப்போ போய் இப்படிலாம் பண்ணுங்க. நாங்கள் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோங்க, ஈஸ்டருக்கு நீங்கள் எப்படி இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய முடியுமோ அது மாதிரி நாங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா, 10 days வந்து நாங்கள் வந்து கலைக்க வரல, உங்களை வந்து நாங்கள் ஈஸ்டருக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வீட்டாரையும் எப்படி மகிழ்விக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ரெசிபிலாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூட ஒரு நான்வெஜ் ஐட்டம், இட் இஸ் தந்தூர் ப்ரான் இல்லையா?
3: தந்தூரி ப்ரான்.
2: தந்தூரி ப்ரான் இதற்கு தேவையான பொருட்கள்,
3: இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கடலைமாவு,
2: கடலை மாவு
3: பவுடர், கரைச்சிக்க கூடாது, கடலை மாவு பவுடர்.
2: ஓகே,
3: ஒரு கப் தேவைப்படும்.
2: ஒரு கப்
3: மேரினேஷனுக்கு கர்ட் 1 cup,
2: கர்ட் 1 cup,
3: லெமன் ஜூஸ் 2 tablespoons,
2: எலுமிச்சை சாறு
3: 2 tablespoons, ஜிஞ்சர் பேஸ்ட் 1 tablespoon,
2: இஞ்சி விழுது,
3: அனியன் பேஸ்ட் 1 tablespoon,
2: 1 tablespoon,
3: வெங்காயம் பேஸ்ட்,
2: வெங்காயம் அதே பேஸ்ட் ஆகணுமா?
3: ஆமாம், 3 tablespoons,
2: வெங்காயம் விழுது 3 tablespoons.
3: ஓகே, கரம் மசாலா,
2: கரம் மசாலா
3: 2 teaspoons, ரெட் சில்லி பவுடர்,
2: மிளகாய்த்தூள்
3: 2 teaspoons.
2: ஓகே,
3: கொத்தமல்லி பொடியை நறுக்கி 2 tablespoons,
2: கொத்தமல்லி தழை 2,
3: புதினா அதே மாதிரி 1 teaspoon,
2: புதினா 1 teaspoon,
3: ஆயில் வந்துட்டு 1/2 cup,
2: ஆயில் 1/2 cup,
3: அப்புறம் சால்ட் 1 teaspoon,
2: உப்பு 1 teaspoon.
3: நம்ம ப்ரானே விட்டுட்டோமே.
2: ஆமாம், நான் நினச்சேன் சரி மெயின் ஐட்டம் அது இல்லாமல் போக போகிறதில்ல, ஸோ கடைசியாக சொல்லுவீங்கன்னு நினச்சேன்.
3: ப்ரான் வந்துட்டு கிங் சைஸ் ப்ரான்னு சொல்லுவோம்,
2: டைகர் ப்ரான் சொல்லுவாங்களே,
3: அதோட 1 size பெருசு,
2: அதோட பெருசு,
3: ஆமாம் கிங் சைஸ்ன்றது.
2: அப்போ லயன் வச்சுக்கலாமா?
3: டைகரோட 1 size பெரிய ப்ரான் அது.
2: ஓகே,
3: அது 25 pieces.
2: ஏன்னா அபவ் நக் சாரி, இது வந்து தந்தூரினாலே கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்,
3: இல்லைன்னா
2: சீக்கிரம் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும்.
3: அது எவ்வளோ 25 pieces? அது
2: 25 pieces.
3: இப்போ நீங்கள் டைகர் ப்ரான் யூஸ் பண்ணிங்கனாக்கா எப்படியும் 30 to 32 pieces வரும்.
2: ஓகே
3: ஓகே,
2: இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து கிங் சைஸ் ப்ரான்ஸ்னா 25 pieces, அது எவ்வளோ அளவு வரும் கேஜினாக்க?
3: 1 kg வரும்.
2: 1 kg
3: 25 pieces தான் இருக்கும் அதில்.
2: ஓகே
3: ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்கறதெல்லாம் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்.
2: ஆமாம்,
3: அடுத்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு பேட்டருக்கு தேவை,
2: பேட்டர்,
3: பேட்டர் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம்,
2: ஃப்ரெஷ் க்ரீம்
3: 2 tablespoons,
2: 2 tablespoons,
3: யோகட் அதாவது கர்ட் 1/2 cup,
2: கர்ட்
3: 1/2 cup,
2: 1/2 cup,
3: மைதா மாவு 3 tablespoons,
2: மைதா மாவு
3: 3 tablespoons, உப்பு 1 teaspoon,
2: சால்ட் 1 teaspoon,
3: எக் ஹோல் எக் 2,
2: முட்டை 2. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் 2 tablespoons, கர்ட் வந்து 1/2 cup, மைதா மாவு வந்து 3 tablespoons, உப்பு 1 teaspoon, எக் வந்து 2.
3: இது பேட்டருக்கு. இப்போ நம்ம செய்முறை,
2: செய்முறை ஓகே லிஸ்னஸ், யாரோ அங்கேருந்து இன்னும் நினைக்கிறீங்க எனக்கு இங்கே புறையிருதுங்க, நீங்கள் வந்து ஏதோ மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு நான் ரீட் பண்ணுறேன். தந்தூரி ப்ரானுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ட்டு, தேவையான பொருட்கள் ப்ரான் வந்து டைகர் ப்ரான்ஸ்னாக்க 30 இல்லைன்னா 32 பீஸ் அந்த மாதிரி பீசஸ் மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லைனா கிங் சைஸ்னா 25 பீசஸ்க்கு. இந்த அளவுக்குரிய மேரினேஷன் இது வந்து என்னென்னாக்கா, அதுக்கு முன்னாடி கடலை மாவு வந்து 1 கப்பு தேவை. மேரினேஷன் 1 அதுக்கு என்ன வேணும்னா, கர்டு 1 கப்பு, எலுமிச்சை சாறு 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி விழுது 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயத்தையும் கூட அரைச்சி அந்த விழுதை எடுத்துக்கோங்க 3 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை 2 டீஸ்பூன், புதினா 1 டீஸ்பூன், அதுக்கு பிறகு சமையல் எண்ணெய் 1/2 கப் வேணும் உங்களுக்கு, உப்பு 1 டீஸ்பூன். அப்புறம் பேட்டருக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டேபிள்ஸ்பூன், தயிர் வந்து 1/2 கப், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டேபிள்ஸ்பூன், முழு முட்டை 2 முழுசாக எடுத்துக்கோங்க, 2 வேணும். ஓகேவா? இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ அப்பாடான் இருக்கும் உங்களுக்கு, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு மறக்காமல் எழுதி வச்சுட்டு நம்ம சூப்பராக செய்யலான்ட்டு. ஓகே, உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி, உங்களுக்காகவே பிரத்யேகமாக செஞ்சிட்ருக்கோம். ஓகேவா? இப்போ செய்முறைக்கு போகிறோம்.
3: ஓகே, இதுக்கு வந்துட்டு நம்ம ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெயின் எடுத்துடணும்.
2: ஆமாம், அந்த பிளாக் வெயின் இல்லை,
3: அதை எடுத்துடணும். எடுத்துட்டு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி நல்லா எடுத்துடணும், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது.
2: அது ட்ரைன் பண்ணுறது இந்த ஓட்டை இருக்கிற இதில் போட்டாலே போதும்.
3: போதும். இப்போ இந்த கடலை மாவு இருக்கு பாருங்க,
2: இல்லைன்னா நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணி கூடாதுன்னு அவங்க பாட்டு துணி போட்டு துடைச்சிட்டு இருக்க போறாங்க.
3: அதுக்கு தான் சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: இப்போ இந்த கடலை மாவு இருக்கு பாருங்க.
2: ஆமா,
3: இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த இறால போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்,
2: அது மேலே ஒட்டிக்கும் இல்லப்பா,
3: ஒட்டிக்கும், அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் எடுத்துரும், அதோட கவுச்சி வாசனையும் எடுத்துரும் அது.
2: ஓஹோ, சரி சரி.
3: அதுக்காக தான் நம்ம இந்த கடலை மாவு,
2: கடலை மாவு. ஓகே, நல்லா வாட்டர் ட்ரைன் பண்ணிட்டு கடலை மாவு மேலே பிரட்டணும்.
3: ஆமாம், கடலை மாவு பிரட்டி ஒரு 1/2 hour விட்டுறணும். ஸோ இந்த கடலை மாவு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு டியோட்ரைசராக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட அந்த கவுச்சி வாசனை எடுக்கிறதுக்கு, நம்ம கவுச்சி வாசனை எடுக்கிறது மஞ்சள்லாம் போடுவோம், இந்த மஞ்சள் போடாமல் ஜஸ்ட் இந்த கடலை மாவு மட்டும் போட்டு ஒரு 1/2 hour விட்டோம்னா
2: ஓகே,
3: அந்த வாசனையெல்லாம் எழுத்துறோம்.
2: அரை மணி நேரம் அப்படியே வச்சுருக்கணும்,
3: டியோட்ரைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் திரும்பி அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி பேட் ட்ரை பண்ணணும்.
2: ஓ,
3: ஒரு நல்லா
2: ஒத்தி எடுக்கணும்.
3: ஆமாம்,
2: ஒரு
3: டிஷ்யூ பேப்பரோ,
2: டிஷ்யூ பேப்பர்,
3: ஆமாம், நல்லா திக் கிச்சன் டவல்ஸ் கிடைக்குது, அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் பேட் ட்ரை பண்ணி தான் எடுக்கணும்.
2: அப்படி தான் செய்யணுமா?
3: நிஜமாகவே
2: நான் சும்மா ஃப்ளூக்ல, ஐயோ அப்படிலாம், நீங்கள் என்ன ட்ரைன் வாட்டர் ட்ரைன் வாட்டர்னு சொல்றீங்களே, அவங்க பாட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு இருக்க போகிறாங்க.
3: பேட் ட்ரை பண்ணணும். ப்ரான் வந்து டியோட்ரைஸ் பண்ணி எடுத்துட்ட பிறகு பேட் ட்ரை,
2: மறுபடியும் கழுவ சொல்கிறீங்க இல்லையா? மறுபடியும் கழுவணும்,
3: ஏன்னா நம்ம கடலை மாவு தேவை இல்லை, அது அந்த ஸ்மெல் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கடலை,
2: அந்த கவுச்சி ஸ்மெல் எடுக்கிறதுக்காக.
3: அதுக்கப்புறம் பேட் ட்ரை பண்ணி எடுத்துடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மேரினேஷனுக்கான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இதில் எதுவுமே உங்களுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட் கிடையாது, எல்லாம் பவுடர் அண்ட் பேஸ்ட் அந்த மாதிரி தான். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரானில் போட்டு மேரினேட் பண்ணிடுறோம்.
2: ஓகே,
3: 5 hours மேரினேட் பண்ணும்.
2: 5 hours. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸ்டருக்கு செய்யணும்னா முந்தின நாள் சாட்டர்டேவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோம்னா,
3: ஃப்ரைடே முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த வேலையை,
2: இந்த வேலையெல்லாம் செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் சண்டே சர்ச் போயிட்டு வந்துட்டு அழகாக எடுத்துக்கிறது இல்லை, ஒவ்வொன்றா வச்சு வச்சு வச்சு எடுத்தாக்க
3: 25 minutes.
2: ஆமாம்,
3: நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எப்படியோ 2 hours ஆகிடும்.
2: ஆமாம்,
3: இது அவ்வளோ நேரம்,
2: அவ்வளோ நேரம் எடுக்காது. நீங்கள் ஒன்றும் அப்போ வந்து ரொம்ப கழுவி அது இது செய்யணும்லாம் அவசியம் இல்லை, ரொம்ப நீட்டாக வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈஸ்டராக கொண்டாடுங்க. ஓகே, மேரினேஷன் 1ல வந்து மிக்ஸ் பண்ணி அந்த
3: இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி
2: 5 hours மேரினேஷன் பண்றோம்.
3: அதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பேட்டர் ரெடி பண்ணிக்கணும்.
2: ஓகே, பேட்டர் ரெடி பண்ணிருங்க.
3: பேட்டர் ரெடி பண்ணிட்டு இப்போ ப்ரான் வந்து நம்ம அந்த கிரில்ல அப்படியே வைக்க முடியாதுல, விழுந்துரும்ல.
2: ஆமா, இல்ல இப்போ ஒரு சில இதில் ட்ரே மாதிரியே கொடுக்குறாங்கல்ல, அந்த
3: ட்ரேல வெச்சோம்னா என்ன ஆகும், அந்த லிக்விட் ட்ரிப் ஆகி அதுலயே கச்சில குக் ஆயிடும்.
2: ஆமாம்,
3: ஸோ என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்மளுக்கு டூத் பிக் இருக்குது தெரியுமா?
2: ஆமாம், டூத் பிக்.
3: டூத் பிக் வந்துட்டு முந்தின நாள் நைட்டை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுடுங்க.
2: ஓகே,
3: ஊற வச்சிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும், உடையாது, நெருப்பு பிடிச்சிருக்காது.
2: சரி,
3: ஸோ இந்த ப்ரானை வந்துட்டு இந்த பேட்டரில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி இந்த குச்சியில் குத்தி குத்தி வச்சுடுங்க. அழகாக 2-2 ப்ரான் இல்லை 3-3 ப்ரானும் உங்கள் டூத் பிக் சைஸை பொறுத்து 1, 2, 3 அதில் குத்தி குத்தி வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே நம்ம சொன்ன மாதிரி மற்ற ரெண்டுத்துக்கும் சொன்ன பாருங்கள், அதே 150 டிகிரி கிரில் மோடு டாப் ரேக்கில் வச்சு அழகாக அதே வந்துட்டு, இது வந்துட்டு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு.
2: நீங்கள் அப்போது அந்த மேலே இருக்கிறதுலாம் அப்படியே ட்ரிப் ஆகி கீழே வரணுன்றீங்க?
3: ஆமாம், அதுதான் தந்தூர் இஸ் அ ஹெல்த்தி ஃபுட். ஏன்னா அந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் ட்ரிப் ஆகி ட்ரைன் ஆகிடுது.
2: ஓ கிரேட் கிரேட் கிரேட்.
3: நம்ம எவ்வளோ ஆயில் போட்டாலும் அதுக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கும்.
2: அப்போ இந்த மாதிரி ட்ரேஸ் மாதிரி இருக்க உங்க வீட்டில் எப்படி செய்யறதுனாக்கா இந்த மாதிரி செய்யலாம்னு நீங்கள் சொல்லுங்க. டூத் பிக்க வச்சு
3: நம்ம எல்லா அவன்லையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிரில் கொடுப்போம் இல்லை, அந்த கம்பி மாதிரி ஜாலி ஜாலியாக இருக்கும், அதுக்கு கீழே தான் இந்த ட்ரே வைப்போம்.
2: இல்லை ட்ரே வந்து கன்வெக்ஷன் கிரில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு இதில் வெறும் ராட் மட்டும் நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி இருக்குது, ஒரு இதில் வந்துட்டு வெறும் நீங்கள் அந்த மெஷ் மாதிரி டைப்
3: மெஷ் மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க, அதில் தான் வைக்கணும்.
2: மெஷ் மாதிரி இல்லாமல் சில இதில் ட்ரே மாதிரியே இருக்குது, ஸ்டாண்ட் மேலே ட்ரே மாதிரி தான். அப்போ அது மேலே மெஷ் வச்சுக்கலாமா?
3: அது மேலே மெஷ்,
2: அது மேலே மெஷ் வச்சுக்கலாம்ல. அப்போ ட்ரிப் ஆகுறதெல்லாம் அது கீழே வந்துடும். ஓகே, பேட்டரி ரெடி ஆயிடுச்சு.
3: ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஈச் ப்ரான் வந்து இந்த பேட்டரில டிப் பண்ணி இந்த ஸ்டிக்ல நீங்க,
2: ஆமா டூத் பிக்
3: ஸ்டிக்ல போட்டு நீங்க வந்து இந்த கிரில் மேல வெச்சிரலாம்.
2: வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ப்ரான் தந்தூரி, தந்தூரி ப்ரான் பேட்டரில் வந்து நீங்க டிப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு டூத் பிக் ஆல்ரெடி நீங்க தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கணும் நாங்கள், ஏன்னா அப்போ தான் டக்குன்னு ஹீட்டை உடையாது, ப்ளஸ் அந்த ஹீட்டில் வந்து பிடிச்சிடாது, எடி எரிஞ்சிடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ டூத் பிக்கில் வந்துட்டு நீங்கள் அதை சொருகி ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரியே தந்தூரி சிக்கன் அண்ட் மட்டன் சொன்ன மாதிரியே
3: அப்புறம் வெளியே எடுத்து திரும்பியும் ஹீ இல்லை ஆயில் வச்சு நம்ம ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணி.
2: பட் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது தந்தூரி சிக்கன் அண்ட் ரான் நவாபி பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய திக்கா இருந்தது.
3: அது வந்து டேக்ஸ் 25 மினிட்ஸ்
2: ஆயிடும். ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ். ஏன்னா 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு குக் ஆகிடுதுங்க, நீங்கள் அழகாக பண்ணலாம், சூப்பராக சாப்பிட்லாம். இதில் மெயின் விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அந்த ட்ரிப் ஆகி எக்ஸஸ் ஃபேட்டு ஆயிலு எல்லாமே ட்ரிப் ஆகி போயிடுது, அதனால் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தின்றாங்க. அதனால தான் நாங்களும் உங்களுக்காக ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்வோம். விருந்துச்சாலையில் சும்மா எதையோ பேசிடுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியமான விஷயங்களை தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுனா உங்களுக்கு எவ்வளோ ஆயில் சேருது ஒவ்வொரு சமயத்துலேனா அவங்க ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க, பயந்துருவீங்க.

0: மேரினேஷன் தான் டைம் நிறைய எடுக்குதுங்க. ஸோ அதை நீங்கள் முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து மேரினேஷன் பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் இல்லையா?
1: ஃப்ரிட்ஜில் வைக்கலாம்,
0: ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். ஃப்ரீஸில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது,
1: ஃப்ரீஸரில் வைக்கக்கூடாது,
0: வைக்கக்கூடாது, ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது. ஸோ கீழ் தட்டில் வச்சுருங்க, அழகாக மேரினேஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் டே எடுத்து அழகாக நீங்கள் ஒரு டூத் பிக்கில் குத்தி நீங்கள் அந்த மெஷில் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான தந்தூரி ப்ரான் ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம மூணு டிஷ் பார்த்துருக்கோம், மூணுமே சூப்பரான ஒரு நான்வெஜ் ஐட்டம். நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு. இல்லை அதில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்காக வந்தால் கூட அதை கூட நீங்கள் எங்களுக்கு தெரியப்படலாம். யுஆர் மோஸ்ட் வெல்கம் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம், நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம், இல்லை இப்படி பண்ணேன் இப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் டவுட் கூட கேட்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கில் நம்ம பேசும்போது இந்த மாதிரி செஞ்சாங்க ஒரு டவுட் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்னு நம்ம செஃப் விதிலா வந்து விடக்கூடாது நம்ம. ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் போய் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட நிறைய நம்ம கற்றுக்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. ஸ்டே டியூன், திஸ் இஸ் விருந்துச்சாலை.

0: வாங்க வாங்க மீண்டும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறோங்க. அதாவது சாப்பிட நேரம் ஸ்டுடியோக்கு வந்துடாதீங்க, ஏன்னா நாங்கள் இன்னும் செய்யலைங்க, ஒன்லி ரெசிபி தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. திஸ் இஸ் விருந்துச்சாலை அட் ஏன்பம் எஃப்எம் ரேடியோ துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி. ஓகே, விருந்துச்சாலை நிகழ்ச்சியில் நம்ம ஏற்கனவே தந்தூரி சிக்கன், ரான் நவாபி அண்ட் தந்தூரி ப்ரான் பார்த்துட்டோம். இது மூணுமே நான்வெஜ் ஐட்டம். மெயினா பொதுவாக தந்தூரில் வந்து நான்வெஜ் தான் ஃபேமஸ் இல்லை. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம்னு சாப்பிடலாமா இல்ல வேற ஏதாவது இருக்குதா தொட்டு சாப்பிடுறதுக்கு?
1: யூஷுவலா சட்னி, ஒரு ரெண்டு விதமான சட்னிங்க கொடுப்போம். ரெண்டு இல்ல, நிறைய விதமான சட்னிங்க இருக்குது,
0: நிறைய சட்னி இருக்கு.
1: நான் வந்து உங்களுக்கு ரெண்டு சட்னி ரெசிபி வச்சிருக்கேன்.
0: ஓகே பாருங்க லிசனர்ஸ், வெறும் கபாப், சாரி கபாப்னே வருதுங்க எனக்கு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் நம்ம கபாப் பத்தி பேச போறோமா தெரியல, கபாப்னே வந்துட்டு இருக்கு. தந்தூர் முடிச்சோன்னு அடுத்து கபாப்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம இப்போ தந்தூரி ஐட்டத்தில் வந்து சிக்கன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து அப்படியே சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடுங்க, குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படியே. இருந்தாலும் சட்னி தொட்டு பெரியவங்கெல்லாம் சட்னிலாம் விரும்புவாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சட்னி ரெசிபி வருது, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன சட்னி?
1: க்ரீன் மின்ட் சட்னி.
0: க்ரீன் மின்ட் சட்னி, புதினா சட்னி.
1: இதுக்கு தேவையான பொருட்கள்,
0: தேவையான பொருட்கள்
1: க்ரீன் மின்ட், ஃப்ரெஷ் க்ரீன் மின்ட்,
0: புதினா, புதினா தழை ஒரு கப்பு,
1: green coriander chop பண்ணி quarter cup,
0: கால் கப், கொத்தமல்லி,
1: பச்சை மிளகாய் நாலு,
0: green chilli 4,
1: பூண்டு பல்லு 2,
0: garlic 4,
1: lemon juice,
0: எலுமிச்சை சாறு
1: 3 tablespoon,
0: 3 tablespoon
1: salt on the taste,
0: salt.
1: ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸில போடுங்க.
0: ஓகே,
1: சட்னி ரெடி.
0: ஓகே, புதினா வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி வந்து குவார்டர் கப், அது கால் கப் போடுங்க, பச்சை மிளகாய் 4, பூண்டு 4 பல்லு, எலுமிச்சை சாறு 3 டேபிள்ஸ்பூன், salt உங்க டேஸ்ட் படி. எல்லாம் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சிங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் மின்ட் சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியில் நீங்கள் என்ன தந்தூரி ஐட்டம் வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குற அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க செஃப்பு. அடுத்து ஒரு சட்னி கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறோம்,
1: வந்துட்டு பீனட் சட்னி, வேர்க்கடலை.
0: வேர்க்கடலை பொதுவாக இந்த சட்னி வகைகள் வந்து எல்லா இதுக்குமே மேட்ச் ஆகிடுதுலப்பா.
1: ஆமாம்,
0: அந்த ரொட்டினாலும் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட சாப்பிட்லாம். ஓகே, வெரி நைஸ்.
1: ஸோ பீனட் சட்னிக்கு தேவையான பொருட்கள்,
0: தேவையான பொருட்கள்
1: ரோஸ்டட் பீனட், அதாவது வறுத்த வேர்க்கடலை,
0: வறுத்த வேர்க்கடலை
1: 1/2 கப்,
0: அரை கப்
1: பச்சை மிளகாய் 2,
0: பச்சை மிளகாய் கிரீன் சில்லி 2,
1: லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன்,
0: லெமன் ஜூஸ்
1: 1 டேபிள் ஸ்பூன்,
0: 1 டேபிள் ஸ்பூன்
1: ஜிஞ்சர் சாப் பண்ணி 1 டீஸ்பூன்,
0: ஜிஞ்சர் சாப்டு, இஞ்சி துருவினது
1: 1 டீ,
0: 1 டீஸ்பூன்,
1: அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன்,
0: கொத்தமல்லி தழை
1: 1 டேபிள் ஸ்பூன்,
0: 1 டேபிள் ஸ்பூன்
1: வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன்,
0: 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி,
1: சால்ட் டு டேஸ்ட்,
0: உங்கள் விருப்பப்படி உப்பு போடுங்க, பொதுவாக உப்பு கம்மியாக போடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள், வறுத்த வேர்க்கடலை 1/2 கப்பு, பச்சை மிளகாய் 2, எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி துருவினது இல்லைன்னா சாப் பண்ணது 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் எடுத்துக்கோங்க, உப்பு உங்கள் விருப்பப்படி.
1: எல்லாத்தையும் மிக்ஸியில் போடுங்க, ஒரு அரை அரைங்க, ரொம்ப பேஸ்டாக வேண்டாம், இது வேர்க்கடலை சட்னின்றதுனால கொஞ்சம் குற குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
0: ஓ, ரொம்ப மையாக அரைக்க வேணாம், கொஞ்சம்
1: ரஃபாக
0: ரஃபாக. ரொம்ப அருமையாக சொன்னீங்க விதுலா, இது வரைக்கும் கேட்டதெல்லாம் கட்டாயம் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கணும்னு அப்படி கையெல்லாம் துடிக்க ஆரம்பிக்குது எனக்கு இப்போவே. ரூத் அக்கா வந்து வராமல் போயிட்டாங்க இந்த ஷோக்கு. ஆனால் சூப்பராக அவங்களும் கூட கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய லிஸ்னர்ஸ், நிறைய லேடிஸ் வந்து இந்த விருந்துச்சாலை நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள், எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம தந்தூரி சிக்கன், ரான் நவாபின்னு ஒரு மட்டன் சிக்கன், மட்டன் தந்தூரி, அப்புறம் ஒரு ப்ரான் தந்தூரி, மூணு ஐட்டம் பார்த்துருக்கோம். ரெண்டு சட்னி பார்த்துருக்கோம், மின்ட் சட்னி அண்ட் பீனட் சட்னி. ரெண்டுமே எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக சொன்னாங்க விதில நம்மளுக்கு. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் அசத்தலாம் சமைச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் டிப்ஸ் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ கவலைப்படாதீங்க, கட்டாயம் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இதே மாதிரி ஒரு நாளில் நாங்கள் மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா மற்றும்
1: விதுலா.
0: பாய், காட் பிளஸ் யூ.

ஐந்தாம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் முக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். மூடன் தன் தகப்பன் புத்தி அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெயமோ ஜபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது, நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார். வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவா? பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்யமோ நித்திய விருந்து. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜ பாதை. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம், புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார், விதவியின் எல்லையையோ நிலைப்படுத்துவார். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார், நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தை தங்கும். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னால்

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு நாள் நாம் வேதத்தை சேர்ந்து வாசிக்கின்றோம். எப்படி வாசிக்கிறோம் ஆலி?
1: நம்ம மாறி மாறி ஒவ்வொருத்தரா
0: மாறி மாறி ஒவ்வொரு வசனமாக வாசிக்கிறோம். நாம் வாசிக்கிற இந்த அட்டவணை என்ன அட்டவணை ஃபாலோ பண்ணுறோம்? சரித்திர அட்டவணை. சரித்திர அட்டவணை பிரகாரம் புத்தகங்களை, வேத புத்தகங்களை நாம், வேத வாக்கியங்களை வாசிக்கின்றோம். இதுவரைக்கும் நாம் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து 11 அதிகாரங்களை முடித்திருக்கிறோம். அதற்கு பின்பு யோபு 9 அதிகாரங்களை வாசித்திருக்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் கூட இந்த வேத வாசிப்பிலே எங்களோடு கூட சேர்ந்து எங்கள் வேதத்தை வாசிப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய இந்த விசேஷித்த புதிய அட்டவணையை ஆசீர்வதித்து தரும்படியாக ஆண்டவருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வாசிப்பை நமக்கு ஆசீர்வதித்து தரவும். நிச்சயமாக இதுவரைக்கும் வாசித்த வார்த்தைகள் நம்முடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். மாலினி, நாம் இன்றைக்கு 10 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் வரைக்கும் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த என் கூட சேர்ந்து வாசிப்பதனால் உனக்கு என்ன இது, இந்த வாசிப்பில் என்ன பிரயோஜனமாக இருக்குது?
1: ஒவ்வொரு தடையும் நம்ம வாசிக்கும்போது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எத்தனையோ தடவை வேதத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு தடவை வாசிக்கும்போது, ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு எவ்வளோ ஆற்றுது தேற்றுது. ஒரு நாள் அதை வாசிக்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், பட் செகண்ட் டைம் அதை நம்ம வாசிக்கும்போது அதில் உள்ளான அர்த்தங்களை தேவன் புரியும்படி செய்கிறாரு. ஸோ அவருக்கு தான் எல்லா துதிகன மகிமையும்.
0: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வார்த்தைகளின் மூலமாக இடைப்படுகிறார். விசேஷமாக இந்த புதிய அட்டவணையை நாம் ஃபாலோ பண்ணுறதுனால இதுவரைக்கும் நாம் செய்யாத ஒரு காரியத்தை புதுசாக செய்கிறோம். ரெண்டாவது, மாறி மாறி ஒருத்தர் ஒவ்வொரு வசனத்தை மாறி மாறி வாசிக்கும் போதும் அது வந்து ஒரு புதுசாக இருக்குது, ஒரு புதிய அனுபவம். அதே சமயத்தில் புதிய காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இந்த வேத வாசிப்பின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா?
1: நிச்சயமாக.
0: சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிப்போமா? அருமையான நேயர்களே, எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு வந்த சந்தேகங்கள், எழும்புகிற கேள்விகளுக்காக கேள்விகளை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் அநேகர் உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை எழுப்பியிருக்கிறீர்கள். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் அட்ரஸ் inbamfm@gmail.com. மறந்து விடாதீர்கள், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் வாசிப்போம், வேதத்திற்கு செல்லுவோமா? வாருங்கள், 10 அதிகாரம் யோபுவின் புஸ்தகம்.
1: யோபு 10 அதிகாரம் வசனம் 1. என் ஆத்மா ஜீவனை ஆரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடங்கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன்.
0: நான் தேவனை நோக்கி, என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன்.
1: நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியையை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ?
0: மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷனை பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ?
1: நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு
0: உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலும், உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலும் இருக்கிறதோ?
1: நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், உம்முடைய கைக்கு என்னை தப்பு வைக்கிறவன் இல்லை.
0: உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர்.
1: களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும்.
0: நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ?
1: தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர்.
0: எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது.
1: இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன்.
0: நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர்.
1: நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன், நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது.
0: சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர்.
1: நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது.
0: நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே.
1: நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன்.
0: என் நாட்கள் கொஞ்சமல்லவோ?
1: காரிருளும் மரணாந்தகாரமுள்ளமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே
0: நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். யோபுவின் வார்த்தைகள் இப்போ இதோட முடிந்தது. இதில் 10வது அதிகாரத்தின் முடிவில் நாம் பார்க்கிறோம். 9வது அதிகாரமும் 10வது அதிகாரத்திலையும் யோபு சூகியனாகிய பில்தாத்துக்கு பிரதி உத்தரமாக இதெல்லாம் பேசுகிறார். இதில் யோபு இப்படி பேசினாலும் பில்தாதை பார்த்து பேசாமல் இதை ஆண்டவரை பார்த்து யோபு கேட்கிற கேள்விகளாக நாம் இங்கே இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா. இதில் உனக்கு பிடித்தமான வசனம் ஏதாவது இருக்கா, இல்லை உனக்கு நம்ம வாசிக்கும் போது உன்னை உணர்த்தின வசனங்கள் வசனம் ஏதாவது உனக்கு சொல்லணும்னு தோணுதா மாலி?
1: இந்த 20வது வசனம் என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, அதாவது 21 பாருங்களேன், மந்தாரமான இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத அந்த தேசமும் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னேனா, அப்போ வந்து அந்த ஒரு ஹெல்லை பற்றி சொல்கிற மாதிரி அது தோணுது இல்லையா?
0: நிச்சயமாக ஹெல்லை பற்றி சொல்கிற மாதிரி அது நமக்கு தோணுது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இது தேசம்னு சொல்லும் போது அங்கே இருள் மரணாந்தகாரம் இது வந்து ஒழுங்கில்லாத இதெல்லாம் சொல்கிறது ரெண்டு காரியத்தை குறிக்கலாம். ஒன்று, இறந்து போனால் எல்லாரும் எங்கே போகிறாங்க? மரணம் வந்து ஒரு ஸ்டேட். அங்கே ஒரு வந்து இதில் சொல்லப்பட்ட மாதிரி பார்த்தா அது ஒரு இடம், அது ஒரு தங்குமிடம் மாதிரி. வெயிட்டிங்,
1: இறந்த பிறகு.
0: ஆமாம், இறந்து போன பின்னால் அது ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி. அங்கே வந்து
1: இழைப்பாரும்படி
0: அப்படி சொல்லும். ஆமாம், இப்போ இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது, யோபு ஆண்டவர் இடத்துல இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு துணிந்தார் இல்லையா?
1: துணிந்தான்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய வேதனை அவ்வளோ கொடிது. ஏன்னா அவரு கடவுளே அவருக்கு சாட்சி சொல்றாரு, அவர் நீதிமான், அவரு அவனை போல ஒருவனும் இல்லை இந்த பூலோகத்துலன்னு சொல்லும்போது. அப்போ அவர் எவ்வளோ உத்தமமாக நடந்து இத்தனைக்கும் நம்ம பிள்ளைங்க பாவம் பண்ணிடக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்காக கூட பலியெல்லாம் செலுத்துறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்படிப்பட்டவரு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கும் போது யாருமே அப்படி இருந்தால் புலம்ப தானே செய்வாங்க.
0: நிச்சயமாக மனுஷன் புலம்புவதற்கு ஆண்டவர் இங்கே அனுமதித்திருக்கிறார் என்று நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். தொடர்ந்து நாம் பார்ப்போம். அடுத்து வராரு இதுவரைக்கும் பேசாத ஒரு யோபனுடைய நண்பர் நாகபந்தியனாகிய சோப்பார். 11வது அதிகாரத்தில் வாசிப்போமா?
1: 11வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது நாகமத்தியனாகிய சோப்பார் பிரதியுத்தரமாக,
0: ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ?
1: உம்முடைய வீம்பு வார்த்தைகளுக்கு மனுஷர் மௌனமாய் இருப்பார்களோ? நீர் பரியாசம் பண்ணும்போது ஒருவரும் உம்மை வெட்கப்படுத்த வேண்டாமோ?
0: என் சொல் சுத்தம் என்றும் நான் தேவருடைய பார்வைக்கு துப்புரவானவன் என்றும் நீர் சொல்லுகிறீர்.
1: ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் தம்முடைய உதடுகளை திறந்து
0: உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும்.
1: தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ?
0: அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன?
1: அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாய் இருக்கிறது.
0: அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்?
1: மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ?
0: புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைக்குட்டிக்கு ஒப்பாய் பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான்.
1: நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும்.
0: உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமும் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க ஒட்டாதிரும்.
1: அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர்.
0: அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர்.
1: அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும், இருளடைந்த நீர் விடிய காலத்தை போலிருப்பீர்.
0: நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திடனாயிருப்பீர், தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர்.
1: பயப்படுத்துவாரில்லாமல் நித்திரை செய்வீர், அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள்.
0: துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒழிந்து அவர்கள் நம்பிக்கை சாகரன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். மாலினி, இந்த அதிகாரத்தில் ஒரே ஒரு அதிகாரம் தான் சோப்பார் பேசியிருக்கிறாரு. அடுத்து 12வது அதிகாரம் யோபு பேச போகிறார். அதுக்கு முன்னால் நேயர்களே, அன்பானவர்களே, நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உங்களுக்கு எழும்புகிற கேள்விகளையும் சந்தேகங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி
1: info@gmail.com.
0: நல்லது மாலினி, தொடர்ந்து நம்ம வாசிப்போமா?
1: யோபு 12வது அதிகாரம் வசனம் 1. யோபு பிரதியுத்தரமாக,
0: ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும்.
1: உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்?
0: என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான்.
1: ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், காலிடறினவர்களுக்கு இது நேரிடும்.
0: கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு, தேவனை கோபப்படுத்துகிறவர்களுக்கு சாங்கோபாங்கம் உண்டு, அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார்.
1: இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும், ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும்.
0: அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும்.
1: கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்?
0: சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது.
1: வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா?
0: முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே.
1: அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும்! அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு.
0: இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது.
1: இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம், அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும்.
0: அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு, மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள்.
1: அவர் ஆலோசனைக்காரரை சிறைபிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார்.
0: அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார்.
1: அவர் மந்திரிகளை சிறைபிடித்து கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார்.
0: அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார்.
1: அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார், பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார்.
0: அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார்.
1: அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார், அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார்.
0: அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார்.
1: அவர் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள், வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார்.
0: நல்லது, 12 அதிகாரத்தை வாசித்துட்டோம். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற கடைசி அதிகாரம் 13 மாலினி, நாம் இப்படி தொடர்ந்து இந்த 7 நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். இந்த 13 அதிகாரத்தை வாசித்து தொடர்ந்து வாசிக்கலாமா?
1: வாசிக்கலாம்.
0: இதோ இவைகள் எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது.
1: நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல.
0: சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன்.
1: நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்குதவாத வைத்தியர்கள்.
0: நீங்கள் பேசாமிருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும்.
1: நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள்.
0: நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ?
1: அவருக்கு முகதாட்சண்யம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ?
0: அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ?
1: நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சண்யம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார்.
0: அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ?
1: உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியல்களுக்கு சமானம்.
0: நீங்கள் மௌனமாயிருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு வருகிறது வரட்டும்.
1: நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன்.
0: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்.
1: அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சன்னதியில் சேரான்.
0: என் வசனத்தையும் நான் சொல்லி காண்பிக்கிறதையும் உங்கள் செவிகளால் கவனமாய் கேளுங்கள்.
1: இதோ என் நியாயங்களை அணியணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறிவேன்.
0: என்னோட வழக்காட வேண்டும் என்று இருக்கிறவன் யார்? நான் மௌனமாயிருந்தால் ஜீவித்து போவேனே.
1: 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக, அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளிந்து கொள்ளாதிருப்பேன்.
0: உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும், உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக.
1: நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும்.
0: என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும்.
1: நீர் உமது

0: பொட்டரித்த வஸ்திரம் போலவும் அழிந்து போவான்.
1: கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இதுவரைக்கும் நாம் இன்பம் எஃப்எம் மூலமாக தேவனுடைய வார்த்தையை சரித்திர அட்டவணை பிரகாரமாக வாசித்து வருகிறோம். நானும் மாலினியும் ஒரு வசனம் ஒவ்வொரு வசனமாக மாறி மாறி வாசித்து வருகிறோம். இது எனக்கு விசேஷித்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதுதான் நான் முதல் முறையாக இந்த அட்டவணைப்படி வேதத்தை வாசிக்கிற நேரம். இதை நான் இப்பொழுதுதான் செய்கிறேன். இது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது என்பதை நான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக சொல்லுகிறேன். மாலினி, நீயும் அதே போல ஃபீல் பண்ணுவேன் நான் நிச்சயமாக நம்புகிறேன்.
0: எனக்கும் அது ஆசீர்வாதமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சில வசனங்கள் மூலமாக அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நாம் வாசித்து கொண்டு இருக்கிற இந்த வேத பகுதி சரித்திர அட்டவணை பிரகாரமாக புதிய ஒரு வழிமுறையில் நாம் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த வேத பகுதியை வாசித்து கடைசி வரை நாம் வாசிக்கப் போகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட, நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணமானவர்கள் உங்கள் மனைவியோ அல்லது கணவனையோ அழைத்து கொண்டு வாருங்கள். வேத புத்தகத்தை கையில் கொண்டு வாருங்கள். எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய கேள்விகள் சந்தேகங்களை இமெயில் மூலமாக தயவு செய்து தொடர்ந்து தெரியப்படுத்துங்கள். எங்கள் இமெயில் முகவரி
0: inbamfm@gmail.com.
1: மறந்து விடாதீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீஃபன்.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு விசேஷமான நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசம் அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்பொழுதே கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எங்களோடு இணைந்து தேவனை ஆராதியுங்கள். நிச்சயமாக நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். குறிப்பாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசர்களை சந்தித்து பேசி வருகிறோம். இன்றைக்கும் நம்முடன் உலகம் எங்கிலும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற அவருடைய அன்பு தாசன் இணைந்திருக்கிறார். அவர் அநேகருடைய இருதயங்களை தேவ பிரசன்னத்தினால் ஆற்றி தேற்றி வருகிறார். ஆராதனை வீரர், ஒரு அருமையான வேதத்தை போதிக்கக்கூடிய ஒரு போதகர், திருவள்ளூரை மையமாக கொண்டு அவர் ஊழியம் செய்து வருகிறார். உலகம் எங்கிலும் தேவன் அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் நம்முடன் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்கள் இணைந்திருப்பது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்க குரலை கேட்பதில்.
3: நிச்சயமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: சோ தி ஜாஷுவா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ். சோ பாஸ்டர், நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே, உங்களை தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், ஒரு அற்புதமான ஆராதனை வீரர். நம்ம எல்லாரும் இணைந்து ஆராதிக்கும்படியா நீங்க ஒரு ஆராதனையில நடத்துனீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அதன் பிறகு நம்ம ஒரு இன்டர்வியூக்குள்ள பேசலாம்.
3: Hallelujah. Thank you, Father, be glory. பரிசுத்தாவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் பத்தியில இறங்கி வரும்படிக்காக, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா,

வேலரின் வீற்றிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, wherever you stand, wherever you sit, நீங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும், அமர்ந்து கொண்டிருந்தாலும், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில், whatever your situations, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, when you feel the presence of God, you can receive it. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறதா? வேதம் அழகாய் சொல்லியிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இட் மீன்ஸ் நீங்க எந்த இடத்துல, ஒருவேளை சமையல் கட்டல அல்லது படுக்கை அறையில அல்லது வேலை செய்கிற இடங்களில், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, வேறவர் நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவரோடு கூடுகிற பேசுகிற ஒரு அனுபவத்தை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பேன்னு சொன்னா, என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணராமல் நம்மால எதையுமே பார்க்க முடியாது. தேவனுடைய கிருபைகளை, we cannot receive it. எந்த ஒரு அபிஷேகத்தையும் எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. When you feel the presence of God, எப்பொழுது தெய்வ பிரசன்னத்தை உணர்கிறாயோ, அப்போ தெய்வ சமூகத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு பெரிய கிருபை சுற்றிலும் இருக்கிறத அவனால பார்க்க முடியும். நான் சொல்றேன், ஒருவேளை எதேச்சியா ஒருவேளை இந்த சேனலை டியூன் பண்ணிருக்கலாம், அல்லது ரெகுலரா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இருக்கிற ப்ரோக்ராம் தான் சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாய் கர்த்தர் இந்த நாளில் உங்களை நடத்த போறார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்களை அக்கினி சுவாலில் போட வேண்டும் என்று சொல்லி ராஜா சொல்லும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர், he is not a normal, அவர் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லியிருக்கு, he is a supernatural of God, இயற்கைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றையும் கடலையும் அதற்றின கர்த்தர். தேவ பிள்ளைகளே, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒரு காரியத்தை சொன்னான், நான் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறான். பிறகு ஒரு காரியத்தை சொன்னான், ஐ அம் சோ இம்ப்ரஸ். அவன் சொன்ன அந்த வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னான், ஹே, அவர் என்னை தப்புவிக்காமலே போனாலும் அவர் என்னை மறுதளிக்க மாட்டேன், இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு நான் தேவ பிள்ளைகளே, ஒரு பக்தி வைராக்கியம் உனக்குள் இருக்கும் பொழுது சில வித்தியாசங்களை, சில சேஞ்சஸ் உங்களோட வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு நாமினல் கிறிஸ்டியனா நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு பெயர் கிறிஸ்துவனாக, ஒரு சண்டே கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நோ யூஸ். கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கிறதுனால, கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கிறதுனால வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது இல்லை. கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது அநேக மாற்றங்கள் உன் வாழ்க்கையில ஏற்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த வைராக்கியத்தோடு ஆவியானவரை பார்த்து, அப்பாவுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, வெல்கம் யூ லார்ட்,

Father, you are my everything, Father. You are my Lord. You are my Savior. You are my God. நீங்கள் தான் என்னுடைய ரட்சகர். நீங்கள் தான் என் கர்த்தர். நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே. நான் சொல்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை மனதிற்குள்ள ஊர்ஜினமாக வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், உன்னை சுற்றி ஒரு பெரிய சொந்தக்காரர்கள் இருக்கலாம், நிறைய நண்பர்கள் இருக்கலாம், பணம் வசதிகள் வாய்ப்புகள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் I want to tell you clearly one thing, ஒரு காரியத்தை உண்மையாகவும் தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் It's everything waste, zero, ella waste, everything. நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது, நீங்க ஆண்டு கொண்டிருக்கிறது, நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாய் போகும். என்னன்னு சொன்னால், இயேசு இல்லாத ஒரு இடத்துல, இயேசு இல்லாத ஒரு இடத்துல எல்லாமே வீணாய் போகும். நான் சொல்ல எப்பவுமே சொல்லுவேன், நாம ஜீரோ தான். அந்த ஜீரோவுக்கு முன்னாடி எத்தனை ஜீரோ இருக்குதோ அத்தனை ஜீரோக்கு முன்னாடி இந்த இயேசுன்னு ஒருவர் அந்த ஒன்று வந்தாதான் அத்தனை ஜீரோக்கும் வேல்யூ. தேவ பிள்ளைகளே, வாட் எவர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லா ஆண்டவரே. என் உயர்வு தாழ்வு மேன்மைகள் தாழ்மைகள் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இட்ஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ. நீங்க மாத்திரம் தான் ஆண்டவரே. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்ல முடியுமா? என்னோடு கூட சேர்ந்து

கேட்டார்னு சொல்ற உங்க வாய்களுக்குள்ளாக இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இத நான் சொல்ல விரும்புறேன், நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு ஜீவியங்கள் வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு சம்பாஷணைகள் வேண்டாம். ஆண்டவரே எல்லாம் வீண் புகழ்ச்சி, வேஸ்ட். நீங்க எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு எல்லாம்னு சொன்ன இதே நாவினால அறிக்கை செய்ய நீங்க எனக்கு வேண்டும் அப்பா. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. நான் சொல்வேன், எல்லாம் இருந்தும் பவுல் சொல்றான், எல்லாம் இருந்தும் இதை ஆண்டு கொள்ள எனக்கு தகுதியாயிராத. தேவ பிள்ளைகளே, மேபி ஆர் மே நாட் பி சமுதாயத்துக்கு முன்பதாக அன்குவாலிஃபைடா வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தகுதியற்றவர்கள் என்று சொல்லி ஒரு சமூகத்தாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், தகுதி இல்லாதவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் தள்ளப்பட்டவனையும் தள்ளுண்டனவையும் தூக்கி உயர்த்துகிறவர் தான் என் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசுவாய் பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். மோசே மரித்த பிறகு இந்த ஜனத்தை யார் நடத்துவது என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு இருந்தது. ஆண்டவர் இயேசுவாவை அழைத்து ஆண்டவர் சொன்னார், நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இயேசுவா. ஆண்டவர் சொன்னார், Now God want to call upon you. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல I feel the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக நான் சொல்லுகிறேன். எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக இந்த மனிதர் என்னை அழைக்க மாட்டாரா, இந்த மனிதனோடு எனக்கு ஒரு சம்பாஷணை கிடைக்காதா, ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காதா, அவரோடு கூட உறவாடுகிற ஒரு உறவு எனக்கு கிடைக்காதா, அவர்களைப் போல என்னால் வாழ முடியாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கலாம். எனக்கு நான் சொல்றேன், தெய்வ பிள்ளைகளே, When you please to man, நீங்கள் மனிதர்களை நீங்கள் பிளீஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை இழந்து போகிறீர்கள். இயேசுவினிடத்தில் நீங்கள் பிளீஸ் பண்ணும் பொழுது அதை எதிர்பார்க்கிறதே கிடையாது. அதுக்காக தான் அப்பா சொன்னாரு, அப்பா பிதாவே என்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் இருந்தும் நம்மளால இல்லாமல் போனால் நம்மளால வாழ முடியும், நம்மளால முடியும். ஆனா இயேசு இல்லைன்னு சொன்னா நிச்சயமா நம்மளால வாழவே முடியாது. நான் உணர்ந்திருக்கிற தெய்வம் இல்லாத நேரங்களில் பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறத, சூழ்நிலைகளை புரட்டி போடுகிறத நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு இருந்திருக்கலாம். இயேசு உனக்குள் இருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்று சொன்னால் எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க,

பொறுமையா சொல்றேன், தெய்வத்துக்கு முன்பதாக சொல்றேன், அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்து இருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்றேன், ஐ கான்ட், அவர் இல்லாமல் ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் கூட என்னால வாழ முடியாது. அப்படி ஒரு செகண்ட் நான் வாழ்றேன்னு சொன்னா இந்த ஜீவியம் வேஸ்ட், மறித்து போகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி நான் எத்தனை நேரங்களில் தெய்வத்துக்கு முன்பதாக சொன்னேன். ஆண்டவர், உங்களுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பக்தி வயராக்கு தெய்வ பிள்ளைகளை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் இயேசு இடைப்படுவார் என்பதில் அர்த்தமுள்ள ஒரு காரியமாய் மாறும். இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க.

அவளோடு சம்பாஷிக்கிற நேரத்தை எந்த நேரங்களில் எந்த சூழ்நிலையோடு எந்த காலகட்டத்தில் இந்த ஆராதனையோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். He knows everything, Father. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை மன கஷ்டத்தோடு மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆறுதல் வார்த்தை என் பக்கம் திரும்பாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நான் சொல்வேன், டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி, டோன்ட் ட்ரஸ்ட் த பீப்புள். தயவு செய்து எந்த ஒரு மனிதனையும் நம்பாதீங்க. நான் சொல்வேன், வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது. ஒருவேளை மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ப்ராமிஸ் வேர்டை கொடுத்து நான் இதை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம். பட் நோபடி கேர், யாராலும் செய்ய முடியாமல் போயிருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்ன வாக்குதத்தங்கள் நிறைவேறாமல் போனதே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. வானம் ஒழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், ஆனாலும் என் வார்த்தைகளை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்துல, ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல, If God want to speak with you, ஆண்டவர் உன்னோடு கூட பேச விரும்பினால் அதற்கு இடம் கொடுங்க. Speak out. அவரோடு கூட பேச ஆரம்பிங்க, அவரோடு கூட உறவாட ஆரம்பிங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் நெருக்கமாக இருக்கும் பொழுது, ஓ யூ கேன், எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் முடியும். தேவ பிள்ளைகளே, நான் சொல்வேன், எந்த உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறதோ, எந்த உறவுகள் இயேசுவுக்கும் உனக்கும் அந்த உறவுகளுக்குள்ளாக இடைவெளி ஏற்படுகிறதோ, அந்த இடைவெளியில அநேக உபத்திரவத்தின் பாதையில பிரச்சனைகள்ல போராட்டத்தில் வாழக்கூடிய ஒரு சம்பவங்களும் வாழ்க்கையில் ஏற்படும். அது நடக்க கூடாது என்பது சொன்னா, உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், அவர் முகத்தை பார்க்கும் பொழுதே ஒரு ஈர்ப்பு, அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு நமக்குள் வருகிறத நம்மால் உணர முடியும். ஐ கேன், என்னால முடிகிறது. அவர் என்னை ஈர்த்து கொண்டவராக, அவருடைய சமூகத்தில் அவருடைய பக்கத்தில் இழுத்து கொண்டவராக அவர் இருக்கிறார். கவர்ச்சி நாயகனாக அவரை பார்க்கும் பொழுதே, அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே, வேதம் தெளிவாய் சொல்லிருக்கிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிற நிறைய நேரங்களில் வார்த்தையோடு சொல்லுவேன், என்று சொன்னால் வார்த்தை ஒருவனை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. தேவனே, இன்னைக்கு உம்மை நோக்கி வந்திருக்கார்கள் தேவ பிள்ளைகளே. If you want to see the Jesus, you can. உங்களால பார்க்க முடியும். உண்மையா ஆண்டவரை பார்க்கணும், அவரோடு கூட பேசணும், உறவாடணும் நினைச்சீங்கன்னு சொன்னா, அதை யோசிக்கும் போதே அவருடைய பக்கத்துல ஒரு ஈர்ப்ப நம்மால பார்க்க முடியும். எத்தனை நேரங்களே நாம் டிஸ்டர்ப் ஆயிட்டு டைவர்ட் ஆயிருக்கிறோம். When you call to Jesus, Yesu-nu sollum bolude ellavatri marandu avarude samugathile varugira oru neram namakku kadaikkum. Enna endral avar namai iluthukondavaraga kavandukondavaraga irukkar.

இரைச்சல் இருக்கிறது. தேனிலும் அமுதமாம் தெவிட்டாத அமுதமாம் இருக்கிற அந்த தேன். நான் சொல்லுவேன், இந்த தேனை பார்க்கலாம், இந்த அருமைய சுவையை பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், என்னை சோதித்துப்பார் என்று சொல்றார். நான் சொல்றேன், you can be test. அந்த டெஸ்டோட அவரை நீங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, you cannot leave. அவரை நீங்க விட்டு விடவே முடியாது. நான் சொல்றேன், என்னைக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சனோ, எங்கேயோ ஒரு மூலையில நாற்றம் எடுத்த என்ன, சேற்றில் இருந்த என்ன தூக்கி எடுத்தவர், கழுவி சுத்திகரித்து கர்த்தர் உலகத்தின் மத்தியில ஊழியத்தை செய்யும்படிக்காக, உலகமெங்கும் தேவனுடைய ராஜ்யத்தை செய்யும்படிக்காக கர்த்தர் அனாயின் பண்ணிருக்கான்னு சொன்னா, பிகாஸ் அவரை நான் டேஸ்ட் பண்ணதுனால அவரை என்னால் விடவே முடியறதில்லை. இன்னைக்கு கூட நமக்கு பிடித்தமான ஒரு உணவுகளை நாம் சாப்பிட்டோன்னு சொன்னா, நாம எந்த இடத்துல போனாலும் அந்த டிஷ் தான் வேணும்னு நாம் சொல்லுவோம். நான் சொல்வேன், நீங்க என்ன எந்த இடத்துல கோடிக்கு முன்னாடி நின்று இதை விட்டுடுங்க, இந்த தெய்வத்தை விட்டுடுங்கன்னு சொன்னாலும், என்னால் முடியாது. பிகாஸ் ஐ டேஸ்ட், நான் அவரை ருசி பார்த்துருக்கிறேன், அவரை நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், என்னால் அவரையால விடவே முடியாது. ஏன்னா எங்கேயோ இருந்த என்ன, கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக, தேவ மனிதர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார்னு சொன்னால், ஓ அவருடைய கிருபைகளுக்கு, அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. திராட்சை ரசம் பார்க்கலும் ரொம்ப இனிமையானவரா.

அவரை ஒரு முறை நீங்க டேஸ்ட் பண்ணின்னு சொன்னா. வேதம் அழகா சொல்லிருக்கிறது மறுபடியுமா இந்த வசனம் எனக்கு நினைவு வருகிறது. கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். அவர் எவ்வளவு நல்லவர் சொல்ல முடியும் தெரியுமா? நான் சொல்ல ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லவர். இசோகு ரொம்ப நல்லவர். நன்மை செய்கிறாகவே அவர் சுற்றித் திரிந்தார். எந்த நன்மையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காமல் நம்மோடு கூட வாழ விரும்புகிறவர், இசைய விரும்புகிறவர், இசைந்திருக்கிறவர் இயேசு மாத்திரம்தான். பீப்புள், தோஸ் பீப்புள் ஆர் தேர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃபார் யூ. மனிதர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து உன்னோடு கூட வாழ விரும்புகிறார்கள். சம்திங் தேர் எக்ஸ்பெக்ட் யூ. நீங்க இதை செய்வீங்களா? இதை நீங்க கொடுப்பீங்களா? அல்லது உங்களுடைய ஸ்டேட்டஸோடு வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? சம்திங் தேர் எக்ஸ்பெக்ட். பட் ஹி நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் யூ. ஆனால் இயேசு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எதிர்பார்க்காமலே நம்மோடு கூட வாழ விரும்புகிறார். உண்மையுள்ள கர்த்தர், உண்மையுள்ள தேவன். என்ன கண்டீங்க அப்பா? என்னிடத்துல ஒரு நன்மையை நீங்க பார்க்கல. பாவியும் அற்புறம் நீசரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களையும் கழுவி அப்பா உயர்ந்த இடத்துல வச்சு எத்தனை குருபாண்டவர். என்னிடத்துல இருந்து ஒரு நன்மையை நீங்க பார்க்கலீங்க ஆண்டவர். வாழ விரும்பிள்ளைகளை என்ன இருக்கு பெருசா? நம்மிடத்துல ஒன்றுமே கிடையாது. உலகத்தை உருவாக்குன கர்த்தர் உனக்குள்ள வாழ விரும்புறான்னு சொன்னாங். ஆண்டுபடி சமூகத்தில் நீ வெளியேற பெற்றவனா, வெளியேற பெற்றவளா இருக்கிற உன்னை நீ குற்றப்படுத்திக்கிறதுனாலயோ, தாழ்ப்புணர்ச்சிக்குள்ளாக வாழ்கிறதுனால ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவனுக்குமாக தாழ்த்தப்படுங்கள், அப்போ கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ எவன் முன்னாடியும் யாருக்கு முன்பதாகவும் உன்னை தாழ்த்தி கொள்ள ஆண்டவர் விருப்பப்பட்டதே கிடையாது ஐயா. நீ தாழ்த்தப்பட்ட இடத்துல எல்லாம் உன்னை உயர்த்தணும்னு தாண்டோட விருப்பம். சப்பனியா 3:20-21 சொல்லுது, 19. அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் நான் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரச்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆய் வைப்பேன். நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல தலை குனிந்து போனீர்களோ, எந்த இடத்துல அழுது வெக்கப்பட்டு திரும்பினீர்களோ, எந்த வேலை ஸ்தலத்துல, எந்த குடும்பத்துல, எந்த சமுதாயத்துல, எந்த ஒரு பிசினஸ்ல, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையில நீங்கள் தலை குனிந்து போனீர்களோ, வெட்கமாய் மாறினதோ, நான் சொல்றேன் இந்த காலை நேரத்தில் ப்ராஃபிட்டிக்கலா சொல்றேன், ஏய் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரோடு கவலையோடு திரும்பி நின்று நீங்க திரும்பி வந்தீங்களோ, நான் சொல்றேன் அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்குள்ள வாழ்றார் அப்படின்னு சொன்னா என்னிடத்தில் ஒன்றுமே சொல்லுங்க. ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்கப்பா? எனக்குள்ள வாழ் நினைக்கிறீங்களே, உங்களை நான் எப்படி நான் கேசுவே.

ஒன்றுமே கிடையாது. எந்த நன்மையும் இடத்துல இல்லை. ஆனா நீங்கள் எனக்குள்ள வந்ததுனால We are the valuable the persons. இந்த உலகத்தில் விலை மதிக்கக்கூடியவர்களாக எங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. பிகாஸ் இப்படி ராஜ்யத்தை அறிந்ததுனால, இப்படி பிரசனத்தை உணர்ந்ததுனால நீங்கள் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு நன்மையே எதிர்பார்க்காம நீங்கள் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஒரு விஷயம் கூட என்னோட சொல்லுங்க, என்னில் என்ன நன்மை கண்டீங்கப்பா? இடத்துல ஒன்றுமே இல்ல ஆண்டவர. நான் வெறுக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற, உறவுகள் கூட குடும்பத்தில் கூட ஒதுக்க வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால உதாசீனப்படுத்தின எங்களையும் நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்கப்பா. If you feel to sing the song, you can receive it. உண்மையா அந்த பாடல் வரிய என்னோடு கூட சேர்ந்து நீங்க உணர்ந்து சொல்லுங்க சொன்னா அப்பாவை பார்த்து சொன்ன என்ன நன்மை கண்டிங்கப்பா. ஆனால என்னை உயர்த்தி வச்சிருக்கிறீங்க. சமுதாயத்தில், வேலை ஸ்தலங்களில், பிஸ்னஸ்ல, படிக்கிற இடத்துல, குடும்பத்தில் அழகு இல்லைன்னு சொன்னாங்களா, சௌந்தரியம் இல்லைன்னு சொன்னாங்களா, பணம் இல்லைன்னு சொன்னாங்களா, தெய்வ பிள்ளைகளே நான் சொல்றேன், ஏ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறான்னு சொன்னான். நான் பார்க்காததை, கேள்விப்பட்டதையும் கர்த்தர் கண்ண கண் காண கர்த்தர் வைத்திருக்கிறார். அவளோட உறவாட வைத்திருக்கிறார். எந்த மனிதர்களோடு என்னால சம்பாஷிக்க முடியுமா என்று சொல்லி யோசித்த போதெல்லாம் நிகராய் சரிசமானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பெரியவர்கள் அப்பா.

உண்மை யோசிப்பலாம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிற நேரத்தில் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்ப்புகளோடு அமர்ந்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பார்க்க ஆரம்பிச்சு சொன்னா உண்மையா சொல்றேன், இயேசுவை தொட்ட மனிதனும் இயேசு தொட்ட மனிதனும் ஒரு நாளும் கெட்டு போனதே கிடையாது. நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அநேக கூட்டத்தின் நடுவில் இயேசு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தி மாத்திர வந்து தேவனுடைய ஆடையை தொட்டார். முன்பதாகவும் இருக்கும் பொழுது அவரை சுற்றி சீஷர்களும் இருக்கிறார்கள். ஒருவருந்து தொடும் பொழுது அப்ப இயேசு சொன்னார், யாரோ ஒருவர் என் ஆடையை தொட்டதை நான் நேசிக்க ஆரம்பிக்கும் போது when you feel நீ உணரும் போது உன் வாழ்க்கையில நீ மாற்றத்தை பார்க்க முடியும். எனக்கு சொல்றேன், give me tea. அது சகேயோ மிகவும் குள்ளபான மனிதன், அவன் இயேசுவை பார்க்க ஆவலா இருந்தான். ஒருவேளை ஐ ஃபீல் ஆண்டவர் என்னோடு கூட இந்த நேரத்தில் சம்பாஷிக்கிற உணர்த்தப்படுகிற அந்த காரியத்தை சொல்லுகிறேன். மேபி யூ ஆர் நாட் எ கிறிஸ்டியன். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே எதேச்சியா அன்பார்ச்சுனேட்லி நீங்க ஒருவேளை இதை டியூன் பண்ணும்போது நீங்க லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், வாட்ஸ் தேர், வாட்ஸ் கோயிங் ஆன், உள்ள என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இயேசுவ பார்க்க சகையாவலா இருந்தானா? அவன் வட்டிக்கு விடுகிறவன், ஏமாற்றுக்காரன். அப்படி இருக்கிறதுனால அவன் இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஒரு திரள் கூட்டம் இருக்கிறதுனால அவன் காட்டத்து மரத்து மேல ஏறி இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சான். அவன் நினைச்சான், ஹூ இஸ் கிறிஸ்ட், யார் அந்த இயேசு, யார் அந்த கிறிஸ்து? கேள்விப்பட்டதினாலே அவன் அவரை பார்க்க விரும்பினான், ஆசைப்பட்டான். நான் சொல்றேன், தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்க ஆரம்பிச்ச சகேயு வாழ்க்கையில இயேசு வந்தார். அவன் வீட்டில் இயேசு வந்தார்னு சொல்லும் பொழுது நான் சொல்றேன், ஏ உன் உள்ளத்துல இயேசுவை நீங்க வச்சிருக்கும் போது ஒய் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட், ஏன் புரிந்து கொள்ள மாட்டிருக்கீங்க? எனக்கு உன் உள்ளத்துல ஆண்டவர் இருக்கிறார், உன் பக்கத்துல உன் அருகாமையில இருக்காரு. எனக்கு சொல்லுங்க, இயேசுவே உன் அருகினில நான் வருகிறேன். I'm so interested. நான் ரொம்ப விருப்பத்தோடு உடைய சமூகத்துல வர விரும்புறேன். அவரை எத்தனைய நேரங்களில் ஒரு உயர் பதவிகள் இருக்கிறவர்கள் பெரிய ஒரு மனிதனிடத்துல நின்று ஒரு ஸ்னாப் எடுக்கிறதுக்கு நாம பிரயாசப்படுவோம். இன்னைக்கு நிறைய செல்ஃபீஸ்ல போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், உன்னை தாயின் கருவறையில் உருவாக்குறதுக்கு முன்பாக ஹி டேக் தி ஸ்னாப். உன்னை படத்தை எடுத்தவர் என் இயேசு ஐயா.
உன் தாயின் கருவையில் உருவாக்குவதற்கு முன்பதாக ஈ காலப்பானியோ உன்னை பெயர் சொல்லி அழைத்த இயேசு, அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரியா, உன் பக்கத்தில் இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிப்பீங்களா? தேவ பிள்ளைகளே, யுவர் யுவர் மேபி யுவர் நாட் ஏ கிறிஸ்டியன் அ கிறிஸ்டியன் தட் டசன்ட் மேட்டர். இன்னைக்கு இந்த இயேசுவை பார்க்கணும், கேட்கணும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும், டேஸ்ட் பண்ண விரும்புனீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்கள் யாராக இருந்த ஊவர் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உனக்குள்ள வருவாரியா? நீங்கள் கூப்பிட்டா போதும். இயேசு அன்னைக்கு கூப்பிட்டான், குருடன் பத்திமே குருடன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். ஏ, அவன் கூப்பிட்டது குருடன்றதுனால ஆண்டவர் தள்ளிவிடல, அவன் ரொம்ப கீழ்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் தள்ளிவிடல. கூப்பிட்டது யாரா இருந்தாலும் பரவாயில்லையா, இயேசு இறங்கி வருவாரா? இன்னைக்கு நாம் கூப்பிடுகிற எத்தனையோ நேரங்களில் மனிதனுடைய செவிகளில் காதுகளில் கேட்கப்படுகிறது கிடையாது. ஏனென்று சொன்னால், நாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம், பணம் வசதி படைத்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஸ்டேட்டஸில் ஈக்குவலைஸாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் உடச்சி சுக்குணராக மாற்றணும்னா, இயேசு உனக்குள்ள வாழ்ந்தால் மாத்திரம்தான் இது எல்லாமே மாற முடியும். அந்த கல்லன் இடத்தில், வட்டிக்கு விட்டவன் இடத்துல இயேசு அவன் வீட்டில் பிரவேசித்தார் என்று சொன்னால், என்னைக்கு உண்மையாக கூப்பிடும் போது உன் வாழ்க்கையில் ஆண்டவர் பிரவேசிப்பான் கூட சேர்ந்து கடைசியா.

எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, என்ன நான் தருகிறேன் அப்பா, ஐ சரண்டர் மை லா. அப்பாவை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன், ஆண்டவரே உம்முடைய அருகையில வந்த நான், ஆண்டவரே என்னையே உமக்காக நான் தர விரும்புகிறேன். சொல்ல முடியுமா?

காரியத்தை கர்த்தர் செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீ உறவாடி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Father, we glory, we thank you, Father. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவிவா எத்தனை பெரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பொய்யனாய் பாவத்தோடு வாழ்ந்த எங்களை மாசற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்திருப்பா. எத்தனை கிருபைகளை I cannot finish. தேவி பிள்ளைகளே, பொய்யன் என்று சொல்லி தள்ளிருக்கலாம், பாவி என்று சொல்லி தள்ளிருக்கலாம். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் பூலோகத்தில் வந்தார். அன்பு சகோதரா சகோதரியே, ஒருவேளை பாவத்தில் வாழ்ந்திருக்கிற இயேசு நான் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீதான் தகுதியானவன். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமார் உலகத்துல வந்தாரையா சொல்றேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆழ்கடல்ல சிமோன் பேதுரு வலைய போட்டு ஆல்மோஸ்ட் 2-3 days கரைக்கு திரும்பாமல வலைய போட்டவனாய் ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி அவன் கரைக்கு திரும்பினான். ஒரு மீன் கிடைக்கலாம போயிடுச்சு. அன்னைக்கு அவனுக்கு வியாபாரத்துக்கு ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு. அன்னைக்கு அவனுடைய ஆகாரத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவனுடைய அன்றாட தேவைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நஷ்டம் என்று கருதினான். இயேசு அவனை தேடி வரும் பொழுது, இயேசு அவனிடத்தில் வரும் பொழுது நஷ்டமானதை எல்லாம் லாபமாய் கர்த்தர் மாற்றினாரா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பேதுருவே ஆழ்கடல்ல வலை போடு என்று சொன்னார். மேபி யூ திங்க், நான் நினைக்கிறேன் பேதுரு யோசித்திருப்பா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் போட்டுட்டேன், ஆண்டவரே நிறைய டைம் போட்டிருக்கேன், நோ யூஸ், ஒண்ணுமே அகப்படல. எனக்கு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசுறத நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். எத்தனையோ நேரங்களில் நீங்கள் பிரயாசப்பட்டிருப்பீங்க. உடைய லைஃப் ஸ்டைல், உடைய கேரியர் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அப்படி என் வாழ்க்கையில் நடக்காம போயிடுச்சு. நான் விருப்பப்பட்டது ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கை நடக்கலன்னு சொல்லி ஒரு வேளை ஏக்கத்தோடு நீங்க வெக்ஸ் ஆயிட்டு நீங்க அமர்ந்து இருக்கலாம். நான் சொல்றேன், பிளீஸ் Try to understand. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் மாற்றுகிற கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார். யார் Why you not taste? ஏன் அதை ருசி பார்க்காமல் போயிட்டு, ஏன் மறந்து போயிட்டு? பாவம் இயேசு உனக்குள்ள இருக்க பிரித்து விட்டதா?

நாளுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி நீ சோர்வா சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கியா? தேவ ஊழியர்களே, ஒருவேளை ஊழியக்கார்கள ஊழியத்துல உயர்வுகளை பார்க்க முடியல, சபையில விருத்திய பார்க்க முடியல, பெருத்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை பார்க்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கரை கர்த்தர் சொல்றாரு, உங்களை அழைச்சவர் கர்த்தர் ஐயா. ஹே, உங்களை அழைச்சவர் கர்த்தர், அவர் நித்தமும் நடத்தவர் வல்லவரா இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையை பார்த்து தான் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். உண்மையுள்ள ஊழியக்காரனே, ஆண்டவர் சொல்ல, உன்னை உண்மையுள்ள ஒன்றை நெண்ணி இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தேன். கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, பேது திரும்பி சும்மா வந்தா வாழ்க்கையில எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி வறுமையோடு விரக்தியோடு நீ வாழ ஆரம்பித்திருக்கலாம். நான் சொல்றேன், இன்றைக்கு கம் பேக், மறுபடியுமா இயேசுவினிடத்துல திரும்ப ஆரம்பி உண்மையா சபைக்கு போக ஆரம்பிங்க, உண்மையா தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிங்க. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும், பெரிய உயர்வுகளை பார்க்க முடியும். நீங்க யாருக்கு முன்பதாக வாழ நினைச்சீங்களோ, யாரை விட பெரிய ஆளாக வேண்டும் என்று சொல்லி எண்ணினீர்களோ, யார் உங்களை கங்கணம் கட்டி உங்களை தள்ள நினைச்சார்களோ, எந்த வியாபாரத்தில் உனக்கு லாபம் வரக்கூடாது என்று சொல்லி சூனியத்தை வைத்தார்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக, ஒன் செகண்ட், நான் ப்ரொஃபட்டிக்கலா சொல்றேன், அதே ஜனங்களுக்கு முன்பாக, அதே மனிதர்களுக்கு முன்பதாக, அதே சகோதரனுக்கு முன்பதாக, நண்பனுக்கு முன்பதாக, உறவுக்கு முன்பதாக, குடும்பத்துக்கு முன்பதாக, சமுதாயத்துக்கு முன்பதாக, உன் தலையை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இட் இஸ் வெரி ஈஸி டு காட், ஆண்டவரால் இது ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். ஜஸ்ட் ஒன் லுக், எப்பவுமே சொல்லுவேன், இயேசுடைய பார்வை என் மேல பட்டாலே போதும், அவர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அசைவுகளே தேவை கிடையாது. அவர் பார்வை, ஜஸ்ட் ஒன் லுக். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவரோட ஒரு பார்வை உங்க மேல பட்டுச்சுன்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். யூ கேன் சேஞ்ச் இட் எவ்ரிதிங் யுவர் லைஃப். வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட உறவாடின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்பு தாசன் அவர்கள் மூலியமாக, இந்த சேனல் மூலியமாக, இந்த இன்பம் எஃப்எம் மூலியமாக ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். அருமையான ஊழியன், கணத்துக்குரிய பாத்திரமாய் வைத்திருக்கிறதான அன்பு சகோதரன் சான்மோகன பிரகாஷ், அவருடைய மனைவி, இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது மூலமா என்ன நடக்கும் என்று சொல்லி கூட நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சில மனிதர்களோடு இந்த காரியத்தை இந்த சேனல் மூலமா பேசுறீங்க அப்படின்றத சில மனிதர்கள் என்னோடு பேசும்போது நான் கண்டேன். இன்றைக்கும் அந்த விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன், கர்த்தர் இவருடைய ஊழியங்கள் இன்னுமாய் கர்த்தர் மல்டிப்ளை பண்ண முடிக்க நான் ஜெபிக்கிறேன். எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் இந்த வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் உயர்வுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் நன்மைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் மேன்மைகள் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, God's open heaven doors, கர்த்தர் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகள், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தேவன் திறந்த வாசல் ஆண்டவர் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில மேன்மைகளை பார்த்திராதபடிக்கு, உயர்வுகளை பார்த்திராதபடிக்கு, வாழ்க்கையில படிப்புகளில், வசதிகளில, வாய்ப்புகளில அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் திறந்த வாசலை வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன், இப்பொழுது திறந்த வாசல்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைப்பீராக. நீர் ஆசீர்வதியும் அப்பா, நீர் ஆசீர்வதியும். நீங்க சொன்னீங்களே, எவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆதியாகமம் 12 அழகா சொன்னீங்களப்பா. இன்னைக்கு நான் பிளஸ் பண்றேன், இட்ஸ் அன் எவ்ரி ஒன், எவ்ரி பாதி, நம்முடைய சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க.
அனைன் பண்ணுங்கப்பா.

0: എൻ്റെ അഭിഷേകത്തിനാണ് നിറപ്പും. പെരിയ കാര്യങ്ങൾ ചെയ്യും, മറയ്ത്തു വെളിപ്പെടും. യേശുവിൻ്റെ നാമത്തിനാൽ ജപിക്കുന്നു. ജീവനുള്ള നല്ല പിതാവേ, ആമേൻ.
1: பாஸ்டர் வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேளை. தேங்க்யூ ஸோ மச். தேவ பிரசன்னம் ரொம்ப மகிமையாக இருந்தது. பாருங்கள், நம்ம இன்றைக்கு லைவ் நேரடி அலைவரிசையாக நம்ம போயிருக்கணும், பட் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து இந்த அமேசான் சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நம்ம லைவாக போக முடியல. அது ப்ராப்ளம் இருக்குது. நான் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே நான் மெயில் பண்ணிக்கிட்டு இதை பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் பாருங்கள், தேவ பிரசன்னம் மிக மிக வல்லமையாக இருந்தது. ரீப்ராட்காஸ்டில் ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படப்போகிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக்.
0: ஓகே, தேங்க்யூ.

0: ஆமென். பிரியமானவர்களே, மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்களோடு நாம் பேசவிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு துதி ஆராதனை வேளை நாம் பாஸ்டர்களோடு பேசுவோம். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை வேளை.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட இருக்கிறது.
0: ஆமாம். ஸோ நம்ம முதலாவது வந்து எப்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், ஸோ அது நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒருத்தர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் பொழுது, அவர்களுடைய பின்னணியை தெரியும் பொழுது, இல்லை தெரியாமல் இருக்கும் பொழுது என்ன யோசிப்பாங்கன்னா, இவர் பிறந்தது முதற்கொண்டே ஒரு தாவீது போல வளர்ந்தார் போல அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்படி தேவன் குறுக்கிட்டார், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்க, எப்படி தேவன் குறுக்கிட்டு உங்களை தெரிந்து கொண்டார்?
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா சாட்சி நிறைய பேர்களை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதை கேட்குற நேயர்களுக்கும் சரி நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ என்னுடைய பான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான் நான் பிறந்தது. சரி, நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது இந்த பழக்கம் அதுலேருந்து இதிலேருந்து இப்படி மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்ததுனால, ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்ததுனால எந்த ஒரு காரியத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டான ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ படிக்கிற வயசுலேருந்து கல்லூரியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ப்ரேயர் செல், அப்படி தான் என்னுடைய ஊழியர்.
0: இப்போ பொதுவாகவே ஒரு நீங்கள் சொன்னீங்க ஊழியருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி, இப்போ ஊழியருடைய குடும்பத்தில் அதுவும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா, கட்டுப்பாடு இது மாதிரி இருக்கும்பொழுது பொதுவாக வந்து அதுவும் ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அத்துமீறி போகிறத பார்க்குறோம், இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போகிறத பார்க்குறோம். நீங்கள் ஆனால் அந்த மாதிரி போகாமல் காலேஜ்லேயே ஊழியத்தை தொடங்கினேன்னு சொல்கிறீங்க, எப்படி இதற்கு என்ன காரணம்?
1: நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நிறைய இப்போது லைக் சொல்லுவாங்க போலீஸ் பிள்ளை திருட.
0: ஆமாம், அது ஒரு வழக்கம் இருக்குது சொல்கிறது.
1: அந்த மாதிரி ஆப்போசிட்டாக உல்ட்டாவாக தான் இருக்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் காரணம் ஒன்று என்னென்னா, பிரம்பை கையாளாகாதவன் அப்படின்னு சொல்லி வசனம் ஒன்று சொல்லும், தகப்பனை குறித்து சொல்லும். அப்படி நம்மளை நல்லா அடித்து தான் வளர்த்தாங்க. இன்னொன்று என்னன்னு சொன்னால், தேவனை ருசி பார்த்தது என்னுடைய இளைய பிராயத்தில். இன்னும் பண்ண ஸ்கூல் டேஸ்லேயே ஊழியம் பண்ணல, ஆனால் ஆண்டவரோட ஐக்கியம் அபிஷேகம், அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய ஒரு தாகம், அந்த உணர்வுகள் உடற்பாடுகள் எனக்கு நிறையா இருந்துருச்சு. ஸோ அதனால் அவரோட இளையிறத அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஊழியத்தோட மாற்றங்களை என்னோடய லைஃப்பில் பார்த்தேன்.
0: ஊழியம் செய்ய தாகம்னு சொன்னீங்க ஸ்கூலில், அது எப்படி ஏற்பட்டது? அதாவது ஞாபகம் இருக்கா குறிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன், இவரை பார்க்கும்போது நம்மளும் ஊழியம் செய்யணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை தெய்வீகமாக உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டதா?
1: ரைட், ஒரு காரியத்தை சொல்கிறேன். இப்போ ஆராதனை கூட அதான் நான் சொன்ன நினைக்கிறேன், எதிர்பார்க்காம அன்ஃபார்ச்சுனேட்லியே ஆண்டவரை பார்த்துட்டாவே நாம் வந்து மறுபடியும் அவரை விடவே முடியாது. சிலரை வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மறந்துட்டு போயிடலாம், ஆனால் இவரை அந்த பக்கம் அந்தருடைய அசைவுகளை அந்த பக்கம் நமக்கு திரும்பிதுனாவே போதும், அவருடைய அசைவுகள் நம்ம பக்கம் அவ்வளோதான், முடிஞ்சது நமக்கு அதை. ஸோ ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு நாள் என்னுடைய தகப்பன் சபையில் ஆல்மோஸ்ட் நான் 8th படிக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தில் தகப்பனாரில் ஒரு எல்டர்ஸ் அண்ணாக்கள் நடத்திட்டுருக்காங்க. நடத்திட்டுருக்கும்போது அப்போது எனக்குள்ளே தெரியாத ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், இது நிகழ்ச்சியில் ஐ திங்க் மாற்றங்கள்லாம்.
0: ஆமாம், மாற்றங்கள்.
1: ஸோ அன்றைக்கி என்ன நடந்துன்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் பேசினாரெல்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது, ஆர்வமாக இருந்துச்சு. நானே போயிட்டு அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா நான் வந்து பிரசங்கம் பண்ணட்டோமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ எனக்கு பிரசங்கம் பண்ணவும் தெரியாது, ஆனால் அங்கே கேட்கும்போது அப்போ ஓகேன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஒன்லி ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நான் பேசினேன். என்ன பேசுனா, ஒரே ஒரு வசனத்தை ரிப்பீட்டடாக சொன்னேன். எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்குது, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உண்மை துதிப்பேன், என் உள்ளளவும் நான் கீர்த்தனை பண்ணுவேன். அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அன்றைக்கி பிடிச்சது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது கர்த்தர் கிருபையில். பிறகு கல்லூரியில் போகும்போது சில ஊழியத்தில் ஓட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் அந்த ஸ்தாபனங்களோடு சேர்ந்து அங்கே ப்ரயர்செல்ல கோஆர்டினேட் பண்ண லீடராக இருந்து அது நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார்.
0: பாஸ்டர், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஸ்கூல் கல்லூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இப்படி ஒரு பையன் தனியாக ஜீசஸ் ப்ரேயர்செல் இப்படின்னு இருக்கும் பொழுது மற்றவர்களுடைய கேலி கிண்டலும் இருந்திருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களுக்கு இருந்ததா, இல்லை எல்லாருமே வந்து ஓகேடா இவன் வரா மரியாதையாக இருப்போம் அப்படின்னாங்களா?
1: ரெண்டுமே இருந்துச்சு. ஒரு பக்கம் காலேஜ் அப்படின்னு சொன்னாவே ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு டைம்ஸ் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி என்னுடைய நேரத்தை செலவிடலை. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன இந்த வயசில் சந்தோஷமாக இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கான்னு சொன்னாங்க.
0: சன்னியாசியாக போயிட்டான.
1: நிறைய காரியங்கள் என்னென்னா, நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை கிடச்சிது. நண்பர்கள் மத்தியிலே அவர்கள் தவறு பண்ணும் பொழுதே நாம் இருந்தால் அதை பண்ணாத அளவுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு.
0: இப்போ மற்றவங்க கிண்டல் பண்ணுறவங்களை நீங்கள் கேட்டு மனசு உடைஞ்சிருக்கீங்களா? அதை எப்படி மேற்கொண்டீங்க? அது ஏதாவது அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கா ஞாபகம் வருதா?
1: அப்படி ஒரு சம்பவம் இருந்தும் அதை எனக்கு பெருசாக தெரியல. என்னன்னு சொன்னால், இன்றைக்கும் நான் பெருசாக ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அறியாமல் பேசுகிறத நாம் பெருசாக எடுத்துக்க முடியாது.
0: ஏன்னா இன்றைக்கி வாலிபர்களுக்கு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது அவங்க படிக்கிற ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல அவங்க தனிப்படுத்தப்பட்டு, இவன் வித்தியாசமானவன், கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. ஸோ அதனால தான் அவங்கள நான் கேட்டது. அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமே, இல்லைன்னா அவங்க எப்படி அதை மேற்கொள்ளலாம்? அதை நீங்கள் சொன்னீங்க.
1: இல்லை, நான் வந்து என்டையர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து தனிமைப்படுத்திக்கணும், என்னை காமிச்சிக்கணும் அப்படியெல்லாம் விரும்பவும் இல்லை. அப்படி இருந்தால் இட் வில் நாட் ஒர்க் அவுட். கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தை செய்யவே முடியாது. இயேசு பாவிகளோடு சேர்ந்து தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை பண்ணார். எல்லா பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்துல மட்டும் ஆண்டவர் பிரவேசிக்கவே இல்லை. ஸோ நாம் வாழ்கிறது உலகத்தில் தான், எல்லாரோடு தான் நாம் இருக்கிறோம். ஸோ அவங்களோடு தான் நம்ம இணைந்து, அதனால் அவங்க பாவத்துக்கு போகும்போது பாவத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவங்கள மாற்ற நினைக்கிறதுக்கு இல்லை, அப்படி கிடையாது. பட் ஆனால் நாம் அவங்களோடு இணைந்து தான் தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அப்படி அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம டிஸ்டன்ஸ் கீப் பண்ணவே முடியாது. வேதம் அழக சொல்லி அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திரிந்தார். ஸோ அதனால் அவங்க பாவம் பண்ணும்போது நாம் விலகி நிற்கிறோம். ஆனால் நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்குது, அவங்க இருந்தால் அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு அந்த சம்பவங்கள், உணர்வுகள் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. ஸோ நாளடைவில் அந்த மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுறது. ஏன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், ஜீவியங்களை அவங்க பார்க்கும்போது, சாட்சியை பார்க்கும்போது, நம்முடைய லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது, சம்டைம்ஸ் சில நேரங்களில் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு வரும்போது தான் அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது.
0: ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நம்ம யாரையுமே வந்து உதறி தள்ளாமல்
1: முடியாது.
0: அதே சமயத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம வந்து
1: இசைந்து
0: போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நண்பர்களாக அந்த ஒரு பவுண்டரி, குடிக்கும் பொழுது நான் குடிக்க மாட்டேன், ஆனால் உனக்கு நண்பனாக உனக்கு ஹலோ சொல்லுவேன்,
1: உன்னுடைய
0: பிரச்சனையை நான் கேட்பேன். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது அவங்களும் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை திறக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். ஸோ இப்போ எப்படி இந்த ஒரு இந்த ஆராதனையின் அபிஷேகம் எப்படி வந்துச்சு? நீங்கள் வசனம் சொல்ல ஆரம்பிச்சிங்க, காலேஜில் வந்து மற்ற காலேஜில் இருக்கிற அந்த ஊழியங்களோடு இணைந்து செயல்பட்டீங்க. உங்களுடைய ஊழிய அழைப்பை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீங்க? எப்படி இந்த காரியம் ஏற்பட்டது?
1: ஆராதனை அப்படின்றதுக்கு முன்னாடி, இந்த ஊழியம் என்னுடைய எங்கே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், என்னுடைய கல்லூரியில் தான். சில ஊழி ஸ்தாபனங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூணு மினிஸ்ட்ரிஸ் அதோடு நான் இணைந்திருந்தேன். அதை சொல்லவும் நான் சந்தோஷப்படுறேன். ஸ்கிரிப்சர் யூனியன் அண்டு அதுக்கப்புறம் யூவிஎஸ்ஐன்னு சொல்லிட்டு, யூனியன் ஆஃப் எவாஞ்சலிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்தாபனத்தோடு நான் அதை இணைந்து ப்ரேயர்ஸில் ஆரம்பித்து அப்படி ஊழியத்தை ஆரம்பித்தேன்.
0: நிச்சயமாகவே ரொம்ப மகத்தான ஊழியங்களை செய்து வராங்க பிள்ளைகள் மத்தியில்.
1: கட்டாயம் அந்த என்னுடைய ஊழியம் அதில் ஆரம்பிக்கு ஃபஸ்ட் இயரில் ஆரம்பித்து தேர்ட் இயரில் என்னுடைய ஊழியத்தை நான் வந்து முதன்முறையாக நான் வந்து தனிமையாக இருந்து அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன், ஒரு யூத் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறேன். அது மூலிமா ஊழியத்துக்கு நான் வெளியில் வர ஆரம்பிக்கிற ஒரு நேரம், என்னுடைய கல்லூரி முடியும் போது என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கல்லூரியை முடிக்கும்போது என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அதன் பிறகு தொடர்ச்சியாக ஊழியத்தை தான் செய்துட்டு வந்துட்ருக்கேன். ஆண்டவர் கிருபையில் இந்த இன்ன வரைக்கும் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் கேட்ட ஆராதனை அபிஷேகம் எப்படி அப்படின்னு சொன்னால், அப்படி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஆராதனை அபிஷேகம் என்கிற ஒரு காரியம் எனக்குள்ளே ஒரு பெருசாக கிடையாது. பிகாஸ் என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே அப்படி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் இயேசுவை குறித்து ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை குறித்து பேசும்பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த மனிதர் பெயர் சொல்லவும் நான் இந்த இடத்துல சொல்கிறதுக்கும் சந்தோஷப்படுறேன். ஈஸ் மை இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம், பாஸ்டர் ஜேக்கப் கோஷி. அவர் இந்த இயேசு அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிக்கொண்டு இருக்கும்போது, இயேசுன்னு ஒரு வார்த்தையே சொல்லியே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பாடிட்டுருக்காரு. இன்னும் இது இயேசுன்னு சொல்லிவிட்டு இப்படி பாடிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆராதனைலாம் ரொம்ப வேகமாக கையை தட்டினா அபிஷேகம் பண்ணால் குதிச்சா அபிஷேகம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது, அங்கே போயிட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை முதன் முறையாக அபிஷேகிக்கப்பட்டு ஆராதனை அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஆராதனுடைய அனுபவம் எனக்குள்ளே இல்லை. ஈ நெவர் டீச், எனக்கு கற்றுக் கொடுக்கல, நான் கற்றுக்கவும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவரோடு பேசுகிற அனுபவத்தின் வாயிலாக ஆராதனை தேவனுடைய அபிஷேகத்தை அறிந்து கொண்டேன். அன்றைக்கி தான் முதன்மையாக ஆராதனை அப்படின்னு என்ன அப்படின்றத அறிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கர்த்தர். அது மூலிமா கர்த்தர் இன்றைக்கி ஒரு ஓஷிப் லீடராக நல்ல பவர்ஃபுல் ப்ரீச்சராக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். ஸோ முதன்முறையாக ஒரு ஓஷிப் லீடராக நான் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது ஒன் பை ஒன்னாக ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே நாட் ஓன்லி ஃபார் ஓஷிப் லீடர், எல்லாம் பவர்ஃபுல்லாக ப்ரீச் பண்ண, சில நேரங்களில் ப்ராஃபெட்டிக்கலாக, அனாயிண்டடாக, டெலிவரண்ட்டாக, மிராக்கலாக ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன் பை ஒன்னாக என்னோடய கோலை ரீச் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார்.
0: எக்ஸலண்ட் பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க நீங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வந்து அப்படியே ஊழியத்தில் கண்டினியூ பண்ணி இன்றைக்கி 13 ஆண்டுகள்.
1: நிச்சயமாக
0: நீங்கள் இந்த 13 ஆண்டுகள் ஊழியத்தில், அதுவும் முழு நேர ஆண்டவருடைய பணி, என்ன மாதிரியான சவால்கள் சந்திச்சிங்க? இன்றைக்காவது என்னடா இது, நம்ம தப்பான முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் இருந்திருக்கா? எப்படி இப்போ உங்களை போல் வந்து கேட்குற வாலிபர்கள் ஊழியத்துக்கு வரணும்னு ஒரு பெரிய உத்வேகம் இருக்கலாம். இப்போ எப்படி முதலாவது வந்து அவங்க ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த சவால்களை மேற்கொள்வது, என்ன மாதிரியான சவால்கள் வரும், நீங்கள் எப்படி சந்திச்சிங்க?
1: ரெண்டு மூணு கேள்வி கேட்டீங்க, அதில் நான் சொல்கிறேன். முதல்ல எப்படி ஊழியத்துக்கு நிறைய யூத்ஸ் வரணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. நிறைய ஒரு காரியத்தில் இன்ஸ்பிரேஷனில் உணர்ச்சி வசத்தில் டெம்டேஷனில் பண்ணுறது இட் இஸ் நாட் எ மினிஸ்ட்ரி. வித்தவுட் காட்ஸ் காலிங், தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளாமல் ஒரு நாளும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஒருவேளை நம்முடைய டேலண்ட்டை பேஸ் பண்ணி மினிஸ்ட்ரியில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், தட் இஸ் டெம்ப்ரவரி. என்னென்னு சொன்னால் அவனுடைய சுய பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அதனால் தான் வசனம் சொல்லுகிற பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினாலே ஆகும் என்று சொல்லு. ஸோ நாட் மை பவர், நம்முடைய பலத்தினால் ஒன்றும் கிடையாது, கர்த்தருடைய ஆவினால் மாத்திரம்தான். ஸோ அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒருத்தர் அவர் பாடுறாரு, நல்லா ஆராதிக்கிறாரு, அவர் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டார் அப்படின்றதுக்காக, நமக்கு பாட வரும்ன்றதுக்காக, நம்ம ஆராதிக்க வரும்ன்றதுக்காக ஊழியத்தை செய்ய முடியாது. இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஏன்னு சொன்னால் எல்லாராலையும் பாட முடியும், எல்லாராலையும் ஆராதிக்க முடியும், எல்லாராலையும் போதிக்க முடியும். ஆனால் கர்த்தர் அழைத்த அழைப்புகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார் ஃபஸ்ட். ஸோ நான் ஊழித்த என்னுடைய இளைய பிரயாயத்திலே, நீங்கள் கேட்ட மாதிரி என்னுடைய கல்லூரி ஆரம்பிக்கும்போது ஊழியத்தில் இணைந்தேன். கல்லூரி விட்டு வெளியில் வரும்போது ஊழியத்தை ஆரம்பித்தேன். அங்கே முடியுது, என்னுடைய ஊழியம் தொடங்குது. ஸோ இப்படி தொடங்கும் போது நான் மைக்கு பிடிச்சி பாடும்போது நிறைய சபைகளில், நிறைய இடங்களில் நிறைய ஆட்கள் ஊழியக்காரர் சரி நிறைய பேர் இவெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அந்த பார்வையே உங்களுக்கு நல்லா தெரியும். சிலருடைய பார்வையே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே செத்துருவோம்.
0: அந்த மாதிரி மெசேஜே கொடுத்துருவாங்க.
1: ஆமாம், அந்த பார்வையில் தெரியும் இவெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பார்த்த பார்வையெல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் இதிலெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன், ஆகலைன்னு சொல்ல முடியாது, மாம்சம்தான் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன். ஆனால் மாம்சமோ பலவீனம் தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது கர்த்தர் அதை மாற்றுறாரு. அதை மாற்றினது என் அறையில் மாத்திரமல்ல, கர்த்தர் உலகத்தில் சமுதாயத்தில் மேடைகளில் எங்கெல்லாம் அவமானப்பட்டனோ, யாரெல்லாம் மேலே கீழே பார்த்தார்களோ, யாரெல்லாம் இவனால் என்ன செய்ய முடியும்னு சொன்னாங்களோ, அவங்கள கீழே உட்கார வச்சு ஆண்டவர் நம்மளை மேலே உட்கார வச்சு அழகு பார்த்தார். ஸோ அது என்னுடைய ஊழியத்தினுடைய உயர்வுகளை பார்க்கறேன். அவங்கள உட்கார வச்சது நான் சொல்லலை, யார் முன்னாடி கேவலப்பட்டனோ அவங்களுக்கு முன்னதாக கர்த்தர் அவர்களுக்கு சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை வச்சார்.
0: ஸோ நீங்கள் வந்து அந்த பொறுமை மிக அவசியம்னு சொல்கிறீங்க.
1: நிச்சயமாக நிச்சயம்,
0: நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல், ஏன்னா அந்த இள வயதில் அந்த மாம்சத்தில் மாம்சம் பலன் இருக்கும் பொழுது ஒருத்தருடைய சொல்லுக்கு நம்ம உடனே பதில் கொடுக்கணும், இல்லை அவங்களுடைய செயலுக்கு இன்னொரு செயல் நம்ம செஞ்சு அதை மேற்கொள்ளணும், இப்படி தான் மனது வரும். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாரை விட அதிகமாக அவங்க அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயர்த்தும்.
1: ஏன்னா ஆண்டவர் வசனம் சொல்கிறது பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஸோ நமக்கு அது ரொம்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அது இருந்தால் தான் நாம் வந்து நிச்சயமாக ஒரு கோல் பண்ண முடியும்.
0: எல்லாம் சொல்லுங்க
1: கஷ்டம். ஏன் சொன்னால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு முன்பாக ஒரு ரோல் மாடலை ஆண்டவர் தான் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவர் வாழும் பொழுது எத்தனையோ பேர் அப்படி தான் சொன்னாங்க, இவன் தச்சனுடைய பையன் தானே. இப்போ நான் சொன்னேன், நான் பாட ஆரம்பிக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணும்போது சின்ன பையன் தானே அப்படின்னு என்னுடைய 13 வருஷத்துக்கு முன்னாடி பேசினவங்க. ஏன்னா அவங்க முதிர்வுகள், ஊழியத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், நிறைய மூத்த விசுவாசிகள் அப்படியா இருக்கும்போது நான் ஒரு நியூ இன்ட்ரோடக்ஷன் நியூ ஃபேஸ் அப்படின்னும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. இயேசு வாழ்ந்த காலத்திலும் அப்படி தான் இருந்துச்சு. அவர் செய்யும் பொழுது அவர் செய்த அற்புதத்தை பார்த்து, அவர் செய்த அதிசயங்களை பார்த்து, நன்மையை பார்த்து சொன்னார்கள், இவன் தச்சனுடைய பிள்ளை தான். சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அவர் பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணுறாரு, ஆனால் இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க தச்சனுடைய பையன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக தான் இருந்தார். 30 வருஷத்தில் ஆண்டவர் செய்யாத காரியத்தை 3.5 வருஷத்தில் ஆண்டவர் அழகாக செய்து முடித்தார். ஸோ அப்போ அவங்க சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் பெருசாக நினச்சி அதையெல்லாம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன், நம்மளை கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்றதுக்காக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. தேவன் சொன்னதை தேவனுடைய சித்தத்தை செய்யும் அளவுக்கு அவருக்கு பொறுமை இருந்துச்சு, அதை நிறைவேற்றி முடித்தார். ஸோ அந்த பொறுமை இருந்தனால தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடிஞ்சது. சிலுவையில் அறையப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கி அவர் உலகமெங்கும் அவரை சொல்கிற அளவுக்கு உயர்ந்திருக்க காரணம் அந்த பொறுமை தான், அவர் அந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சது.
0: ஸோ நீங்கள் சொல்லும்பொழுது ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, மனிதர்களுடைய அந்த அப்ரூவல் அதை நம்ம தேடவே கூடாது. சோர்ந்து போகிறது மட்டும் இல்லை, மனிதர்கள் புகழும் பொழுதும் சிறகடித்து எழும்பக்கூடாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மரித்தவர்களாக இருக்கும் பொழுது தான் இந்த நம்ம தாழ்த்தி பேசப்படுகிற வார்த்தையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. சொல்லுங்கள் பாஸ்டர்.
1: ஏன்னு சொன்னால் இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய காரியங்களை பார்க்கும்போது நாம் நல்லா பண்ணால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்ம நல்லா பண்ணலன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள்னு சொன்னால், நல்லா பண்ணாதும்போது நாம் சரியாக இல்லாதும்போது சரியாக இருக்குன்னு சொன்னான்னு சொன்னால், ஏன்னா நம்ம அடுத்த லெவலில் நாம் போகாது இருக்கிறதுக்கு அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை. நல்லா பண்ணிட்டா அது வந்து அடுத்த லெவல் இன்னும் மேலே போகாததுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பு. நாம் மனுஷனுடைய பாராட்டுகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு விருப்பப்படாமல் கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுன்னு சொன்னால் நாம் உலகத்தில் பாராட்டப்படக்கூடியவர்களாக நம்ம மாறணும். ஏன்னு சொன்னால், எப்போவுமே நான் எப்போ பேசினாலும் வசனத்தை கம்பேர் பண்ணி தான் பேசுவேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஏசாயில் அழகாக சொல்லியிருக்கிறது, உன் ராஜாக்கள் உன் காலை நக்குவார்கள், அவருடைய கைத்தாளிகள் உனக்கு சேவகம் பண்ணுவார்கள், நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்களோ பாக்கியவான்களாம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த காத்திருப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அந்த பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது. அந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தை முன்னாடி அந்த காத்து இருக்கிறவர்களோ பாக்கியவான்கள் அப்படி.
0: எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வேர்டு இல்லை, ராஜாக்கள் உன் காலை நக்குவார்கள். இது சொல்லும் பொழுது இன்னும் இப்படியெல்லாம் நம்ம பேசலாமான்னு ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் அது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள். ஸோ ராஜாக்கள்ன்றது அதிகாரத்தில் இருக்கவங்க, அவங்க ஒரு கண் அசைச்சா வந்து ஒரு தலையை வெட்டிடுவாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள்
1: அவர்கள் நமக்கு சேவகம் செய்வார்கள்.
0: அவருடைய நீங்கள் ரொம்ப பாலிஷாக சொல்கிறீங்க, ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்னா உன் காலை நக்குவார்கள்.
1: நிச்சயமாக நிச்சயம்.
0: என்ன பாஸ்டர் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் அந்த இடத்துல?
1: ஏன்னு சொன்னால் இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது, வசனமும் சொல்லுது, இந்த உலகமும் பட்டினியாக இருக்கும் ஆனால் என் ஊழியக்காரன் ஒரு நாளும் பட்டினியாக இருப்பதில்ல. ஏன்னு சொன்னால் கனத்துக்குரியவனாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ உலகமோ பட்டினியாக இருக்குன்னா அப்போ உலகத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் தான். ஆனால் ஊழியம், ஊழியன் என்றும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்களை கர்த்தர் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஸோ ஊழியங்களை பார்க்காங்க, ஊழியத்திற்கு அடுத்தபடியாக கர்த்தரை பார்க்காங்க. ஏன்னு சொன்னால், ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஊழியக்காரி மூலமாக தான் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு ஒரு மேடையில் ஒரு கூட்டங்களை பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரை கொண்டு தான் அங்கே கூட்டங்கள் நடத்தப்படுது. நான் எப்பவுமே சொல்கிற ஒரே ஒரு காரியம்னா, நாம் தெய்வத்துக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம், அப்படி கிரியைகள் நடத்தும்படிக்காக நம்ம ஒரு கூட்டத்தை நடத்துகிறோன்னு சொன்னால், ஆனால் ஒரு மனிதரை கொண்டு, ஒரு தேவ மனுஷனை கொண்டு தான் அந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. வெறும் ஆவியோ அசைஞ்சி பண்ணுறதில்லை, ஒரு தேவ மனுஷனை கொண்டு, தேவனுடைய ஊழியக்காரனை கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை அந்த இடத்துல சொல்ல முடியும். ஸோ த ஆனரபிள் பர்சன் காட்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்க தான் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள்.
0: ஆமென். நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமே இப்போ உரைச்சிங்க.
1: நிச்சயமாக.
0: என்னுடைய ஊழியக்காரன் பட்டினியாக இருப்பதில்லை. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் பஞ்சங்கள் தலை விரித்து ஆடப்போகுது. அதுவும் குறிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது விலைவாசி உயர்வு, பஞ்சம், இதுதான் வந்து ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தேவனை சேவிக்கிற பிள்ளைகள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாளும் பட்டினியாக இருக்க மாட்டாங்க. நான் எப்போவுமே ரொம்ப அதை சிந்திச்சு பார்ப்பேன். ஊழியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சொல்வது உண்டு. எலியா ஆண்டவர் சொல்லார், கேரி தாத்தங்கரையில் போய் உட்காரு, அங்கே அவன் பிரசங்கம் பண்ண புல்பிட் இல்லை, அவனுக்கு காணிக்க கொடுக்க ஆள் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப உண்மையாக அந்த காகங்கள் காலையும் மாலையும் அதுவும் இறைச்சி தான் வருது பாருங்க. ஆண்டவர் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் வெஜிடேரியன் கொடுப்போன்றது இல்லை, மிக சிறந்த இறைச்சியும் அப்பமும் அவனை தேடி அந்த காட்டில் வந்துகிட்டு இருக்கு.
1: சூப்பர். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி எலியா அந்த சம்பவத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் சொன்ன கேரித்தாண்டையில் அங்கே எந்த ஹோட்டல் இருக்குது, எந்த வீடு இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏற்ற நேரத்தில் அவனுக்கு இறைச்சி ஆண்டவர் காகத்தை கொண்டு ஆண்டவர் நடத்துகிறார். ஸோ தட் இஸ் காட். அதுதான் நான் சொல்லுவேன், இஸ் சூப்பர் நேச்சர் ஆஃப் காட். அவர் இயற்கைகளுக்கு மேற்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய, எது இல்லைன்னு சொல்கிறோமோ அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார்.
0: அதனால் இந்த வேளையில் நிச்சயமாக நம்ம வந்து வாலிபர்களை என்கரேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் சொன்னது போல் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்றது தான் அவங்க முதலாவது ஊர்ஜிதம் பண்ண வேண்டும். அந்த ஒரு அஷூரன்ஸ், ஊர்ஜிதம் கிடைச்சிருச்சுன்னா தைரியமாக வந்து கர்த்தரை நம்பி ஊழியத்துக்குள்ளே இறங்கலாம். கர்த்தர் ஒரு நாளும் உன்னை பட்டினியாய் விடமாட்டார். இதை நிச்சயமாக நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. இவ்வளோ வரும் ஊழியத்தை செய்கிற நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். ஸோ நிச்சயமாக வாலிபர்கள் ஊழியத்தை செய்வதை போல் ஒரு பெரிய கனம் இந்த பூமியில் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு நமக்கு இருக்கணும். பாஸ்டர், நம்ம கர்த்தருடைய அழைப்பை குறித்து பேசணும், அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, நம்ம வந்து மீன் அதை பேசுவோம். அன்பினியர்களை மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷுவா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல் உங்களுக்கு.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா அவர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவருடன் பேசுவோம். பாஸ்டர், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. நம்ம பிரேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அழைப்பை எப்படி புரிந்து கொள்வது அல்லது அறிந்து கொள்வது, அதுதான் சரியான வார்த்தை. அதை குறித்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடு கூட சேர்ந்து இந்த அழைப்பு, வாய்ப்பு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தையும் நீங்கள் சொல்லி அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, நான் உங்களோடு பேசின பிரகாரமாக அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். ஏன் சொன்னால், நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகளினால் ஊழியத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஏச்சனா ஒருத்தருக்கு பாடக்கூடிய வரங்கள் கூட நான் சொல்லலாம், கிருபைகள் கூட சொல்லலாம். அவர் பாடும் பொழுது அதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணலாம், அல்லது அந்த மேடையில் பாடும் பொழுது சிலர் ஈர்க்கப்பட்டு சபைகளில் அழைக்கப்படலாம். அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அந்த இடத்துல பாடுறதுக்கு சில கூட்டத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கலாம். அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சில மேடைகள் அவர் கிடைக்கும்போது, சில வாய்ப்புகள் அமையும் போது, அவர் பிறகு என்ன பண்ணுறன்னா ஊழியனும் அப்படி அது ஊழியமாய் மாறுகிறது. பிறகு அது சபை நடத்துகிறவராகவும் அவர் மாறுகிறார். ஸோ நவ் ஐ வாண்ட் டு டெல் யூ கிளியர்லி, வாய்ப்புகளாலே ஒருவன் ஊழியத்தை செய்ய முடியாது, அழைப்புகளினால் மாத்திரமே ஊழியத்தை செய்ய முடியும். வேதம் அழகாக சொல்லிக்கு, யாக்கோப்பில் சொல்லுகிறது, ஒன்றா அதிகாரத்தை அழகாக சொல்லுகிறது, உன் அழைப்பை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்கணும். அதுக்கு பிறகு ஓட்டத்தை நீ ஓட ஆரம்பி, நீ இங்கே போனோமா அங்கே போனோமா, இதை செய்யணுமா அதை செய்யணுமான்றது கர்த்தர் சொல்லுவார், நாம் எடுக்கிற டிசிஷன் கிடையவே கிடையாது.
0: அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வாய்ப்பு வர்றதுனால ஒருத்தன் அழைக்கப்பட்டவன் என்ற
1: சொல்ல முடியாது.
0: ஒருவேளை பிரசங்கம் பண்ண கூட சொல்லலாம், யூத் மீட்டிங்கில் தம்பி பேசு நல்லா பேசுகிற, அல்லது ஜோம் பண்ணுங்க நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இதெல்லாமே கர்த்தர் அழைத்தார் அப்படின்றதுக்கு ஒரு அறிகுறி இல்லைன்னு சொல்ல வரீங்க.
1: கட்டாயமாக அது ஒரு ஒரு குரூப் ஆர்டினேட் பண்ண, அல்லது அந்த நடத்துறதுக்கு ஒரு சண்டே கிளாஸோ அல்லது யூத் மீட்டிங்கோ அவர் பேசுகிறாரு. நான் வாட் ஐம் டெல்லிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ஊழியம் பண்ணக்கூடாது, அவங்க தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரலை. பட் ஆனால் ஊழியம் என்பது அப்படி கிடையாது,
0: டோட்டல் டிஃப்ரெண்ட். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எல்லாருமே ஊழியம் செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்ல வர்றது இந்த பிரதானமாக ஐந்து ஊழிய அழைப்புகள்.
1: நிச்சயமாக
0: அப்போஸ்தலன்,
1: சுவிசேஷகன்,
0: தீர்க்கதரிசி, போதகன், மேய்ப்பன், இந்த ஃபைவ் காலிங்ஸ், அப்பாஸ்டல், ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் அண்ட் ஷெப்பர்ட், இந்த அஞ்சு காலிங்லேயுமே வந்து அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த அஞ்சு, ஒருவன் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது ஊழியம் செய்யணும்னு விரும்பினா இந்த அஞ்சு காலிங்கில் என்ன காலிங் எனக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்றது ஆண்டவரை கேட்கணும்.
1: ரைட், அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர், ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டர் அவர் ஸ்பெஷாலிட்டியாக அப்படி
0: இருக்கு. அந்த மாதிரி
1: தான் ஆண்டவர் ஊழியத்தையும் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காரு. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கும், ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரன வச்சுருக்காரு. ரைட், ஓகே, என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் வச்சுருக்காரு?
0: எக்ஸலன்ட்.
1: ஆர் யூ எவாஞ்சலிஸ்ட், ஆர் யூ பாஸ்டர், ஆர் யூ ப்ராஃபட், எதுக்காக நாம் ஆண்டவர் அழைச்சிருக்கேன் அதை நாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். வென் யூ ஐடென்டிஃபை யூன் மினிஸ்ட்ரி, இட் வில் பி சக்ஸஸ்
0: கரெக்ட். இப்போ நீங்கள் சொல்கிற காரியம் இன்னும் தெளிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி ஊழியம் செய்கிறவன் கிடையாது, தன் அழைப்பை அறிந்து அதுக்கேற்றபடி ஊழியம் செய்கிறவன் தான் ஊழியக்காரன். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சொல்லுங்கள் பாஸ்டர்.
1: ஏன் சொன்னால், ஒரு ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இலக்கை நாம் தெரிந்து கொள்ளாமல் ஓடுகிறதுனால நாம் ஒரு எண்டில் நாம் போயிட்டு நம்ம அந்த விக்டரியை நாம் பார்க்க முடியாது. நாம் இப்போ நான் இங்கே ஓடுற ரன்னிங்கில் இருக்குன்னு சொன்னால், அந்த எண்ட் ஆஃப் பாயிண்ட்டை நமக்கு தெரியணும். அது தெரியாமல் நம்ம ஓடினா ஓடிட்டு தான் இருப்போம். நம்முடைய அழைப்பு என்ன, நம்ம என்ன எதற்காக அழைச்சிருக்கிறாரு, வாட்ஸ் மை காலிங், என்ன என்னுடைய அழைப்பு என்ன, என்ன குறித்து வைத்திருக்கிறான், திட்டங்கள் என்ன. வசனம் அதான் சொல்லுகிறதுக்கு, யாக்கோப்பில், உன் தரிசனங்களை அறிந்து கொள், உன் அழைப்பை நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும். வாட்ஸ் யுவர் விஷன். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த காலிங் ஆண்டவர் கொடுத்துருக்கேன். எதுக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன பர்பஸ்க்காக ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கேன், எங்கே ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆண்டவர் விரும்ப, இன்னும் போனோமா டெப்த்தாக போனோன்னு சொன்னால், அப்படியே பாட்டாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்தில் கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் இந்த தேசத்தை விட்டு நீ என்ன பண்ண, வேறு தேசம் நான் சொல்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் நிலம் காணியாச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறான். அங்கே போயிட்டு அங்கே போய் எதுவுமே பண்ணுறதுக்கு அவனுக்கு நிலம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுற அதையெல்லாம் அது ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தவில்லை, சொல்கிற இடத்துக்கு அவன் போகிறான் அவ்வளோதான். ஸோ கர்த்தர் நம்மளை எங்கே வைக்கிறாரோ, என்ன பண்ண சொல்கிறாரோ, என்ன திட்டங்களை வச்சுருக்கிறாரோ, வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் அவர் மினிஸ்ட்ரி.
0: எப்படி பாஸ்டர், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஏன்னா இன்றைக்கி பொதுவாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் என்னென்னா, திட்டம்னு சொல்லும் போது திருமணம்னு வரும்போது காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் ஒரு பெண் பிள்ளையோ இல்லை ஒரு ஆண் மகனையோ காமிக்கிறாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரோட போகும்பொழுது நம்ம கேட்டால் ஒரு சிலர் வந்து துணிஞ்சு கர்த்தர் வந்து சித்தத்தை மாற்றிட்டாருன்னே சொல்கிறாங்க, இன்னொரு சிலர் வந்து இல்லை கர்த்தர் பேசினார் அந்த பிள்ளை கேட்கல. ஸோ இது இப்படி ஒரு குழப்பம், எப்படி தான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா கர்த்தரை கேட்கணும்னு சொன்னீங்க, கேட்கும் பொழுது கேட்குறதோட வந்து கேட்டுகிட்டே இருக்கணுமா, கர்த்தர் வந்து நிச்சயமாக பேசுவார், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஊழிய அழைப்பும் சரி வாழ்க்கை
1: வாழ்க்கை வாழ்க்கை
0: எல்லாத்துக்குமே பிரயோஜனமாக இருக்கும்.
1: உண்மையாகவே நிறைய வியூவர்ஸ்க்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய இடங்களில் யூத்தில் பேசும்போது நான் பேசுகிற காரியம் தான் இது, நானாக முன் வந்து நிறைய நேரங்களில் பேசுகிற காரியம். நிறைய பேர் அவங்க தப்பித்து கொள்றதுக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறது என்னென்னா, இட்ஸ் காட்ஸ் வில், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சேன்னா அவன் சித்தம் என்னவோ அது நடக்கும். வாட்ஸ் காட்ஸ் வில், என்ன அவனுடைய சித்தம், அதை நம்ம தெரிஞ்சிக்காம பிளைண்டாக நான் இது கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் அது நடக்கும், அப்படி கிடையவே
0: கிடையாது. சொல்லக்கூடாது.
1: அப்போ அதனால தான் வசனம் சொல்லுது, வசனத்தை நான் கோட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். ஏசாயில் சொல்லுது, உன்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் இல்லை, ஆனாலும் உன்னுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ஆனாலும் உன் நினைவுகளை நான் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். ஸோ அப்போது எது காட்ஸ் வில், எது கர்த்தருடைய சித்தம் அப்படின்றத நாம் கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் எடுத்துக்கின்னு சொன்னால், ஒரு அதாவது நான் அந்த மேரேஜ் இன்னும் ஓப்பனாக அப்படி சொன்னால், இந்த மேரேஜ் இட் இஸ் செகண்ட் பார்ன் இன் லைஃப், நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் பிறப்பு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொன்னால், அந்த பிறப்புடைய வாழ்க்கை, அந்த குடும்பம், தாய் தகப்பன் சகோதரன் சகோதரிகள், அந்த திருமணத்துக்கு முன்பு இருக்கிற அந்த உறவுகள் நண்பர்கள், இது எல்லாமே ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஏன்னா தட் இஸ் எ பிளட் ரிலேஷன்ஸ், எல்லாமே அவருடைய இரத்த பரிமாறணங்கள், அவளோடு சேர்ந்த உறவுகள் தான் இருக்குது, புரிந்து கொள்வார்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் திருமணம் என்பது பிளைண்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வேறொருத்தரை வேறொருத்தியை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நேரிடுகிறது. அப்போ அவர்களை புரிந்து கொள்வதற்கு கிடையாது. ஆனால் ஒரு வசனத்தை நான் பார்க்கும்போது, தூதர்கள் வந்து வேவு பார்த்தார்களாம் திருமணத்துக்கு, அவனுடைய திருமணத்துக்கு தூதர்களை போயிட்டு பார்ப்பான். இன்றைக்கி புரோக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அன்றைக்கி தூதர்களே போனார்களாம். அப்போது என்ன சொல்லவர்னா, எது கர்த்தருடைய சித்தம், இந்த பெண் எனக்கு இது பிரயோஜனமா அப்படி நான் சொன்னால், இன்னும் ஓப்பனாக டெப்தாக போகிறதுக்கு சொல்கிற விரும்புகிறேன் என்னென்ன, நாம் ஒரு பெண்ணு வாங்கணும்னு சொன்னால் நமக்கு தெரியும், படித்தவங்க சொல்லுவாங்க, இல்லை எதுவும் தெரியாதுங்க ஏதாவது ஒரு பெண்ணை கொடுங்க அப்படின்னு போய் கடையில் கேட்பாங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு 2 நாள் பெண்ணை தான் வேணும், ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க எனக்கு இந்த பெண்ணு தான் எனக்கு வேணும். ஏன்னு சொன்னால் அந்த பெண்ணு நல்லா எழுதும், அவரோட கூர்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக எழுதும், முத்து முத்தாக இருக்கும், சிலருக்கு ஏற்ற மாதிரி சில பெண்கள் வடிவமைக்கப்படும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உனக்கு வரவேண்டிய ஒரு நபரை குறித்து நீ கர்த்தரிடத்தில் கேட்கணும், எனக்கு இப்படி தான் இருக்கணும் அவங்க. இன்னும் ஆழமைச்சோன்னா, அவங்களுடைய உடல் பாவனைகள், அவனுடைய அறிவுபூர்வமான காரியங்கள், அவங்களுடைய எஜுகேஷனோ இல்லை மற்ற காரியங்களோ எனக்கு இப்படி தான் வேணும். ஏன்னு சொன்னால் இது இல்லாமையே பிளைண்டாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கும்போது நாளைக்கு பிரச்சனை வரும்போது கர்த்தர் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, கர்த்தர் சித்தம்படி தான் நான் செய்தோம், அந்த வாழ்க்கை சரியாக அமையலை அப்படின்னு நம்ம கர்த்தர் மேலே பழி போட முடியாது. ஏன்னு சொன்னால் நாம் அறிந்து கொள்ளாமல், அதுக்கு தான் நமக்கு 6th sense ஆண்டவர் கொடுத்துருக்கார், நன்மை தீமை அறியத்தக்க அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வரவேண்டிய ஒரு நபரை குறித்து நாம் வந்து கிளியர், ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு நல்ல ஒரு பெண், ஒரு மகன் வேண்டும் அப்படிப்பட்டவன் என்னோடய லைஃப்பில் இருக்கணும். வெறுமனே சர்ச்சைக்கு போகிறவனா இருக்கக்கூடாது, ஆண்டவரோடு உறவாடுறவனாக இருக்கணும். இப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கணும். ஒருவேளை அவங்க இவ்வளோ அழகு இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், நான் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அதை வந்து ராங்காக டிசிஷன் எது இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி சொல்லிட்டு நாளைக்கு அது வந்து மாறுதலாக முடியும் பொழுது அது அது பிரச்சனையாக மாறுது. ஸோ நீங்கள் கேட்கும்போதே ப்ராப்பராக எனக்கு இந்த பெண்ணை தான் வேணும்னு சொல்லும் பொழுது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் என் குடும்பத்துக்கு, என்னுடைய சபைக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு, எனக்கு இப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தட் இஸ் குட். அப்போ அந்த வாழ்க்கை நல்லா அமையும். ஏன்னு சொன்னால் இவர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அங்கே அந்த இடத்துல கரெக்டாக அங்கே ஃபில் ஆகிறது. ஸோ ஒருத்தரை எதிர்பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னு சொல்ல, பட் உனக்கு என்ன, உனக்கு இவங்க இப்படி இருந்தால் தான், இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் தான் நம்முடைய லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அதை நாம் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கர்த்தருக்கு அது சித்தமாக இருக்கும்போது அது கர்த்தர் அவருக்கு சித்தமானதெல்லாம் அவர் கையினாலே வாய்க்கும் என்று வசனம் சொல்கிற மாதிரி அது நிச்சயமாக அது நடக்கும். அது இல்லாமல் கர்த்தர் ஏதாவது ஒன்று காட்டுவார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. ஜெபம் அப்படி நாம் சொல்லவே முடியாது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம்? தேசத்துக்காகவா, இல்லை சபைக்காகவா, இல்லை அது நமக்காகவா, இல்லை வேலைக்காக ஓட்டம், நம்ம எதுக்காக நாம் ஜெபம் பண்ண வரோம்? ஸோ எல்லாத்துக்கும் பர்டிகுலராக நம்ம ஒவ்வொன்றும் பார்ப்பட்டா இன்ச் பையன் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு நாம் பர்டிகுலராக பிளைண்டாக நாம் ப்ரேயர் பண்ணாமல் இதுக்காக எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி வேணும் அப்படின்றதுல ஜெபம் பண்ணுறதுல அர்த்தமாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: பியூட்டிஃபுல் பாஸ்டர். இப்போ ஊழிய அழைப்பை எப்படி அறிந்து கொள்வது?
1: ஊழியம் அழைப்பை அறிந்து கொள்வது என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான். தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் அந்த தேவனோட அழைப்பை நாம்

0: கேள்விப்படுவாங்க, அது உங்களிடத்துல கன்க்ளூஷனோடு வருவாங்க. அப்போது நீங்கள் அப்போ தான் அதோட டெஃபினேஷனை, அதோடைய காரியத்தை விளக்குறைய தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்க முடியும். அப்போ அங்கே கேட்கும்போது தான், எஸ் ஐ கால் அப் ஆன் யூ, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை இதுக்காக அழைச்சிருக்கிறேன். சிலர் மூலியமாக பேசப்படுகிறது, சிலர் மூலியமாக கேட்கப்படுகிறது. அந்த கேட்கப்படுகிறதும் பேசப்படுகிறதையும் நாம் அறிந்து தேவ சமூகத்தில் உணர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது, நாம் அமர்ந்து செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் ஆண்டு பேசுவார். இதுதான் தேவனுடைய அழைப்பு. நான் சொல்கிற காரியம் நான் அறிந்து கொண்டது, ஏன்னா நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது இப்படி பண்ணீங்க நல்லா இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பண்ணீங்க, ஊழியம் பண்ணுறீங்களா, அங்கே ஒரு க்வெஸ்சன் வரும், அப்போ நம்ம ஊழியமே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போது நாம் நமக்குள்ளே அங்கே பேசப்படும் பொழுது அங்கே தேவனிடத்தில் கேட்கப்படுகிறோம். ஒரு எங்கே ஒரு இடத்துல நம்ம குறித்து பேசப்படும்போது நாம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறோம். கேட்கப்படும் பொழுது நமக்கு அங்கே சொல்லப்படுகிறது. அதனால் தான் வசனம் சொல்லி கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வானோ. ஸோ நாம் கேட்கும்போது கர்த்தர் அதை நமக்கு கெடுக்கிறார். ஸோ எப்படி நாம் மற்றவர்கள் நம்மை குறித்து பேசப்படுகிறோமோ, அப்படி பேசப்படுகிற வார்த்தை தேவ சமூகத்தில் நாம் கேட்கப்படும் பொழுது நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவ சமூகத்தில்.
1: பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மிக மிக முக்கியமானது ஜபம். நம்ம ஜபிக்கணும், தேவனோடு பேசணும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியத்தை இதோடு கூட இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு திருமணம்னு வரும்பொழுது, அப்போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் திருமணமாக இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் ஆவியானவர் என்னை ஏவி நான் ஜபிக்க துவங்கினேன். அப்போது ஆண்டவர் வந்து முதலாவது எனக்கு காண்பித்த காரியம், முதலாவது நீ ஒரு கமிட்மெண்ட்குள்ளவா, உன் குடும்பத்தில் முதல் இடம் எனக்குன்றதை நீ அறிக்கை பண்ண, அதை கமிட் பண்ணினார். நான் பயந்தேன், ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுத்தா கணவன் மனைவி கிடையில சண்டை வருமே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, முதல் இடம் எனக்கு. அப்போ அதை தொடர்ந்து அப்படியே சொல்லுது. ஆமாம், அதை தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆண்டவரே முதல் இடம் உங்களுக்கு தான், என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் இருதயத்தில். நீங்கள் கொடுக்குற பெண் இரண்டாவது, அதே போல் நீங்கள் கொடுக்க போகிற பெண்ணுடைய வாழ்க்கையிலையும் முதல் இடம் உங்களுக்கு, இரண்டாவது இடம் எனக்கு. ஒரு நாள் அந்த முதல் இடத்துக்கு நான் போட்டி போட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன். அதே போல் இந்த பெண்ணும் வந்து முதல் இடத்துக்கு போட்டி போடக்கூடாது. இந்த ஜபத்தை நான் பண்ணேன். அதன் பிறகு தான் தேவன் வந்து என்னையும் என் மனைவியும் இணைத்தார். இன்றைக்கு ஊழியத்தில் வந்து நாங்கள் இரண்டு பேருமே ஓடுவதற்கு, இசைந்து செயல்படுவதற்கு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த காட்ஸ் சாய்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, ஒரு பறக்கிற ஏரோப்ளைனை கீழே நிறுத்தி கட்டி போடுற மாதிரியும், இல்லை கீழே இருக்க ஏரோப்ளைனை பறக்க விடுற மாதிரியும் தான் மேரேஜ், திருமண வாழ்க்கை. சரியான சாய்ஸ் வரும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த ஏரோப்ளைனை தூக்கி வானத்தில் பறக்க விடுற மாதிரி, தப்பான சாய்ஸ் மாட்டுச்சுன்னா
0: லைஃப் இஸ் ஸ்பாயில்.
1: ஆமாம், அழகாக பறந்துட்டு இருக்க ஏரோப்ளைனை கீழே இறக்கி உள்ளே போட்டு பூட்டுற மாதிரி தான். அதனால் வாலிபர்கள் நிச்சயமாக இன்றைக்கி நம்மை கேட்கிறவர்கள் கர்த்தரை கேட்டு ஜெபித்து தேவனோடு நடக்கிற தேவ மனிதர்களுடைய ஆலோசனையும் இந்த இடத்துல எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
0: ஒரே ஒரு காரியத்தை இதோட கன்க்ளூஷன் முடிக்க நான் விரும்புகிறேன்.
1: சொல்லுங்க.
0: இந்த சப்ஜெக்டை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நிறைய பேர் இப்போ நான் சொன்னதை கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அதில் இன்னொரு காரியத்தை பிளைண்டாக அப்படி முடிக்காமல் நான் சொல்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க, அவங்க படிச்சிருக்கணும், என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு இந்த கிஃப்டடாக இந்த நாலேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க இன்னும் போகணும்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, எவ்வளோ இது பண்ணுவாங்க, நாங்கள் பொருள் அதெல்லாம் பண்ணுவாங்க. சிலர் வந்து எதுவுமே இல்லாமல் பிரச்சனை இல்லை, நல்ல குடும்பம், என்னுடைய தாய் தகப்பனுக்கு, அவங்களுக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி, என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னுவாங்க. இன்னும் ஸ்பிரிச்சுவலாக சொல்லப்போனால், அவங்க சபைக்கு போகிறவங்களா இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஒரு கிறிஸ்துவ ஃபேமிலியாக இருந்தாங்க. நான் ஓப்பனாக சொல்ல வரம்புறேன், ஒருவன் சபைக்கு போகிறதுனாலும் கிறிஸ்துவனாக இருக்கிறதுனாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. வேத வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது, தேவன் ஒருவரை தவிர யாரும் நல்லவர் இல்லை என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதை எதிர்பார்க்கிறவர்கள், இந்த படிப்பு, நான் இதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், அவங்களும் இதே சமுதாயம்னா நல்லாயிருக்கும், அதுக்கப்பிறகு என்னுடைய சொசைட்டி இப்படி இருக்குது, என்னுடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது, இப்படி பார்க்க

0: பார்க்குற வரன் பார்க்குற நபர்கள் மனிதர்கள் நான் கேட்குறேன், இவர்கள் இதை எதிர்பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்க்காத ஒன்றை அதை செய்யாமல் போகிறதுனால தான் பிரச்சனையை உண்டாகிறது. இது எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்காங்களா? கிறிஸ்து ஒருவனுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். கிறிஸ்டியன் அப்படின்றதுனால கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் ஒரு மனுஷனை ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருடைய மேரேஜ் லைஃப்பில் அவங்க எதிர்பார்க்காமல் விடுறது என்னென்னா, அவங்க கிறிஸ்துவங்களோட அப்படியே முடிச்சுறாங்க. நான் கிறிஸ்டியன், அவங்க கிறிஸ்டியன், நான் இதை படிச்சுங்க அதை படிச்சு அப்படின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன், ஆலயத்துக்கு போகிறதுனால கிடையாது, அவங்களுக்குள்ள கிறிஸ்து இடைப்படுறாரா? ஸ்பிரிச்சுவல் இல்லாத ஒரு மகனையும் ஒரு மகளையும் திருமணம் செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை நலமாய் இருக்கிறது கிடையாது. ஏன் சொன்னால் கிறிஸ்து அவங்களுக்குள்ள இருக்கிறது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்க பார்க்குறதே கிடையாது. நாமினலாக ஒரு அட்டண்டன்ஸ் போடுற கிறிஸ்டியனாக ஓப்பனாக சொன்னால் கிறிஸ்டியன் அப்படின்ற பேஸ்லேயே பேசினாடோ அவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோ அது போதுமா? கிடையாது. ஆனால் ஏன் சொன்னால், இன்னும் ஆழமாக சொன்னால், ஏன் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அந்த ரெண்டு பேருக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், இருக்கணும்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னால், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன பண்ணுன்னு சொன்னால், மனைவியை சீன்னு சொல்கிறது கூட கஷ்டமாக இருக்கும், பாவம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிறிஸ்துவ பயம், கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகள் சீன்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அப்போது இந்த நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு பெண்ணையோ மகனையோ திருமணம் செய்கிறதுல நல்லது. மற்ற உலக பிரகாரமான காரியத்தை கேட்குற தவறுன்னு சொல்ல, அது எல்லாத்தையும் பார்க்கலும் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவங்களுக்கு ரொம்ப
1: முக்கியத்துவப்படுத்தணும். ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு பிரசங்கியார் இப்படி கூட சொன்னார், உனக்கு பெண் எப்படி வேணும் அதை எழுதி கண்ணாடியில் வச்சு தினம் அதுக்காக நன்றி செலுத்துங்க.
0: சூப்பர்.
1: 38, 28, 32 அந்த மாதிரி சைஸ் எல்லாம் போட சொன்னார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு திருமணம் முடிந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றா பெண்களுடைய சைஸ் மாறிடும், ஆண்கள் சைஸும் மாறிடும். ஸோ இந்த மாறுகிற காரியங்களை மட்டும் வைக்காமல், நீங்கள் சொன்னது போல் இந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதை நம்ம முக்கியத்துவப்படுத்தும் பொழுது மற்ற காரியங்கள், நம்ம இருதய விருப்பங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை கூட்டி கொடுப்பார். ஆண்டவர் ரொம்ப நிச்சயமாக அதை செய்வார். அழைப்பை குறித்தும் ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர். ஸோ நம்ம முடிக்க வேண்டிய ஒரு வேலை வந்து விட்டது. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, தொடர மனம் உண்டு ஆனால் நேரம் இல்லை. அதனால் நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்து விட்டது. ரொம்ப அத்தியாவசியமான காரியங்களை இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மூலமாக ஜனங்களுக்கு எடுத்து கூறியிருக்காரு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு காரியத்தில் முடிவு எடுப்பது, தேவனுடைய சத்தத்தை கேட்பது, அழைப்பை எப்படி அறிந்து கொள்வது, அழைப்பென்றால் என்ன, வாய்ப்பு என்றால் என்ன, ஊழியத்தில் எப்போ ஸ்டெப் இன் பண்ணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நிச்சயமாக இதை குறித்து கேள்விகளோடு இருக்கிற அநேகருக்கு பதில்களை இன்னைக்கு கர்த்தர் உங்க மூலமா கொடுத்துருக்கிறாரு. ஸோ மிகுந்த நன்றி. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை கேட்கிற நேயர்களுக்கு நீங்க ஒரு ஜபத்தை ஏறெடுத்தா சந்தோஷமா இருக்கும்.
0: நிச்சயமா நிச்சயமா. இவ்வளோ நேரமா எங்களோட உரையாடலை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசுகிறதுனாலையும் நாங்களோ அல்லது நான் பரிசுத்தவான் என்று சொல்லிக்கிறதுனால இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த அனுபவத்திலிருந்து நான் உங்களோடு நான் ஷேர் பண்ணேன். எல்லாருமே பேசுகிறதுனாலே, மேடையில் பேசுகிறதுனாலும் அல்லது மற்ற இடங்களில் பேசுகிறதுனாலும் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ஈஸ் அ பர்ஃபெக்ட் ஆஃப் காட். பிகாஸ் அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் நம்ம பர்ஃபெக்டானவர் நம்மளை மாற்ற முடியுது, நாம் மாற முடியுது. ஸோ அதனால் தேவ பிள்ளைகளே, தயவு செய்து சொன்ன காரியங்களைப் போல் உங்களோட வாழ்க்கை அழைப்புகள், வாய்ப்புகள், கிறிஸ்துவ ஜீவியங்கள், இது எல்லாமே கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் மாறணும். டோன்ட் ஃபாலோ டு எனிபடி. மனிதர்களை சார்ந்தோ இல்லை மனிதர்களை ஃபாலோ பண்ணி இருக்க வேணாம். இன்னும் ஓப்பனாக சொன்னால், ஊழியக்காரை கூட ஃபாலோ பண்ணாதீங்க, கர்த்தரை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். தட் இஸ் குட். பிகாஸ் ஆண்டவர் அதான் சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார், தூக்கி போட்டு நீ மனுஷ பிடிக்கணும் மாறுன்னு சொன்னார், நீ என்னை பின்பற்றி வான்னு அழகாக சொன்னார். ஸோ அதனால் ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றுங்க, அவரை ஃபாலோ பண்ணுங்கள், அவர் உங்களை கைட் பண்ணுவார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களை நடத்துவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஸோ டோன்ட் ஃபாலோ டு மேன், ஃபாலோ டு ஜீசஸ். கடவுளை நீங்கள் சார்ந்து அவரை பின்பற்றும்போது உங்களோட வாழ்க்கை நலமாக இருக்கும். இந்த நேரம் உங்களை யாவருக்கும் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தா நிச்சயமாக இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஒன் மோர் டைம் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு அருமையான பிரதருக்கு, இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான பிரதருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, கேள்விப்பட்டேன். நான் இந்த சேனலுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டேன். ஸோ நிச்சயமாக இந்த இன்பம் எஃப்எம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு இன்பத்தை ஆண்டவர் மூலமா உங்களுக்கு செய்வார். ஸோ நான் என்னன்னு சொல்லணும்னா, இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஊழியங்களை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லை, உலகம் எங்கும் இருக்கிற இடத்துலேருந்து உலகம் எங்கும் பேசுகிறதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போகிறதுக்கு இந்த சேனல் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அருமையான பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கர்த்தர் அவருடைய ஊழியத்தையும் அருமையான பிரதரையும் சிஸ்டரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னுமாக அவர் என்ன வாட் ஆஃப் த பிளான் கர்த்தர் அதை மல்டிபை பண்ணி அதை ப்ளஸ் பண்ணணும் படிக்காக நான் சொல்கிறேன். நீங்களும் தொடர்ந்து அருமையான இந்த சேனலுக்காக அருமையான ஃபவுண்டருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஏன் சொன்னால் யோபு சொல்கிறான், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டியில் பண்ணான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான். நமக்காக, நம்மை சார்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கலாம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்பொழுது, ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கு ஜெபிக்கிற இந்த நேரத்திலும் இந்த மாற்றம் நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். இருக்கிற இடத்துல கண்கள் மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தேங்க்யூ ஃபாதர், வி க்ளோரி, வி தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆண்டவரே பேசின பிரகாரமாக இந்த நேரங்களில் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கர்த்தர் இந்த நேரத்தை ஆண்டவரே வைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே அருமையாய் ஆண்டவரே இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தின தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை அழைத்த அன்பு சகோதரன், அருமையான ஃபவுண்டர் ஆஃப் ஆண்டவரே இன்பம் எஃப்எம் ஜான் மோகன பிரகாஷ் அவருக்காக, அவருடைய மனைவிக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் செழிப்பும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை வைக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா வியூவர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நியூ வியூவர்ஸ் இருப்பார்கள்னு சொன்னால் கூட ஆண்டவரே அவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்க கர்த்தர் கிருபி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே கர்த்தர் பேசின காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளட்டும். சில ஆண்டவரே கன்ஃபியூஸ்டோடு இருந்த அநேக சகோதரர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே சகோதரிக்கு ஆண்டவரே இது நிறைய ஆண்டவருக்கு விளக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அது அவர்களுக்கு பிரயோஜனமாய் அமையட்டும். இந்த நேரத்தில் பலவீனத்தின் மத்தியில், சோர்வுகள் மத்தியில், ஆண்டவரே வியாதியின் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில், என் வாழ்க்கை எவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிற நிலைமையில இருந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த தேவப்பிள்ளையாக இருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயர் மாற்றங்கள் என்பதனால மாத்திரமல்ல, மாற்றங்களை கொடுக்கிறவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள, பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களை செய்கிற வியாபாரங்களில், வேலை ஸ்தலங்களில், ஆண்டவர் எதிர்பார்ப்புகளில், உயர்வுகளில், கர்த்த தேவன் அதிகாரங்களில் கர்த்தர் இவளுக்கு பங்கிட்டு கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இவளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரம் இவளுக்கு இன்பமாய் மாறும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இனி வரும் நாட்களில் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறந்து தேவன் ஆண்டவரை ஆண்டவரை கர்த்த தேவன் இவளை ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய காரியங்களை செய்யும் பலத்த சேட்டைகளுக்குள்ளாக இவளை மறைத்து கொள்ளும். கர்த்தர் தாமே இவளோடு கூட பொறுப்படுத்தி வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
1: ஆமென், ஆமென். பாஸ்டர், நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த கான்சர்ட் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஏப்ரல் 29-30 எழுப்புதல் பெருவிழா அப்படின்னு திருவள்ளூரில் செய்யவிருக்கிறீர்கள். அதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பாஸ்டர்.
0: எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த ஏப்ரலில் ஒரு பெரிய ஒரு கான்சர்ட் பண்ணுவது வழக்கம். ஸோ இந்த கான்சர்ட்டில் எழுப்புதல் பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு, எழுப்புதல் என் தேசத்தில், என் மாவட்டத்தில், நான் இருக்கிற பகுதியில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது. இதில் நான் பாஸ்டர் ஜேசன் எடின்புரோ அதில் இணைந்து தேவனுடைய ஊழியத்தை அந்த நாட்களில் செய்ய விரும்புகிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். நாட் அவர் ஷோ ஒரு தனி மனிதனுடைய மேன்மைக்காக இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை. ஸோ கர்த்தர் இந்த அந்த நாட்களில் கர்த்தர் தாசர்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கொண்டு வரணும், பட்டணத்தில் கொண்டு வர்றதுக்காக நடத்தப்படுகிற அந்த கூட்டம், இந்த எழுப்புதல் கூட்டம் April 29-30. தயவு செய்து இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இஃப் எனிபடி நியரஸ்ட் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். திருவள்ளூரில் நடக்கிறது மையமாய், நியர் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளி நாட்டுகளை மாநிலத்தில் தேசங்களில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பர்பஸ் எழுப்புதலுக்காக. ஸோ இதனுடைய இயற்கை சூழ்நிலைகள், அங்கே பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸுகள், தேவ மனிதர்கள், அந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுகிறவர்கள், இதில் கூட்டத்தினுடைய பொருளாதார தேவைகள், இவை எல்லாத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபம் மாத்திரமாய் சக்ஸஸ்ஃபுல்லை கொண்டு வரும். ஒரு மனுஷன் கொடுக்குற பணத்தினால் அல்ல, ஜெபிக்கிறதுனால மாத்திரம்தான் மாற்றங்கள் உண்டாகும். ஸோ இதுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தின் மூலியமாக கர்த்தர் இந்த பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும். இதுக்காக இந்த கான்செர்ட்டுக்காக பயன்படுத்த போகிற எல்லா பணத்தின் தேவைகளும் கர்த்தர் எங்கே ஆட்களை வைத்திருக்கிறோ அந்த ஆட்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வச்சு ஆண்டவர் செய்யணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்த தேவன் ஒரு எழுப்புதலை கர்த்த தேவன் அந்த நாட்களில் மிகவும் கொண்டு வந்து கர்த்தர் அநேகரை ரட்சிக்கப்படும்படிக்காக கர்த்த சபையில் சேர்க்கும்படிக்கான காரியத்தை அந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். இதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
1: கண்டிப்பாக பாஸ்டர். பிரியமானவர்களே, April 29-30 April 29-30 சாட்டர்டே அண்ட் சண்டே மாலை 5:30 அளவில் TELC கிரவுண்ட், பெரியகுப்பம் திருவள்ளூர். தயவுசெய்து சென்னை, திருவள்ளூர், தென்னிந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டு வல்லமையான தேவ ஊழியர்கள், பாஸ்டர் ஜெர்சன் எடின்பரோ மற்றும் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா, இதை நடத்துகிறது பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வா, த ஜாஷ்வா ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ். தயவுசெய்து உங்கள் ஜெப குறிப்புகளிலே இதை குறித்து நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு விசை நாம் கண்களை மூடி இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தாசன் பாஸ்டர் சுரேஷ் ஜாஷ்வாவுக்காய் நன்றி. அவருடைய இருதயத்தில் நீர் கொடுத்திருக்கிற இந்த பாரத்திற்காய் நன்றி. உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், தேசத்தை ஆசீர்வதிக்கவும், எழுப்புதலை கொண்டு வரவும் நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக, பாரத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாக்கு பண்ணினீர் அப்பா, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, இந்த April 29-30 இந்த TELC கிரவுண்டில் கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும் பொழுது அந்த இடத்துல இறங்கி வந்து ஆண்டவரே, அந்த திருவள்ளூரை மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஒலிகள் எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. திரள் திரளான ஜனங்களை கொண்டு வந்து அந்த நாளிலே பெரிய விடுதலையையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். தேசத்தின் மேல் ஒரு சேமம் கட்டவிழ்க்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த கூட்டத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து மீதி எடுக்கும்படியாய் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களை பெருக செய்து மீதி எடுக்க செய்த தேவன், மீதி எடுக்க செய்த தேவன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது போற்றின தேவன் நீர் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இதையே செய்வீராக. ஆண்டவரே, இந்த ரிவைவல் ஃபெஸ்ட் 2017 எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மீதி எடுப்பப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் மீதி எடுப்பார்களாக, மீதி எடுப்பார்களாக. எல்லா தேவைகளையும் சந்தியும் யார் யாருடைய இருதயத்தில் நீர் பேசிக்கொண்டிருக்கிறீரோ அவர்கள் மனமு வந்து கொடுக்கும்படியாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்யும், அதிசயம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதகரை உம்முடைய கரங்களிலே வைக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து வழி நடத்தும். விசேஷமாக அந்த நாளிலே ஆண்டவரே, இயற்கை சூழ்நிலைகளை உம்முடைய கரங்களிலே வைக்கிறோம். வெதர் எல்லாம் சாதகமாக இருக்கட்டும். ஆண்டவரே, பல டீம்கள் இணைந்து இதை செய்ய வேண்டும். சவுண்டு, லைட்டு, ஸ்டேஜ், சேர், ஆண்டவரே கிரவுண்டை ஒருங்கிணைக்கிறவர்கள் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரம் அமருவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் எல்லார் மேலும் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாம் நேர்த்தியாய் ஒருங்கிணைக்கப்படுவதாக, நேர்த்தியாய் நடைபெறுவதாக, கர்த்தருடைய நாமம் அந்த நாளிலே மகிமைப்படுவதாக, ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, ஜனங்கள் ஒவ்வொருவர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஒருவர் ஆகிலும் வெறுமையாய் செல்லக்கூடாது. அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும். உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற உம்முடைய ஊழியர்களை கனப்படுத்தும், கனப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஆண்டவரே கான்சர்ட்ஸை உம்முடைய தாசனை கொண்டு தேசம் எங்கும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் நடத்த வாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இன்றைக்கும் அதிகாலையில் எழும்பி நீங்கள் அதிக தூரம் பிரயாணப்பட்டு வந்து நேயர்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இன்பம் ஊழியங்கள் சார்பாகவும், இன்பம் எஃப்எம் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகள்.
0: நான் நன்றி சொல்கிறேன். இந்த சேனல் மூலமாக நிறைய வியூவர்ஸ் கேட்குறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு வச்சுருக்கிறார். அருமையான சகோதரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப நன்றி. என்னையும் அழைத்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும்.
1: ஆமென். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்பு நேயர்களே, தொடர்ந்து இன்பம் எஃப்எம்ஐ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் அநேக லட்சக்கணக்கான பேர் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நேயர்களால் தாங்கப்பட்டு வருகிற ஒரு வானொலி, கிறிஸ்தவ வானொலி. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ. Oh my.

ஜீசஸ் தேங்க் யூ. இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போரிடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம். எல்லா மாமிச கிரியைகளையும் மேற்கொண்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய விடுதலைக்காய் நன்றி. ஹல்லேலூயா.

அவர் நம்மை தூக்கி எடுத்தார், சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார், கண்மலையின் மேல் உயர்த்தி இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நான் நினைக்கிறேன் தேவனுடைய ஒளியை பெற்றிருக்கிற நாம் மின்னும் பொழுது நட்சத்திரங்களும் மங்கிவிடும், நட்சத்திரங்களும் மங்கிவிடும்.

நன்றி, உங்க மனதுருக்கத்திற்காய் நன்றி. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டு இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் சுகமும் விடுதலையும் உண்டாவதாக. சுகவீனங்களையும் பலவீனங்களையும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. ஹாலேலூயா. குடும்ப பிளவுகள் விலகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஓ கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பலவான ஆவிகளையும் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம், கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் ஒருமனமும் விடுதலையும் உண்டாகட்டும். குடும்பங்களில குழப்பத்தை, வாக்குவாதத்தை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ, சண்டையை உண்டு பண்ணுகிற எல்லா பலவான ஆவிகளையும் கடிந்து கட்டுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் செயல்படுகிற எல்லா பில்லி சூனிய செய்வனை ஆவிகளையும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் உம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கட்டும். சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கட்டும். செழிப்பு உண்டாகட்டும் அப்பா, செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ உமக்கு மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும். ஆசீர்வதி, ஆசீர்வதியும்.

0: ಮಕ್ಕೆ ಎಲ್ಲ ಮಹಿಮೆ ಮಕ್ಕೆ.
1: ಓಕೆ, ಸೊ பாருங்க இங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு வேத பகுதி நம்ம பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு இந்த நாள் வரைக்கும் நம்ம அனுசரிக்கிற ஒரு நாளினுடைய துவக்கம் ஆரம்பம் தான் இது. இயேசு எருசலேமுக்குள்ளே வருகிறார். வரும்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வருகிறார். ஸோ சகரியா 9:9 நினைக்கிறாரு. ஸோ அவர் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் எருசலேமுக்குள் வருகிறார். ஜனங்கள் எல்லாரும் அவரை ஆர்ப்பரித்து கொண்டாடி அங்கே வஸ்திரங்களை விரித்து, அதாவது இந்த அரசர்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ராயல் இவங்களுக்கு தான் அந்த மாதிரி செய்வாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா உன்னுடைய ராஜா வருகிறார். அப்ப இவரு ராஜா, தேவனுடைய நாமத்தினாலே வருகிற மேசியா. இப்ப இவங்க கொண்டாடி இவரை வரவேற்று இப்படி ஆர்ப்பரித்து போறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா ஜனங்களுக்கு, ஓகே இந்த கான்டெக்ஸ்ட நான் சொல்றேன் பாருங்க, யூதர்கள் ரோம பேரரசின் கீழ் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில இருந்த காலம் அது. The Romans were ruling over the Jewish people. அதாவது ரோம பேரரசு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். It was a very huge and massive kingdom. ரோமர்களுடைய பேரரசு. அப்போ அவங்க ஆட்சி செய்த இடம் வந்து அங்கே யூதர்களும் அங்கே இருந்தாங்க. இந்த எருசலேம் பகுதிகளை எல்லாம் யூதர்கள் அல்லது ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். சீசர் தான் ராஜா. அப்போ பாருங்க இவங்க ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னன்னா மேசியா வருவாரு, நம்மை இந்த ஒடுக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவாரு அப்படின்னு அவர்களுக்கு பரவலான ஒரு நம்பிக்கை இருந்தது. மேசியா வருவாருன்றது உண்மை, அவர் விடுதலையை தருவாருன்றது உண்மை, அவர் ராஜாவாய் ஆளுவார் என்பது உண்மை. ஆனா இவங்க யோசித்தபடி அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் விடுவிப்பார், ராஜாதி ராஜாவாக அவர் தன் ஜனங்களை ஆளுகை செய்வார், பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை போல அல்ல. இதுதான் தீர்க்கதரிசிகள் உரைத்தது. ஆனா இவங்க தங்க சூழ்நிலையின் நிமித்தமாய் அதை இப்படி விளங்கிக்கிட்டாங்க. அவ மேசியா வருவாருன்னா அவர் ஒரு பெரிய மிலிட்டரி மைட்டோட வருவாரு, இந்த ரோமன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை விடுவிப்பாரு. ரோமன்ஸ் ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ரோம பேரரசு. ஒரு முறை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன் பாருங்க, The Seven Blades That Transformed History. அதாவது ஏழு வாள்கள், பிளேட்ஸ்னா வாள், அதுதான் இங்கிலீஷ்ல பிளேடுன்னு சொல்றது. உலக சரித்திரத்தை மாற்றி அமைத்த ஏழு வாள், போர் வாள்கள், The Blades That Transformed History. அந்த ஏழு, அதாவது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளையும் அவன் ஆராய்ச்சி செய்து ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏழு விதமான வாள்கள், அதுல ஒன்னு வந்து இந்த ரோம பேரரசு, இந்த டபுள் எஜ்ஜட் சோர்ட்னு பால் யூஸ் பண்றாரு பாருங்க, அது வந்து யூஸ்ட் பை த ரோமன்ஸ். அப்போ ஹிஸ்டரியவே மாற்றி அமைத்த டைனாஸ்டிஸ் அல்லது தலைமுறைகள் ராஜ்யங்களில இந்த ரோம பேரரசு ஒன்று, பெரிய ஒரு ராஜ்யம். அப்ப இவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க, இவங்களுக்கு வாய்ஸ் இல்லை, பேச முடியல. அப்ப இவங்க தங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன நினைக்கிறாங்கன்னா வரப்போகிற மேசியா, இவர்களுடைய எண்ணம் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லவே இல்லை, வரப்போகிற மேசியா ஒரு பெரிய மிலிட்டரி மேனா, கிங்கா, ஒரு மைட்டியா இருப்பாரு, நம்மளை ஒரு பெரிய போர்ல நடத்தி இந்த ரோமர்களை எல்லாம் வீழ்த்தி நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஒரு ராஜ்யத்தை எழுப்ப போறாரு அப்படின்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இயேசுவை ஆடி பாடி கொண்டாடி ஒருவேளை அவர் இப்படி எதையாவது செய்வாருன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அது வரைக்கும் இயேசு இப்படி ஒரு பப்ளிக்கா அவர் வந்து வரல. எல்லா இடத்துக்கும் போனாரு, ஊழியம் செஞ்சாரு, பிசாசுகள் கூட நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீ வாய மூடு அதை பேசாதன்றார். யாரிடமும் இவர் போய் நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னதாக ரெக்கார்டே இல்லை. அது வரைக்கும் இவரை அடையாளம் கண்டு பேசினவர்களை நீ அமைதியா இருந்தா சொன்னார். ஏன்னா அவருடைய வேலை இன்னும் வரல. அதனால எல்லா இடத்துலையுமே அவர் அமைதியாரு அமைதியாருன்றார். பட் இந்த இடத்துல இவர் பப்ளிக்கா இட் வாஸ் மோர் ஆஃப் அன் அனவுன்ஸ்மெண்ட், நான் மேசியா, என்னுடைய வேலை வந்தது அப்படின்றத இவர் அனௌன்ஸ் பண்ணுவது போல, அறிவிப்பது போல பப்ளிக்கா வராரு, ஜனங்களை அலோவ் பண்றாரு, ஜனங்கள்லாம் ஆடி பாடி கொண்டாடுறாங்க. ஒருவேளை அவங்க எண்ணத்துல இப்படிதான் இருந்திருக்கும், இவர் திடீர்னு என்ன பண்ண போறாரு, கத்தி இதெல்லாம் நமக்கு கொடுத்து எல்லாம் சண்டை போடுங்கன்னு சொல்ல போறாரு, இவர் நம்மளை லீட் பண்ண போறாருன்னு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். பட் ஆனா இயேசு பாருங்க, அதுதான் ஹோசானா அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம், சேவ் அஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஹோசானா அப்படின்னா. அப்ப இவங்களுடைய கூப்பிடுதல், இவங்களுடைய எண்ணம் எல்லாமே இப்படிதான் இருந்தது. பாருங்க, இன்னொரு காரியத்தை கவனிக்க வேண்டும், இயேசுடைய ஊழியம், அதாவது அவர் மாமிசத்திலும் ரத்தத்திலும் உலாவின நாட்களில அவருடைய ஊழியத்தின் கடைசி மூன்று நாட்கள், நல்லா கவனிங்க, இதுக்கப்புறம் தான் அவரை பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் சிலுவையில் அறைந்து அவர் கல்லறைக்கு போகிறார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புகிறார். இதெல்லாம் நடக்குது. அதுக்கு மூன்று நாட், அவருடைய ஊழியத்தின் கடைசி மூன்று நாட்களில் இது நடக்குது. இப்போ இவரை கொண்டாடுறாங்க, இவர் வரார். நான் சொன்னது போல ஜனங்க யாருக்குமே இவர் மேசியான்ற ஒரு வெளிப்பாடு அது வரைக்கும் இல்லை, இவரும் போய் யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஒரே ஒரு முறை சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது கேட்குறார், ஜனங்க என்னை யாருன்னு சொல்கிறாங்க. மத்தேயு 16 அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்கலாம், வாசிடுவோம் அதை. மத்தேயு 16:13 இருந்தே கொஞ்சம் வாசிங்க.
2: பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
1: ஆமென், தேங்க்யூ. இயேசு வந்து கேக்குறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்ன உடனே, அப்ப என்ன சொல்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், எரேமியா என்றும். இவங்கெல்லாம் பாருங்க ஸ்டார்ஸ், இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டியில பெரிய ஸ்டார்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த யூதர்களுடைய சமுதாயம், இந்த ஜூவிஷ் கம்யூனிட்டி எப்படின்னா, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் பெருசு கிடையாது, இப்படி தேவனுடைய ஊழியர்களும் பெரிய ஸ்டார்ஸ் அவங்களுக்கு. அப்போ எலியா, பழைய ஏற்பாட்டில் ஒரு ஸ்டார் தீர்க்கதரிசினா எலியா. அடுத்தது பாருங்க, யோவான் ஸ்நானகன், அவன் இருந்த நாட்களில் அந்த இடமே அப்படியே அசைந்தது, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனிதன். வேதமும் சொல்லுகிறது யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தானா, அந்த வேர்ட்ஸ் கவனிங்க, அவன் ஒரு விளக்காய் இருந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான், அவனுடைய ஒளியிலே நீங்களும் மகிமைப்பட்டீர்கள் அல்லது நீங்களும் அதை பெற்றுக்கொண்டீர்கள். அப்ப பாருங்க, யோவான் ஸ்நானன், எலியா, அடுத்தது எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர். ஜனங்க வந்து இப்படிதான் யோசிச்சாங்க, எலியா உயிரோட வந்துட்டாரு போல. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நான் யோசிச்சு பாக்குறேன், எலியாவுடைய மினிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு மைட்டியா இருந்திருக்கும். ஜீசஸ் உடைய ஊழியத்தை நம்ம சொல்ல வேண்டாம், பைபிள்ல இருக்கு, வாசிச்சாலே புரிஞ்சிடும். அப்போ இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு இந்த ஜனங்க எலியாவை ரீகால் பண்றாங்கன்னா, எலியா எப்படி அசைச்சிருப்பாரு பாருங்க. அடுத்தது யோவான் ஸ்நானகன், கொஞ்சம் இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், சோ அவங்களால மறந்திருக்க முடியாது. அடுத்தது எரேமியா, இவங்கெல்லாம் மைட்டி ப்ராஃபிட்ஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்போ இவங்க சொல்றாங்க, யா இவங்க மூணு பேர்ல யாரும் எழுந்து வந்த மாதிரி தெரியுது, இல்லை யாராவது தீர்க்க தரிசியில் ஒருத்தராக இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 15 வாசிங்க, அதே அதிகாரம் 15.
2: அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
1: ஆமென். பாருங்க, அப்ப இவர் கேக்குறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன யார் என்று சொல்றீங்க? அப்ப பேதுரு சொல்றான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர்தான் மேசியா அப்படின்றான். அப்ப உடனே இயேசு சொல்லுகிறார், வாசிங்க 17 வாசிங்க.
2: இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
1: ஆமென், ஆமென். இயேசு என்ன சொல்றாரு? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த ரெவலேஷன் வந்து பரத்திலிருந்து உண்டானது அப்படின்னு பேதுருவை பார்த்து சொல்றாரு. நீ ஏதோ பெரிய பிரில்லியன்ட் நினைச்சிடாத பேதுரு, நீ ஏதோ பெரிய யாருக்கும் இல்லாத மூளை உனக்கு இருக்குன்னு நினைச்சிடாத. இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த படிப்பும் இந்த ரெவலேஷனை கொடுக்க முடியாது, அனுபவம் இந்த ரெவலேஷனை கொடுக்க முடியாது, மற்றவர்கள் இதை கொடுக்க முடியாது. God gives the revelation. அப்ப இந்த வெளிப்பாடு பேதுருவுக்கு இருந்தது. ஒருவேளை மற்ற சீஷர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவன் சொன்னதுனால. ஆனா இப்போ பப்ளிக்கா அவர் என்ன பண்றார்? அனௌன்ஸ் பண்றார், ஐ ஆம் த மெஸ்ஸாயா, நானே மேசியா, உலகத்தின் ரட்சகன், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்தவன் அப்படின்னு அவர் காண்பிக்கிறாரு. கொஞ்சம் யாத்திராகமம் 12 யாத்திராகமம் 12:3-6 வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 12:3, 5, and 6. யாத்திராகமம் 12:3, 5, 6.
2: நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14 வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள்.
1: ஆமென், தேங்க் யூ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் மோசேயை எழுப்பி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த 10 த 10 ஆஃப் ஈஜிப்ட், எகிப்து அசைந்தது. எகிப்து இன்னொரு பெரிய சாம்ராஜ்யம். ஈஜிப்ட் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் மிலிட்டரி மைட். ஸோ ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ஒரு பெரிய சேனை, எல்லாரும் கண்டு அஞ்சுகிற, நடுங்குகிற, பயப்படுகிற ஒரு தேசம். அந்த சாம்ராஜ்யம் அசைந்தது. அந்த பார்வனே பயந்து நடுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. இப்ப ஆண்டவர் தன் ஜனங்களை வெளியில கொண்டு வர போகிறார். கொண்டு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இது கடைசி வாதை தலைச்சம் பிள்ளைகள், அதாவது எல்டஸ்ட், எல்லாருமே அன்றைக்கு மறிக்க போகிறார்கள், த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை எடுக்கணும். எப்போ? 10 த 10th டே ஆஃப் த மந்த். 4 அந்த ஆட்டுக்குட்டி இவங்க வீட்டில் இவங்களோட இருக்கணும். 4 அது அடித்து கொல்லப்பட வேண்டும். அப்புறம் என்ன சொல்றாரு? அதனுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் போடுங்க, நைட்டோட நைட் அதை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். பாருங்க, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜீசஸ் த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அப்படிதான், அதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்க என்ன சொல்றாரு? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஒரு வயசு தான் இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு குட்டி ஆடு, அது வந்து ஒரு 3 இவங்க வீட்டில் இருந்ததுன்னா எவ்வளோ ஒரு அட்டாச் ஆகிருப்பாங்க அதோட. இப்போ இந்த 3 இவங்களோட இருக்கு என்னன்னா, They are examining the lamb. அவங்களோட இருக்குது, அதுக்கு பழுது இருக்குதா, கால் நொண்டியா இருக்குதா, கண்ணு தெரியுதா, காது தெரியுதா, இதெல்லாம் அந்த மூணு நாட்கள்ல தெரிஞ்சிடும். இவங்களோடவே இருக்குது வீட்டுக்குள்ளேயே. அப்ப அதுல பழுது இருந்ததுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த மூன்று நாட்கள் இந்த ஆட்டுக்குட்டி இவங்களோடய இருக்குது. மூன்று நாட்கள் இருந்த பின்பு என்ன பண்ணணுமா, நான்காம் நாள் அதை வெளியில கொண்டு போய் அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை பூசணுன்றார். இந்த சம்பவத்தை வாசித்த எல்லாருக்குமே தெரியும், அன்று இரவு எகிப்தின் மீது சங்கார தூதன் கடந்து வருகிறான். That very night the angel of death is let loose over the land of Egypt. எல்லாம் இந்த ரத்தம் பூசப்படாத வீடுகளில் எல்லாம் மரண ஓலம், மரண ஓலம். ஆனால் எகிப்தியர்கள் வீட்டு அல்லது ரத்தம் பூசப்பட்ட இஸ்ரவேலர்கள் வீட்டிலோ ஒரு பெரிய பாதுகாவல். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சங்கார தூதன் வரும்பொழுது தேவனும் கூடவே புறப்படுறார். வந்து ரத்தம் பூசப்பட்ட அந்த நிலைக்கால்களுக்கு வரும்பொழுது அங்க ஏஞ்சல் ஆஃப் டெத் உள்ள போகலன்னு இருக்குது. ஏன்னா தேவன் அந்த வீட்டுக்கும் அவனுக்கும் நடுவுல வந்தார் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. அப்ப அந்த ரத்தம் ஒரு பெரிய அடையாளமா இருந்தது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இப்ப இந்த இரவு பாருங்க, இவங்க வந்து அந்த அதுதான் பஸ்கா பண்டிகை, இந்த பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு இது. ஸோ அன்றைக்கு அதை முடித்து அவர்கள் கிளம்பி போகிறார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து செல்லுகிறார்கள். அவர்களை காத்தது அந்த ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே யோவான் 1:29 அவன் என்ன சொல்லுகிறான்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Behold the Lamb of God who takes away the sin of the world. Okay. இந்த சாக்ரிஃபைஸ், இதை குறித்து பேசும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். லேவியர் ஆகமம் 1:3, Leviticus chapter 1 verse 3. கொஞ்சம் யாராவது வாசிக்கலாமா? லேவியர் ஆகமம் 1:3.
2: அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலைமேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள்.
1: தேங்க்யூ. ஆமென், ஆமென். பாருங்க, இப்ப இந்த சாக்ரிஃபைஸை குறித்து இங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, கொண்டு வந்து இவன் பாவத்தை அதை சுமக்கணும், அதுதான் அதனுடைய அர்த்தமே. பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நிகழப்போகிறதுனுடைய ஒரு முன்னோடியாய், ஒரு ஷேடோவாய் இருந்தது. அப்ப பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதன் தலை மேல கை வைக்கணும். எதுக்குன்னா, என் பாவங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது இந்த ஆட்டின் மேல் நான் சுமத்தி விட்டேன். இப்ப எனக்காக இந்த ஆடு தண்டனையை, தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்க போகிறது. அதுதான் அங்க அங்க சொல்லப்படுகிறது. இப்ப இதுல இன்னொன்று, இங்கிலீஷ்ல இந்த கிங் ஜேம்ஸ், நியூ கிங் ஜேம்ஸ் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட லேவியர் ஆகமம் 1:3 இப்படி வருகிறது. His offering shall be a burnt offering. If his offering be a burnt sacrifice of the herd, let him offer a male without blemish. He shall offer it of his own voluntary will at the door of the tabernacle. தமிழ்ல அது மிஸ் ஆகுது. அதாவது, அவன் தன்னுடைய சுய சித்தத்தின்படி கொடுக்க கடவன். யாரும் அவனை கம்பல் பண்ண வேண்டியது இல்லை. டேய், நீ வந்து ஒரு ஆட்டை கொண்டு வரணும், மாட்டை கண்டிப்பா கொண்டு வரணும், நீ கண்டிப்பா வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கட்டாயப்படுத்தவும் கூடாது. அவன் தானாக மனமுவந்து தன் சித்தத்தை பயன்படுத்தி அவர் கொண்டு வரணும். குடும்ப தலைவன், the man of the house or the one who seeks forgiveness should come on his own will. Okay. அப்போ இது எதை குறிக்குதுன்னா, ரட்சிப்புன்றத ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது பாருங்க. அதனால தான் தேவனே கூட ஒருவனை பலவந்தப்படுத்தி ரட்சிப்புக்குள்ளாக்க முடியாது. நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இவரை ரட்சியும் அவரை ரட்சியும் இவரை ரட்சியும் ஜெபிப்பாங்க. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும் பாருங்களேன். ஏன்னா ஆண்டவர் ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணிட்டார். ஆண்டவர் யாரையும் ரட்சிக்காம ஐயோ நான் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யாரையும், அவர் அப்படி இல்லை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நாம் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக்கணும். ஆண்டவரே அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லை என்பதை அவர்கள் உணரட்டும். அவர்கள் இருதய கடினத்தை உடைத்தருளும். இதுதான் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம். ஆண்டவரே அவங்கள ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க. தயவுசெய்து என்னை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர் வந்து யாரையும் பலவந்தப்படுத்தி ரட்சிப்பிற்குள்ளே கொண்டு வரவே முடியாது. டேய் ரட்சிக்கப்படுறான்னு எவன் தலையிலையும் தட்டவும் முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனமு வந்து தங்கள் சித்தத்தின்படி வர வேண்டும். எதுக்காக ஆட்டுக்குட்டியை கொண்டு வராங்க? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி. அப்ப ஆண்டவர் சொல்றார், அவனை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, அவனா வரணும். அப்ப ரட்சிப்பு பலவந்தப்படுத்தி யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படி கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் இப்படி ஜெபிக்கணும். அவர்கள் இருதய கடினம் உடைய வேண்டும். பைபிள்ல இந்த கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். தன்னை நேசித்த தகப்பனிடமிருந்து எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து இழந்து விடுகிறான். அப்போ அவன் உணர்கிறான் பாருங்க. ஹி கம் ஹி ரியலைசஸ். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இருக்கு, when he realized, and the point of realization, and the unarvu silarudaiya irudiyam, and the unarvattu kadinapatti irukkum bolude vaarthaigal apdiye and kadinamana nilathila vilundathu pola dhaan irukum. appa and irudiyam mudaiya vendum. adanalada dhaan nariya saatchigal paathina oru prachana, oru accident, oru thaanga mudiyatha ilappu ipdi udaikkapadum bolude devanudaiya oli and irudiyathirkulle பிரவேசிப்பதற்கு ஒரு கிராக் உண்டாகிறது. தேவன் அதை செய்வதில்லை. நல்லா கவனிங்க, நிறைய பேர் அப்படி யோசிச்சிடுறாங்க. துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது, முள்ளுகளில் நடக்கும் பொழுது என்ன ஆகும்? முள்ளு குத்த தான் செய்யும். பாவத்தில் துன்மார்க்கத்தில் தேவனை நிராகரித்து வாழும் பொழுது அது விளைவு மனிதனை உடைக்கிறது, வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஒரு சிலர் உடனே உணர்கிறார்கள், ஒரு சிலர் காலம் தாமதித்து உணர்கிறார்கள். அப்போ உணரும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தைகள் அங்கே உட்பிரவேசித்து அந்த இருதயங்களை தொடுகிறது. அப்போ தே பிகின் டு ரெஸ்பாண்ட் டு காட். அப்போ நம்ம ஜெபம் வந்து மற்றவர்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் ரட்சியுன்றது இல்லை. ஒருவேளை ஆண்டவர் வந்து யோசிப்பார், நான் சிலுவையில் என் ஜீவனையே கொடுத்துட்டேனே, எவ்வளோ பாடுபட்டு என் கடைசி சொட்டு ரத்தம் வர இவன் ரட்சிக்கப்படணும் தானே நான் ஊற்றினேன். இது தெரியாம என்ன ரட்சியும் ரட்சியும்னா இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்னு ஒருவேளை ஆண்டவர் யோசிப்பாரா தெரியல. அப்ப பலவந்தப்படுத்தி, தேவனே பலவந்தப்படுத்தி ஒருவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. எல்லாருக்கும் அவரவர்களுடைய சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். நம் சித்தத்தை பயன்படுத்தி நாம் தேவனிடத்துல வர வேண்டும். நம்ம அதை தான் இங்க பார்க்கிறோம். Of his own will, own voluntary will. ரொம்ப தெளிவா ஆண்டவர் அங்க மென்ஷன் பண்றார். ஆஃபரிங்க கொண்டு வர்றவன், இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றவன் அவனுடைய சொந்த சித்தத்தினால் வர வேண்டும். அவனை யாரும் பலவந்தப்படுத்த கூடாது. சோ இன்றைக்கும் அதுதான், தேவனிடத்துல வரும் பொழுது நாம் நம்முடைய வாலண்டரியா வரணும். ஓகே. உபாகமம் 15:21. உபாகமம் 15:21. டியூட்ரானமி சாப்டர் 15:21. டியூட்ரானமி சாப்டர் 15:21. 15:21 அதிகாரம் 21 வசனம்.
2: அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம்.
1: கொண்டு வருகிற மனிதனை பத்தி இங்க ஒரு வார்த்தை கூட இல்ல பாருங்களேன். இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டி தேவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. This lamb is offered to God. God is perfect. தேவன் பூரணர். அப்ப அவருக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கணும்? பூரணமா இருக்கணும். நம்முடைய பாவங்களை சுமந்து தேவனுக்கு ஒரு பலியாய் செலுத்தப்படுகிற ஆட்டுக்குட்டி. பழுதொன்று இருக்கவே கூடாது, பழுதொன்று இருக்கவே கூடாது. இந்த பலின்றது ரொம்ப முக்கியம் பாருங்களேன். பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, எங்கெல்லாம் ஆல்டர் அண்ட் சாக்ரிஃபைஸ் இருந்ததோ தேவன் அங்கே மனிதனை சந்தித்தார். எலியா, எலியாவை பத்தி பேசணும். அவர் பலிபீடத்தை கட்டி காளையை துண்டு துண்டாக வெட்டி அதுல வைத்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன நடந்தது? வானம் திறந்தது, அக்கினி இறங்கி வந்தது. பிரியமானவர்களே, கல்லு மண்ணு தண்ணி எல்லாம் அப்படியே போயிடுச்சு. எவ்ரி டைம் தேர் வாஸ் எ சாக்ரிஃபைஸ், காட் கேம் டவுன். ஒவ்வொரு முறை பலி இருந்த பொழுது தேவன் அங்க இறங்கி வந்தார். பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? தேவன் மகா பரிசுத்தர், வார்த்தைகளினால் விவரிக்கவே முடியாது. மனிதன் பாவம் நிறைந்தவனாய் இருந்தான். ஆதாம் தேவனை நிராகரித்த பிறகு, after Adam rejected God, every human being is born with sin, the sinful nature. பாவ துர்க்குணம் நிறைந்தவர்களாய் தான் எல்லாம் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நிறைந்த மனிதன் தானாக தேவனிடம் போக முடியாது. ஆபக்கூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். He dwells in a light where no man can approach. கொஞ்சம் இதை கற்பனை செய்ய முடியுதா நம்மளால? இல்லை. என்னதான் சிறந்த விதத்தில் கற்பனை செய்தாலும் ஐ திங்க் அந்த ரியாலிட்டி இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளினா பக்கத்தில் கூட போக முடியாதபடி ஒரு ஒளி. மகா பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தை காணக்கூடாத சுத்த கண்ணர். He cannot even behold sin. He is so holy. இப்ப அப்படிப்பட்ட தேவனை பாவம் நிறைந்த மனிதன் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் வந்து ஓவர்லுக் பண்ண முடியாது பாருங்க. அப்படின்னா அவர் அநீதி உள்ளவர் ஆயிடுவார். அப்ப அதனாலதான் இங்கே பலி என்ற ஒன்றை தேவன் ஏற்படுத்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன யோசிச்சாருன்னா, என் சாயலிலே படைக்கப்பட்ட என்னுடைய மகன், என்னுடைய மகள், உனக்கு பதிலாக இந்த ஆட்டுக்குட்டி மரிக்கட்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. தேர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் without the shedding of blood. லேவியர் ஆகமம் 17:11 கொஞ்சம் யாராவது வாசிக்கலாமா? லேவியர் ஆகமம் 17:11.
2: மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே.
1: ஆமென், ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதன் பாவம் நிறைந்தவன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ நான் ஒண்ணும் பெருசா எல்லாம் செய்யலைங்க. எத்தனை பேர் கொலை செஞ்சு ஜெயில இருக்கிறாங்க? ஒரு கொலையா, ரெண்டு கொலையா? தொழிலே செஞ்சுட்டு உள்ள இருக்கிறாங்க, கொலை செய்யறதே தொழிலா இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. நான் என்ன திருடுனா, பிக் பாக்கெட் அடிச்சேனா? எத்தனை பேர் விபச்சாரமே தொழிலா இருக்கிறாங்க? நான் அப்படியா? இப்படி யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் கேடும் திருக்கும் நிறைந்ததுமா இருக்கிறது. Man's heart is wicked. ஒருவேளை அப்படி செய்கிற வாய்ப்பு இல்லாததுனால செய்யாம இருக்கலாம், இல்ல அப்படி பிடிபடாம இருக்கலாம் ஒரு சிலர், இல்ல அப்படி செய்யாம இருக்கலாம். ஆனா இருதயத்தின் சிந்தை துன்மார்க்கம் நிறைந்ததா இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, இந்த எவன் ஒருவன் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறானோ அங்கே விபச்சாரம் செய்தாயிற்று. இஃப் யூ லுக் அட் அ வுமன், தி சேம் அப்ளைஸ் டு தி விமன், யூ ஹவ் கமிட்டட் அடல்ட்ரி. அதே போல நீ கோவப்பட்டா கொலை செய்ததுக்கு சமோன்ட்டார். இயேசுவுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க. எல்லாம் மோசேவுடைய கட்டளைய 10 கட்டளையை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதுவா அதுவா இதுவான். இயேசு வந்தாரு, இப்படி இருந்தத மேல தூக்கிட்டார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இல்லை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சுட்ட அப்படின்ற ஸ்டாண்டர்ட தூக்கிட்டார் பாருங்க, ரைஸ் பண்ணிட்டார். இப்ப எல்லாருக்குள்ளயும் கேடும் திருக்கும் பாவமும் இருக்கிறது. இப்ப இந்த துர்குணம், பாவ சிந்தை, பாவ சுபாவம் நிறைந்தவனாய் மனிதன் இருக்கிறான். ஏன் இன்னைக்கு ஒரு சிலர் இப்படி கொலை செய்து அல்லது விபச்சாரம் செய்து திருடி மாட்டிக்கிட்டு இருக்காங்க? நம்பர் ஒன், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு. அடுத்தது, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருக்குள்ளயும் அதே குணம்தான், எல்லாருக்குள்ளயும் அதே சுபாவம் தான். அப்ப இந்த பாவ சுபாவத்தோடு மனிதன் தேவனை பார்க்கவே முடியாது, அப்ரோச் பண்ணவே முடியாது. அதற்காகத்தான் உனக்கு பதில், உன் பாவங்களை சுமந்து இந்த ஆட்டுக்குட்டி, பழுதற்ற இந்த ஆட்டுக்குட்டி மறிக்கட்டும். இப்ப என்ன நடந்தது பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. பாருங்க, இயேசு அது வரைக்கும் மேசியான் ரிவீல் பண்ணல, அவருடைய ஐடென்டிட்டி அவர் சொல்லவே இல்லை. அவருடைய ஊழியத்தின் 3 நாட்கள், கடைசி 3 நாட்களுக்கு முன்பு அவர் தன்னை அறிவிக்கிறார், ஓப்பனா வருகிறார். இட்ஸ் லைக் த லேம்ப் எக்ஸாமின்ட், எப்படி அந்த பழுது இல்லாத ஆட்டுக்குட்டின்னு சொல்லி பார்க்கிறாங்களோ அதுக்கு இது ஈடு இணையாக ஒப்பிடப்படுகிறது. அப்போ இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு, கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் குற்றமற்றவராய் சுமந்து கொண்டு அவர் சிலுவைக்கு சென்றார். அதனால்தான் சிலுவையை பார்க்கும் பொழுது வி ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜீசஸ் இஸ் மை சப்ஸ்டிடியூட், அவர் என்னுடைய பதில் ஆள். சிலுவையில் நீங்களும் நானும் தான் தொங்கி இருக்கணும், ஆனால் நமக்காக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். எபிரேயர் 9:13-14 கொஞ்சம் வாசிக்கலாமா? ஹீப்ரூஸ் சாப்டர் 9:13-14, எபிரேயர் 9:13-14.
2: அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரி என்ற சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீருள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
1: ஆமென். பாருங்க, இந்த ஆடு மாடு இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரத்தத்தை எல்லாம் தெளிச்சாங்க. அப்போ அது ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வந்தது, அது வந்து பாவத்தை மூடினது. அதுதான் தாவீதும் சொல்கிறான், எவனுடைய பாவம் மீறுதல் மூடப்பட்டதோ, Blessed is a man whose iniquity is covered. அதாவது டேபிளில் எல்லாம் இருக்குது, அழுக்கெல்லாம் அங்கே ஒரு வெள்ளையாக ஒரு துணியை போட்டு மூடிடுறோம் டக்குன்னு கெஸ்ட் வரும் பொழுது, ஒரு கற்பனை. அப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு வெள்ளையாக தெரியுது, ஆனால் அதில் அந்த டேபிள் மேலே சாம்பார் மற்ற இதெல்லாம் அப்படியே ஊற்றுனதெல்லாம் அப்படியே இருக்குது, பட் அழகாக டேபிள் கிளாத்தை மட்டும் போட்டுடுறோம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது உள்ளேருந்து நார ஆரம்பிக்கும், பூச்சிகள் வர ஆரம்பிக்கும், நல்லது இல்லை. ஆனால் இது வந்து இந்த ஆட்டுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி, இதோடைய ரத்தம் இது இவ்வளோதான் செய்யும். ஆனால் மனசாட்சி கரைப்பட்டு அவனுடைய சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல், அவனுடைய சிந்தை மாற்றம் இல்லாமல், எந்த நேரம் அவனுடைய குணம் துர்குணமாக இருக்கிறது, சிந்தை கேவலமாய் பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அந்த நேரத்திற்கு அது மூடப்படுகிறது. ஆனால் இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரித்து ஒரு மறுரூபமாக்குகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் கழுவும் பொழுது பாவங்களற கழுவுகிறோம், அந்த பாவ சிந்தை மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது. தட் கில்ட் இஸ் கான். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்ம என்னைக்காவது தடுமாறி இருப்போம், இல்லை ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பாவம் மட்டும் மன்னிக்கப்படுவதில்லை, அந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறது, அந்த கில்ட், கில்டி கான்ஷியன்ஸ் இஸ் வாஷ்ட் கிளீன், தட் இஸ் எரேஸ்ட். எத்தனையோ சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சில சம்பவங்களை நான் மறக்க முயற்சித்தேன், முடியல. பல ஆண்டுகளாக என்னை டார்மென்ட் பண்ணினது. இப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஒரு பெரிய விடுதலை, அந்த கில்டி கான்ஷியஸ்லேருந்து ஒரு பெரிய விடுதலை, குற்ற மனசாட்சியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை. அப்போ இயேசுவின் ரத்தம், அதான் ஒன்றியவான் ஒன்று ஏழு சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, சுத்திகரிக்கிறது. நான் சொன்னது போல எங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் இருந்ததோ அங்கெல்லாம் தேவன் மனிதனை சந்தித்தார். இன்றைக்கு பூரண சாக்ரிஃபைஸாக இயேசு நமக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார். எங்கேயுமே பலியிடப்பட்ட மிருகம் உயிரோட வந்ததா? இல்லவே இல்லை. ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்ம இயேசுவின் மூலமாகத்தான் பார்க்கிறார். இயேசு அப்படி தள்ளி வச்சுட்டு நம்மளை பார்க்கவே முடியாது. இட்ஸ் ஓன்லி அட் த பாயிண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் த மோஸ்ட் ஹோலி காட் மெட் மேன். அந்த ஆல்டர் பலி, இந்த இடத்துல தான் மகா பரிசுத்தமுள்ள தேவன் மனிதனை சந்தித்தார். இன்றைக்கும் அப்படிதான், இயேசுவின் மூலமாக தான் உங்களை பார்க்கிறார். இயேசுவின் மூலமாக தான் நாமும் இந்த மகா பரிசுத்தமுள்ள தேவன் அண்டை சேர முடிகிறது. இல்லைனா மனுஷன் போகவே முடியாது. பாருங்க, ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறார், மோசே சீனாய் மலைக்கு மேலே வாப்பா, நாலு மணிக்கு கிளம்புன்றார். ஆனால் ஜனங்க கிட்ட தெளிவாக சொல்லிடு, இந்த மலை பக்கத்தில் கூட யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு மனுஷன் எவனும் வரக்கூடாது, வந்தான்னா முடிஞ்சது, பொசுங்கிடுவாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன்னா இப்படி தேவன் யாரோடையும் இறங்கி நடந்தது கிடையாது. மோசே, எலியா, இவங்களாம் மைட்டி ப்ராஃபெட்ஸ், ஜான் த பேப்டிஸ்ட் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, யாரா இந்த ஜனம், தேவன் இப்படி இவங்களோட லீனியண்ட்டாக இவ்வளவு கிருபையா இவங்களோட அந்யோன்யமாக இருக்கிறாரே அப்படின்னு. தேவ தூதர்களுக்கும் இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ஏன் தெரியுமா? இட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசுவினால. ஸோ இன்றைக்கு தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நீங்களும் நானும் பாத்திரவான்கள். Not based on your works, நம்முடைய கிரியைகளினாலே அல்ல, இயேசுவின் சாக்ரிஃபைஸ், இயேசுவனுடைய, இயேசு தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்ததினால நீங்களும் நானும் தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆமேன். நான் மீண்டும் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களும் நானும் தகுதி உடையவர்கள். ஏன்? பெரிய பரிசுத்தவானுங்க இவரு, பெரிய பரிசுத்தம் இந்த அம்மா அப்படி கிடையாது. சரித்திரத்துல தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹவ் பீன் ஷாக்ட். ஏன்னா விபச்சாரி, வேசி, கொலை, கொள்ளை புரிந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரகசியமாய் தேவனிடத்துல கதறி இருப்பார்கள். தனிமையில மனம் வருந்தி மனம் திரும்பி கதறி இருப்பார்கள். வெளியரங்கமாக அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறி மேலே உயர்ந்துக்கிட்டே போகும், யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ இயேசுவினிடம் வரும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் இயேசுவின் மூலமாய் நம்மை பார்க்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீ பாத்திரமானாய் மாறிவிடுகிறாய். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள நீ தகுதி உடையவனாய், தகுதி உடையவளாய் மாறிவிடுகிறாய். God never judges you based on your works. கர்த்தர் நம்முடைய கிரியைகளின் அடிப்படையிலே நம்மை இன்றைக்கு நடத்துவது இல்லை. இயேசுவை தேவன் காண்கிறார். But what can sin do? பாவம் என்ன செய்ய முடியும்னா, பாவம் இருதயத்தை கடினப்படுத்த முடியும், தேவனிடத்தில் சேரக்கூடாதபடி நம் சிந்தையை வஞ்சிக்க கூடும். Sin can harden your heart. Sin will deceive you, will blind your eyes. ஆகவே the perfect sacrifice has been made. பிரியமானவர்களே, any time தேவனிடத்தில் நாம் தைரியமாய் வர முடியும். தேவனிடத்தில் தைரியமாய் வர முடியும். ஏனென்றால் இயேசு ஏற்கனவே நமக்கு பலியாகிவிட்டார். யூ கேன் கம் போல்லி டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அதான் பைபிளில் வாசிக்கிறோம், கிருபாசன தண்டைக்கு தைரியமாய் வரலாம், ஏன்னா இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு லெட் அஸ் ஸ்டாப் லுக்கிங் அட் அவர் செல்ஸ். நம்மையே நாம் பார்ப்பதை நிறுத்தி தேவனை பார்க்க துவங்குவோம். அவர் நமக்கு செய்ததை நம் கண்களுக்கு முன்பு வைப்போம். பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இப்பொழுது நம்ம கம்யூனியன் எடுக்க போகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே சேரப்போகிறோம். இது ஒரு சடங்கு அல்ல, தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இதை செய்கிறோம். இயேசு தன் சரீரத்தை நமக்காக கொடுத்தார், அவருடைய சரீரம் நமக்காய் பிட்கப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம்.

0: Amen, amen.
1: Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Shabaradarararara. அப்படி எல்லாரும் ஆயத்தப்படுவோம், எல்லாரும் ஆயத்தப்படுவோம். தேங்க்யூ லார்ட். அவருடைய சரீரம் நமக்காய் பிட்கப்பட்டது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பிட்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக, சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய சரீரத்திற்குள்ளும் உம்முடைய சுகம் பாய்ந்து செல்லுகிறதற்காய் நன்றி. உம்முடைய விடுதலை பாய்ந்து செல்லுகிறதற்காய் நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்லட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறோம், பலன் அடைந்தோம், சுகமடைந்தோம் என்று சொல்லுகிறோம். எங்கள் பாவங்களற கழுவப்பட்டு உம்மண்டை நாங்கள் சேர்க்கப்பட்டபடி நாளமக்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மார்போடு அணைத்துக் கொள்ளும். உம்முடைய முகம் ஒவ்வொருவரின் மேலும் தொடர்ந்து பிரகாசமாய் இருக்கட்டும். மகிமையாவும் உமக்கே. மீட்பரேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தருங்களே,
2: ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7:15 பக்தன் இப்படியாக கதறுகிறார், ஆண்டவரே நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்து வருகிறேன், எனக்கு சம்மதம் இல்லை, ஆனாலும் நான் இதை மறுபடி செய்து கொண்டே வருகிறேன். நான் அல்ல, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி செய்கிறது. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று அவர் கதறினார்.

பாவத்தை பார்க்கலாமா? மறுபடி அதே பாவத்துல விழுந்து தேவ பரலோக தரிசனங்களை பார்க்க வேண்டிய உன்னுடைய கண்கள் இச்சையை பார்க்கலாமா? அந்த விடத்துல கேட்க போகிறோம், என் கண்களை கழுவும், கண்களை கழுவும்.

ஏன் தோல்வி, ஏன் ஏமாற்றங்கள்? தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் மனதில் வருகிறதுனால் அல்லவோ? தேவப்பிள்ளையே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் தேவன் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடார் என்று பக்தன் சொன்னான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இருதயத்தை பாவமர கழுவும். ஈசோப்பினால் என்னை சுத்திகரையும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது என் மேல் விழுவதாக. என் சிந்தையை கழுவும் ஆண்டவரே.

ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் விழுந்து விழுந்து எழும்பினது போதும், இன்று முதல் உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று அவரிடத்திலே நாம் மனம் துரும்பி வரப்போகிறோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அநேகரை சந்தித்து பேசி வருகிறோம். ஒரு சில நாட்களிலே வேதத்தை தியானித்து வருகிறோம். இவை யாவும் நம்முடைய விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்கிறவையாக இருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களில் அநேகர் எங்களுக்கு இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, எஸ்எம்எஸ் மற்ற சோசியல் மீடியா வாயிலாக இதை தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கனம் மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒரு விசேஷமான வேளை நமக்கு முன்பு காத்திருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசும் முன்பதாக, ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் பை அவர் டியர் பிரதர் ஐசக் ஜோ.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர். வாட் எ பியூட்டிஃபுல் சாங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் ஆறுதலான வார்த்தைகள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவேளை நீங்கள் கண் விழிக்கும் பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை உங்களுக்கு இந்த காலை வேளையில் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து பேச போகிறோம். ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

0: Eben.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பிரகாசிக்க பண்ண போகிறார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். எங்களுக்கு அதை இமெயில் மூலமாக, தொலைபேசி வாயிலாக, எஸ்எம்எஸ் வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் எழுதி வருகிற அந்த சாட்சிகள் எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தேவனுக்கு சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைவு கூற வேண்டும், நாம் மறக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கும் நமக்கு பல சாட்சிகள் வந்திருக்கின்றன. அவைகளில் ஒரு சில சாட்சிகளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக, ஹியர் இஸ் அ நதர் பியூட்டிஃபுல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.

0: Bombom FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். எங்களுக்கு அதுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். எஸ்எம்எஸ், சோஷியல் மீடியா, பல வாயில்கள் இன்றைக்கு உள்ளன. வி ஆர் தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் எவ்ரிபடி ஹூ டச். தொடப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். தயவுசெய்து இதை கேட்கிற நீங்களும் எங்களுக்கு உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் எழுதுங்கள். இன்றைக்கு அப்படி நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு இரண்டு சாட்சிகளை வாசிக்கப் போகிறோம். நம்முடன் பிரதிமா அவர்கள் இருக்கிறார்கள். ஸோ எஸ், என்ன சாட்சி நமக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது?
3: இன்பம் எஃப்எம் மூலமாக பல பேர் தொட்டிருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியை அவங்களோட எங்களோட நம்மளோட பகிர்ந்திருக்கிறார்கள்.
2: ஓகே.
3: இப்பொழுது அப்படிப்பட்ட ஒருத்தர் இது நம்மளோட பகிர்ந்திருக்கிறது மிஸ்டர் மோகன், கோயம்புத்தூர்லேருந்து.
2: கோயம்புத்தூர்லேருந்து? ஓகே.
3: ஆமாம். அவர் வந்து
2: சென்னையிலேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ பல சிட்டிஸ் பல கண்ட்ரீஸில் கேட்குறாங்க. ஓகே, கோயம்புத்தூர்லேருந்து என்ன சொல்கிறாரு?
3: இன்பம் எஃப்எம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அது கேட்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. மற்ற கிறிஸ்டின் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி இல்லாமல் அந்த மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ ஆவிக்குரிய விஷயத்தில் ஹீ இஸ் ஃபீலிங் பிளெஸ்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸுமே ரொம்ப இதுவாக இருக்குது. ஏனோ தானோன்னு ஒரு எஃப்எம் போல் இல்லாமல் இது மாதிரி கிறிஸ்டின் ஆண்டவரோடு நடக்கிறதுல ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது.
2: எக்ஸலன்ட். பாருங்கள், அதுதான் நம்முடைய நோக்கமே. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப மெட்டிகுலஸாக நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அநேக வாலிப மன்னிக்கணும் அநேக வாலிப பிள்ளைகள் இருந்தாலும் வி மானிட்டர் த கான்டென்ட். அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பாடல்களில் என்ன வார்த்தைகள், அதெல்லாம் வேதத்தோடு ஒத்து போகுதா, இப்படி இதில் பிரயாசம் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் அவர் ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காரு, இது ஆண்டவரோடு நடக்க உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி. பலர் இதை என்னிடத்துல பர்சனலாக பகிர்ந்து கொண்டிருக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இன்பம் எஃப்எம் ஒரு சகோதரி யூஎஸ்லேருந்து, அவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 24 hours இதை போட்டு விட்டுருவேன், காட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படியே உன்னை நிரப்போம், வீட்டை நிரப்போம்னு சொல்லி. ஸோ அவர் வேறு ஏதாவது எழுதியிருக்கிறாரா பிரதர் மோகன்? ஓகே, அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்த சாட்சி வேற யார் எழுதியிருக்கா?
3: இன்னொருத்தவங்க பிரியா எட்வின் எழுதியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவங்க வந்து அவங்களும் அவங்க குடும்பமும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மாதிரி. அப்புறமும் அவங்க சொல்லியிருக்காங்க, பிறக்கும்போது அவங்க கேத்தலிக்காக தான் பிறந்தாங்க, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு.
2: தட்ஸ் ஓகே, நம்ம எல்லாருமே வெவ்வேறு நம்பிக்கையில் பிறக்கிறோம். ஓகே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு
3: அவங்க வேலைக்கு போகும்போது ஒரு தமிழ் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி அவங்க மியூசிக் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து அவங்க இந்த ரிலிஜியஸ் செக்ஷனில் வந்து ஆப்பில் வந்து இது பார்க்கும்பொழுது கிறிஸ்டியன் மியூசிக்லாம் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் ரேடியோ ஸ்டேஷன்ஸில். ஸோ அதில் அவங்க கிறிஸ்டியன் மியூசிக்காக இருந்தாலும் தெர் வாஸ் நோ கனெக்ஷன் வித் காட். ஷி வாஸ் எம்ஃபசைசிங், அவங்க அதிகமாக அழுத்தமாக இப்போ சொன்னாங்க, எல்லா கிறிஸ்டியன் மியூசிக் சேனல்ஸ்லாம் வந்து இது தேவனை வந்து
2: அதாவது அந்த கனெக்ஷன் ஏற்படல, அதாவது ஓகே
3: ட்ரையான இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இவங்க வந்து அப்போ இன்பம் எஃப்எம் வந்து
2: அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புக்கே மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதுல பல எஃப்எம் உடைய லிங்க்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை கேட்கும் பொழுது இன்பம் எஃப்எம்மும் அவங்களுக்கு அதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா?
3: ஆமாம். ஒரு வாட்டி இன்பம் எஃப்எம் கேட்கும் பொழுது அவங்க வந்து தெய்வ பிரசன்னத்தை உணர ஆரம்பித்தாங்க அந்த எஃப்எம்ல. அதுக்கப்புறம் அப்பத்துலேருந்து அவங்க அவங்க சொல்கிறாங்க, தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக்ன்றாங்க. அதாவது திரும்பி பழைய மாதிரி இருக்க முடியல அவங்களால, ஒரு ஏனோ ஏதோ ஒரு இது மாதிரி
2: மேலோட்டமா இல்லாம இல்லாம வாழ்க்கையில மேல இருக்க முடியல.
3: ஆமா, அவங்க ஈர்க்கப்பட்டிருக்காங்க.
2: எல்லா பிரயாசங்களுக்கும் இதுதான் சரியான பதில். ஸோ ஜனங்களுடைய இருதயம் தொடப்படுது, கர்த்தரிடத்தில் ஈர்க்கப்படுகிறார்கள். தி ஆர் ட்ரான் டுவர்ட்ஸ் காட். ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க?
3: இதனால் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க இருந்தாங்க ஆண்டவர் இது இந்த எஃப்எம் மூலமாக எப்படி ஆண்டவரை அவங்க வந்து தொட்டது, இதெல்லாம் எப்படி அவங்க ஆண்டவர் அவங்க மூலமாக பேசுகிறாங்க, இந்த டிஃப்ரெண்ட்ஸ் செக்மெண்ட்ஸில் ஆண்டவர் அவங்க மூலமாக பேசுகிறதெல்லாம் அவங்க உணர்ந்தாங்க. அதெல்லாம் அது மட்டும் இல்லை, எல்லா செக்மெண்ட்ஸும் அந்த ரேடியோ எஃப்எம்ல அவங்க வந்து அவங்க பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. எல்லா சாங்ஸ் அனாயின்ட் சாங்ஸாக இருக்குது. ஸோ அவங்க ஆண்டவரை ரொம்ப அந்த பாட்டுகள் எல்லா டிஃப்ரெண்ட்டு அந்த இன்டர்வியூஸ் எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த எஃப்எம் வந்து ரொம்ப இன்பம் எஃப்எம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. வேலைக்கு போகிறது வர்றது 24 hours பாஸ்டர் அவங்க மாதிரியே அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது அவங்க அதே தான் கேட்டுட்டு இருப்பாங்களாம்.
2: ஸோ
3: அது வந்து பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் இன் த ப்ரோக்ராம்ஸ். ஸோ அவங்க பாட்டு எது பண்ணாலும் அது அது பாட்டுக்கு பேக்ரவுண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும் போல். அது மாதிரி
2: ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ பிரதிமா ஃபார் பிரிங்கிங் அஸ் தீஸ் டெஸ்டிமனிஸ். ஸோ பாருங்கள், இது நிகழ்ச்சிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களுக்கு இதுதான் ஒரு பெரிய உற்சாகம். நாங்கள் ஒரு சின்ன அறையிலிருந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம். சென்னை என்ற மாநகரத்திலிருந்து உங்களுக்கு இதை ஒலிபரப்பப்பட்டு வருகிறது. பட் கர்த்தர் உங்கள் வாழ்வில் இந்த எஃப்எம் மூலமாக என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு அது ஒரு பெரிய உற்சாகத்தை அளிக்கிறது. தொடர்ந்து தேவனுக்காய் ஓட எங்களுக்கு பலன் அளிக்கிறது. இந்த சாட்சிகளுக்கெல்லாம் தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் சாட்சிகளை மட்டும் இல்லை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதலாம். வி ஆர் அ ப்ரேயிங் மினிஸ்ட்ரி. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் inbamfm@gmail.com inbamfm@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் உங்கள் ஃபீட்பேக்ஸ் அல்லது சாட்சிகளையும் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹியர் இஸ் another beautiful song for all of us.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோன பிரகாஷ். அற்புதமான ஒரு வேளை தேவன் நமக்கு முன்பு வைத்திருக்கிறார். கவோர்ட், என்னடா இது, ஒன்றும் புரியாத ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு எபிரேய வார்த்தை, ஹீப்ரூ வேர்டு கவோர்டு. நம்ம தமிழில் மகிமை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் க்ளோரி அப்படின்றோம். இந்த வார்த்தைக்கு எபிரேய பாஷையில் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பட் இந்த மகிமைக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா கவோர்டு, கவோர்டு. இதுதான் எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையின் சரியான அர்த்தம் என்னென்னா த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையில் உள்ள வெயிட். வெயிட் அது எப்படி எனக்கு தமிழில் விவரித்து சொல்கிறதுன்னு தெரியல. தேவனுடைய மகிமைக்கு ஒரு வெயிட் இருக்கிறதா, ஒரு எடைன்னு சொல்லலாமா, அது சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் தெர் இஸ் அ வெயிட் டு காட்ஸ் க்ளோரி. வெயிட்னா WAIT கிடையாது, WEIGHT, அதாவது எடை, எடை. அதுதான் அது ஒரு ஒரு ஒரு பாரம் அப்படின்னு சொல்லலாம். பாரம் அப்படின்னோடனே நம்ம ஒரு நெகட்டிவாக யோசிச்சிருவோம், அப்படி அல்ல, நல்ல விதத்தில் ஒரு பாரம். த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. பாருங்கள், 2 நாளாகமும் 7:1-3 நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 7:1-3 உள்ள வசனங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தள வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஓகே, மிக முக்கியமானது இந்த 2 வசனம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. பாருங்கள், தேவ மகிமை நிரப்பினதினால அங்கே ஆசாரியர்கள் பிரவேசிக்க கூடாது இருந்ததாம். ஆங்கிலத்தில் ஒரு மொழியாக்கம் இப்படி சொல்லுகிறது, தேவ அன்ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் த க்ளோரி. அவங்களால் அந்த ஆலயத்துக்குள்ளேயே போக முடியல. அப்போ இந்த மகிமை பாருங்கள், ஏதோ நம்ம கற்பனை செய்வது போல் வெறும் ஒரு புகை மண்டலம் இப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் சம்திங் வெரி டேஞ்சபிள், அது ரொம்ப உணரக்கூடிய ஒன்று, சரீரப்பிரகாரமாக அதை உணரக்கூடிய ஒன்று. யாத்திராகமும் 10:21, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அப்பொழுது கர்த்தர் தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். 10 வாதிகள் அந்த தேசத்தில் உண்டானது. அந்த தேசத்தின் அரசன் பார்வோன் தேவனுடைய ஜனங்களை போக விட மறுக்கிறான். தேவன் சொன்னபடி அவர்களை அனுமதிக்க மறுக்கிறான். யார் இந்த கடவுள், எனக்கு அவரெல்லாம் தெரியாது இப்படின்னவும் பாருங்கள். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தேவன் பார்வோனுக்கு எதிர்த்து நிற்க துவங்கினார். என்ன நடந்தது? 10 வாதைகள், அதில் ஒன்று தான் இந்த யாத்திராகமம் 10:21 நம்ம வாசிக்கிற ஒரு வாதை. யாத்திராகமம் 10:21 ரொம்ப அழகாக அது இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், இது தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், ஆங்கிலத்தில் நான் ரெண்டுமே உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமும் 10:21, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். தடவிக்கொண்டிருக்கும்படிக்கு, இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா டார்க்னஸ் தட் கேன் பி ஃபெல்ட். அந்த இருளை தொட முடியுமா? அந்த இருளை உணர முடியும். அந்த இருள் பாருங்கள், ஒருத்தன் தன் கையையே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இருட்டு. ஸோ இது ஒரு சூப்பர் நேச்சுரலான இருட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளால் இதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. எவ்வளோ கும்மிருட்டில் போனாலும் நம்ம கையை நம்ம பார்க்கலாம்,
ஆனால் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் இருட்டு. ஒருத்தன் தன் கையையே பார்க்க முடியாது. அண்ட் டார்க்னஸ் தட் கேன் பி ஃபெல்ட், அந்த இருளை உணர முடியும். ஒரு பொருள் எப்படி இருக்குதோ அதுபோல் அந்த இருளை உணர முடியும். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஒரு இருளை இப்படி இருக்குன்னா தேவ மகிமை இன்னும் உணரக்கூடிய ஒன்றாக, தொடக்கூடிய ஒன்றாக, தடவி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை தான் அங்கே பார்க்குறோம். அப்போ தேவ மகிமை ஆலயத்திற்குள்ளே வந்த உடனே ஆசாரியர்கள் அந்த ஆலயத்தில் பிரவேசிக்க முடியலை, உள்ளே போக முடியலை. இன்னொரு இடத்துல ஆசாரியர்கள் அங்கே கீழே விழுந்தார்கள்னு இருக்குது. அவர்கள் அங்கே நிற்கக்கூடாமல் விழுந்து போனார்கள். அப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேர் இஸ் அ வெயிட் டு காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய அந்த மகிமைக்கு ஒரு பாரம் அல்லது வெயிட், ஒரு எடை அப்படின்னு கூட சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இது விசித்திரமான வினோதமான ஒன்று, ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய மகிமை. ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் மேகங்களோ புகமண்டலமோ அப்படி கிடையாது. It's very real and it's very powerful. கர்த்தருடைய மகிமை என்பது உண்மையான ஒன்று, அது மிக மிக வல்லமையான ஒன்று. ஆசாரியர்கள் எல்லாம் ஊழியம் செய்யக்கூடாமல் இருந்ததான். பாருங்கள், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெரிய டெம்பிளுடைய டெடிக்கேஷன். சாலமன் ராஜா உலகத்திலேயே மிகப்பெரிய அரசனுங்க, சாதாரண ஆள் இல்லை. அவன் ஒரு டெம்பிளை தேவனுக்காக கட்டி டெடிக்கேட் பண்ணுறான்னா எவ்வளவு ஆரவாரம், எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு பிரம்மாண்டம் இருந்திருக்கும். இவங்கெல்லாம் பெரிய பெரிய அஜெண்டா வச்சுருந்துருப்பாங்க. இதுப்பா நீ இதை பண்ண, அதுக்கப்புறம் நீ இந்த பாட்டை பாடு, இந்த வசனத்தை வாசி, ஏதாவது ஒரு பெரிய அஜெண்டா இருந்திருக்கும். எல்லாமே க்ளீன் போல்ட், எல்லாமே முடிஞ்சிச்சு. தேவ மகிமை இறங்கின உடனே இவங்க அஜெண்டா இல்லை, ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணிட்டார். கவோட அப்படின்ற வார்த்தை தான் நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை அந்த கவோடு இறங்கின உடனே ஆசாரியர்கள் அங்கே உள்ளே பிரவேசிக்கக்கூடாமல் போனது. தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.

0: சுகம் FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கவோட், தேவனுடைய மகிமை. எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்படும் பொழுது மகிமை என்ற ஒரே வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். பட் எபிரேய பாஷையில் அதற்கு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு யூனிக் மீனிங். இந்த கவோட் அப்படின்னு பயன்படுத்த இடங்களிலெல்லாம் த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையின் பாரம், தேவனுடைய மகிமையின் எடை அப்படின்னு பொருள் கொள்ளலான்னு நினைக்கிறேன். எனக்கு அது திருப்தியாக இல்லை பாருங்கள். எடை பாரம்னு சொல்கிறது எனக்கு சரியாக இல்லை, பட் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. த வெயிட், வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஏதோ தேவ மகிமை ஒரு மேகமோ புகமண்டலமோ கிடையாது. இட்ஸ் வெரி ரியல், இட்ஸ் வெரி டான்ஜிபிள். அது நாம் உணரக்கூடிய ஒன்று, தொடக்கூடிய ஒன்று, நம்மை தாக்கத்துக்குள்ளாக்கக்கூடிய ஒன்று தேவ மகிமை. இட்ஸ் சம்திங் வெரி ரியல். கற்பனையில் உள்ளது அல்ல, ஏதோ ஒரு ஆகாய மண்டலத்தில் அப்படி தோன்றி போகிற ஒன்று அல்ல. தேவ மகிமை என்பது இட்ஸ் வெரி ரியல். உங்கள் கைகளில் இப்போது நீங்கள் வைத்திருக்கிற அந்த செல்ஃபோனை போல் இட்ஸ் வெரி ரியல் தேவ மகிமை. ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். ஏன்னா செல்ஃபோனோட ஒப்பிடலாமா? அப்படி இல்லை, குதர்க்கமாக கேட்குறதுக்கு இல்லை. ஒரு பொருளுக்கு நிகராக நான் சொல்ல விரும்புகிறேன், அதை அதற்கு நிகராக குறைப்பதற்காக அல்ல. ஸோ இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முடியாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். ஸோ இந்த தேவ மகிமை என்பது நாம் உணரக்கூடிய ஒன்று, தொடக்கூடிய ஒன்று, அது உண்மையான ஒன்று. இட்ஸ் வெரி ரியல், இட்ஸ் வெரி ரியல். ஸோ இந்த கவோட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட இடங்களிலெல்லாம் த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்றதான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு இடம் பாருங்கள், யாத்ராகமம் 40:34-35 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருக்கு மகிமை, மன்னிக்கணும், அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. பாருங்கள், இது வந்து மோசேயுடைய நாட்களிலே மோசே இருந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம். அந்த கூடாரத்தை தேவனுடைய மகிமை மூடினதாம். பார்ப்பதற்கு ஒரு மேகத்தை போல காட்சி அளித்தாலும் அதை விட இட் வாஸ் வெரி வெரி பவர்ஃபுல். மேகம் பொதுவாக இந்த உயர்ந்த மலைப்பகுதிகளுக்கு போகிறவங்களுக்கு அனுபவம் இருக்கும். நம்ம மேலே போகும்பொழுதே க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்கும். பிளேனில் போகிறவங்க கூட பாருங்கள், நமக்கு பக்கத்துலேயே அந்த விண்டோவில் க்ளவுட்ஸ் எல்லாம் தெரியும், அதெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தான் நம்ம போகிறோம், ரொம்ப ஈஸி. பட் ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு லகுவான ஒரு மேகம் போல் தோன்றவில்லை. திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அது மேகம் மூடினது, வாசஸ்தலத்தை மேகம் நிரப்பினது. அதுக்கப்புறம் மோசே உள்ளே போக முடியலை. மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. மோசே சாதாரண ஆள் இல்லைங்க. 40 நாட்கள் தேவனை முகமுகமாய் தரிசித்தவன். ஆண்டவரே சொல்கிறாரு, மற்ற தீர்க்கதரிசிகள் போல் இல்லை மோசே. எல்லாரோடையும் பேசுகிறது போல் நான் அவனோட பேசலை. ஒரு நண்பன் எப்படி இன்னொரு நண்பனோட பேசுவானோ அப்படி நான் மோசையோட பேசுகிறேன். யாத்ராகமம் 33:11 ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். ஒரு நண்பன் எப்படி தன் சிநேகிதனோட பேசுவானோ, ஒளிவு மறைவு இல்லாமல் நான் மோசையோட என் இருதயத்தை பகிர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட மோசே இந்த மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடின பொழுது உள்ளே போக முடியலையா. மோசே வந்து அ கட் அபவ் தி ஆர்டினரி. நம்மளை போல் கிடையாது. டக்குன்னு நினச்சா ஆண்டவர் மேலே கூப்பிடுவார், வாப்பா மலைக்கு மேலே. இவர் போனார்னா 40 நாள் என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. கீழே வருவார், வந்த உடனே அவர் முகம் சூரியனை போல் பிரகாசிக்கும். பாருங்கள், இந்த மோசே மகிமை வந்த உடனே உள்ளே போக முடியலை. இந்த இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கவோட், கவோட், த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையின் பாரம், த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. திஸ் இஸ் சம்திங் வெரி ரியல். இது இது உண்மையான ஒன்று, நாம் தொடக்கூடிய ஒன்று, நாம் உணரக்கூடிய ஒன்று. இந்த மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பின பொழுது ஜனங்கள் அதை மேகத்தின் வடிவிலே கண்டார்கள். தேவனோடு சஞ்சரித்த, தேவனோடு நடந்த மோசே அந்த கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட், ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

0: உங்கள் இன்பம் எஃப்எம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் கவோர்டு அப்படின்ற வார்த்தையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கவோர்டு என்றால் த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையின் பாரம். தேவனுடைய மகிமை என்று சொன்னால் ஒரு புகை மண்டலமோ கற்பனையில் தோன்றுகிற ஏதோ ஒன்று அல்ல, அது உணரக்கூடிய ஒன்று, தொடக்கூடிய ஒன்று. இட்ஸ் வெரி ரியல் அண்ட் இட்ஸ் வெரி டான்ஜிபிள் அப்படின்றத தான் ஒரு சில வசனங்களை வைத்து நான் காண்பித்தேன். வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் மொழிபெயர்க்கும் பொழுது சில ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஒரு ரூல் என்னென்னா, ஒரு வார்த்தை வேதத்தில் முதல்ல என்ன அர்த்தத்தோடு பயன்படுத்தப்பட்டதோ அந்த அர்த்தத்தை நாம் அடிப்படையாக கொண்டு அந்த வார்த்தை வரும்பொழுதெல்லாம் அதை பார்க்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு வார்த்தை முதல்ல என்ன ஒரு அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அர்த்தம், அந்த வார்த்தை எங்கே வந்தாலும் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும், அதை கருத்தில் எடுத்து கொண்டு தான் மொழிபெயர்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கவோர்டு அப்படின்ற வார்த்தை எங்கே முதல்ல வந்துச்சுன்னா, ஆதியாகமம் 31:1, ஜெனசிஸ் சாப்டர் 31:1. தமிழ் எப்படி வருகிறது? பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். ஓகே, இங்கிலீஷில் இப்படி வருது. அண்ட் ஹி ஹர்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் லேபன் சன்ஸ் சேயிங், ஜேக்கப் ஹத் டேக்கன் அவே ஆல் தட் வாஸ் அவர் ஃபாதர்ஸ், அண்ட் ஆஃப் தட் விச் வாஸ் அவர் ஃபாதர்ஸ் ஹத் ஹி காட்டன் ஆல் திஸ் க்ளோரி. நல்லா கவனிங்க, எபிரேய பாஷையில் இந்த வசனத்தில் கவோர்டு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எங்கள் தகப்பனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து இந்த மகிமையை அடைந்தான் அப்படின்னு இருக்குது. அதாவது இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்கிறேன். யாக்கோபு அப்படின்னாலே எத்தனை அர்த்தம். யாக்கோபும் அவங்க அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மூத்த சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்துறாங்க. அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை இவன் பறித்து கொள்கிறான். அந்த நாட்களின் வழக்கம், தகப்பன் வந்து ஆசீர்வதிப்பார். அப்போது ராகேல் இவனுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ஒரு பெரிய வேட்டைக்காரன் ஏசா, அவன் போய் வேட்டையாடி அப்பாவுக்கு சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு போயிட்டான், காட்டுக்கு போயிட்டான். இந்த சமயத்தில் இந்த அம்மா, ரெண்டு பேருக்கும் அம்மா இவங்க தான், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாக்கோபுக்கிட்ட, டேய் நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன், உங்கள் அப்பாவுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சமைச்சு தரேன், இவ்வளோ வருஷம் அப்பாவுக்கு சமைச்சவங்க அவங்களுக்கு தெரியாதா, நான் சமைச்சு தரேன், நீ என்ன பண்ணு, ஏசாவை போல் போய் இதை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னோடனே இவனும் என்ன சொல்கிறான், ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிக்கிறான். பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணனை ஏமாத்துறாங்க, யாக்கோபுடைய அண்ணனை. இப்போது பயம், ஏன்னா ஏசா வந்து என்ன பண்ணுவான், இவனை கொன்னுருவான்ற பயத்தில் இவன் இவங்க தாய் மாமா லாபான்கிட்ட ஓடி போகிறான். லாபான்கிட்ட ஓடி போனால் அங்கே அவன் ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்கிறாரு, ரெண்டு அழகான அல்லது ஒரு அழகான பிள்ளை, பெண் பிள்ளை, இன்னொரு பெண் வந்து அவ்வளோ அழகு இல்லை. அப்போ பாருங்கள், இப்போது யாக்கோபு என்ன சொல்கிறான்னா, எனக்கு நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன், அவன் சொல்கிறான் உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே லாபான் சொல்கிறான், நீ 7 வருஷம் வேலை செய், ரொம்ப அழகாக இருக்கிற ராகையில் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். ஏன்னா யாக்கோபு அவ்வளோதான் விரும்புகிறான். 7 வருஷம் இவங்க வேலை செஞ்ச உடனே திருமணம் நடக்குது. அந்த நாட்களில் பாருங்கள், கேண்டில் லைட் டின்னர்னு, கேண்டில் லைட் வெட்டிங் நினைக்கிறேன். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, முகத்தை மூடி ராகேலுக்கு பதில் அவளுடைய சகோதரி ஆகிய லேயாளை இவனுக்கு திருமணம் செஞ்சிட்டாங்க. லேயாள் வந்து அவ்வளோ அழகாக இருக்க மாட்டாள், சௌந்தரியம் இல்லை, அவளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்ததுன்னு தமிழில் இருக்குது. அது ஒருவேளை ஸ்குவிண்ட் ஐஸாக கூட இருந்திருக்கலாம். வழக்கத்தில் சொல்ல போல் ஒன்றரை கண்ணு இல்லை

சொல்லியிருக்கலாம், நான் வந்து ராகேல் கிடையாது, நான் லேயாள்னு. பாருங்கள், இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அண்ணனை ஏமாத்துறான். அவங்க அம்மாவோடு இணைந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இவனுடைய உழைப்பு 7 வருஷம், அவன் எவ்வளவு உழைச்சிருப்பான் இந்த பெண்ணுக்காக. 7 வருஷம் கழித்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவன் சண்டை போடுறான் பாருங்கள். ஆனால் அவர் ரொம்ப கூலாக சொல்லிட்டார், பரவாயில்ல, எங்கள் வழக்கம் வந்து மூத்த பெண்ணு இருக்கும்பொழுது இளைய பெண்ணை கொடுக்க முடியாது, அதை முதலே சொல்லியிருக்கலாமே. ஆனால் அவர் என்ன சொன்னார், இன்னொரு 7 வருஷம் நீ வந்து எனக்கு வேலை செய், இவளையும் திருமணம் செய்து கொடுத்துட்றேன். ஸோ அந்த நாட்களில் இது ஒரு வழக்கமாக இருந்தது. ஸோ இன்னொரு 7 வருஷம் அவன் செய்கிறான். செஞ்ச பிறகு ராகேலையும் திருமணம் செய்கிறான். ஆனால் இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, இந்த லாபான் வந்து இவனை எப்படியாவது உறிந்து கொண்டு இவனை வெறும் கையாக அனுப்பணுன்னா அவனுடைய பிளான் என்னென்னமோ பண்ணுறான். அவனுடைய சம்பளத்தை 10 மடங்கு மாத்துறான். ஆனால் தேவன் யாக்கோபோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ லாபான் பாருங்கள், இதில் ஒரு பெரிய லெசன் என்னென்னா, யாக்கோப் ஒரு பெரிய தந்திரம் மனம் உள்ளவன். அவங்க அம்மாவும் அப்படி தான் பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்து வேலையில் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த எத்தனுக்கு பாடம் புகட்ட இன்னொரு இவனை விட பெரிய எத்தனை அங்கே ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். சில நேரம் நம்முடைய கூர்மையான பகுதிகள், நம்ம ரஃப் எட்ஜஸை சாண்ட் பேப்பர் வச்சு ஆண்டவர் தேய்க்க வேண்டியதாக இருக்கும். லாபான் பாருங்கள், இவனை விட பெரிய எத்தன் அவனை ஏமாற்றி எப்படியாவது அவனை வெறுங்கையாக அனுப்பணும்னு பார்க்குறான், நான் சொன்னது போல். ஸோ இந்த ரெண்டு திருமணமும் முடிந்த உடனே லாபான் வந்து கேட்குறான், நீ ஏன்ப்பா எனக்கு சும்மா வேலை செய்யணும், உன் சம்பளம் என்ன சொல். அப்போ யாக்கோபு சொல்கிறான், எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை போக விடுங்க, என் மனைவிகளோடு நான் போகிறேன். இல்லை இல்லை இல்லை, உன்னால் தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு அப்படின்றத நான் உணர்றேன், அதனால் நீ வந்து எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய். ஆனால் நீ எனக்கு சும்மா செய்ய வேண்டாம், நீ எனக்கு உன் சம்பளம் என்ன சொல் அப்படின்ன உடனே யாக்கோபு சொல்கிறான், கலப்பு நிறமும் புள்ளி உள்ளதும் வரி உள்ளதும் என் சம்பளம். நல்லா கவனிங்க, இந்த ஆடுகளில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த கலப்பு நிறம் கருப்பாடுனா கருப்பாக தான் இருக்கும், அதில் ஒரு வெள்ளை புள்ளி வர்றது கொஞ்சம் அரிதானது, ரேர். இப்போ இப்படி ரேராக இருக்கிறத வந்து என் சம்பளம்னு சொல்லி இவர் சொல்லிட்டார், யார், யாக்கோபு. உடனே லாபான் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தந்திரத்தை பாருங்கள், இப்படி புள்ளி வரி இது உள்ளது எல்லாத்தையும் பிரிச்சிட்டான். பிரித்து அவங்க மகன்கள் கையில் கொடுத்து, நீங்கள் முன்னால் ஓட்டிக்கிட்டு போங்க, இதை இதெல்லாம் யாக்கோபுடைய சம்பளம், முன்னால் கொண்டு போங்க. அடுத்த 3 நாள் பிரயாணத்தில் தான் என்ன வருதுன்னா, சாதாரண ஆடுகள், அதாவது சாலிட் கலர்ஸ், இதில் புள்ளியும் இல்லை வரியும் இல்லை எதுவும் இல்லை, இதெல்லாம் யாக்கோபு கையில் கொடுத்து இதை மேய்ச்சிரு அப்படின்றாங்க. இப்போ புள்ளி உள்ளதும் வரி உள்ளதும் கூட இருந்தால் தானே அதை வச்சு ஒரு ப்ரீட் பண்ண முடியும், அதை வச்சு இனப்பெருக்கம் செய்து அதிலிருந்து ஏதாவது வருதான்னு எதிர்பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே தனியாக பிரித்தாச்சு. யாக்கோபு கையில் இருக்கிறது வெறும் சாலிட் கலர்ஸ் தான். அப்போ லாபான் எவ்வளவு தந்திரமாக செஞ்சுருக்கிறான் பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா இவங்கிட்ட அந்த அப்படிப்பட்ட வகையில் எதுவுமே இல்லை, ஆனாலும் ஆடுங்க புள்ளி குட்டி போடுது, புள்ளி உள்ள நிறம் கலப்பு நிறம், இப்படி இவனுடைய சம்பளம் எதுவோ அது குட்டி போடுது. அஃப்கோர்ஸ் என்ன இருக்குன்னா, அவன் வாதுமை மரம் இந்த மாதிரி மரங்களை பட்டையை உரித்து அதை அந்த வட்ட வடிவில், அதாவது இந்த ஸ்பாட்டட் அண்ட் ஸ்பெக்கிள்ட் அந்த மாதிரி பண்ணி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதை போடுறார் யாக்கோபு. அதை பார்த்து கொண்டே அவர்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆனால் அதுக்கும் இந்த ஆடுகள் குட்டி போட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் நம்புகிறேன். அன்றைக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் இருந்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய கரம் குறுக்கிடாமல் அது நடந்திருக்காது. போடுற குட்டியெல்லாம் புள்ளியாக இருக்குது, வரியாக இருக்குது, ஸ்ட்ராங்கான ஆடுகள் போடுற குட்டியெல்லாம் அப்படி இருக்குது. அப்போ யாக்கோபு பாருங்கள், ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்போ லாபானுடைய மகன்கள் இதை பார்க்கிறார்கள். பார்த்து இங்கே தான் சொல்கிறாங்க, இந்த மகிமையை எல்லாம் அவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். இந்த கவோட், அப்போ இந்த க்ளோரி, கவோட் அப்படின்றது எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா, ஐஸ்வர்யத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மகிமை முதல் முதலில் வேதத்தில் மகிமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஐஸ்வர்யம் என்ற அர்த்தத்தோடு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
யாக்கோபு இந்த மகிமை

எல்லாம் எங்கள் தாப்பனுடைய பொருட்களிலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனால் உண்மையிலேயே யாக்கோப் அப்படி திருடல, அவன் மனம் திருந்தி இருப்பான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், கர்த்தர் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னை யாராவது நசுக்க முயற்சி செய்யலாம், ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்யலாம். ஏன்னா இப்போ இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம், ஒருவன் மேலே வரும் பொழுது அதை விரும்பாத உலகம், அவனிடத்தில் உள்ளதை பறித்து கொள்ள எண்ணுகிற மனிதர்கள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதனும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, உன்னுடையதை பறித்து கொள்ள முடியாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள், உங்களுக்குரியதை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. அப்படி வருவார்கள் என்றால் அவங்கக்கிட்ட இருக்கிறதையும் பறித்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. ஒருவேளை நெருக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு சிலர் என்னை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் பெருக்கத்தை அருளுவார், நெருக்கத்தை கர்த்தர் மாற்றி போடுவார், விசாலத்தை கொடுப்பார். தொடர்ந்து பேச போகிறோம். பட் ஹியர்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் பிஃபோர்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
2: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கவோட் த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையின் பாரம். தேவனுடைய மகிமை என்பது ஏதோ ஒரு மேகம், புகை மண்டலம் இப்படி இல்லை. நாம் தொடக்கூடிய ஒன்று, உணரக்கூடிய ஒன்று. இட்ஸ் சம்திங் வெரி ரியல் அண்ட் டான்ஜிபிள். அது தேவனுடைய கூடாரத்தை நிரப்பின பொழுது ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாமல் இருந்தார்கள். மோசே, தேவனை முகமுகமாய் சந்தித்த மோசே, அந்த மோசே கூட உள்ளே போக முடியல பாருங்கள். அந்த மேகம் அல்லது அந்த கவோடை தாண்டி அவன் கூடாரத்திற்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது த வெயிட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லும் பொழுது யாக்கோபை பார்த்தோம். முதலில் கவோட் பயன்படுத்தப்பட்ட இடம் அங்கே தான். த வெல்த், ஐஸ்வர்யம். அப்போ இந்த ஐஸ்வர்யம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு தான் கவோட் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சங்கீதம் 3:3 கேடகம். அப்போ பாருங்கள், இது தொடக்கூடிய ஒன்று, உண்மையான ஒன்று. இது வந்து நம் மீது கர்த்தர் தன் மகிமையை வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஐஸ்வர்யத்தை அது குறிக்கிறது. ஐஸ்வர்யத்தை தேவன் அருளுகிறார். அடுத்தது ஒரு பாதுகாவலை தேவன் அருளுகிறார். ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லை, ஒரு பாதுகாவலையும் தேவன் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவன் நிச்சயமாக இதை நமக்கு செய்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், நீங்கள் கையிடுகிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தை தேவன் அருளுவார், உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார், நீங்கள் பெருகும்படி தேவன் உதவி செய்வார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, உங்கள் முகங்கள் இருளடைந்து போவது இல்லை, உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்கள் தலைகளை உயர்த்துவார், நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறும்படி கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார், ஐஸ்வர்யத்தை அருளுவார். அது மட்டுமல்ல, நீங்கள் பாதுகாவலோடு அல்லது தேவனே உங்களுக்கு கேடகமாய், இந்த மகிமையே உங்களுக்கு கேடகமாய் இருக்கப் போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்வில் இந்த கவோடு உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. மார்போடு அனைத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ. பை பை.

0: you, we worship you, we worship you.
1: சர்வ வல்லவர் நம் சொந்தமானார். பாடுமா, சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன்.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் இல்ல, சாவை வென்றவர் நம்முடைய மனவாளனாய் மாறினார். Thank you Jesus. Hallelujah, hallelujah.

பாருங்க, வியாதி வந்து சுகமாகிறது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை நம்ம தரித்திருக்கிறதுனால எத்தனையோ தடவை இந்த வைரஸ் பாக்டீரியாலாம் அப்படி வந்து அவர் பேரை பார்த்தோன்னா அப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பாடுறோம், காயப்பட்டார் நம் சுகமாக. வியாதியாகி நம்ம சுகமானோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வராமலே நம்மை பாதுகாக்கும்படி தேவன் தன் ஜீவனை கொடுத்தார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம். அதுதான் பூரண சுகத்தையும் பலத்தையும் அனுபவிப்பது தான் தேவனுடைய சித்தம். பாடுவோமா?

worship you, we worship you, we worship you. அப்படியே அவருக்கு நன்றி சொல்லுவோமா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you.